0: ஒரு வீட்டுக்கு வரேன், ஒருத்திகரை
1: பாக்குறேன், அதெல்லாம்
0: வேணாம்பா. அந்த பொண்ணை பார்த்து பிடிக்கலங்கிற,
1: பிடிக்கல. ரொம்ப சிம்பிளான வார்த்தையா இருக்க என்ன?
0: உனக்கு தாண்டா அது வார்த்தை, எனக்கு வாழ்க்கை. இவர்தான் அந்த தம்பி மாப்பிள, தர்மபுரி மாப்பிள.
2: என்ன தம்பி, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? அப்பா
0: இது அவங்க ரெண்டு பேரும் அயல்நாட்டுல இருக்காங்க. நீங்க பொண்ண கூப்பிடுங்க மாமோ, அவர் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு கிளம்பிடுவாரு.
2: எவ்வளவு கொடுப்ப?
3: ஒரு லட்சம் கொடுக்குறேன்.
2: ஒரு லட்சம் ரூபாயா?

0: எல்லாம் பார்க்க கூடாது, பேசு பேச பார்த்து பேசு.
1: சரி சரி. பொண்ண எனக்கு
2: பிடிச்சிருக்கா.
0: அது ஒண்ணு இல்லைங்க மாமா, பொண்ண வர்ணிச்சு ஒரு கவிதை எழுதி கொடுத்த, அத மாத்தி சொல்லிட்டான். டேய் ஒண்ணுக்கு 10,000 தடவை நல்லா யோசிச்சு ஒரு நல்ல பதில சொல்ற.
1: 100,000 தடவை யோசிச்சாலும் எந்த மாற்றமும் இல்ல. பொண்ண பாருங்க பாரு, சின்னவேலி அல்வா, சிவகாசி மத்தாப்பு, மதுரை மல்லி, பழனி பஞ்சாமிர்தம், மொத்தத்துல இது ஒரு திருப்பதி லட்டு.
0: லட்டா அவன் மூஞ்சில் நடா முந்திரி பருப்பு ஏலகாயமா ஒட்டி
1: வச்சிருக்கேன். பொண்ண மட்டும் இல்லைங்க, இயல்பான அப்பா.
0: யார் இவனா?
1: சீலமையான அம்மா.
0: எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி?
1: சுருக்கமா சொல்ல போனா சின்ன வயசுல தோணில தொலைஞ்சு போன என் மாமா குடும்பத்தை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு.
0: உரிச்சு வைக்க பிரிச்சு வைக்க இதெல்லாம் பிரியாணி போட்டலமா? நீ பேச்ச மாத்தி மாத்தி பேசுற, போய் உன் பேரஸ் கூட்டப்போ.
1: போறதுதான் போறேன், போறதுக்கு முன்னாடி உன்ன பத்தியும் ரெண்டு வார்த்தை பேசிட்டு போறேன்.
0: வாங்கின காசுக்கு இப்பதான் வேலை செய்யறேன். சொல்ல.
1: நான் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அக்கடா நின்று இருந்த அப்ப இவன் வந்து என் கையில 10,000 குடுத்துமாமா. உங்க பொண்ண
0: பிடிக்கலாம் பொண்டாட்டின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா கண்ணத்தை வேற கிளிட்டு போறா. அப்ப ஏங்க

0: ஏற்கனவே பிஞ்சு போய் தான்டா இருக்கு.
1: இது என்னன்னு தெரியுதா?
0: உன் புருஷன் தலைமுடியா? தெரியும் காயத்ரி, எந்த காலத்துல இந்த மாமா நீ விட்டு கொடுக்க மாட்டேன்னு தெரியும்.
1: செட்டி என்னது?
0: அப்ப என்னது
1: இந்த ஜட்டி?
2: Thank you.

0: கிடைச்சு. நாளைக்கு நீங்களே ஒரு பெனாஷாவோ ஒபாமாவோ
1: இருட்டு. இப்ப எதுக்கு நீ அவங்க பேர்லாம் சொல்ற? முதல்ல இது விஷன் யாரா
2: சொன்னது?
1: தெரியல, மாத்திரை சாப்பிடலான்னு போன. உன்னால குடிக்கிருந்த பாலும் போச்சு, குடியிருந்த வீடும் போச்சு.
3: வீடு போச்சா? இப்படி
1: ஏன் உனக்கு தெரியாது? நீ என் கூட வரல, பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்ல.
0: பாஸ், கண்ணுனால தக்காளி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா யாராச்சும் பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? ஆனாலும் பாஸ், என்னால டேமேஜ் ஆன உங்க வாழ்க்கைய நானே ரினியூவல் பண்ணி தரேன்.
1: ஏன்டா ரினியூவல் பண்றதுக்கு? என் வாழ்க்கை எஃப்சிக்கு போன ஆட்டோவா? உன் மேல நம்பிக்கை இல்ல, நீ கிளம்பு.
0: பஸ் பஸ் பஸ், ஒரு தடவை கை நீட்டி காசு வாங்கிட்டு வேலையை முடிக்கலாம், என் மனசாட்சி என்ன குத்திடும். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அந்த பொண்ணு.
1: ஏன்டா ரினியூவல் பண்றதுக்கு? என் வாழ்க்கை எஃப்சிக்கு போன ஆட்டோவா? உன் மேல நம்பிக்கை இல்ல, நீ கிளம்பு.
0: பஸ் பஸ் பஸ், ஒரு தடவை கை நீட்டி கேட்டு வேலையை முடிக்கலாம், என் மனசாட்சி என்ன குத்திடும். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அந்த பொண்ணு. உங்க ஆசை இருக்கிறேன். பிளீஸ் பஸ் பஸ், பிளீஸ் பஸ்.
1: நேத்து போட்ட சீன்லாவும் நீ ஹீரோ வந்து, இன்னைக்கு நான் போற சீன்ல இல்லனாவும் நான் ஹீரோ வந்து.
0: எப்படி
1: அப்படி ஒரு புது சீன்?
0: புது சொல்லுங்க சொல்லுங்க. பஸ்
1: கிட்டவா சத்தம் போட்டு பேசா எவனா திருடி
0: பிடிச்சிருவான்.
1: காயத்ரி கா முடிஞ்சு போயிட்டு இருக்கா, பின்னாடியே ஓடி போய் அவ ஹேண்ட் பேக் பிடிச்சிட்டு ஓடிடுறேன். உன துரத்திட்டு வந்து அடிக்கிற மாதிரி அடிச்சு அந்த பேக் பிடிங்கி கொடுப்பேன். உடனே அந்த பொண்ணுக்கு நீ கெட்டவனாவும் நான் நல்லாவும் தெரியவேன்.
0: எப்பே ரொம்ப பழைய சீன்
1: எல்லாருமே பண்ணதுதான் பண்றானுங்க. காம்பினேஷன் பண்ணும்போது சூருக்கும்
4: ஃபர்ஸ்ட்
1: ஹீரோ நடக்கும்போது செகண்ட் ஹீரோ நிக்கல. இப்ப பாரு புடின்னு ஓடிட்டான். அப்புறமா மாமா மரியாதையா?
4: சாரி மாமா,
1: இப்பதாண்டி சொன்ன மாஸ்டிங் படுத்த கூடாதுன்னு. மாமா பண்ற ஆக்சன் எவ்வளவு பெரிய ஆம்பளை. ஏற்கனவே பஸ் பிரச்சனை தேர்டி வர எங்க
0: போயிட்டான்.
1: உள்ள விட நான் சண்டை போட்டு கொடுங்க.
0: ஓ அப்படியா?
1: நீ செக் பண்ணிக்க
0: நமக்கு மேல வந்து எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கான்.
1: ஏன் நடக்க மாட்டேன்? நான் அஷ்டப்பட்டு கோடு போட்டு ரோடு போட்டு பஸ் விட்டா அதுல ஏறி வந்து ஈஸியா அணைச்சிட்டு போயிட்டு இருக்கேடா.
5: நம்ம தேட்டரோட வார வசூல் 36,260 இருக்கு. இது வழக்கம் பத்மணி இல்ல, நீ பண்ண சேவை நான் தர கிஃப்ட்.
1: எம்ஜிஆர் நடிச்ச வேற படப்பெட்டியில 340,264 போயிட்டு
6: இருக்கு. ஸ்டேட் ரூட்ல போனா அலட்சி தட்டு வருமா? கிளம்பிட்டாரு. என்ன பண்றது? சரி நியூட்டன் பண்ணுமா?
0: பாத்துக்கிறேன் நான் சொல்லி செய்.
1: ஓகே
0: தலைமைச்சி தெரிஞ்ச போனோம்.
7: ஆமா சார்,
0: அது மாதிரி நானும் போறேன். வாங்க வழிகாட்டுறேன்.
1: ஹலோ ஹலோ, கேப்டியா இருக்கா?
8: இல்லங்க, பேரோட அசிஸ்டன்ட் பேசுறேன்.
1: ஓ அல்லகைங்க, நான் இந்த தலலட்சுமி தியேட்டர் ஓனர் பேசணுங்க. இன்னைக்கு நம்ம தியேட்டர் விஜய் நடிச்ச படம் ரிலீஸ் ஆகுதுங்க. அர்ஜென்டா ஒரு 32 லட்சம் ரூபாய் தேவைங்க. எடுத்துட்டு வர முடியுங்களா?
8: 32 லட்சம்? கேஷ் இருக்கு.

0: சுடுகாட்டு வரைக்கும் போல உடலா என் ஆடிட்டு போதா ஒட்டி வந்துருச்சு.
1: போயிட்டேன்
2: எதுக்கு பெரிய இவ்வளவு வேகமா நம்ம கொண்டு வந்தது வாத்தியார் நடிச்ச படத்தோட பெட்டி. நீ விஜய் நடிச்ச வேட்டை படம் ரிலீஸ் ஆயிருக்கு.

0: எப்படி இவ்வளவு வேகமா போறானுங்க? ஏதோ டக்கல் சிபத்துக்கடா புடா புட்ட
1: பண போட்டு பணம்.
2: ஓகே
1: எதுக்கு இப்ப இந்த
3: தளபதி மடப்பிட்டிய மாத்தி அசல் படத்தை கொண்டு வந்து
1: பாத்தீங்களா?

0: விஜய் ரேட்டத்துல கொடுத்த இலவச பிரியாணி நல்லி சும்மா கில்லி மாதிரி இருக்கு. நாம என்னடிச்ச வேட்டைக்காரன் கொண்டு அது நடிச்ச வேட்டைக்காரன் போச்சு. இடையில ஒட்டைக்காரன் புகுந்து விஜயை காட்டி விளையாண்டு போயிடும். நீங்க ஒட்டி போனதை பத்தி பேசியா இந்த பொட்டா தட்டி ஒரு வட்டி வெட்டுங்க.
1: நான் மாதிரி 32 லட்சம் தடிச்சு கொடுத்துட்டேன். நீ சொன்ன மாதிரி காய் வெட்டி கிடைச்சோம் வெட்டி விடலான்டா. இந்த பாத்தடிக்கு ரெண்டு பேர் சேர்ந்தா திட்டம்
0: போட்டோம். நீ போட்டி ஏடா சேர்த்தி மட்டம் தானே போட்ட
1: வட்டம் காரியம் மட்டமா பேர் பத்தியா
2: என்ன வெட்டி பேச்சு.
3: நல்லது அன்புறவுகளை இந்த நேரமும் மூன்று வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியோடு இருந்தீர்கள். உங்களிடந்து விடவே கொள்ளப் போகிறோம். இம்மொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரெடிஷ். நன்றி, வணக்கம்.

இஷ்ட தெய்வத்திற்குரிய உணவை அக்னி பகவான் மூலம் அனுப்பி வழிபடும் முறை ஹோமம். இதற்கு விசேஷ விதிமுறைகள் உள்ளன. இதை முறையாக பின்பற்றாவிட்டால் எதிர்மறை பலன் உண்டாகும் என்பதால் ஆச்சாரம் மிக்கவர்களால் மட்டுமே ஹோமம் நடத்தப்பட வேண்டும். ஒருவர் தானே முன்னின்று ஹோமம் நடத்தினால் முழுமையான பலனும், பிறர் மூலம் ஹோமம் நடத்தினால் பாதி பலனும் உண்டாகும். யாருக்காக நடக்கிறதோ அந்த நபர் ஹோமத்தில் பங்கேற்பது அவசியம். இயலாவிட்டால் அவரது மனைவி அல்லது குடும்பத்தினர் பங்கேற்பது அவசியம். காலையில் எழுந்தவுடன் உள்ளங்கையை பார்ப்பது ஏன்? விரல்களின் நுனியில் மகாலட்சுமியும் உள்ளங்கையில் சரஸ்வதியும் கீழ் மணிக்கட்டு பகுதியில் பார்வதியும் இருப்பதாக ஐதீகம். கண் விழித்தவுடன் தேவியரை தரிசிக்கும் விதத்தில் இப்படி செய்வதால் நாள் முழுவதும் நல்லது நடக்கும். கராக்ரே வசதே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலேது கௌரி சியாத் பிரபாதே கரதர்ஷனம் என்னும் ஸ்லோகம் இதனை விளக்குகிறது.

துறையும் புலகோ முகாபுலக்கு துறையும் உலகோ. ஏன் இப்படி கோவணத்தொடும் தண்டு கொண்டு இங்குற்றோர் ஆண்டியானா முருகானி

என் தண்டாபா.

ஒரு சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். பைபிள் எனப்படும் வேதாகமும் தேவன் ஆதியிலே உலகத்தை படைத்த போது படைப்பின் தன்மையையும் அவற்றிலுள்ள அணுக்களின் அமைப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பது போன்ற தகவல்களையும் அலசி ஆய்ந்து விவரிக்கும் புத்தகம் அல்ல அது. தேவனுடைய ஒட்டுமொத்தமான இரட்சிப்பின் திட்டத்தை ஒவ்வொரு சந்ததிக்கும் விளங்கி கொள்ளும்படியான தகவல்களை உள்ளடக்கியது. வேதாகமத்தில் உள்ள வெவ்வேறு பகுதிகளை பல காலகட்டங்களில் பல பின்னணிகளில் வாழ்ந்த 40 வெவ்வேறு மனிதர்கள் எழுதியுள்ளனர். அவர்களில் தாவீது என்ற ராஜா, ஆமோஸ் என்ற மேய்ப்பர், தானியேல் என்ற உயர் பதவியில் இருந்த அதிகாரி, பேதுரு என்ற மீன் பிடிப்பவர் ஆகிய சமூகத்தின் பலதரப்பட்ட பிரிவினரும் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எழுதியிருக்கும் தகவல்கள் ஒரே மைய கருத்தை கொண்டவை. அந்த கருத்து என்னவென்றால், தேவன் மக்களை பாவங்களிலிருந்து மீட்கும் இரட்சிப்பின் திட்டமே ஆகும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஒரு புத்தகத்தை பலர் எழுதும் போது மாறுபட்ட கருத்துக்களே இருக்க முடியும். ஆனால் வேதாகமம் ஒரே மைய கருத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அதை எழுதியவர்கள் ஒரே உள் உணர்வையும் ஒரே மாதிரியான சிந்தையையும் பெற்றிருந்தார்கள் என்பதுதானே. இவற்றை அவர்களுக்கு தந்து எழுத வைத்தவர் ஆண்டவர் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. மேலும் வேதத்தை எழுதியவர்கள் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள் இல்லை, 1500 ஆண்டு கால இடைவெளியில் வாழ்ந்தவர்கள். இவ்வளவு நீண்ட இடைவெளியில் எழுதப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் அது ஒரே மைய கருத்தை கொண்டிருக்க மற்றொரு காரணம், அதை எழுதிய ஒவ்வொருவருக்கும் தேவன் அருளியிருந்த ஒரே மாதிரியான வெளிப்படுத்தலே ஆகும். பைபிள் அறிவை விருத்தி அடையவும் வாழ்க்கையை மாற்றச் செய்வதாகவும் இருக்கிறது என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை.

இனி தொடர இருப்பது இஸ்லாமிய பாடல்கள். மனிதனுக்கு பணத்தின் மீது பேராசை இருக்கிறது. இதை அடைய வேண்டும் என்றும் பல விதங்களிலும் முயற்சி எடுக்கிறான். எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அந்த ஆசை மட்டும் நிரம்ப மறுக்கிறது. இந்த ஆசையை நிரப்பும் கருவி எது என்று நபிகள் நாயகம் பதில் சொல்கிறார். மனிதனுக்கு பணத்தின் மீது பேராசை நிறைந்திருக்கிறது. அவன் விரும்பியபடி இரு ஓடைகள் நிறைய பொருள் கிடைத்தாலும் அவன் மனம் திருப்தி அடையாது. மூன்றாவதாக இன்னொரு ஓடை நிறைய செல்வம் கிடைக்காதா என்று ஆசைப்பட்டு அதையும் பெற முயல்கிறான். அப்படி பெற்றாலும் கூட அவன் ஆசை நிரம்பாது. எனவே மனிதனின் வயிற்றை மண்ணறையின், அதாவது உடல் அடக்கத்திற்காக தோண்டப்படும் குழி. மண் அல்லாமல் வேறு எதனாலும் நிரப்ப முடியாது. எனவே பேராசையை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பேராசை கஞ்சத்தனத்தையும் இரக்கமில்லாத தன்மையையும் கற்றுக் கொடுக்கிறது. மனிதனை கொடியவனாக்கும் பாவங்களை செய்யவும் அது கற்பிப்பதுடன் கேடான வழிகளிலும் செல்ல ஏதுவாக இருக்கிறது. பாவங்களை செய்வதற்கு தூண்டுகோலாக இருப்பது பேராசையே. செல்வந்தனாக வேண்டும் என்ற பேராசை கொள்பவன் நேர்மையை விட்டு விலகிச் செல்கிறான்.

எவருடைய கன்னத்திலும் அடிக்காதீர்கள். ஏனென்றால் முகத்தை அல்லாஹ் தன் கரத்தினால் உருவாக்கினான். வயிறு புடைக்க உண்ணாதீர்கள், தொடர்ந்து இறைச்சி உண்ணாதீர்கள். ஏனென்றால் உங்கள் உள்ளம் இருளாகிவிடும். இடப்பக்கமாக எச்சில் துப்புங்கள், அல்லது உங்கள் பாதங்களுக்கு இடையில் துப்பி மண்மூடி மறைத்து விடுங்கள். வலது பக்கமோ அல்லது மேற்கு திசையிலோ துப்பாதீர்கள். மரங்களை வெட்டி இயற்கை சூழ்நிலையை அழிக்கும் கும்பல் நாட்டில் நிறைய உள்ளது. இவர்கள் இங்கே வேண்டுமானால் மரம் வெட்டி விற்ற பணத்தில் மகிழ்ச்சி காணலாம். அவர்களுக்கு உடந்தையாக இருப்பவர்கள் சுகத்தில் திளைக்கலாம். ஆனால் இறப்புக்கு பின் இவர்கள் அல்லாவின் முன்னிலையில் கொண்டுவரப்பட்டதும் தலைகீழாக கட்டி தொங்கவிடப்படுபவர்கள். ஏன் தெரியுமா? மரத்தடியில் மனிதர்களும் கிளைகளில் பறவைகளும் தங்கி இளைப்பாறுவது உண்டு. பறவைகளின் கூடும் மரத்தில் தான் இருக்கும். இது பற்றி நபிகள் நாயகம், மனிதர்களும் மிருகங்களும் தங்கி இளைப்பாறக்கூடிய நிழல் கொடுக்கும் மரத்தின் கிளையை அவசர தேவை இல்லாமல் எவன் ஒருவன் வெட்டுகிறானோ அவனை அல்லாஹ் நரகத்தில் தலைகீழாக தொங்கவிடுவான் என்கிறார். மின்சார கம்பிகளில் மரக்கிளைகள் உரசினாலோ பிற வகை அத்தியாவசிய தேவை தவிர மரக்கிளைகளை கை வைத்தால் தலைகீழாக தொங்குவது உறுதி. மரம் வெட்டிகளே, தலைகீழாக தொங்க தயாராக இருங்கள்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் எஃப்எம், எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரையில் இருந்து அனுசா தப்பன். முதல் நிகழ்வாக நமது சிந்தனைக்கு, பொறுமையே சிறந்த தவம், திருப்தியே நிறைவான மகிழ்ச்சி, கருணையே சிறந்த புண்ணியம். கல் தூணை பனித்துளியால் கரைக்க முடியாது, அதுபோல நல்லவர்களின் பெருமை கீழானவர்களின் பழி சொற்களால் தாழ்வடையாது. உடல் நலம் இல்லாதவனுக்கு உணவில் விருப்பம் இருக்காது, அதுபோல மனநலம் இல்லாதவனுக்கு கடவுள் மீது விருப்பம் இருப்பது இல்லை. நல்லதை பார்க்கவும் கேட்கவும் செய்யவும் விருப்பம் கொள்ளுங்கள். உண்மை பேசுபவன் யாருக்கும் தலைவணங்க தேவையில்லை, சமுதாயம்தான் உண்மைக்கு தலைவணங்க வேண்டும். பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை தெய்வமாகவும் உயர்த்துவதுதான் ஆன்மீகம். சுய நலத்துடன் வாழ்பவனுக்கு நரகத்தில் கூட இடம் கிடையாது. துன்பத்தில் வாடுவோர் மீது இரக்கம் கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவையான உதவியை கடவுள் வாரி வழங்குவார். வழிபாட்டில் ஆடம்பரம் சிறிதும் வேண்டாம், பணிவோடு செய்யும் ஒரு வணக்கமே போதுமானது. கடவுளை முழுமையாக நம்பினால் கால்களை இழந்தவன் கூட மலைகளை கடக்கும் வலிமை பெறுகிறான். உலகின் ஆட்சியாளரான கடவுள் நம் ஒவ்வொருவரின் இதயத்திலும் அந்தரங்கமாக வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். கடவுளின் கருணைக்கு பாத்திரமாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்பிக்கை இருக்குமிடத்தை தேடி வெற்றி வரும். விடாமுயற்சி ஒன்றே நம்பிக்கையின் அடையாளம். எதிரிகள் நமக்கு வெளியுலகத்தில் இல்லை. பயம், சந்தேகம், சோம்பல், கோபம் போன்ற பண்புகள் நமக்கு உள் எதிரிகளாக இருக்கின்றன. பிறருக்கு புத்தி சொல்வது யாவர்க்கும் எளிது, ஆனால் சொன்னவரே அதன்படி நடப்பது என்பது மிகவும் அரிதான செயல். உழைப்பால் உடம்பை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக நாம் வைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது தகவல் அறியும் நேரம். கடவுளின் உன்னதமான படைப்பு மனிதன்தான். ஆனால் உயிரில்லாத பொருட்களில் கடவுளின் அதி உன்னதமான படைப்பு கற்களாகத்தான் இருக்க வேண்டும். சாதாரண பென்சிலின் முனையும் கார்பன் தான். கண்ணை பறிக்கும் வைரக்கல்லும் கார்பன் தான். பவளமும் முத்தும் என்ன என்று நினைக்கிறீர்கள்? நாம் வெள்ளையடிக்கவும் வெற்றிலைக்கு சேர்த்து கொள்ளவும் பயன்படுத்துகிறோமே சுண்ணாம்பு, அந்த வகையை சேர்ந்தவைதான் இவை. மாணிக்கங்களில் இருப்பதோ சாதாரண அலுமினியத்தின் உட்கூறுகள் தான். இப்படி சாதாரண அலுமினியத்தையும் கரியையும் சுண்ணாம்பையும் கண் கவர் கற்களாக இருப்பது கடவுளின் அற்புதம் அன்றி வேறென்னவாக இருக்க முடியும்? ஆபரண கற்களில் 2000-க்கும் மேற்பட்ட வகை இருந்தாலும் 9 கற்களுக்கு மட்டும்தான் பட்டம் பரிவட்டம் கட்டி நவரத்ன அந்தஸ்து கொடுத்து வைத்திருக்கிறோம். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், யூதர்கள் இஸ்லாமியர்கள் என்று உலகத்தின் பல்வேறு இனத்தவரும் சிறந்த கற்கள் என்று தேர்ந்தெடுத்து சொல்லியிருப்பது கிட்டத்தட்ட இதே 9 வகை கற்களைத்தான். பொதுவாக கற்களில் எந்த அளவுக்கு ஒளியின் ஊடுருவும் தன்மை இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் மதிப்பு. மாணிக்கங்கள் எல்லாமே சிவப்பு நிறத்தில் தான் இருக்கும் என்றாலும் அதில் பிஜியன்ஸ் ரெட் நிறம்தான் தலை சிறந்ததாக கருதப்படுகிறது. சமஸ்கிருதத்தில் கோமேதகம் என்ற வார்த்தைக்கு பசுவின் கோமியம் என்று அர்த்தம். கோமியம் போல சிவப்பு கலந்த அடர்த்தியான மஞ்சள் நிறத்தில் இருந்தால்தான் கோமேதகத்திற்கு முழு மரியாதை. வைடூரியத்தை ஆங்கிலத்தில் கேட்ஸ் ஐ என்கிறார்கள். பூனையின் கண்களில் தெரிவது போன்ற நீல வாக்கிலான ஒரு ஒளி தெரிவதுதான் இதன் அடையாளம். கல்லுக்குள்ளே ஒரு ஒளிக்கீற்று ஊடுருவி இருப்பதால் தான் வைடூரியம் என்று பெயர். எந்த கல்லை நகையோடு பதித்து அணிந்திருந்தாலும் சில ஆண்டுகளில் பளபளப்பு குறைந்து மங்கிவிடுவதும் எண்ணெய் இறங்கிவிட்டது என்று சொல்லி அதை நகைக்கடைக்காரர்கள் சுத்தம் செய்து தருவதும் நகை அணிபவர்களுக்கு பழகியிருக்கும். உண்மையில் கல் ஒன்றும் மங்கிவிடுவது இல்லை. கற்களை நகைகளில் பதிக்கும் பொழுது அதற்கு மெல்லிய வெள்ளி தகட்டை வைத்து பதிப்பது வழக்கம். ஆரம்பத்தில் அடியில் இருக்கும் வெள்ளியின் நிறம் கல்லின் வெளியாக வெளிப்பட்டு கண்ணை பறிக்கும். காற்றுப்பட்டாலே கருக்கும் வெள்ளி, அப்படி வெள்ளி கருக்கும் பொழுதுதான் கல் வழியாக வரும் அதன் பிரதிபலிப்பும் டல் அடிக்கிறது, மங்குகிறது. வெள்ளி தகட்டை எடுத்து புதியதை பதித்துவிட்டால் கல் மீண்டும் ஒளிரும் டாலடிக்கும். வைரங்கள் பல நிறங்களிலும் கிடைக்கின்றன என்பது பலருக்கும் தெரியாத செய்தி. லேசான பிங்க் நிறத்தில் இருக்கும் வைரம்தான் உலகத்திலேயே அரியது என்று சொல்கிறார்கள். நாம் வசிக்கும் இந்த உலகில் மர்மங்கள் நிறைந்த பகுதிகள் நிறைய உள்ளன. தென்கிழக்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் சிலி நாட்டுக்கு அருகே அமைந்துள்ளது ஈஸ்டர் தீவு. இங்கு அப்படி என்ன மர்மம் இருக்கிறது என்று கேட்கிறீர்களா? நாம் தெரிந்து கொள்ளலாம். ஈஸ்டர் தீவில் மோவாய் என்று அழைக்கப்படும் கற்சிலைகள் அதிகமாக காணப்படுகின்றன. மோவாய் என்பது பறவை மனிதன் என்ற உருவத்தை குறிக்கும் வார்த்தையாகும். இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் சிலைகள் அனைத்தும் 1200 ஆண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்டதாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதிகபட்சமாக 1000 ஆண்டுகளுக்கு முன் உலகில் இருந்தே இந்த தீவு துண்டிக்கப்பட்டு மர்ம தேசமாக மாறியதாகவும் கூறுகிறார்கள். இங்கு காணப்படும் பறவை மனிதன் கற்சிலைகள் பண்டைக்கால மூதாதையரின் முகங்களாகும். தொன்மை வாய்ந்த மனித இனத்தின் வழிபாட்டு சிலை என்று மோவாய் பற்றி ஆய்வு நடத்தும் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். மோவாய் சிலைகளை அங்கு வைப்பதற்காகவே அத்தீவில் இருந்த பல மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டன. ஒரு கட்டத்தில் ஈஸ்டர் தீவில் மழை பொய்த்து விவசாயத்திற்கு வழி இல்லாமல் போனது. அதனால் உணவு பஞ்சம் ஏற்பட்டு பசியை போக்க மக்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு நர மாமிசம் உண்டு மடிந்தனர். எஞ்சி இருந்தவர்கள் அம்மை நோயால் இறந்தனர் என்று இத்தீவை பற்றி உலாவரும் கதைகள் ஏராளம். ஆனால் இது எதுவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை என்பதுதான் இந்த தீவின் மர்மத்தை நீடிக்க செய்த வண்ணம் இருக்கிறது. மூதாதையர்களின் நினைவாக உருவாக்கப்பட்ட கற்சிலைகள் என்பதால் இதை இங்கு வசித்த மக்கள் வழிபாட்டிற்கு பயன்படுத்தியிருக்கலாம் என்பதும் ஆய்வாளர்களின் எண்ணம்.
10 மீட்டர் உயரத்திலும் 80 முதல் 250 டன் எடையிலும் காணப்படும் ஒவ்வொரு பிரம்மாண்ட சிலைகளும் உலகத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் காணப்படுகின்றன. ஈஸ்டர் தீவில் இதுவரை 900 மேற்பட்ட மோகாய் சிலைகள் கண்டறியப்பட்டுள்ளன. மனிதர்கள் எவருமே இல்லாமல் வெறும் சிலைகளை மட்டுமே காணப்படும் இந்த தீவை பற்றியும் அதில் வாழ்ந்த மக்களை பற்றியும் அவர்களின் வாழ்க்கை முறையை பற்றியும் அறிய இப்பொழுதும் கூட தொல்லியல் துறையினர் பல்வேறு ஆய்வுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனாலும் இந்த சிலைகளை எப்படி வடிவமைத்தனர், கற்களை எப்படி தூக்கி நிறுத்தினர் என்பதற்கு எல்லாம் தொல்லியல் துறையில் துல்லியமான பதில் ஏதும் இல்லை. இந்த மர்மங்களுக்கான பதில் அனைத்தும் ஏதும் தெரியாதது போல் விட்டிருக்கும் மோவாய் கற்களிடமே மறைந்திருக்கின்றன. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

நலம் காணும் நேரம் இது. காலை உணவை தவிர்க்காதீங்க. காலை உணவை தவிர்த்தால் உடலில் உணவு செரிமானத்திற்கு பெரிதும் துணை புரியக்கூடிய மெட்டபாலிசம் எனப்படும் வளர்சிதை மாற்றத்தில் பாதிப்பு ஏற்படும். காலை உணவை நாட்பட தவிர்க்கும் போது உணவிலிருந்து உடலுக்கு தேவையான குளுக்கோஸை கிரகிக்க உதவும் கணையத்திலிருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் சுரப்பு பாதிக்கப்படும். தொடர்ந்து செய்தோமானால் நம்முடைய சர்க்கரையை சக்தியாக பயன்படுத்தக்கூடிய திறன் இன்சுலினுக்கு இல்லாமல் போகும். காலை எழுந்து அவசரமாக வேலைக்கு செல்லும் போது காலை உணவை தவிர்க்கும் பழக்கத்திற்கு ஆளாகிறோம். இரவு உணவுக்கும் காலை உணவுக்கும் இடையே உள்ள இடைவெளிதான் அதிகம். ஒரு நாளில் உடலில் உணவு உண்ணாமல் இருப்பதில் மிக அதிகம். எனவே காலை உணவை தவிர்க்காதீர்கள். டயபெடிக் கேஸ்ட்ரோபெரிசிஸ் என்றால் என்ன என்பதையும் அதை பற்றி விளக்கங்களையும் இப்பொழுது காணலாம். இறைப்பையில் எவ்வளவு நேரம் உணவு இருக்கலாம், எப்பொழுது சிறுகுடலுக்கு அனுப்ப வேண்டும் என்பதை தீர்மானிப்பது வேகஸ் நரம்புகள் தான். இந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டால் கேஸ்ட்ரோபெரிசிஸ் எனப்படும் இறைப்பை வாதம் வரும். இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்காத போது டயபெடிக் கேஸ்ட்ரோபெரிசிஸ் ஏற்படுகிறது. இது நியூரோபதியின் வகையா என்று கேட்டால் ஆம், உண்மைதான். இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும் போது அது இரத்த குழாயை பாதித்து நரம்புகளுக்கு தேவையான உணவு மற்றும் ஆக்சிஜன் கிடைப்பதை தடை செய்கிறது. இது பெரும்பாலும் டைப் 1 சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிக அளவில் இது ஏற்படுகிறது. டைப் 2 சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது வர வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு என்ன அறிகுறிகள் என்று பார்த்தால், இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைந்து பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி அசௌகரியத்தை அளிக்கும். இந்த அறிகுறிகள் மனிதருக்கு மனிதர் தீவிரமாகவோ அல்லது சாதாரணமாகவோ ஏற்படலாம், மாறுபடும். உணவு இறைப்புக்கு வந்து நீண்ட நேரம் கழித்து சிறுகுடலுக்குள் நுழையும். அங்கே ஊட்டச்சத்து கிரகிக்கப்பட்டு இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கும். நீண்ட நேரம் இறைப்பைக்குள்ளேயே உணவு இருக்கும் பொழுது பாக்டீரியா கிருமிகளின் வளர்ச்சி அதிகரிக்கலாம். உணவை மேலும் கடினமாகி வாந்தி ஏற்படுத்தலாம் அல்லது குடலில் அடைப்பை ஏற்படுத்தவும் வாய்ப்பு உள்ளது. இதற்கு என்னென்ன பரிசோதனைகள்? பேரியம் எக்ஸ்ரே, ரேடியோ ஐசோடோப் கேஸ்ட்ரிக் எம்டிங் ஸ்கேன், வயர்லெஸ் மோட்டிலிட்டி கேப்சூல், மேல் வயிறு எண்டோஸ்கோபி, அல்ட்ராசவுண்ட் என பல பரிசோதனைகள் உள்ளன. உணவு உண்ணுவதை மாற்றி அமைப்பதன் மூலம் இறைப்பை வாதத்தை தவிர்க்க முடியும். 3 வேளைக்கு பதிலாக 6 வேளையாக சாப்பிடுவது நல்லது. உணவை உண்ணும் பொழுது மெதுவாக சுவைத்து சாப்பிட வேண்டும். உணவு உண்டதற்கு பிறகு அரை மணி நேரம் கழித்து சிறிய நடைப்பயிற்சி செய்யலாம். நடைப்பயிற்சியே போதுமானது. பொதுவாக காலையில் 45 நிமிடங்கள் நடைப்பயிற்சி செய்வது மிகவும் நல்லது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்க வேண்டும். இதற்காக இன்சுலின், வாய்வழி மருந்துகள், உணவு பழக்கத்தில் மாறுதல்கள் போன்றவையே பரிந்துரைக்கப்படுகிறது. நோயாளியின் உடல்நிலையை பொறுத்து மாத்திரைகள் பரிந்துரைக்கப்படும். இணைந்திருங்கள். இது MTR FM

இது நீதி நூல்களில் நிர்வாகம். பன்றிக்கோள் பத்தரில் தேமா வடித்தற்றால் நன்றறியா மாந்தர்க்கு அறத்தார் உரைக்குங்கால் குன்றின் மேல் கொட்டும் தரிபோல தலைநகர்ந்து சென்றிசையாவாகும் செவிக்கு. மனிதர்களில் சிலர் நம்மை திருத்தவே முடியாது என்பதை உணர்த்த முன்னோர்கள் அவர்களை சில மிருகங்களுக்கு ஒப்பாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த பாடலில் அறிவில்லாத மூடர்கள் பன்றிக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறார்கள். பன்றிக்கு முன்பு முத்துக்களை அடுக்குவது போல என்று பைபிளை ஒட்டிய ஒரு ஆங்கில பழமொழி உண்டு. பன்றியை அசுத்தத்திற்கு அடையாளமாக சொல்லவும் கேட்டிருக்கிறோம். இங்கே அறிவில்லாதவர்கள் பற்றி சொல்ல வந்த நாலடியார் ஆசிரியர் பன்றிக்கு உணவு இடும் தொட்டி பற்றி சொல்லியுள்ளார். பன்றி தொழுவங்களில் அவற்றின் உணவுக்காக தனி தொட்டிகள் உண்டு. அதில் கூழ் ஊற்றுவார்கள். கூழுக்கு பதிலாக அந்த தொட்டிலில் இனிமையான மாங்கனி சாற்றை யாரும் ஊற்றி வைப்பது இல்லை. அப்படி செய்வது தேவையில்லாதது, பயன் தராதது. அதுபோலவே வலிமையான பாறைகளில் யாரும் முளைக்குச்சிகளை அடிப்பது இல்லை. குச்சிகள் பாறையை துளைத்துச் செல்வதும் இல்லை. சில மனிதர்களின் மூளையோ பன்றி தொட்டி போன்றது. அங்கே தேமாங்கனி சாற்றினை ஊற்றுதல் வீண். சில மனிதர்கள் வெறும் பாறைகள். எவ்வளவுதான் அடித்தாலும் முளைக்குச்சிகள் அவற்றில் நுழைவது இல்லை. அறிவுரைகள் சிலருக்கு பயனில்லை என்பதை இந்த இரண்டு விதமான உவமைகள் உணர்த்துகின்றன. தேமாங்கனி சாறு என்பது நயமாக நல்ல விஷயங்களை சொல்வது. பன்றிகள் போன்றவர்களுக்கு தேமாங்கனி சாறும் வெறும் கூழும் வேறல்ல. ஆறுதலாக சொல்லாமல் சிலரை அடித்து மிரட்டி உருட்டி சொல்லலாம். முளைக்குச்சியை அடிப்பது போல குச்சி உடையுமே தவிர பாறை குச்சியை ஏற்பது இல்லை. மனிதர்களில் பாறை போன்றவர்களிடம் கடிந்து எதுவும் சொல்லி பயனில்லை. இப்படிப்பட்ட மனிதர்களிடம் நேரத்தையும் சக்தியையும் செலவிட வேண்டாம் என்கிறது நாலடியார். உணர உணரும் உணர்வுடையாரை புணரிற் புணருமாம் இன்பம் புணரின் தெரிய தெரிந்தும் தெரிவிலாதவரை பிரிய பிரியுமா நோய். குழந்தையின் முகம் முகத்தை பார்த்ததும் ஏதோ சிரமப்படுகிறது என்று புரிந்து கொள்ளும் தாய், கணவனின் முகத்தை பார்த்ததும் கவலை அவரை பாட்டுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் மனைவி, நிர்வாகி அல்லது முதலாளியின் முகத்தை பார்த்ததுமே அவரது மனநிலை சரியில்லை என்று தெரிந்து கொள்ளும் ஊழியர், இவர்கள் எல்லோருமே புத்திசாலிகள்தான். முதலாளியின் முகத்தில் அன்று எள்ளும் கொள்ளும் பிடிக்காவிட்டாலும் அவர் ஒரு கலக்கத்தில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும் ஊழியர், அந்த முதலாளியை பார்க்க வந்துவிட்டு பேசாமல் போக விரும்பாவிட்டாலும் ஏதோ யோசனையாக இருக்கீங்க போல இருக்கிறது, நான் அப்புறமா வர்றேங்க என்று சொல்வதன் மூலமே அவர் மனப்போக்கினை மாற்றிவிட முடியும். அப்படிப்பட்ட ஊழியர்கள் தம் காரியத்தை சாதித்துக் கொள்ளவும் முடியும். மேலும் கிட்ட நேரத்தில் எதையாவது பேசி காரியத்தை கெடுத்துக் கொள்ளக் கூடாது. குறிப்பறிந்து செயலாற்றும் நபர்கள் முன்னேறுவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். குறிப்பறிந்து நடந்து கொள்பவர்

கை கூட வேண்டுமெனிலும், நாம் சிகரத்தை துட வேண்டுமெனிலும் மீண்டும் மீண்டும் முயற்சிதான் தேவை. 1000 முறை தோற்றாலும் இன்னொரு முறை முயற்சி செய் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாம் வெற்றியின் ரகசியத்தை தோல்வியின் மூலம்தான் கற்றுக்கொள்கின்றனர். வெற்றி பரிசை தருகிறது, தோல்வி பாடத்தை தருகிறது. வெற்றி நம்மை வெளி உலகிற்கு அடையாளம் காட்டுகிறது, தோல்விதான் நம்மை நமக்கே அடையாளம் காட்டுகிறது. தண்ணீரை பார்த்து அச்சப்படுகிறவன் ஒருபொழுதும் நீச்சலை கற்றுக்கொள்ள முடியாது. அதுபோலத்தான் தோல்வியைக் கண்டு அஞ்சுகிறவன் வெற்றி கனியை சுவைக்க முடியாது. தன்னிடம் உள்ள அசாத்திய திறமையினால் வென்றவர்களை விட தொடர் முயற்சியினால் வென்றவர்களே அதிகம். முயற்சியை நிறுத்தாதவர்கள் எப்பொழுதும் தோல்வியுற்றதாக வரலாறு இல்லை. இந்த முறை வெற்றி வாய்ப்பை தவற விட்டுவிட்டேன், இன்னும் முயற்சிப்பேன் என்ற தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து போராடுபவர்களை தோல்வி எப்பொழுதும் நெருங்குவது இல்லை. தொடர்ச்சியான முயற்சியுடன் முயற்சிக்கு முயற்சி முன்னேற்றம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறை முயற்சிக்கின்ற போதும் கிடைக்கின்ற அனுபவத்தை அடுத்த முயற்சியில் செயலாக்கம் செய்ய வேண்டும். மின்சார பல்பை கண்டுபிடிக்கும் போது தமது முயற்சியில் 10,000 முறை தோல்வியை தழுவிய விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன். 10,000 வழிமுறைகளில் மின்சார பல்பை கண்டுபிடிக்க முடியாது என்பதை கண்டுபிடித்து விட்டேன் என்றாராம். 10வது முறை தன் மீது விழுந்தவனை பார்த்து, உன்னால் முடியும், எழுந்திரு, ஏற்கனவே நீ 9 முறை எழுந்தவன் தானே என்று பூமித்தாய் சொல்வதாய் சொல்வர். விழாமல் வீழாமல் இருப்பதல்ல வெற்றி, வீழும் போது வீறு கொண்டு எழுவதுதான் அது. மேலும் எப்படி வீழ்ந்தோம் என்பதை விட எப்படி எழுந்தோம் என்பதை கொண்டாடிடவே உலகம் காத்திருக்கிறது. தோல்வியை அவமானமாக கருதாமல் அனுபவமாக கருத வேண்டும். முயன்று தோற்றால் அது அனுபவம், முயலாமலேயே தோற்றால் அது அவமானம். புதிய தளிர்களை விடுகின்ற செடி செடிதான் வளர்கின்றது. அதுபோல புதிய முயற்சிகளை எடுக்கின்ற மனிதர்கள்தான் உயர்கின்றனர். முயற்சியை நிறுத்துவதும் மூச்சை நிறுத்துவதும் ஒன்றுதான். முயற்சியை மூச்சாக்குங்கள், வெற்றி உங்களது விசாலமாகும். இணைந்திருங்கள்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான் தமிழகத்தில் மட்டுமன்றி தரணியெங்கும் தமிழர் வாழ்கின்ற இடங்களில் கோவில் கொண்டு அருள் பாலிக்கின்றார். அவற்றுள் ஒன்று மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் கோவில். தலைநகரான கோலாலம்பூரில் இருந்து வடதிசையில் 13 கிலோமீட்டர் தொலைவில் கோம்பாக் மாவட்டத்தில் பத்துமலை உள்ளது. இயற்கையாக சுண்ணாம்பு குன்றுகளால் அமைந்த குகைகளை கொண்ட மலை இது. இதன் அருகில் 10 ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. மலாய் மொழியில் சுங்காய் பட்டு எனவும் ஆங்கிலத்தில் பட்டு ரிவர் எனவும் இது அழைக்கப்படுகிறது. இந்த நதியின் பெயராலேயே இது பத்துமலை என அழைக்கப்படுகிறது. 1860 ஆண்டுகளில் இப்பகுதியில் வாழ்ந்த சீனர்கள் காய்கறி பயிரிட்டு வந்தனர். குகைகளில் இருக்கும் வௌவால் கழிவை காய்கறிகளுக்கு உரமாக பயன்படுத்தி வந்தனர். அவர்களுக்கு முன் தெமுவான் என்னும் மலேசிய பழங்குடியினர் இங்கு வாழ்ந்து வந்ததாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இங்குள்ள சுண்ணாம்பு குன்றுகளை ஆராய்ச்சி செய்த அமெரிக்க தாவரவியலாளர் வில்லியம் ஹார்னடே என்பவர் 1878 பத்துமலை பற்றி வெளி உலகுக்கு தெரிவிக்க அதன் பின் அம்மலைக்கு சென்று வரத் தொடங்கினர் மக்கள். படிப்படியாக அம்மலையின் புகழ் பார் முழுவதும் பரவியது. 18-19 நூற்றாண்டுகளில் தமிழகத்திலிருந்து பிழைப்பு தேடி பலர் மலாயா தற்போது மலேசியா நாட்டிற்கு வந்தனர். அவர்களுள் தம்புசாமி பிள்ளை என்பவரும் ஒருவர். அவரால் 1873 ஆண்டு முதன் முதலில் மகா மாரியம்மன் கோவில் கட்டப்பட்டது. பின்னர் பத்துமலையும் அவரை கவர பலமுறை சென்று வந்தார். அந்த இடம் வேல் வடிவில் இருந்தது. சூரபத்மனை அளிக்க தாய் பார்வதி தேவியிடம் வேல் வாங்கி செல்லும் முருகனும் வேலாயுதமும் அவர் மனதில் ஆழமாய் பதிந்தன. குகைக்குள் ஒரு கோவிலை நிர்மாணித்து அங்கு சுப்பிரமணிய சுவாமியையும் அதன் முன்பு வேலாயுதத்தையும் பிரதிஷ்டை செய்து வெகு விமர்சையாக கும்பாபிஷேகம் செய்தார். ஆரம்ப காலத்தில் ஒற்றையடி பாதை மூலமே கோவிலை அடைய முடியும் என்ற நிலை இருந்தது. முருகனுக்கு உவந்த செவ்வாய், கிருத்திகை மற்றும் சஷ்டி நாட்களில் பக்தர்கள் அதிக அளவில் வர ஆரம்பித்தனர். 1892 முதல் தைப்பூச திருவிழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பக்தர்களின் வசதிக்காக 272 மரப்படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவில் 1300 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. 272 படிகள் ஏறி சில படிக்கட்டுகள் கீழே இறங்கினால் பெரிய சமதள பகுதியில் இடதுபுறத்தில் சிறிய குகையில் சுப்பிரமணிய சுவாமி அருள் பாலிக்க அவர் முன்னே வேலாயுதம் கம்பீரமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி இருந்தாலும் அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் அனைத்தும் வேல் வடிவில் காட்சி தரும் வேலாயுத சுவாமிக்குத்தான். அங்கிருந்து சுமார் 40 படிகள் ஏறி சென்றார் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியை தனி சந்நிதியில் நாம் தரிசிக்கலாம். விமானம் மற்றும் முன் மண்டபத்துடன் இவர் சன்னதி விளங்குகிறது. பிரகாரத்துடன் கூடிய இச்சன்னதி 1991 கட்டப்பட்டது. குகையின் மேல் பகுதி திறந்த வழியாகவும் சுற்றிலும் மரங்களும் செழித்து வளர்ந்தும் காணப்படுகின்றன. இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் தொடரலாம்.

16 படிகளை அடுத்து ஒரு சமதளம் என 272 படிகள் அமைத்துள்ளனர். இடதுபுறம் மலை ஏறவும் வலதுபுறம் கீழே இறங்கவும் மத்தியில் இருக்கும் வரிசையில் காவடி எடுத்து மேலே செல்லவும் பயன்படுத்துகின்றனர். இத்தலத்தில் கிருத்திகை, சஷ்டி ஆகிய தினங்கள் கொண்டாடப்பட்டாலும் தைப்பூசம்தான் வருடத்தின் முக்கிய திருவிழா ஆகும். தைப்பூசத்தின் ஆரம்பமாக கோலாலம்பூர் மகாமாரியம்மன் கோவிலில் உள்ள வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட 21 அடி உயரம் உள்ள வெள்ளை தேரில் எழுந்தருளச் செய்து திருவீதி உலா புறப்பாடு தொடங்கும். ஊர்தி மூலமாக இத்தேர் இழுத்துச் செல்லப்படுகிறது. தேருக்கு முன்னால் பக்தர்கள் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் செல்வர். அதனை அடுத்து நாதஸ்வரம், மத்தளம் இசைத்துக் கொண்டு கலைஞர்கள் முன்னே செல்ல தேர் தொடர்ந்து வரும். காவடி, பால்குடம் சுமந்து தேருடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அணிவகுத்துச் செல்லும் காட்சி மனதை விட்டு அகலாத ஒன்றாகும். வழிநெடுகிலும் பக்தர்கள் தமது இல்லங்களுக்கு முன் தேரை நிறுத்தி பூஜை செய்வர். அடிவாரத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலை தேர் அடைந்த பின்பு பீடத்தின் மீது சுவாமியை வைத்து ஆராதனைகளை மேற்கொள்வர். பின் முருகனிடம் உள்ள தங்கவேல் கோவில் அர்ச்சகர் மூலமாக மலை கோயிலுக்கு எடுத்துச் செல்லப்படும். மலை கோவிலில் வைத்து பூஜைகள் செய்த பின்பு 3 நாள் காலை மலை கோவிலில் இருந்து அடிவாரத்திற்கு கொண்டு வரப்பட்டு சுப்பிரமணிய சுவாமியுடன் மாரியம்மன் கோவிலுக்கு திருவீதி உலாவாக சென்று அடையும். பழனியைப் போல மலேசியா பத்துமலை முருகன் கோவிலிலும் தைப்பூசம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பத்துமலையில் மயில் காவடிகள், செடல்கள், பால்குடம் இவையும் பிரபலம். காவடிகளுக்காக மலேசிய ரூபாய் மதிப்பில் 10,000 முதல் 1,00,000 வரை பக்தர்கள் செலவு செய்கின்றனர். 2.5 வயது குழந்தை முதல் வயதான முருக பக்தர்கள் வரை பால்குடம் சுமந்து வந்து வேலுக்கு அபிஷேகம் செய்து நேர்த்தி கடன் செலுத்துகிறார்கள். இப்பால்குடத்தை எடுத்து வருபவர்கள் நாக்கு, கன்னம் அல்லது இரண்டிலும் கூர்மையான வேலை குத்தி கொண்டு வருவது பார்ப்போரை சிலிர்க்க செய்யும். பல வகை காவடிகள் உள்ளன. அதில் கரும்பு பால் காவடி என்பது ஒரு வகை. நீளமான 3 கரும்புகளை சோகையுடன் ஒன்றாக சேர்த்து கட்டிவிடுவர். மனைவி ஒரு முனையை தோளில் தாங்கியும் கணவன் மறுமுனையை தோளில் தாங்கியும் பிடித்துக் கொள்வர். இடைப்பட்ட பகுதியில் 6 பால் குடங்களை கட்டி தொங்க விடுவர். அதோடு சிறிய அளவில் 108 பால் கலசங்களை கொக்கியின் ஒரு முனையில் இணைத்து மறுமுனையை முதுகில் குத்தி தொங்க விட்டிருப்பர். இக்காவடியை சுமந்து வருவதே மிக சிரமமான செயல். ஆனால் அதனுடன் படியேறுவதை காணும் பொழுது நமது மெய் சிலிர்க்கின்றது. இது போன்று பல்வேறு வழிகளில் கொண்டு வரப்படும் பால்கள் அனைத்தும் வேலுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. 3 நாட்கள் இடைவெளி இல்லாமல் இரவு பகல் என அனைத்து நேரங்களிலும் தொடர்ந்து பால் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருப்பது இத்தலத்தின் சிறப்பாகும். காவடி, பால்குடம் எடுக்கும் பக்தர்கள் தங்கள் சௌகரியப்படி 1 முதல் 48 நாட்கள் வரை விரதம் கடைபிடிக்கின்றனர். தைப்பூசத்தன்று மலேசியாவில் உள்ள 6 மாநிலங்களில் 5 மாநிலங்களில் தேசிய விடுமுறை தினமாக அறிவித்துள்ளனர். இவ்விழாவிற்கு உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் சுமார் 6,00,000 பக்தர்கள் வருகிறார்கள். எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் எந்தவித சிரமமும் இன்றி பால் அபிஷேகம் செய்து முருகனை தரிசித்து மன நிறைவோடு திரும்புகின்றனர். தமிழர்களுடன் மற்ற இனத்தவரும் எந்தவித பாகுபாடும் இன்றி காவடி எடுத்து வருகின்றனர். அனைத்து சமூகத்தினரையும் ஒருங்கிணைக்க இவ்விழா ஒரு இணைப்பு பாலமாக திகழ்கிறது என்றே சொல்லலாம். பத்துமலை அடிவாரத்தில் நிறுவப்பட்டுள்ள 141 அடி உயரமுள்ள முருகன் சிலை உலக அளவில் பெரும் புகழையும் சிறப்பையும் பெற்றுள்ளது. இதனை உருவாக்க 3 ஆண்டுகள் பிடித்தன. 15 சிற்பிகள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 1550 கனமீட்டர் கான்கிரீட் மற்றும் 250 டன் எடையுள்ள எஃகு கம்பிகள் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. பிரத்யேகமாக தாய்லாந்து நாட்டில் இருந்து தருவிக்கப்பட்ட 300 லிட்டர் தங்க கலவை சிலையின் மீது பூசப்பட்டுள்ளது. இச்சிலைக்கான கட்டுமான செலவு மட்டும் 25,00,000 மலேசிய ரிங்கெட் ஆகும். 2006 ஜனவரி மாதத்தில் நடைபெற்ற திறப்பு விழாவின் போது 1 டன் எடையுள்ள சாமந்தி பூ மாலை
கிரேன் மூலம் முருகனுக்கு அணிவிக்கப்பட்டது. உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை என்ற சிறப்பையும் மலேசியாவிற்கு தனி அடையாளத்தையும் இம்முருகன் சிலை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. உலக புகழ் பெற்ற இந்த சிலையை உருவாக்கியவர் திருவாரூரை சேர்ந்த சிற்பி ஒருவர் என்பதில் தமிழகத்திற்கே பெருமை. 2012 நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் இங்கே 10,00,000 பேர் திரண்டனர் என்பது உலக சாதனை. தைப்பூச திருவிழாவில் பங்கு பெறும் பக்தர்களையும் கொண்டாட்டங்களையும் புகைப்படம் எடுக்க வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான புகைப்படக் கலைஞர்கள் வருகிறார்கள். மேலும் இத்திருவிழாவை பல ஊர்களிலும் நேரடியாக ஒளிபரப்பும் செய்கின்றனர் என்பது கூடுதல் சிறப்பு. புகழ்பெற்ற பத்துமலை முருகன் கோவிலுக்கு சென்று வேண்டியதை எல்லாம் அருளும் வேதாயுத பெருமானை வாழ்வில் ஒருமுறையேனும் தரிசிப்பது கிடைப்பதற்கு அரிய ஒரு பாக்கியமாகவே கருதப்படுகிறது. இணைந்திருங்கள்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR இணையதள வானொலி. ஒவ்வொரு நாளும் உங்களை பொதிகை தென்றல் மூலமாக சந்திப்பதில் மற்றற்று மகிழ்ச்சி. இன்றும் கூட இதமான பாடல்களும் நிறைய விடயங்களையும் எடுத்து வந்திருக்கிறேன். நான் உங்கள் நண்பன் தமிழகத்தின் கலையத்திலிருந்து அப்துல் பாசித்.

இன்றைய நிகழ்ச்சியை கேட்பதற்காக காத்திருக்கும் தமிழ் சொந்தங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கும் நம்மளுடைய பொதுகை தென்றல் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல போகிறது, என்ன சொல்ல போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காய்கறிகளோட குணங்களை தான் வந்து சொல்ல போறோம். ஏன்னா வந்து காய்கறிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது மரக்கறி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மரக்கறிகளை உண்பதனால் என்னென்ன பலன்கள் இருக்கிறது, யார் யார் எந்தெந்த காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்தெந்த மரக்கறி உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கறத இன்றைய நிகழ்ச்சியில் பேச போறோம். வாங்க நிகழ்ச்சியோட முதல் பாடல் கேட்டு வந்துருவோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல்

எம்டிஆர் சொந்தங்களுக்கு காலை விருந்து படுத்துக் கொண்டிருக்கிறது. நமது எம்டிஆர் FM.com MTRFM.com நிகழ்ச்சியில் நீங்கள் 24 மணி நேரமும் கேட்டு மகிழலாம். உங்கள் கருத்துக்களை ஸ்கைப் வழியாக நீங்கள் தெரிவிக்க MTR 24/7 என்கிற நம்மளுடைய ஸ்கைப் ஐடியின் மூலமாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். MTR முகநூல் வழியாகவும் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் புதுகைத்தினரில் நாம் பேசப்போவது காய்கறிகளின் பலன்களும் அதன் மருத்துவ குணங்களும், அதை பற்றி தான் பேச போறோம். முதல்ல வந்து நமக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச காய் இந்த கத்திரிக்காய், அதை பத்தி தான் பேச போறோம். இந்த கத்திரிக்காயில என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து இதுல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது யார் யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு கேட்டோம்னா, ஆஸ்துமா நோயாளிகள் கத்திரிக்காய், மிளகு, சீரகம், பூண்டு சேர்த்து சமைத்து சாப்பிட உடல் சூட்டை தக்க வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு வேணாம் இந்த காய்கறி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சரும நோயாளிகள், புண் ரணம் உள்ளவர்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அரிப்பை தூண்டக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால தோல் நோய் சம்பந்தப்பட்டவர்கள் இதை எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது நலம். அறுவை சிகிச்சை செய்துள்ளவர்கள் முதல் 3 மாதங்கள் இதை சாப்பிடக்கூடாது என்றும் சொல்கிறார்கள். இதனுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நரம்புகளுக்கு வலுவூட்டக்கூடியது, அதே மாதிரி சளி இருமலை குறைக்கக்கூடிய வல்லமை இந்த கத்தரிக்காய்க்கு இருக்கிறதா. சரி, தொடர்ந்து பேசுவோம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.

மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM.com. இது இணைய வானொலி, உங்கள் இதயங்களை கவர்ந்த வானொலி. இந்த வானொலியில் இப்போது பொதுகை தென்றலில் இணைந்திருக்கிறீர்கள். பொதுகை தென்றலில் இன்றும் கூட இதுமான பாடல்கள் காலை நேரத்தில் நாம் கிரகிக்க வேண்டிய பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறது. இன்று நாம் பேசிக் கொண்டிருப்பது காய்கறிகளின் மருத்துவ குணங்களும், யார் யாரெல்லாம் எந்தெந்த காய்கறிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்தெந்த மரக்கறி உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதை தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போற காய் முருங்கைக்காய். முருங்கைக்காய் பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன இருக்கு இந்த முருங்கைக்காயில அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இரும்பு சத்து மற்றும் விட்டமின் ஏ சி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாக முருங்கைக்காயை குழந்தைகள் முருங்கைக்காய் விதைகளை சாப்பிட்டால் மலக்குடல்களில் சேரும் கிருமி பூச்சிகள் வெளியேறும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முதியவர்கள், இதய நோயாளிகள், மூட்டு நோய் உள்ளவர்கள் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வாயு பிடிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறது நமக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் மறுபடியும் சொல்றோம், இது வாயு பிடிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காய் உணவு அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நரம்பு மண்டலங்களுக்கு ஊக்கம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். மரக்கறி உணவுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது இன்றைய பொதுகை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.

கதிரவன் கடல் குளித்து எழும் இந்த அதிகாலை வேளையில் உங்களோடு இதமான பாடல்களை தந்து பேசிக் கொண்டிருப்பது புதுகை தென்றல். நான் உங்கள் நண்பன் அப்துல் பாசித் உங்களோடு இணைந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இதமான பாடல்களை கேட்டுக்கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்களுக்கு இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது MTR FM. இன்றைய புதிய தண்டலில் காய்கறிகளின் மருத்துவ குணங்கள், காய்கறிகள் யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், எந்தெந்த காய்கறிகளை யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கறதையும் பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய காய் அவரைக்காய், அதை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த அவரைக்காயில வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உயர்நிலை புரதம் இதில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இரும்பு சத்து இருக்கிறது, சுண்ணாம்பு சத்தும் கூட இந்த அவரைக்காயில் செறிவாக இணைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து யாருக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு இது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி செரிமான தொல்லை இருப்பவர்களுக்கும் இது வந்து ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கும் இது நல்ல ஒரு உபாயம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் கூட இந்த அவரைக்காயை எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாரும் இதை வந்து இரவில் உணவில் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நார்ச்சத்து அதிகமாக இருப்பதனால் இதனுடைய ஜீரணம் ஆவது கொஞ்சம் கடினம் அப்படிங்கிறதுனால இரவு நேரங்களில் அவரைக்காயை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதுல என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கும். உடலுக்கு தேவையான புரதச்சத்தினை இது அளிக்கக்கூடிய ஒரு நல்ல உணவு தான் இந்த மரக்கறி உணவு அவரைக்காய். சரி, அவரைக்காயை பத்தி பார்த்தாச்சு, அடுத்து என்ன காய் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சிட்டே இருங்க. அடுத்த பாடல் தயாரா இருக்கு, புதுகை தென்றல் கொண்டு வரும் அடுத்த தென்றல்.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

மெல்ல வரும் புது தென்றலை இணைத்து புதுகை தென்றலாக்கி இனிய தகவல்களோடு உங்களுடன் படைத்துக் கொண்டிருக்கிறது MTR இணையதள வானொலி. இது இதயங்களை கவர்ந்த இணைய வானொலி. இந்த நிகழ்ச்சியில் நாம் புதுகை தென்றலில் இன்று நாம் பார்த்துக் கொண்டிருப்பது காய்கறிகள். காய்கறிகளினுடைய மகத்துவம் என்ன, எந்தெந்த காய்கறிகள் யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், யாரெல்லாம் எந்தெந்த காய்கறிகளை எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போற காய் பீர்க்கங்காய். பீர்க்கங்காயை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பீர்க்கங்காயில வந்து என்ன இருக்கு அப்படின்னா, நார்ச்சத்து தாது உப்புகளும் நிறையவே இருக்கக்கூடிய ஒரு காய் தான் இந்த பீர்க்கங்காய். இரவில் வந்து இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா சளி இருமல் தலைவலி உள்ளவர்கள் ஒருபோதும் இதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தலையில் நீர் கோர்த்து கொள்ளும் அபாயம் இருக்கிறதுனால இந்த நீர் உணவை நாம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது நீர் காய்கறியாக பீர்க்கங்காயை எடுத்துக்கொள்ள கூடாது. அதே போல இது உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய காய் அப்படிங்கிறதுனால வெப்ப உடல் உள்ளவர்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த பீர்க்கங்காயை எடுத்துக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதமான இந்த காலையில் பூத்திருக்கும் அற்புதமான இந்த நாள் உங்களுக்கு இனிமையானதாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனையோடு அடுத்த பாடலும் தயாராக தர காத்திருக்கிறது புதுகை தென்றல். இது உங்கள் காதுகளுக்கு இதம் சேர்க்க இனிய பாடல் உங்களுக்காக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இதயங்களை கவர்ந்த இணைய வானொலி MTRFM.com. MTRFM.com நிகழ்ச்சிகளை நீங்கள் 24 மணி நேரமும் இணையதளத்தின் ஊடாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் www.mtrfm.com அப்படிங்கிற இணையதளத்தின் ஊடாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். பொதுகி தென்றல் உங்கள் இதயங்களை வருடும் பாடல்களோடு இதமான செய்திகளையும் கோர்த்து வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம பார்க்க போற காய் இந்த பாகற்காய். சொல்லும் போதே வந்து நமக்கு அப்படியே வந்து ஒரு கசப்பு உணர்வு ஏற்படுது இல்லையா. இந்த பாகற்காயில அப்படி என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாலிஃபெட்டடைட் எனும் இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தும் வேதிப்பொருள் நிறைந்திருக்கிற ஒரு காய் தான் இந்த பாகற்காய். இது யாருக்கு நல்லது அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேறு அலோபதி மருந்துகள் சாப்பிடும்போது இதனை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மருந்தின் தன்மையை முறியடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால எதையுமே வந்து அளவாக பயன்படுத்துவோம். அடுத்து வந்து இதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொற்று நோய்களை தடுக்கும் ஆற்றலுடையது இந்த பாகற்காய். கிருமிகளை அழிக்கும் தன்மையுடையது இந்த பாகற்காய். அதே போல வயிற்றில் பூச்சிகள் சேராமல் தடுக்கக்கூடிய அற்புதமான காயும் கூட இந்த பாகற்காய் தான். சரி, பாகற்காய் கசப்பா இருந்தாலும் கூட அதுலயும் சில நன்மைகள் தான் இருக்கு. அது மாதிரி நம்ம கஷ்டப்பட்டாலும் கூட வாழ்க்கையில வந்து நமக்கு வெற்றி அப்படிங்கிறது என்னைக்குமே உண்டு. அடுத்த பாடல் அன்பு சொந்தங்களுக்காக பொதிகை தென்றல் சுமந்து வருகிறது.

அன்பு சொந்தங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் இணையதள வானொலியில். இது பொதுகை தென்றல் வழங்கிக் கொண்டிருப்பது mtrfm.com. காய்கறிகளுடைய நற்பலன்கள் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு பொதுகை தென்றல் இதமான பாடல்களோடு உங்கள் உள்ளங்களில் சேர்த்துக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போற காய் வந்து சுரைக்காய். சுரைக்காய் தான் வந்து பார்க்க போறோம். இந்த சுரைக்காயில அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீர்ச்சத்து நிறையவே இருக்கு, புரதச்சத்தும் நிறையவே இருக்கு, அதே மாதிரி சுண்ணாம்பு சத்தும் கூட இருக்கிற ஒரு காய் தான் இந்த சுரைக்காய். இந்த சுரைக்காய் வந்து பாத்தீங்கன்னா உடல் சூட்டை தணிக்கக்கூடிய தன்மையுடையது. இதன் சுபாவமே குளிர்ச்சி தான். அதே மாதிரி இது சிறுநீரை பெருக்கக்கூடிய தன்மையும் உடையது. உடலை உரமாக்கும், மலச்சுத்தியாகும், தாகத்தை அடக்க வல்லது இந்த சுரைக்காய். ஆனால் இது பித்த வாயுவை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. கடுஞ்சுரைக்காய் என்று ஒரு வகை உண்டு. இது குடுமை செய்வது தாகத்தை அடக்கும். அதே மாதிரி இது யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லோரும் பகலில் மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல உணவு தான் இந்த சுரைக்காய். யாரு வந்து சேர்த்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சளி தொந்தரவு உள்ளவங்க கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறத தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சுரைக்காயினுடைய பழங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதயத்துக்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு காய் தான் இந்த சுரைக்காய். ரத்தத்தை வளப்படுத்தி தாது பலம் சேர்க்கக்கூடியது இந்த சுரைக்காய். ஆண்மை சக்தியை ஊக்குவிக்கக்கூடியதும் கூட, சீதலத்தையும் பித்தத்தையும் போக்கக்கூடிய சக்தி உடையது இந்த சுரைக்காய். ஆனால் அஜீர்ணத்தை உண்டாக்கக்கூடியது என்று சொல்கிறார்கள். இதன் விதைகள் மேகத்தை போக்கும், வீரிய விருத்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்விதைகளை சர்க்கரையுடன் சேர்த்து சில நாட்கள் உண்டு வந்தால் ஆண்மையை இழந்தவர்கள் கூட பெறுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, தொடர்ந்து பேசுவோம். இது பொதுகை தென்றல் இதமான இந்த காலை பொழுதில் காய்களின் நற்குணங்களும் அதை யாரெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது இதமான பாடல்களோடு.

எம்டிஆர் எஃப்எம் இனிய சொந்தங்கள் இதுவரை இணைந்து கேட்டு ரசித்தது பொதிகை தென்றல். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை புலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்களுக்கு வளமானதாகவும் அதிர்ஷ்டமிக்கதாகவும் செழுமையானதாகவும் அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் இன்று உங்கள் அன்பின் தமிழகத்திலிருந்து அப்துல் பாசித். பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம், எம்டிஆர் எஃப்எம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. உங்களோடு காற்றலையில் பிரியமுடன் ரதீஷ். இப்போலிருந்து ஒரு மணி நேரத்துக்கு மதுரகானம். மதுரகானம் நிகழ்ச்சியில் ஒரு சொல் பாடலாக வெறும் பாடல்கள், பச்சை என்று சொல் எடுத்து வெறும் பாடல்கள். முதல் வெறும் பாடலை கேட்போமா?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். இன்று மதுரகாரத்தில் வெறும் பச்சை நிறம், குளிர்மையான ஒரு நிறம். அதில் வெறும் அடுத்த பாடல்.
1: பச்ச

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. மதுரகானத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். மதுரகானத்தில் இன்று பச்சை நிறம் பாடல்கள் காட்டலையில். கேட்போம் அடுத்த பாடலை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரகானம். மதுரகானத்தில் வரும் சொல் பச்சை. பச்சையில் பசுமையாக வரும் அடுத்த பாடல்.

மரங்களின் செழிப்பு பச்சை இலைகளில் தெரியும். மதுர கானத்தில் வரும் அடுத்த பச்சை பாடல்.

0: மதுர கானத்தில் மதுரமான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வரும் அடுத்த பாடல்
1: பச்சமலை சாமி ஒன்று உச்சி மலையர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் மதுரகானம். இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம்மோடு. மதுரகானம் நிகழ்ச்சியில் பச்சை நிறப்பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பச்சை நிறப்பாடலை கேட்போமா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் மதுரகானம். மதுரகானத்தில் ஒருசல் பாடலாக பச்சை நிற பாடல்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த இனிமையான பச்சை நிற பாடல்களில் அடுத்து வரும் பச்சை பாடல் என்ன பாடல் என்று கேட்கலாம்.

மதுரகானத்தில் பச்சை நிற பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மதுரகானத்தில் நிறவாக வரும் பச்சை நிற பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இதுவரை நேரமும் மதுர கானம் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இனிமையான பச்சை நிற பாடல்கள். இன்று ஒரு சொல் பாடலில் வந்த பாடல்கள் பச்சை நிற பாடல்கள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

இனிய வணக்கம் எனது அருமை உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். வானுக்கு வசந்தம் வண்ண நிலவு, வான் அலைகளுக்கு வசந்தம் நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

உங்கள் அன்பான அபிமான எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக தியாகம் என்ற படத்திலிருந்து வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன தம்பி பெரிய தம்பி என்ற படத்திலிருந்து ஒரு காதல் என்பது உன் நெஞ்சில் உள்ளது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மனசுக்குள் மத்தாப்பு என்ற படத்திலிருந்து பூந்தெண்டலே நீ பாடி வா, பொன் மேடையில் பூசூழவா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி. ஜெயச்சந்திரன், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன பசங்க நாங்க என்ற படத்திலிருந்து மயிலாடும் தோப்பில் மாநாட கண்டேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தீபம் என்ற படத்திலிருந்து பூவிழி வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி.

பூவிழி வாசலில் யாரடி வந்தது? கிளியே கிளியே, இளம் கிளியே கிளியே, அங்கு வரவா தனியே, என்ன தொடவா தனியே, இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று அழைக்குது எனையே. பூவிழி வாசலில் யாரடி வந்தது? கிளியே கிளியே, இளம் கிளியே கிளியே, அங்கு வரவா தனியே, என்ன தொடவா தனியே, இந்த புன்னகை என்பது சம்மதம் என்று

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராஜா கைய வச்சா என்ற படத்திலிருந்து மழை வருந்தி மழை வருந்தி குடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜேசுதாஸ், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சொல்ல துடிக்குது மனசு என்ற படத்திலிருந்து பூவே செம்பூவே உன் வாசம் வரும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரங்கேற்ற வேலை என்ற படத்திலிருந்து ஆகாய விண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியுள்ள கே ஜே ஜேசுதாஸ், உமாரமணன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மௌனம் சம்மதம் என்ற படத்திலிருந்து கல்யாண தேன் நிலா காய்ச்சாத பால் நிலா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜேசுதாஸ், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சேரன் பாண்டியன் என்ற படத்திலிருந்து வா வா எந்தன் நிலவே வெண்ணிலவே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மதுரை என்ற படத்திலிருந்து மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் உனக்குத்தானே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் சொர்ணலதா, கே ஜே ஜேசுதாஸ்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் நிறைவாக கற்பூர முல்லை என்ற படத்திலிருந்து பூங்காவியம் பேசும் ஓவியம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் KJ ஜேசுதாஸ், சித்ரா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTREFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபசாதி. இதுவரை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTREFM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கன்னடா கலையகம், MTR FM ரேடியோ, கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மூன்றியால் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் என்றும் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் நீங்கள் தந்த பாடலை கேட்போம். எனக்காகவே நீ என்ற வரியை முதல் வரியாக கொண்டு 18 வயசு என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள், நாங்களும் இணைகின்றோம்.

அடுத்து வரும் பாடல் ஆடியில செய்தி சொல்லி என்ற வரியெடுத்த பாடல் என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து வீரமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிகான்ஜி தந்திருக்கின்றீர்கள்.

குறித்த பாடலை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல் ஏழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடலை கேட்க ஒலிக்கின்றது. இப்பொழுது அவள் அப்படித்தான் என்ற திரைப்படத்திலிருந்து வாழ்க்கை ஓடம் செல்ல என்ற வரியை முதல் வரியாக கொண்டு பாடுகின்றது.

இளையிலே ஃபைவ் ஸ்டார் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்றை ரெயிலே ரெயிலே என்று ஆரம்பித்து பாட வைக்கின்றார் கனடா மொன்றியாலிலிருந்து தனுஷன்.

0: உறவுகள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் நேரத்தை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் அல்பர்டா மாநகரம் கனடாவில் இருந்து சாந்தி நீங்கள் தந்த பாடல். தினமும் கல்யாணம் என்ற வரிதான் அந்த பாடலின் முதல் வரி. மகுடி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.
1: தினமும் கல்யாணம் தினமும் கச்சேரி எனக்கு பொழப்பாச்சது

கனடா உறவினர்களின் பாடல்கள். வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி நீங்கள் தந்த பாடல். உன்னை நினைக்கவே என்ற ஜே ஜே திரைப்படத்து பாடல் ஒலிக்க வைக்கும் வேளை நாங்கள் முனைந்து கேட்போம். இதுவோ அந்த பாடல்.

தங்கும் ஒரு மாநிலம் காஞ்சிநாதரம் பாடலையும் கேட்போமா? சகல கலா வல்லவனி என்ற ஒரு பாடல் பம்மல் கே சம்பந்தம் என்ற திரைப்படத்திலிருந்து வருகின்றது.

உதயா உதயா என்ற இனிமையான பாடலை உதயா என்ற திரைப்படத்திலிருந்து கனடா வன்குவர் மாநிலம் வசந்தி நீங்கள் பாட வைக்கின்றீர்கள்.

அகிலம் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. ஒலித்து வரும் பாடல்களோடு மீண்டும் ஒலிக்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்கள் தரும் பாடல். முதலிலே பாஸ்கரன் மாலா அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார்கள் ஒரு பாடல். மயிலே மயிலே என்று ஆரம்பிக்கும் கடவுள் அமைத்த மேடை திரைப்படுத்த பாடலை

அதை தொடர்ந்து நீண்ட காலமாக எங்களோடு இசை பயணம் செய்யும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருந்துதான் தருகின்றார் கே தீஸ் அவர்களும். ஒரே நாள் என்று ஆரம்பிக்கும் வரி இளமை ஊஞ்சலாடு என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள்.

ஒரு பாடல் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணி தந்திருக்கின்றார். கண் பேசும் வார்த்தைகள் என்ற வரியோடு ரெயின்போ காலனி திரைப்பட பாடலாக

0: கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் திட்டிக்கும் தீரான பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்பத்திலே
1: ஒலிக்கின்றன.
0: தகிட தகிட என்ற வரியோடு இனிமையாக பாட வருகின்றது சலங்கை ஒலி என்ற திரைப்படத்து பாடல். அந்த பாடல் சிங்காரபூமி சிங்கப்பூர் அங்கிருந்து அன்புடன் மகாலிங்கம் தந்திருக்கின்றார்.

தப்பு இல்லை, நாங்கள் போன பாதை எந்த நெல்லை தகிட தருமி தகிட தருமி தந்தானா, இதய ஒலியின் ஜதியில் எனது பிள்ளானா, இருதயம் அடிக்கடி இறந்தது தருகிடதோம் தருகிடதோம் தருகிடதோம், என் கதை எழுதிட மறுக்குது ஆ, சுதியும் நயமும் ஒன்று சேர தகிட தருமி.

இவர்கள் தந்த பாடல்களை கேட்டு மகிழும் வேளையிலே அடுத்து ஒரு பாடல் தென்னாட்டு சீமையிலே என்று பிஷான் திரைப்படத்து பாடலை கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை நிரேஷன் ஜெனீவா நகர் சுவிட்சர்லாந்து நாடிலிருந்து தந்திருக்கின்றார்.

கேட்டு மகளும் இந்த வேளையிலே என்னவள் அவர்களும் தன்னுடைய யாரது யாரது கனவிலே என்ற களரி திரைப்படுத்து பாடலை இன்று வீடமணி திருநாட்டிலிருந்து தந்திருக்கின்றார்.

உறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அன்புக்கும் பாசத்துக்கும் கா வை சேனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து. பூக்கள் விடும் தூது என்ற திரைப்பட பாடல், கதிரவனை பார்த்து பூக்கள் விடும் தூது என்ற பாடல்தான் அவர் தந்த பாடல்.

ஒருவனை நாங்கள் இதுவரை நேரமும் திட்டிக்கும் தேனான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் ஒரு நிகழ்விலே சந்திக்கலாம் என்று கூறி உங்கள் அனுமதியோடு இப்பொழுது இந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வும் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: என்றொரு இன உண்டு, தமிழன் என்றொரு இன உண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர்.

வளமை போல என்றும் ஒலித்து இருக்கின்றது. மொழியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கலந்து வரும் நேயர் நேரத்துக்கான பாடல்கள். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அனுப்பி வைத்த பாடல். அவர் அனுப்பி வைத்த வேளையிலே வளமை போல என்றும் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சீரல்லாதன் சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் அணிந்து கேட்க வேண்டும் என்று என் இனிய பொன்னிலாவே என்ற பாடலை பாட வைக்கின்றார். மூடு பனி என்ற திரைப்படத்திலிருந்து

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் இன்றைய தின வாழ்த்துக்களை தெரிவித்து அன்புடன் தனது உறவுகளில் நண்பர்களை அணைத்து கண்ணன் சங்கரை, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார் அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோருடன் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தருகின்ற பாடல் நாங்களும் இணைந்து கேட்போம். கல்லிலே கலை வண்ணம் கண்டான் என்ற அழியாத ஒரு காவிய பாடல் குமுதம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அடுத்து வரும் பாடல் தர்மம் தலைகாக்கும் திரைப்படுத்து பாடல். அந்த பாடலை நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களோடு தட்டும் அந்த பாடல் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்ற பாடலை தான் அவர்கள் தருகின்றார்கள்.

நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வண

அவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் நாங்கள் கேட்டு மகள வேண்டும் என்று எங்களோடு இணைந்து கேட்டு மகள விரும்புகின்றார். தமிழ்நாடு நெய்வேலி அறத்தடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன். ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா என்ற அற்புதமான பாடல் மஞ்சள் மகிமை திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்த வேளையிலே அந்த பாடலை அவரோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி, உடுமலை நாராயணகவி அவர்களின் வரிகளிலே கேட்க விரும்புகின்றோம் என்று எழுதிய வேளை வருகின்றது அந்த பாடல்.

இது மம்மில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையரத்திலிருந்து ஒளிபரப்பாகும் நேயர் நேரத்திற்கான பாடல்களை கேட்டு மகிழ்கின்றோம்.

இருக்கும் பாடல்களை கேட்டு மகிழ்வோம். சின்ன சின்ன மூக்குத்தியம் என்ற ஒரு பாடல் பாதை தெரிஞ்சது பார் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அன்று. அந்த பாடலை இன்று ஒலிக்க வைக்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. பழமை போல இன்றும் சியாமலா பிரபா உங்களோடு ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நற்பவி, நறுமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள், நாங்களும் கேட்கின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து பெண்களும் திருமதி கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் இவர்களையும் உறவினர்களையும் இணைத்து ஒரு பாடல் தருகின்றார். நீலமான் கடல் அலையில் என்று ஒரு பாடல். இனிமையாக மலை நாட்டு மங்கை என்ற திரைப்படத்தில் ஒலித்தது. பிரபல பின்னணி பாடகர் டாக்டர் தேஜே ஜெயசுதாஸ் ஐயா அவர்களோடு இசையரசு சுசீலா அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள் என்ற வேளையில் எங்கே அந்த பாடல் ஒலிக்கின்றது. கேட்போமே அவர்களோடு நாங்களும்.

கேட்டுவிட்டால் உடனடியாக தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் தன்னுடைய நண்பர்களோடும் உலக தமிழர்களோடும் கேட்பார். இன்று அவர் கேட்கும் அந்த பாடல் ஒரு தாயின் சபதம் திரைப்படத்திலிருந்து. பிரபல பின்னணி பாடகர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்கள் டாக்டருடன் இசைக்குயில் ஜானகி அம்மாவும் பாடுகின்றார்கள். எனது காணம் உனது காதில் விழவில்லையா என்று கேட்டு

நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலேதான் அடுத்த பாடலை தந்திருக்கின்றார். நிலா காயும் நேரம் சரணம் என்ற பாடலை செம்பருத்தி என்ற திரைப்படத்திற்கு தெரிவு செய்து கேட்கின்றார்கள். நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்கள்.

0: மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி கனடா கலையகம் ஒலிக்கின்ற பாடலுடன் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஆனந்த ஜோதி என்ற திரைப்படத்திலிருந்து பல பல ரகமாய் இருக்கிறது பூட்டு என்று பாட வைக்கின்றார் ரவிச்சந்திரன். தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்தில் இருந்து.
1: பல பல பல பல ரகமாக இருக்குது பூட்டு பூட்டு சாதிருப்பேர். பல பல பல பல ரகமாக இருக்குது பூட்டு அது பலவிதமா மனிதர்களை பூட்டுது போட்டு கலகலவெனும் பகுத்தறிவு சாவிய போட்டு நான் கச்சிதமா

தந்தையர் பின்னாலே லைசன்ஸ் இல்லாமே வளைய வரும் காமுகர்க்கு கண்ணில பூட்டு அங்கும் இல்லாமே இங்கும் இல்லாமே அலைஞ்சு வரும் மூடருக்கு மனசில பூட்டு உறக்கம் கெட்டு பழக்கம் கெட்டு ஊரு வம்ப கேட்டுக்கிட்டு உள்ளங்கட்ட மனுஷனுக்கு காதில பூட்டு உள்ளங்கட்ட மனுஷனுக்கு கா

0: இருக்குது சாவி தங்க மக்க உள்ளத்திலே அன்பு மிக்க எண்ணத்திலே தடையிருந்தா உடைத்து போடும் தர்மத்தின் சாவி தடையிருந்தா உடைத்து போடும் தர்மத்தின் சாவி பல பல பல பல ரகமாயிருக்குது போட்டு
1: தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் தருகின்ற நேயர் நேயத்திற்கான பாடல்களுக்காக அன்பு உறவினர்கள் எல்லோரும் விரும்பி கேட்க வேண்டும் என்று இனிமையான பாடலை தித்திக்கும் தீனான பாடல் வரிசையிலே திசை அங்கு விசை பரப்ப வைத்து எங்களோடு இணைந்து கேட்டு மகிழ்கின்றார்கள். ஒலிக்கின்றன பாடல்கள்.

விஸ்வநாதன் வேலை வேணும் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போம். அந்த பாடலை தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சங்கரராஜ் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அந்த பாடல் ஜனனி ஜனனி நீ என்னை கவனி என்ற பாடல்தான் அந்த பாடல். எங்கே கேட்போமா? அவர் தந்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை தர இருக்கின்றார்

திக்குதே திக்குதே என்ற காதல் வெண்ணிலா பாடல் வளைகுடமன் குவைத்திலிருந்து அன்புடன் ஜோஷி நீங்கள் தந்த வேளை நாங்கள் இணைந்து கேட்போம் ஒலிக்கின்றது அந்த பாடல். இன்றைய

இனத்தை அழகுபடுத்தி இறுதியாக ஒரு பாடல் பாட இருக்கின்றது. மலையாள திரைப்படுத்த பாடல் ஒன்று. அந்த பாடல் கே ஜேசுதாஸ் அவர்கள் சூலா என்ற திரைப்படத்திலிருந்து பாடியிருக்கின்றார். அந்த பாடல் சிந்தூர சந்தியக்கூ என்ற பாடல் தான் மலையாள மொழியிலே பாடுகின்றது. கேட்போமா இந்த பாடலை? அன்புடன் தருகின்றார் எங்களோடு கேட்டு மகள வேண்டும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் நீர் நீர்த்திலே என்று கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஸ் அவர்கள்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயரா.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நீய நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: இனிமையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இருந்து காற்றலைக்கு வருகிறது சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்களின் சொற்பொழிவு.
1: என்ன தொழில் செய்யறோங்கிறது முக்கியம் இல்ல, அதை எப்படி செஞ்சா ஜெயிக்கலாம் அப்படிங்கறத வாழ்க்கையில் கற்று. கார்பரேட் கம்பெனி வைக்கிட்டாரு, கார்பரேட் கம்பெனி வைக்கிறது அவங்க காத்து கிடக்கலாம் சார், எப்படியாவது பார்த்து சார், என் பொண்ணுக்கு நல்லா அப்படியே பார்த்து கொடுங்க சார், எப்படி. இப்ப என்ன போச்சு, கதை அப்படியே மாறி போச்சு. இப்ப எந்த வீட்லயும் போய் அவங்க காத்திருக்கிறது இல்ல, அவங்க வந்து இவர் வீட்டு வாசல காத்திருக்கிறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, எந்த தொழில் செய்தாலும் உன் சொந்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால் நீ தலைவனாகலாம், மற்றவரை ஜெயிக்கலாம். இது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ரகசியம். என்ன கொஞ்சம் அந்த ஒரிஜினல் புத்திசாலித்தனம், அந்த ஒரிஜினல் புத்திசாலித்தனத்தை அப்ளை பண்ணணும். அதை பண்ணும் போது எவ்வளவு சிரமமான காரியமா இருந்தாலும் வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னுக்கு வரலாம். இது அடையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம பார்க்கிற தொழில் மேல ஒரு கௌரவமான மரியாதை இருக்கணும். இது ஏதோ ஒரு குறைவான தொழில் மாதிரியோ இல்ல ஏதோ வழி இல்ல நம்ம சாப்பாட்டுக்காக செய்யறோங்கிற மாதிரியோ, ஏதோ அவங்க தயவுல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோங்கிற மாதிரியோ ஒரு உணர்வு இம்மியும் நம்ம மனசுல இருக்கக்கூடாது. நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க எல்லாம் ஒரு காலத்துல டி என் ராஜரத்னம் பிள்ளை வருவதற்கு முன்பு எவ்வளவு பெரிய வித்வானா இருந்தாலும் அந்த நாசர வித்வான்களை மரியாதையா தங்க வைக்க மாட்டாங்க, ஒரு மரியாதையான ஒரு ஏற்பாடு பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு போதுமான கௌரவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க பாருங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் நின்றுகிட்டு தான் வாசிக்கணும். மேல் சட்டை போடக்கூடாது, தவுள் வாசிக்கிறவங்க மேல் சட்டை எல்லாம் போடக்கூடாது, அவங்க துண்டு மேல போட்டக்கூடாது, மேல நம்ம துண்டு போட முடியாது. இப்படி வச்சிருந்தாங்க இந்த நாட்டுல எவ்வளவு பெரிய கலைஞர்கள், எவ்வளவு வித்வான்கள், எவ்வளவு சிறந்த மேதைகள், ஆனா அந்த சொசைட்டி மதிக்கல. ராஜரத்னம் உள்ள ஒருத்தர் தான் செருப்பு போட்டுக்கிட்டு வாசிச்சார், காலில் கட்சு போட்டுக்கிட்டு நாசரம் வாசிச்சார் முதல் நபர் டி என் ராஜரத்னம் பிள்ளை. ஷர்ட் போட்டுட்டு தான் வாசிப்பார், அங்கோஸ்திரம் போட்டுட்டு தான் வாசிப்பார், நின்று வாசினா வாசிக்க மாட்டேன் பார், கோயில் எல்லாம் உட்கார்ந்து தான் வாசிப்பேன், மேடை போடு மேடை போட்டு தான் உட்கார்ந்து வாசிக்கிறேன் அப்படின்னு வாசிச்சார். தான் பார்க்கிற அந்த தொழில் இருக்கு இல்லையா, தான் பார்க்கிற அந்த கலை அல்லது தொழில் நிச்சயமாக மேலானது அப்படிங்கிற உணர்வு வந்தவர்கள் தான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். ஏதோ இது கொஞ்சம் குறைவான தொழிலோன்ற எண்ணம் இருந்துருச்சு வச்சுங்க, நம்ம அர்த்தம் அப்படியே ஏறி மேஞ்சிருவோம், அம்மியில வச்சு அரைச்சிருவோம். அப்போ நாம பார்க்கிற தொழில் மீது ஒரு மரியாதை இருக்கணும், அந்த தொழில் நமக்கு ஒரு மரியாதை தருகிறது என்ற ஒரு உணர்வு இருக்கணும், ஒரு கம்பீரம் இருக்கணும். இங்கிலீஷ்ல செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் எஸ்டீம்னா சுய மரியாதை, தன்னுடைய தொழில் மீது ஒரு சுய மரியாதையான நம்பிக்கை. நீங்க அந்த நம்பிக்கையோடு பேசுறவங்க பேச்சு வேற, நம்பிக்கை இல்லாம பேசுறவங்க பேச்சு வேற. நல்ல கம்பீரமா தான் பார்க்கிற அந்த தொழில் மேல நம்பிக்கையோட நீங்க போய் ஒருத்தரை பார்க்கும்போது அவர் உடனே நமக்கு ஒப்புக்கொள்வதும் வாக்கு கொடுப்பதும் இணங்கி வருவதும் வேற. தயங்கி குழம்பி பேசும்போது நம்ம சொன்னவர் ஏத்துக்கு வாரா ஏத்துக்க மாட்டாரா, இவர் நம்மளோட பெரிய ஆளா அப்படின்ற ஒரு தயக்கத்தோட பேசினா

0: எந்த வார்த்தையுமே எடுபடாது. அப்ப முதல்ல தேவை என்னன்னா, தன்னுடைய தொழில் மீது மரியாதை, தன் மீது மரியாதை, செல்ஃப் எஸ்டீம். நான் ஒரு சம்பவம் சொல்றது உண்டு, என் புத்தகத்தில் கூட எழுதியிருக்கேன். நார்டன் அப்படின்னு ஒரு வக்கீல் இருந்தார், இந்திய தமிழ்நாட்டில் இருந்தார் நார்டன். அந்த நார்டன் என்ன பண்ணாரு, ஒரு ஃபிலிம் கேஸ், எஸ் ஜி கிட்டப்பான்னு ஒரு நடிகர் இருந்தார், எஸ் ஜி கிட்டப்பா. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, ஏன்னா நீங்க தெரியும்னு தலையாட்டிட்டாலே 50 வயசுக்கு மேலன்னு அர்த்தம். எஸ் ஜி கிட்டப்பாவை அதுக்காக பல பேர் இருக்கமா ஆத்தாம வச்சிருக்கிறாங்க தலையா. எஸ் ஜி கிட்டப்பாவை தெரியும்னாலே 50 வயசுக்கு மேலாகி போச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த எஸ் ஜி கிட்டப்பா ஒரு கொலை வழக்குல சாட்சி சொல்றாரு. அவர் சாட்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாட்சியம். இந்த நார்டன் என்ன பண்ணாரு, இவர் வழக்கை உடைக்கிறது முடிவு பண்ணார், சாட்சியத்தை உடைக்கணும்னு முடிவு பண்ணார். அதுக்கு என்ன வழினா, இன்சல்டிங், டேமேஜிங், ஒருத்தர் விழுத்தணும்னு வச்சுங்க, அவங்க அவமானப்படுத்துற மாதிரி பேசினா அப்படியே அப்படி பிடிப்படியா போடுவாங்க. யார் நம்மளை எவ்வளவு அவமானப்படுத்தி பேசினாலும் நம்ம நில கொலையாம இருந்தாதான் பெரிய ஆள்னு அர்த்தம். எதுக்கு வைக்க போடணும், எதுக்கு தாழ்ந்து போகணும், எதுக்கு படிஞ்சு போகணும், இல்ல எதுக்கு அவமானம் போடணும், அவமானப்படுற போல என்ன இருக்கு இந்த உலகத்துல. நார்டன் என்ன பண்ணாரு, எஜ்ஜி கிட்டப்பா பார்த்து கேட்டாரு, உங்க பேரு? எஜ்ஜி கிட்டப்பா. தொழில் சினிமா நடிகர். நார்டன் சொல்றார், கூத்தாடி தானே, சினிமா நடிகர்ங்கிற வார்த்தை எவ்வளவு கௌரவமா இருக்க, கூத்தாடி தானேங்கிற வார்த்தை எவ்வளவு மட்டமா இருக்க. சொல்தான், எதையுமே சரியான வார்த்தையை போட்டா அதுக்கு கௌரவம் வரும், அகௌரவம் வரும். சினிமா நடிகர்னர், கூத்தாடி தானே, அப்படி சொல்றதுன்னா அப்படி சொல்லக்கூடாதுங்க, நாங்களும் சினிமா நடிகர் தான் நினைக்கிறோம். இன்னும் பெரிய சினிமா நடிகர் எவனோ எழுதி கொடுக்குற வசனத்தை அப்படியே ஒப்பிப்பீங்க, என்ன அர்த்தம், ஒரிஜினலா பேச மாட்டீங்க, எவனோ சொல்றத சொல்றீங்க. இது ஜட்ஜுக்கு குறிப்பு, இவன் சாட்சி தயாரிக்கப்பட்டது, எவனோ சொன்னது இங்க சொல்ல வர்றான், அவருக்குன்னு ஒரிஜினாலிட்டி கிடையாது, அதுக்காக பண்ற. எழுதி கொடுத்தது சொல்றாள் தானே, கூத்தாடி தானே, கூத்தாடி தான், மட்டமான தொழில் தானே அவங்க தொழில், மட்டமான தொழில் தானே, ஏன்னா அவர் சாட்சி மரியாதை இல்லைங்கிறதுக்காக பண்றாரு, மட்டமான தொழில் தானே அவங்க தொழில் அப்படின்னு. அப்படி சொல்ல முடியாதுங்க, அப்படி பார்த்தா எங்க அப்பா பார்த்த தொழிலை விட இது எவ்வளவோ பரவாயில்லைங்க, அது அதை விட அசிங்கமான தொழிலுங்க. என்ன அவங்க அப்பா வேலை பார்த்தார், வக்கீல இருந்தார் அப்படின்னு ஷாக் ஆயிட்டார். நாங்களாவது எழுதி கொடுத்த வசனத்தை சொல்லுவாங்க, இந்த வக்கீலுங்க பாருங்க பார்க்காததையே பார்த்த மாதிரி புழுகுறாங்க, தெரியாததே தெரிஞ்ச நாட்டின் பார்த்தார். நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ், இதுக்கு நான் ஒண்ணு பேச விரும்பல, பேசாமல் உட்காந்து நம்ம தொழில் மட்டும்னு சொன்னா இவன் தொழில் என்ன வசதிய, நம்ம தொழிலை இன்னொருத்தர் குறைச்ச சொல்றது நம்ம ஒத்துக்க கூடாது. நாம் பார்க்கிற தொழில் மேலானது என்ற நம்பிக்கை நமக்கு வந்தால்தான் நம் மீது மற்றவருக்கு மரியாதை வரும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பார்க்கிற தொழில் உயர்ந்தது என்ற எண்ணம் நமக்கு வந்தால்தான் நம் மீது மற்றவருக்கு மரியாதை வர முடியும் அப்படிங்கிற அசர்டிவா பேசுறதுன்னு பேர். பேசும்போது அசர்டிவா சார் சொல்லுங்க, அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக பேசுகிற அந்த நம்பிக்கை எப்படி வரும், உள்ளத்தில் இருந்தா வெளியில வரும். தொழிலை நேசிச்சு செய்யணும், இன்னும் பிளைனா சொல்றேன், புருஷன் பொண்டாட்டி லவ் பண்றானோ இல்லையோ, பொண்டாட்டி புருஷன் லவ் பண்றாரோ இல்லையோ, அவங்கவுங்க பாக்குற வேலையை லவ் பண்ணணும். என்ன லவ் பண்றாப்புல புருஷன் அமையிறது கஷ்டம், லவ் பண்றாப்புல பொண்டாட்டி அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பல்லு விளக்கு புரிய சில பேர் மகனையும் புருஷனையும் ஒன்னாவே நடத்துவாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சார், சண்டே வீட்டுல கேரம் போர்டு ஆடிட்டு இருக்காரு. இப்படியே பையன் எழுத்தாப்ப உட்காந்து ஆடிட்டு இருந்தான். பொண்ணு இருக்கு, எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த அம்மா சத்தம் போடுது சமையல் ரூம்ல, டேய் எல்லாம் சாப்பிடுவாங்கடா அப்படின்னு. ஏய் எல்லாம் சாப்பிடுவாங்கடா. இவரு என்னியுமா அப்படின்னு டா போட்டு கூப்பிட்டோம். இவர் ஷாக் ஆகி போய், ஏன் என்னியுமா? அப்ப உனக்கோசரம் தனியா சொல்லுவாங்களா அந்த அம்மா, உனக்கு தனியா சொல்லுவாங்களா அப்படிங்குது. ஒரு எல்லைக்கு மேல அது மாதிரி நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. சரி, ஒரு கணவன் கணவன் ஒன்னு கேட்பான், புள்ள ஒண்ணு கேட்பான், ஒன்னு இட்லிங்குது ஒன்னு தோசைங்குது. அது ஒரு வெறுப்பா சொல்லுவாங்க. நான் பெண்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க, ஒன்னு இட்லிங்குது ஒன்னு தோசைங்குதுன்னு தயவுசெய்து நீங்க வந்து வீட்டுல விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுங்களா? சில பெண்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும், போட்டா போட்டதை தின்னுட்டு போக வேண்டியது தானே, போட்டா போட்டதை தின்னுட்டு போக வேண்டியது தானே. மன்னிச்சுக்கங்க, கேட்டதை தின்னாதான் அதுக்கு வீடுன்னு பேரு, போட்டதை தின்னா ஜெயில்னு பேரு. பாத்தீங்களா, பாதிக்கப்பட்ட ஆம்பளைகள்லாம் போயிட்டுறாங்க பாத்தீங்களா. கேட்டதை தின்னாதான் அதுக்கு வீடுன்னு பேரு, போட்டதை தின்னா அதுக்கு ஜெயில்னு பேரு. அவன் தான் போட்டது கேள்வி கையிலன்னு அதே தான் போடுவான். கேட்டது நான் என்ன வேணுமோ அது கேட்டதை போடணுமா இல்லையா? கேட்டதை தின்னாதான் அதுக்கு வீடுன்னு பேரு. குழந்தைங்க ஒண்ணு கேட்கும், ஒண்ணு இட்லி ஒண்ணு தோசை ஒண்ணு வடை என்ன ஒண்ணு கேட்கும் கொடுக்கணும். சார் லைஃப்ங்கிறத என்ன சார்? கூடுமான வரைக்கும் இந்த வார்த்தையை குறிச்சுங்க. லைஃப்னா என்ன? எவ்வளவு நம்மால அதிக உழைக்க முடியுமோ உழைச்சு, எவ்வளவு பேரை சந்தோஷப்படுத்த முடியுமோ சந்தோஷப்படுத்தி, எவ்வளவு இனிமையா வாழ முடியுமோ அவ்வளவு இனிமையா வாழ்வது தானே வாழ்க்கை. இதுக்கு மேல வாழ்க்கைக்கு வேற என்ன அர்த்தம் இருக்கு? எவ்வளவு அதிகம் உழைக்க முடியுமோ உழைக்கணும், எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ சந்தோஷமா இருக்கணும், எவ்வளவு பேருக்கு அதிகம் உதவ முடியுமோ அவ்வளவு பேருக்கு உதவும். இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு கனவு மாதிரி படுப்போம், எந்திரிப்போம், பொறுப்போம், அப்படியே ஒரு நாள் தூங்கினா பட்டா அப்படியே போடுவோம். இதுல என்ன பெருசா சாதிக்க போறோம்? எவ்வளவு பேருக்கு நம்ம சந்தோஷமா உதவுறோம், இதோட முக்கியம் எவ்வளவு நேரம் நம்ம சந்தோஷமா இருந்தோம். சில பேர் பணம் வச்சிருப்பான், எல்லாம் வச்சிருப்பான், ஆனா சந்தோஷமா இருக்க முடியும் இருப்பான். மகிழ்ச்சியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும். சார் லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம், கஷ்டம் வரலாம், சில விஷயம் ஏமாந்து கூட போலாம் அந்த உலகத்துல. சில சமயத்துல நிறைய பணம் கிடைக்கலாம், சில சமயத்துல நல்ல நண்பர்கள் கிடைக்கலாம், சில சமயத்துல நல்ல உறவுகள் கிடைக்கலாம், சில சமயம் கிடைக்காம கூட போகலாம். இப்ப எது வேணாலும் இந்த உலகத்துல நடக்கலாம். நான் ஒரே அளவுக்கோ என்ன கிடைச்சாலும் கிடைக்காட்டி மகிழ்ச்சியா இருக்கும். நான் ஏன் சொல்றேன் தெரியுங்களா? சைக்காலஜியில ஒரு அற்புதமான விஷயம் சொல்றான், எல்லாம் கிடைத்தால் நீ எப்படி இருப்பாயோ, உனக்கு வேண்டிய எல்லாம் கிடைத்தால் நீ எப்படி இருப்பாயோ, அப்படி இருக்க பழகினால் எல்லாம் உனக்கு கிடைக்கும். இது ஒரு ஆச்சரியமான சயின்ஸ். கிடைச்சிட்டா நீங்க எப்படி இருப்பீங்களோ பாருங்க, கிடைச்சிட்டா எப்படி இருப்பீங்களோ அப்படி இருந்துட்டா கிடைக்கும். இப்ப சில பேர் அப்படி கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன், இல்லாட்டி நான் துக்கமாவே இருப்பேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் கிடைக்கும். இது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. பச்சையா நான் சொன்ன காலேஜில் பேசும்போது, உன் காதலிய பார்த்துட்டா நீ எவ்வளவு சந்தோஷமா இருப்பியோ, அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டா அன்னைக்கு உன் காதலிய பார்த்துடலாம். அப்புறம் நீ சந்தோஷமா இருப்பியா இல்லன்னு நீ தெரியாது. ஆனா நீ பார்த்தா என்ன மகிழ்ச்சியா இருப்பியோ அந்த மகிழ்ச்சிக்கு நீ போயிட்டேன்னா ஃப்ரீக்வன்சின்னு பேர். இந்த ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணும்? எது இருந்தா நீ மகிழ்ச்சியா இருப்பியோ அதுக்கு வந்துட்ட உடனே அதை செட் பண்ணிடும். பிரபஞ்சம் ஒரு ஆச்சரியமான விஷயம். அதுல ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருக்கு, அது ஒரு மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். எது நடந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த மூமெண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா, அந்த மூடுக்கு போயிட்டீங்கன்னா அது நடக்க ஆரம்பிக்கும். சோ நீங்க மகிழ்ச்சியா இருக்கும். நான் ஒரு வார்த்தை புஸ்தகத்துல எழுதியிருந்தேன், இந்த கோயிலுக்கு போனா எனக்கு சாமி கும்பிட்டா நிம்மதியா இருக்கும், அந்த கோயிலுக்கு போனா சாமி நிம்மதியா இருக்கும் சொல்றாங்க. ரைட், நான் புதுசா ஒரு தேதி சொல்றேன். 24 மணி நேரமும் சந்தோஷமா இருக்க முடியும்னு நீ முடிவு பண்ணிட்டா, 24 மணி நேரமும் நீ சந்தோஷமா இருக்க முடிவு பண்ணிட்டா, நீ போறதுக்கு உலகத்துல கோயிலே இல்லை. நீயே கோயில் ஆயிட்டப்பா, இனிமே நீ போறதுக்கு என்ன இடம் இருக்கு? 24 மணி நேரமும் மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்றால் நீ இருக்கும் இடத்தை நீ கோயிலாக ஆக்கிவிட்டா என்று பொருள். Be happy. சில முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம முயற்சி பண்ணும் போது இப்ப நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணா கூட, இன்னொரு 2 கிளைண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் வேகமா ஒன் மந்த்ல முடிச்சத ஒரு 15 days முடிச்சிருக்கலாம், 3 months நம்ம ஒரு கொண்டு வந்த அந்த ரிசல்ட், அந்த ரிசல்ட் வந்து 1 month கொண்டு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும், இப்படி தோணும், இப்படி இருந்துதான் நல்லா இருந்திருக்கும். அப்படி இருந்தாலும் அதை யாராவது படம் கூட சொல்லுவாங்க, நீ சரியா பாடுபடல, நீ சரியா முயற்சி எடுக்கல, நீ இன்னும் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தா நடந்திருக்கும். இப்படி நம்ம ஃபேமிலியில கூட யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணலாம், நீ கொஞ்சம் சோம்பேறி, இப்படி ஏதாவது சொல்லலாம். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நம்மள இன்னும் கொஞ்சம் நீ உழைக்கலாம், இன்னும் கொஞ்சம் முன்னேறலாம்னு யாராவது சஜஸ்ட் பண்ணா கோவப்படக்கூடாது. இப்போ நான் நிறைய பேசியிருக்கேன், நிறைய மேடைகள், நிறைய நாடுகள், நிறைய பேர் பேசியிருக்கேன். என்ன வந்து கல்கிங்கிற பத்திரிகையில ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணாங்க, அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, நீங்க எவ்வளவு பேசியிருக்கிறீங்க, என்னுடைய சில பேச்சு அப்படியே ரெக்கார்ட் ஆகி புக்காக வந்திருக்கு. சில இடங்கள் அப்படி பேசுவேன், ஆரம்பிச்சதுல இருந்து 2 hours அப்படியே பேசுறது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே புக்காக போடலாம், அந்த மாதிரியும் வந்திருக்கு. அவங்க கேட்கறாங்க, நீங்க பேசின பேச்சிலேயே உங்களுக்கு பிடிச்ச மிகச்சிறந்த பேச்சு எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க, மிகச்சிறந்த பேச்சு எது அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு செகண்ட் கூட நான் யோசிக்காம சொன்னேன், நீங்கள் இதுவரை பேசிய பேச்சுக்களிலேயே உங்களுடைய சிறந்த பேச்சு எது, என் பதில் தெரியுமா, என்னுடைய அடுத்த பேச்சு, என்னுடைய அடுத்த பேச்சு. என்ன யாராவது இழுத்த முடியுமா? ஏன்னா நான் என்ன பேசினாலும் இதை விட என்னுடைய அடுத்த பேச்சு நல்லா இருக்குன்ற எண்ணத்தோடு நான் போயிட்டே இருந்தா என் முன்னேற்றத்தை கடவுளால் கூட தடுக்க முடியாது. நான் ஏற்கனவே பேசி கிழிச்சு வெட்டி முடிச்சுட்டேன் அப்படின்னா அடுத்த பேச்சு இறங்கிடும் இல்லையா? நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன் அப்படின்னு தாட் வந்துருச்சுன்னா நான் அடுத்ததுல சரிக்கிறேன், கீழே போயிடுவேன். நான் இதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமே, இதை விட நான் பிரமாணம் பண்ண முடியுமே அப்படின்னு போயிட்டே இருப்பேன். என்னோட முன்னேற்றத்தை யார் தடுக்க முடியும்? தடுக்க முடியாது. அப்ப நீங்க எது செஞ்சிட்டாலும் நான் தான் ஏற்கனவே செஞ்சிட்டேன்னு திருப்தி அடையாதீங்க, இன்னும் என்னால என்ன செய்ய முடியும், அதுக்கு நான் ஒரு சூத்திரம் சொல்றது உடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் முன்னேறு. இப்ப நீ என்னவா இருக்கிறியோ அதுல இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வா, ஒரு ஸ்டெப், பெரிய கஷ்டம் இல்லை, இன்னும் கொஞ்சம் முன்னேறு, இன்னும் கொஞ்சம் முன்னேறு. காலையில 7 o'clock எந்திரிப்பியா, 6:30 எந்திரி, 6:30 எந்திரிப்பியா, 6:00 எந்திரி. நீ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 8 hours வெளியில போய் கிளைண்ட்ஸ் பாப்பியா, அதுக்கு பதில 8.5 hours பாரு. இப்ப ஒரு மாசத்துல வந்து ஒரு 3 முடிப்பியா 4 முடி, ஏன் என்ன முடியுமோ அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா என்ன, இன்னும் கொஞ்சம் முன்னேறு. நம்மள யாராவது இன்னும் கொஞ்சம் முன்னேறுன்னு சொன்னா நமக்கு அவங்க குறை சொல்றாங்கன்னு பொருள் இல்லை, குறை சொல்றதா முதல்ல தோணும். ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நம்மை பாராட்டுகிறவர்களை விட குறை சொல்லுகிறவர்கள் தான் நம்மை அதிகம் வளர்க்க முடியும் என்பதை முதல்ல புரிஞ்சு. தெரியுமா இப்பெல்லாம் அம்மி சட்னி எந்த வீட்டுமே கிடைக்காது, அம்மா சட்னி கிடைக்காது, அம்மா சொந்த அம்மா சட்னி, தப்பா சொல்லுவீங்க, அம்மி அம்மி சட்னி. ஏன்னா அம்மியில் அரைக்கும் போது சட்னி பிரமாதமா இருக்கும், அதுவும் பெண்கள் கோபத்தோடு அரைக்கும் போது ரொம்ப பிரமாதமா இருக்கும், தட்டு தட்டி அது மிக்சிலெல்லாம் அந்த டேஸ்ட் இருக்காது. இப்ப யாராவது அம்மியில் அரைக்கணும்னு பொண்டாட்டு சொன்னாலும் வச்சுங்க, அம்மியில எதை வச்சு அரைப்பாங்கன்னு தெரியாது. ஒரு 5 years இப்ப இருக்கும், இன்னொரு 5 years இந்த மனைவி டைனிங் டேபிள்ல புடிச்ச உட்காந்து சாப்பிட்டுருவா, மனைவி பெருமாறுவா, இதெல்லாம் டிவியில கூட காட்டுறான், புடிச்ச உட்காந்து போய் மனைவி பெருமாற மாதிரி சீன்லாம் காட்டுறான் பாருங்க, மறந்து படக்கூடாதுங்கிறதுக்காக இன்னும் காட்டிக்கிட்டே இருக்கான் பாருங்க. அந்த மாதிரி ஒரு காட்சியை கற்பனை பண்ணுங்க, புருஷன் அப்படி சாதம் குழம்பு போட்டு பிசைஞ்சு அப்படி சாப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்றான், குழம்பாது வாயில வைக்க விளங்கல, எவனும் சொல்ல மாட்டான், இந்த மறுநாள் கிடைக்கணும்ன்ற பயத்துல எவனும் சொல்லாம தான் இருப்பான், ஏதோ மியூசிக்கு அடையாளமா கொஞ்சம் ஆம்பளையா இருக்கும்ன்ற ஐடியாவில் ஒத்தனை பேர் சொல்லுவாங்க தப்பு தப்பு. அப்படி அவனும் சொல்லிட்டான், என்ன சொல்லிட்டான், இது குழம்பாது வாயில வைக்க விளங்கலாம். இப்ப அந்த மனைவி எப்படி எடுத்துக்கணும், நல்ல மனைவியா இருந்தா என்ன கேட்கணும் தெரியுங்களா, அதுல என்னங்க குறை இருக்கு, உப்பு கம்மியா இருக்கா, சரியா கொதிக்கலையா, புளி பச்சையா இருக்கா, இன்னும் கொஞ்சம் மசாலா உள்ள அரைச்சி விட்டுருக்கலாமா, தேங்காய் கொஞ்சம் போட்டிருந்தா நல்லா இருக்குமா, இன்னும் கொஞ்சம் பொடி போட்டிருந்தா, இப்ப ஆனா பொடி போட்டு கொதிக்க விட்டுமா, இதெல்லாம் என்னென்ன உண்டோ 1, 2, 3, 4, 5, 6 என்ன பண்ணா அது நல்லா இருக்கும்னு ஒரு 7-8 கேள்வி மனைவி கேட்டா புத்திசாலின்னு அர்த்தம். இது என்ன பண்ணட்டும், இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணட்டும், கொதிக்க ஓட்டுமா, தேங்காய் அரைச்சு ஓட்டுமா, மசாலா பொடி போட்டுமா, மிளகுத்தூள் போட்டுமா, உப்பு போட்டுமா, இன்னும் கொஞ்சம் பொடி போட்டுமா, எதையும் ஒண்ணு அப்படி கேட்டா. ஆனா ஒண்ணு இப்படி கேட்டோடனே சில புருஷன் ஆஃப் ஆயிடும், எதாவது பண்ணிட்டுமான்னு அப்படி யோசிப்பா, இதுவே நல்லா இருக்கும். ஏன் தெரியுமா? நம்ம ஆளுக்கு குறைசல தெரியும், சரி செய்ய தெரியாது. நம்ம ஆளுக்கு குறைசல தெரியும், சரி செய்ய தெரியாது. இந்த உலகத்துல குறை சொல்றதை விட சரி செய்ய தெரிஞ்சதும் தெரியாது. குறை சொல்றது ரொம்ப ஈஸி, சரி செய்யறது ரொம்ப கஷ்டம். இந்த மனையை புரிய வச்சுட்டா, குறை சொல்றீ சரி செய்ய, சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அவன் சொல்ல முடியாம திணறுவான். ஆனா ஒண்ணு யோசிச்சுக்கங்க, இதை எப்படி பண்ணா இம்ப்ரூவ் பண்ணலாம்னு யோசிக்கிறவங்க இருக்காங்களே, நான் இதை ரொம்ப முன்னுக்கு வருவாங்க. இதுல என்ன எப்படி பண்ணி இம்ப்ரூவ் பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிச்சயமா மேல வருவாங்க. அந்த தோட்ட இல்லாம நீ என்ன குறை சொல்றது? சில பொண்டாட்டி ரொம்ப கடுமையா பேசுவான், நீ சம்பாதிக்கிற சம்பாதிக்கிறதுக்கு இதுவே பெருசு, இந்த தலைவர் நீ கிழிக்கிற கிழிக்குது போதாதான் சேர்த்து வேற ஒரு பாத்திர ஒரே அடியாக அவமானம் கொடுத்துறாங்க. போதும் போதும் அப்படி சொல்லக்கூடாது. இதை என்ன பண்ணட்டும், ஹவு டு இம்ப்ரூவ் இட். இந்த ஹவு டு இம்ப்ரூவ் இட்ங்கிற கேள்வி மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு பாருங்க. ஹவு டு இம்ப்ரூவ் இட் அப்படின்னு கேட்கிறவன் கண்டிப்பா மேல வரும். ஏன் நான் பேசுறேன் சார், நான் பேசிட்டு ராத்திரி வீட்டுக்கு போன தூங்க மாட்டேன் சார். நீங்க நம்பதான் நம்புங்க, எனக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே அப்படியே பிளாஷ்பேக் திருப்பி ஓடும். இந்த இடம் எப்படி சொன்னோம்ல, அது இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்லியிருந்தா, இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்லியிருந்தா, இப்படி சொல்லியிருந்தா. அப்ப இத்தனாயிரம் பேருக்கு புரிஞ்சது இல்லை, அது மூணு பேருக்கு புரியலையே. நான் அப்படியே பார்த்துக்கிட்டே வருவேன், அதுல ரெண்டு பேர் அதை ரிசீவ் பண்ணலையே. ஏன் ரிசீவ் பண்ணல? அவருக்கு வீட்டு ப்ராப்ளமா இருக்கும், இருந்தா கூட நான் கொஞ்சம் பர்டர்பேட் டிஸ்டர்ப் ஆயிடுறேன். அவருக்கு அது போறதுக்கு நான் இன்னும் என்ன மாதிரி அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், இன்னும் அந்த உரிமையை எங்க கொண்டு வரணும், எதை சொன்னா அது ஆயிரம் பேர்னா ஆயிரம் பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்னு நெக்ஸ்ட் இதை விட இம்ப்ரூவ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணும். சோ ஹவு டு இம்ப்ரூவ் மை செல்ஃப் அப்படிங்கிற தாட் யாருக்கு இருக்கோ, தன்னை நான் இன்னும் எப்படி முன்னேற்றிக் கொள்ள முடியும் என்ற எண்ணம் இருக்கிறதோ, அவர்கள் தொடர்ந்து ஜெயித்துக் கொண்டே இருப்பார்கள். வாழ்வின் வெற்றி சூத்திரம் இன்னும் கொஞ்சம் முன்னேறு. பெரிய விஷயம் அதான் நின்னு பாருங்க, ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. நர்ஸ கூப்பிடுவாரு, நீ கொஞ்சம் நர்ஸ் வந்தாலும் சில பேர் நிப்பான், கொஞ்சம் நின்று பாருங்க அப்படிம்பா. சரி கொஞ்சம் அப்படி நின்று அப்படி நடக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே ஓகே, நடக்கிறீங்களா? கொஞ்சம் நடந்து பாருங்க, நடந்து பாருங்க, நல்ல ஸ்பீடா நடந்து பாருங்க. ரைட்டு, அப்புறம் இது கொஞ்சம் ஜம்ப் பண்ணி பாருங்க என்ன ஆகுது பாருங்க. என்ன சொல்றான் சூத்திரம்? உன்னால் படுக்க மட்டுமே முடிந்தால் உட்கார், உட்கார மட்டுமே முடிந்தால் நில், நிற்க மட்டுமே முடிந்தால் நட, நடக்க மட்டுமே முடிந்தால் பற. உன்னால் என்ன முடியுமோ அதை விட ஒரு அங்குலம் கூடுதலான முயற்சி செய்து கொண்டே இருந்தால் தான் நீ வளர முடியும். நம்ம வளரணுமா இல்லையா, குரோத் அப்படிங்கிறது தேவையா இல்லையா? என்ன முடியுமோ அதை நான் செய்வேன் அப்படின்னா பெரிய விஷயம் இல்ல. மெட்டீரியலிஸ்டிக்கா என்னமோ ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அந்த எண்ணத்துல நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே போனோம்னு வச்சுங்க. கழுதிக்கு கேரட் காட்டுற மாதிரி, கழுதைக்கு கேரட் காட்டுற மாதிரி, இது கிடைக்கும் அது கிடைக்கும். நான் ஏன் சொல்ல தெரியுங்களா, அது கிடைச்ச உடனே நீங்க வேலை பார்க்கறது நிறுத்திடுவீங்க. அது கிடைச்ச உடனே நம்ம வேலை பார்க்க நிறுத்திடுவோம். ஏன், நம்ம இதுக்கு தானே சார் பாடுபட்டோம், அது கிடைச்சிருச்சு, அப்புறம் என்னதுக்கு அனாவசியமா? ஒரு கதை சொல்றேன். ஒரு சாமியாரு ரெண்டு கிளி வளர்த்தார், ரெண்டு ஆம்பளை கிளி வளர்த்தார். அந்த கிளி ரெண்டும் பக்தியான கிளி, ஒன்னு கிணிங் கிணிங் கிணிங் மணி அடிக்கும், இன்னொன்னு கற்பூரம் காடும், சாமிக்கு கற்பூரம் காடும். எப்போ 24 hours? அவ்வளவு பக்தியான கிளி, கிளி வந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணா, அவ எங்கயோ கிளி ஏலத்துல எடுத்துட்டு வந்தா கூட்டு, இந்த ஏலத்துல எடுத்துட்டு வந்து கிளிய வீட்டுல வச்சா பாருங்க, அவ வளர்த்த பெண்கிளி, அவ கொண்டு வந்த பெண்குளி கெட்ட வார்த்தை பேசு, உங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்கயோ வளர்ந்துருக்கு, தப்பா வளர்ந்துருக்காது. வந்த உடனே சொல்லுது, அசிங்கமா என்ன பேசுது, அவளுக்கு ரொம்ப அவமானமா போச்சு அப்படி. உடனே என்ன பண்ணா, இந்த கோயிலுக்கு வந்தா, இந்த சாமியார் வளர்த்து ரெண்டு கிளியும் ஒண்ணு மணி அடிச்சுட்டு இருந்தது, ஒண்ணு கற்பனை கடிச்சு பாருங்க, அவருக்கு ஒரே சந்தோஷம். இவர்கிட்ட இந்த கிளியை விட்டுட்டா, நம்ம பொம்பளை கிளி இதை கொண்டு இங்க கொண்டு விட்டுட்டா, இதுவும் அது மாதிரி நல்ல பழக்கம்லாம் கத்துக்கும் அப்படின்னு நான் சாமியார்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி வீட்டுல போய் அந்த கிளியை எடுத்துட்டு வந்து இங்க கொண்டாந்து விட்டா. அப்படி விட்ட போது இந்த கற்பனை கட்டிக்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த கிளி, அது தட்ட அது டா போட்டு கூட்ட உடனே ஒரு ஷாக் ஆகி போய், ஏன் என்னியம்மா? அப்ப உனக்கோசரம் தனியா சொல்லுவாங்களா அந்த உனக்கு தனியா சொல்லுவாங்களா அப்படிங்கிறது ஒரு எல்லைக்கு மேல அது மாதிரி நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. சரி, ஒரு கணவன் கணவன் ஒண்ணு கேட்பான், புள்ள ஒண்ணு கேட்பான், ஒண்ணு இட்லிங்குது, ஒண்ணு தோசைங்குது. அது ஒரு வெறுப்பா சொல்லுவாங்க. நான் பெண்களுக்கு ஒண்ணு சொல்ல பாருங்க, ஒண்ணு இட்லிங்குது, ஒண்ணு தோசைங்குதுன்னு தயவு செய்து நீங்க வந்து வீட்டுல விமர்சனம் பண்ணக்கூடாது. எழுந்துறீங்களா? சில பெண்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும், போட்டா போட்டதை தின்னுட்டு போக வேண்டியது தானே, போட்டா போட்டதை தின்னுட்டு போக வேண்டியது தானே. மன்னிச்சுக்கங்க, கேட்டதை தின்னாதான் அதுக்கு வீடுன்னு பேரு, போட்டதை தின்னா ஜெயில்னு பேரு. பாதிக்கப்பட்ட ஆம்பளைகள் கேட்டுறாங்க பாத்தீங்களா, கேட்டதை தின்னாதான் அதுக்கு வீடுன்னு பேரு, போட்டதை தின்னா அதுக்கு ஜெயில்னு பேரு. அவன் தான் போட்டது கேள்வின்னு அதே தான் போடுவான். கேட்டது நான் என்ன வேணுமோ அதை கேட்டதை போடணுமா இல்லையா, கேட்டதை தின்னாதான் அதுக்கு வீடுன்னு பேரு. குழந்தைங்க ஒண்ணு கேட்கும், ஒண்ணு இட்லி ஒண்ணு தோசை ஒண்ணு வடை என்ன கேட்கும் கொடுக்கணும். சார் லைஃப்ங்கிறது என்ன சார், கூடுமான வரைக்கும் இந்த வார்த்தையை குறிச்சுங்க. லைஃப்னா என்ன, எவ்வளவு நம்மால அதிகம் உழைக்க முடியுமோ உழைச்சு, எவ்வளவு பேரை சந்தோஷப்படுத்த முடியுமோ சந்தோஷப்படுத்தி, எவ்வளவு இனிமையா வாழ முடியுமோ அவ்வளவு இனிமையா வாழ்வதுதானே வாழ்க்கை. இதுக்கு மேல வாழ்க்கைக்கு வேற என்ன அர்த்தம் இருக்கு? எவ்வளவு அதிகம் உழைக்க முடியுமோ உழைக்கணும், எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ சந்தோஷமா இருக்கணும், எவ்வளவு பேருக்கு அதிகம் உதவ முடியுமோ அவ்வளவு பேருக்கு உதவும். உடவான் வேற ஒண்ணுமே கிடையாது, இது ஒரு கனவு மாதிரி. படுப்போம் எந்திரிப்போம் படுப்போம், அப்படியே ஒரு நாள் தூங்கினா பத்தா அப்படியே போடுவோம். இதுல என்ன பெருசா சாதிக்க போறோம், எவ்வளவு பேருக்கு நம்ம சந்தோஷமா உதவுறோம், இதோட முக்கியம் எவ்வளவு நேரம் நம்ம சந்தோஷமா இருந்தோம். சில பேர் பணம் வச்சிருப்பான், எல்லாம் வச்சிருப்பான், ஆனா சந்தோஷமா இருக்க முடியும் இருப்பான், புறாங்கொட்டான் மாதிரி அப்படியே உட்கார்ந்து இருப்பேன். ஏன்டா என்னடா இப்படி இருக்கிற அப்படின்னா, ஒண்ணு இல்ல சார், சில கேட்கும்போது சௌக்கியமா, இவ கேட்டாலே வியாதி வரும். சௌக்கியமாங்கிறது எவ்வளவு சந்தோஷமா, சௌக்கியமா நீ எவ்வளவு பிரமாதமா இருக்க, நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டான். எப்படி இருக்க, என்னமோ இருக்கிறேன், என்னமோ இருக்கிறேன், விட்டா துண்டப்பட்டு இருக்கிறேங்க. மகிழ்ச்சியா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் சார். லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம், கஷ்டம் வரலாம், சில விஷயம் ஏமாந்து கூட போலாம் அந்த உலகத்துல. சில சமயத்துல நிறைய பணம் கிடைக்கலாம், சில சமயத்துல நல்ல நண்பர்கள் கிடைக்கலாம், சில சமயத்துல நல்ல உறவுகள் கிடைக்கலாம், சில சமயம் கிடைக்காம கூட போகலாம். இப்ப எது வேணாலும் இந்த உலகத்துல நடக்கலாம். நான் ஒரே அளவுக்கு என்ன கிடைச்சாலும் கிடைக்காட்டி மகிழ்ச்சியா. நான் ஏன் சொல்ல தெரியுங்களா, சைக்காலஜியில ஒரு அற்புதமான விஷயம் சொல்றேன், எல்லாம் கிடைத்தால் நீ எப்படி இருப்பாயோ, உனக்கு வேண்டிய எல்லாம் கிடைத்தால் நீ எப்படி இருப்பாயோ, அப்படி இருக்க பழகினால் எல்லாம் உனக்கு கிடைக்கும். இது ஒரு ஆச்சரியமான சயின்ஸ். கிடைச்சிட்டா நீங்க எப்படி இருப்பீங்களோ பாருங்க, கிடைச்சிட்டா எப்படி இருப்பீங்களோ அப்படி இருந்துட்டா கிடைக்கும். இப்ப சில பேர் அப்படி கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன், இல்லாட்டி நான் துக்கமாவே இருப்பேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் கிடைக்கும். இது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. நடந்துகிட்டே இருக்கும் எது நடந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த மூமெண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா, அந்த மூடுக்கு போயிட்டீங்கன்னா அது நடக்க ஆரம்பிக்கும். சோ நீங்க மகிழ்ச்சியா இருக்கும். நான் ஒரு வார்த்தை புஸ்தகத்துல எழுதியிருந்தேன், இந்த கோயிலுக்கு போனா எனக்கு சாமி கும்பிட்டா நிம்மதியா இருக்கும், அந்த கோயிலுக்கு போனா சாமி நிம்மதியா இருக்கும் சொல்றாங்க. நான் புதுசா ஒரு தேதி சொல்றேன், 24 மணி நேரமும் சந்தோஷமா இருக்க முடியும்னு நீ முடிவு பண்ணிட்டா, 24 மணி நேரமும் நீ சந்தோஷமா இருக்க முடிவு பண்ணிட்டா, நீ போறதுக்கு உலகத்துல கோயிலே இல்லை. நீயே கோயில் ஆயிட்டப்பா, இனிமே நீ போறதுக்கு என்ன இடம் இருக்கு? 24 மணி நேரமும் மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்றால் நீ இருக்கும் இடத்தை நீ கோயிலாக ஆக்கிவிட்டா என்று போறது. பி ஹாப்பி, பி ஹாப்பி. லைஃப்ல நம்ம சில முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம முயற்சி பண்ணும் போது இப்ப நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணா கூட, இன்னொரு ரெண்டு கிளைண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் வேகமா 1 month முடிச்சத ஒரு 15 days முடிச்சிருக்கலாம், 3 months நம்ம ஒரு கொண்டு வந்த அந்த ரிசல்ட், அந்த ரிசல்ட் வந்து 1 month கொண்டு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும், இப்படி தோணும், இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. அதை யாராவது படம் கூட சொல்லுவாங்க, நீ சரியா பாடுபடல, நீ சரியா முயற்சி எடுக்கல, நீ இன்னும் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தா நடந்திருக்கும். இப்படி நம்ம ஃபேமிலியில கூட யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணலாம், நீ கொஞ்சம் சோம்பேறி இப்படிதான் சொல்லலாம். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நம்மள இன்னும் கொஞ்சம் நீ உழைக்கலாம், இன்னும் கொஞ்சம் முன்னேறலாம்னு யாராவது சஜஸ்ட் பண்ணா கோவப்படக்கூடாது. இப்போ நான் நிறைய பேசியிருக்கேன், நிறைய மேடைகள், நிறைய நாடுகள், நிறைய போய் பேசியிருக்கேன். என்ன வந்து கல்கிங்கிற பத்திரிகையில ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, நீங்க எவ்வளவு பேசியிருக்கிறீங்க, என்னுடைய சில பேச்சு அப்படியே ரெக்கார்ட் ஆகி புக்காக வந்திருக்கு, சில இடங்கள்ல அப்படி பேசுவேன், ஆரம்பிச்சதுல இருந்து 2 hours அப்படியே பேசுறது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே புக்காக போடலாம். அந்த மாதிரியும் வந்திருக்கு. அவங்க கேட்கறாங்க, நீங்க பேசின பேச்சிலேயே உங்களுக்கு பிடிச்ச மிகச்சிறந்த பேச்சு எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. மிகச்சிறந்த பேச்சு எது அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு செகண்ட் கூட நான் யோசிக்காம சொன்னேன், நீங்கள் இதுவரை பேசிய பேச்சுக்களிலேயே உங்களுடைய சிறந்த பேச்சு எது? என் பதில் தெரியுமா? என்னுடைய அடுத்த பேச்சு. என்னுடைய அடுத்த பேச்சு. என்ன யாராவது உயர்த்த முடியுமா? ஏன்னா நான் என்ன பேசினாலும் இதை விட என்னுடைய அடுத்த பேச்சு நல்லா இருக்குன்ற எண்ணத்தோடு நான் போயிட்டே இருந்தா என் முன்னேற்றத்தை கடவுளால் கூட தடுக்க முடியாது. நான் ஏற்கனவே பேசி கிழிச்சுட்டேன், வெட்டி முடிச்சுட்டேன் அப்படின்னா அடுத்த பேச்சு இறங்கிடும் இல்லையா? நான் தான் ஏற்கனவே செஞ்சுட்டேன் அப்படின்னு தாட் வந்துருச்சுன்னா நான் அடுத்ததுல சரிக்கிடுவேன், கீழே போயிடுவேன். நான் இதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமே, இதை விட நான் பிரமாதமா பண்ண முடியுமே அப்படின்னு போயிட்டே இருப்பேன். என்னோட முன்னேற்றத்தை யார் தடுக்க முடியும்? தடுக்க முடியாது. அப்ப நீங்க எது செஞ்சிட்டாலும் நான் தான் ஏற்கனவே செஞ்சிட்டேன்னு திருப்தி அடையாதீங்க. இன்னும் என்னால என்ன செய்ய முடியும்? அதுக்கு நான் ஒரு சூத்திரம் சொல்றது, உடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் முன்னேறு. இப்ப நீ என்னவா இருக்கிறியோ அதுல இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வா. ஒரு ஸ்டெப் பெரிய கஷ்டம் இல்ல, இன்னும் கொஞ்சம் முன்னேறு, இன்னும் கொஞ்சம் முன்னேறு. காலையில 7 மணிக்கு எந்திரிப்பியா? 6:30 எந்திரி. 6:30 எந்திரிப்பியா? 6:00 எந்திரி. நீ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் வெளியில போய் கிளைண்ட்ஸ பாப்பியா? அதுக்கு பதில 8 மணி நேரம் பாரு. இப்ப ஒரு மாசத்துல வந்து ஒரு 3 நீ முடிப்பியா? ஒரு 4 முடி. ஏன் என்ன முடியுமோ அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா என்ன? இன்னும் கொஞ்சம் முன்னேறு. நம்மள யாராவது இன்னும் கொஞ்சம் முன்னேறுன்னு சொன்னா நமக்கு அவங்க குறை சொல்றாங்கன்னு பொருள் இல்லை. குறை சொல்றதா முதல்ல தோணும். ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நம்மை பாராட்டுகிறவர்களை விட குறை சொல்லுகிறவர்கள் தான் நம்மை அதிகம் வளர்க்க முடியும் என்பதை முதல்ல புரிஞ்சு. தெரியுமா? இப்பெல்லாம் அம்மி சட்னி எந்த வீட்டுமே கிடைக்காது, அம்மா சட்னியே கிடைக்காது. அம்மானா சொந்த அம்மா சட்னி, தப்பா நினைச்சாதீங்க. அம்மி அம்மி சட்னி எல்லாம் அம்மியில் அரைக்கும் போது சட்னி பிரமாதமா இருக்கும். அதுவும் பெண்கள் கோபத்தோடு அரைக்கும் போது ரொம்ப பிரமாதமா இருக்கும். போட்டு தட்டு தட்டி அது மிக்சிலெல்லாம் அந்த டேஸ்ட் இருக்காது. இப்ப யாராவது அம்மியில் அரைக்கணும்னு பொண்டாட்டு சொன்னாலும் வச்சுங்க, அம்மியில எதை வச்சு அரைப்பாங்கன்னு தெரியாது. ஒரு 5 வருஷத்துக்கு இப்ப இருக்கும், இன்னொரு 5 வருஷம் இந்த மனைவி டைனிங் டேபிள்ல புடிச்ச உட்காந்து சாப்பிட்டுருவா, மனைவி பரிமாறுவா. இதெல்லாம் டிவியில கூட காட்டுறான், புடிச்ச உட்காந்து போது மனைவி பரிமாற மாதிரி சீன்லாம் காட்டுறான் பாருங்க. மறந்து போடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னும் காட்டிக்கிட்டே இருக்கான் பாருங்க. அந்த மாதிரி ஒரு காட்சியை கற்பனை பண்ணுங்க. புருஷன் அப்படி சாதம் குழம்பு போட்டு பிசைஞ்சு அப்படி சாப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்றான், குழம்பாது வாயில வைக்க விளங்கல. எவனும் சொல்ல மாட்டான், மறுநாள் கிடைக்கணும்ன்ற பயத்துல எவனும் சொல்லாம தான் இருப்பான். ஏதோ மியூசிக் அடையாளமா கொஞ்சம் ஆம்பளையா இருக்கும்ன்ற ஐடியால ஒத்தனை பேர் சொல்லுவாங்க தப்பு தப்பு. அப்படி அவனும் சொல்லிட்டான், இன்னும் சொல்லிட்டான், குழம்பாது வாயில வைக்க விளங்கல. இப்ப அந்த மனைவி எப்படி எடுத்துக்கணும்? நல்ல மனைவியா இருந்தா என்ன கேட்கணும் தெரியுங்களா? அதுல என்னங்க குறை இருக்கு? உப்பு கம்மியா இருக்கா? சரியா கொதிக்கலையா? புளி பச்சையா இருக்கா? இன்னும் கொஞ்சம் மசாலா அரைச்சி விட்டுருலாமா? தேங்காய் கொஞ்சம் போட்டிருந்தா நல்லா இருக்குமா? இன்னும் கொஞ்சம் பொடி போட்டிருந்தா, இப்ப வேணா பொடி போட்டு கொதிக்க விட்டுமா? இதெல்லாம் என்னென்ன உண்டோ, 1, 2, 3, 4, 5, 6 என்ன பண்ணா அது நல்லா இருக்கும்னு ஒரு 7, 8 கேள்வி மனைவி கேட்டா புத்திசாலின்னு அர்த்தம். இது என்ன பண்ணட்டும், இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணட்டும்? கொதிக்க ஓட்டுமா, தேங்காய் அரைச்சி ஓட்டுமா, மசாலா பொடி போட்டுமா, மிளகுத்தூள் போட்டுமா, உப்பு போட்டுமா, இன்னும் கொஞ்சம் பொடி போட்டுமா, எதையும் ஒண்ணு அப்படி கேட்டா. ஆனா ஒண்ணு இப்படி கேட்டோன்னே சில புருஷன் ஆஃப் ஆயிடும், ஏதாவது பண்ணுமா அப்படி யோசிப்பா. இதுவே நல்லா இருக்கும். ஏன் தெரியுமா? நம்ம ஆளுக்கு குறை சொல்ல தெரியும், சரி செய்ய தெரியாது. நம்ம ஆளுக்கு குறை சொல்ல தெரியும், சரி செய்ய தெரியாது. இந்த உலகத்துல குறை சொல்றத விட சரி செய்ய தெரிஞ்சதும் தெரியாது. குறை சொல்றது ரொம்ப ஈஸி, சரி செய்யறது ரொம்ப கஷ்டம். இந்த மனைவி புரிய வச்சுட்டா, குறை சொல்றீ சரி செய்ய, சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அவன் சொல்ல முடியாம திணறுவான். ஆனா ஒண்ணு யோசிச்சுக்கங்க, இதை எப்படி பண்ணா இம்ப்ரூவ் பண்ணலாம்னு யோசிக்கிறவங்க இருக்காங்களே, நான் இவங்க ரொம்ப முன்னுக்கு வருவாங்க. இதுல என்ன எப்படி பண்ணி இம்ப்ரூவ் பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிச்சயமா மேல வருவாங்க. என்ன பண்ணட்டும்,
1: இந்த ஹவு டு இம்ப்ரூவ் இட்ங்கிற கேள்வி மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் பாருங்க. ஹவு டு இம்ப்ரூவ் இட் அப்படின்னு கேட்கிறவன் கண்டிப்பா மேல வரும். நான் பேசுறேன் சார், நான் பேசிட்டு ராத்திரி வீட்டுக்கு போன தூங்க மாட்டேன் சார். நீங்க நம்பதா நம்புங்க, ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே அப்படியே பிளாஷ்பேக் திருப்பி ஓடும். இந்த இடம் எப்படி சொன்னோம்ல, அது இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்லியிருந்தா, இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்லியிருந்தா, இப்படி சொல்லியிருந்தா. அப்ப இத்தனாயிரம் பேருக்கு புரிஞ்சது இல்லை, அது மூணு பேருக்கு புரியலையே. நான் அப்படியே பாத்துக்கிட்டே வருவேன், அதுல ரெண்டு பேர் அதை ரிசீவ் பண்ணலையே, ஏன் ரிசீவ் பண்ணல, அவருக்கு வீட்டு ப்ராப்ளமா இருக்கும். இருந்தா கூட நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுறேன். அவருக்கும் அது போறதுக்கு நான் இன்னும் என்ன மாதிரி அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், இன்னும் அந்த ஊமையை எங்க கொண்டு வரணும், எதை சொன்னா அது ஆயிரம் பேர்னா ஆயிரம் பேருக்கும் போய் ரீச் ஆகும் அப்படின்னு நெக்ஸ்ட் இதை விட இம்ப்ரூவ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஹவு டு இம்ப்ரூவ் மை செல்ஃப் அப்படிங்கிற தாட் யாருக்கு இருக்கோ, தன்னை நான் இன்னும் எப்படி முன்னேற்றிக் கொள்ள முடியும் என்ற எண்ணம் இருக்கிறதோ, அவர்கள் தொடர்ந்து ஜெயித்துக் கொண்டே இருப்பார்கள். வாழ்வின் வெற்றி சூத்திரம் இன்னும் கொஞ்சம் முன்னேறு. நல்ல ஆள் மனதில் வாங்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சார டாக்டர்ஸே சொல்லுவாங்க, ஒருத்தர் படுத்திருக்கிறாரு, என்ன பிரதர் படுத்திருக்கிறீங்க, முடியல டாக்டர் படுத்திருக்கிறேன், கொஞ்சம் ஏஞ்சி உட்கார், கொஞ்சம் லேசா சாஞ்சிட்டு சார் உட்கார், உட்கார ட்ரை உட்கார ட்ரை பண்ணுங்க அப்படின்னு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மறுநாள் டாக்டர் உட்காருங்களா, உட்காந்துட்டேன், கொஞ்சம் இறங்கி நடங்களேன் டாக்டர், உட்கார்ந்ததே பெரிய விஷயம், அதான் நின்னீங்கன்னா அதை விட பெரிய விஷயம், கொஞ்சம் நின்று பாருங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க. நர்ஸை கூப்பிடுவாரு, நீ கொஞ்சம் நர்ஸ் வந்தாலே சில பேர் நிற்பான், கொஞ்சம் நின்று பாருங்க அப்படின்பா, சரி கொஞ்சம் அப்படி அப்படி நின்று அப்படி நடக்க ஆரம்பிப்பேன். ஓகே ஓகே நடக்கிறீங்களா, கொஞ்சம் நடந்து பாருங்க, நடந்து பாருங்க, நல்ல ஸ்பீடாக நடந்து பாருங்க, ரைட்டு, அப்புறம் இது கொஞ்சம் ஜம்ப் பண்ணி பாருங்க. என்ன ஆகுது பாருங்க, என்ன சொல்றான் சூத்திரம், உன்னால் படுக்க மட்டுமே முடிந்தால் உட்கார், உட்கார மட்டுமே முடிந்தால் நில், நிற்க மட்டுமே முடிந்தால் நட, நடக்க மட்டுமே முடிந்தால் பற, ஏன் உன்னால் என்ன முடியுமோ அதை விட ஒரு அங்குலம் கூடுதலான முயற்சி செய்து கொண்டே இருந்தால் தான் நீ வளர முடியும். நம்ம வளரணுமா இல்லையா, குரோத் அப்படிங்கிறது தேவையா இல்லையா, என்ன முடியுமோ அதை நான் செய்வேன் அப்படின்னா பெரிய விஷயம் அல்ல. மெட்டீரியலிஸ்டிக்கா என்னமோ ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அந்த எண்ணத்துல நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே போகணும்னு வச்சுங்க, கழுதிக்கு கேரட் காட்டுற மாதிரி, கழுதைக்கு கேரட் காட்டுற மாதிரி, இது கிடைக்கும் அது கிடைக்கும். நான் ஏன் சொல்ல தெரியுங்களா, அது கிடைச்ச உடனே நீங்க வேலை பார்க்கறது நிறுத்திடுவீங்க, அது கிடைச்ச உடனே நம்ம வேலை பார்க்க நிறுத்திடுவோம். ஏன் நம்ம இதுக்கு தானே சார் பாடு போட்டோம், அது கிடைச்சிருச்சு அப்புறம் என்னத்துக்கு அனாவசியமா. ஒரு கதை சொல்றேன், ஒரு சாமியாரு ரெண்டு கிளி வளர்த்தார், ரெண்டு ஆம்பளை கிளி வளர்த்தார், அந்த கிளி ரெண்டு பக்தியான கிளி, ஒன்னு கிணிங் கிணிங் கிணிங் மணி அடிக்கும், இன்னொன்னு கற்பூரம் காட்டும், சாமிக்கு கற்பூரம் காட்டும், எப்போ 24 hours, அவ்வளவு பக்தியான கிளி கிளி வந்த. ஒரு பொண்ணு என்ன பண்ணா, அவ எங்கயோ கிளி ஏலத்துல எடுத்துட்டு வந்தா கூட்டு, இந்த ஏலத்துல எடுத்துட்டு வந்து கிளிய வீட்டுல வச்சா பாருங்க, அவ வளர்த்த பெண்கிளி, அவ கொண்டு வந்த பெண்குளி கெட்ட வார்த்தை பேசுது, உங்களுக்கு எப்படி இருக்கும், எங்கயோ வளர்ந்துருக்கு தப்பா வளர்ந்துருக்கு, அது வந்த உடனே சொல்லுது அசிங்கமா என்ன பேசுது, அவளுக்கு ரொம்ப அவமானமா போச்சு அப்படி. உடனே என்ன பண்ணா இந்த கோயிலுக்கு வந்தா, இந்த சாமியார் வளர்த்து ரெண்டு கிளியும் ஒண்ணு மணி அடிச்சுக்கிட்டு இருந்தது, ஒண்ணு கற்பூரம் கடிச்சு பாருங்க, அவருக்கு ஒரே சந்தோஷம், இவர்கிட்ட இந்த கிளியை விட்டுட்டா, நம்ம பொம்பளை கிளி இதை கொண்டு இங்க கொண்டு விட்டுட்டா, இதுவும் இது மாதிரி நல்ல பழக்கம் எல்லாம் கத்துக்கும் அப்படின்னு நான் சாமியார்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி வீட்டுல போய் அந்த கிளியை எடுத்துட்டு வந்து இங்க கொண்டாந்து விட்டா. அப்படி விட்ட போது இந்த கற்பூரம் கட்டிக்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த கிளி அது தட்ட கிழ வச்சிருச்சு, வச்சு அந்த பொம்பளை கிளியை ஒரு பாவ பார்த்து, இது வந்ததையே கவனிக்காம ஆம்பளை கிளி கிணி கிண்ணு மணி ஆட்டிட்டு வந்தது, இந்த கற்பூரம் காட்டின கிளி ரெக்கையால முட்டுன்னு ஒண்ணு வச்சு, இன்னும் என்ன பூஜை வேண்டியிருக்கு பூஜை, நாம சாமி கும்பிட்ட பலன் தான் பலிச்சிருச்சு, நாம சாமி கும்பிட்ட பலன் தான் பலிச்சிருச்சு, இன்னும் என்ன வெண்டக்கா பூஜை வேண்டியிருக்கு பூஜை நிதி மணியா. இப்ப என்னாச்சு, கடவுளை கும்பிட்டது கடவுளை கும்பிட சந்தோஷத்துக்காக கும்பிட்டு இருந்தா தொடர்ந்து கும்பிடலாம், ஏதோ ஒரு ஆதாயம் வேணும்னு நினைச்சா ஆதாயம் வந்த உடனே கும்பிடுறது நிறுத்திட்டோமா இல்லையா, சொல்றது தப்பா பாருங்க, ஆதாயம் கிடைச்சோட கும்பிட நிறுத்திட்டமா இல்லையா. நீங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன லாபங்களுக்காக மட்டுமே வேலை பார்த்தால் லாபங்கள் கிடைத்தவுடன் வேலை பார்ப்பதை நிறுத்தி விடுவீர்கள் சார். இனிமேல் அடைவதற்கு எதுவும் இல்லை என்றாலும், இனிமேல் அடைவதற்கு எதுவும் இல்லை என்றாலும் வேலை பார்க்கிறவர்கள் தான் உண்மையான ஞானிகள். இப்ப நான் என்ன சொல்லட்டுமா, நான் என்ன, எனக்கு எந்த விதமான பொருளாதார தேவையும் கிடையாது, என் வாழ்க்கையில் 20 வருடத்தில் நான் பேச தொடங்கினேன். 20 வயதில் பேச தொடங்கினேன். எனக்கு 60 முடிந்து 61 வயது. என்னுடைய 40 ஆண்டு காலம் நான் உழைத்தேன் உழைத்தேன் உழைத்தேன், கடுமையாக உழைத்தேன். எந்த குறையும் கிடையாது. வீடு, காரு, பங்களா, மனைவி, குழந்தைங்க, பேரன், பேத்தி, புகழ் எல்லாம் பார்த்தாச்சு. லைஃப்ல ஒரு மனுஷன் பெரிய அளவுல பார்க்காம இருக்கலாம். சார், ஒரு காருக்கு 2 கார் வச்சா 2 கார்லயும் கால் வச்சா போறோம் இல்ல. 2 கார் வாங்கியாச்சு, மகளுக்கெல்லாம் கல்யாணம் கொடுத்தாச்சு, நல்லபடியா எல்லாம் பார்த்தாச்சு. இன்னும் நான் என்ன பண்ண போறேன்? எதுக்கு நான் பேசணும்? நான் பேசுவது வெறும் பணத்திற்காக மட்டும் என்றால் எனக்கு போதுமான பணம் கிடைத்தவுடன் நான் நிறுத்தி இருப்பேன். இன்னும் நான் மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற சந்தோஷத்துக்காக பேசுகிறேன். நூற்றுக்கணக்கான 1000கணக்கான மனித மனங்களில் நான் நல்லெண்ணத்தை விதைக்கிறேன். லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வில் ஒளியேற்றுகிற வாய்ப்பை எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். இதை ஒருபோதும் நான் நிறுத்த மாட்டேன். இந்த பொருளாதார லாபத்துக்காக மட்டுமே நான் பேச தொடங்கி இருந்தால் என்றோ நிறுத்தி இருப்பேன். சோ மெட்டீரியலிஸ்டிக் பெனிஃபிட்ஸ் தான் தேவைதான். ஆனா அதுக்கும் தாண்டி நம்முடைய வேலையில ஒரு ஈடுபாடு இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும். சார், நம்ம இருக்கிற வரைக்கும் ஆக்டிவா இருக்கணும். 4 பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், 4 பேருக்கு நம்ம நல்லது பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்கணும். இந்த உணர்வோடு நம்ம பார்க்கிற வேலை பொருளாதார லாபம் உடையது என்றாலும் அதை தாண்டி மனிதர்களோடு பழகுகிறோம், மனிதர்களுக்கு நன்மை செய்கிறோம், மனிதர்களை வாழ வைக்கிறோம், மனிதர்களுக்கான வாழ்க்கை திட்டமிடலில் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த எண்ணத்தோடு அந்த காரியத்தை செய்ய எப்படியோ உங்ககிட்ட ஒரு வீட்டு மனை வாங்கினவன் என்னைக்கும் பொண்ணு கல்யாணத்தின் போது அதை வித்து சௌக்கியமா இருக்க போறான். நீங்க ஏதோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் கிடைச்சதுங்கிறது பெரிய முக்கியம் இல்ல. நாளைக்கு அவன் பொண்ணு கல்யாணம் ஆகும் போது இதை வித்து அவன் பொண்ணு கல்யாணம் பண்ண போறான். அவன் பையனுக்கு மெடிக்கல் காலேஜ் சீட் வேணுங்கிற போது அவன் 20 வருஷம் கழிச்சு வரும்போது இதை வித்தானா பெரிய பணம் கிடைக்கும். அவனுக்கு வந்து அவன் மெடிக்கல் காலேஜ் போய் சேர்க்க போறான். தெரிந்தோ தெரியாமலேயோ ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒளியேற்றி வைக்கிற வேலையைத்தான் நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு சாதாரண விஷயம். நடுவுல வருது கமிஷன், நடுவுல வருது, நடுவுல போகுது. பட் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கான பெரிய உதவி இல்லையாது. அந்த கோணத்துல லைஃப் எடுத்துக்கணும். நம்ம பார்க்கிற வேலைகளை அந்த வேலையின் மீது உள்ள அந்த ஈடுபாட்டால் அந்த வேலையை செய்யணும். ஏந்திரீங்களா? பலன் மேல ரொம்ப பற்று வச்சா பல பேர் வேலையை நாசமாக்கிடுவாங்க. பலன் வரத்தான் போகுது, எப்படி செய்தாலும் பலன் வரத்தான போகுது. இப்படி சொல்றீங்களா? பலன் மேல மட்டுமே நம்ம பற்று வச்சோம்னு வச்சுங்க, அந்த பலன் கிடைச்சுட்டா அந்த வேலையவே கொண்டுடுவோம். இப்போ நான் பேச்சாளர், ஒரு சங்கீத வித்வான கற்பனை பண்ணுங்க. இங்க உட்காந்து ஒரு சங்கீத வித்வான் பாடுறாரு. இந்த சங்கீத வித்வானுக்கு 5000 ரூபாய் ரேட் பேசியிருக்காங்க. அவர் பாடுறாரு. ஒரு சபால சான்ஸ் வேணும்னு கேட்டு கஷ்டப்பட்டு போய் உட்காந்து பாட ஆரம்பிச்சார். இவர் பாட ஆரம்பிச்சா மற்றவங்கலாம் கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. கச்சேரியை ஆரம்பம் செய்தார், ஆரம்பம் செய்தார் கச்சேரியை. இவர் ஆரம்பம் செய்த உடனே ஒவ்வொரு ராகமும் அருந்து கீழே விழுது. கல்யாணி, முகாரி, எல்லா ராகமும் முகாரி தான். அப்படின்னு எல்லாம் கொத்து கொத்தா கீழே விழுது. அந்த சபை நடத்துற சபா செக்ரட்டரி பதறிட்டார். நீ இப்படி பாடுறானே அப்படின்னு. இவன் தியாகையர் கீர்த்தனை, முத்துசாமி தீட்சிதர் கீர்த்தனை பாட போறான்னு தியாகையர் பயந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு ஜனம் வந்துருச்சு, இவன் நம்ம கீர்த்தனை ஆரம்பிச்சிருவானோ அப்படின்னு. உடனே செக்ரட்டரி கிட்டக்க வந்தார். கிட்டக்க வந்து முதல்ல ஜாடகம் சார், இவன் ஒண்ணும் லட்சியமே பண்ணல. நேர மேடைக்கு வந்தார். மைக்கு அப்படி மூடினார். போதுங்க, பாடி கிழிச்சு போதுங்க, போதுங்க நித்யா. அவன் சொன்னா, நிற்றுடலாம், 5000 ரூபா இங்க பாடுறதுக்கு 5000 சன்மானம் வாங்கியிருக்கல, 5000 ரூபா. அந்த செக்ரட்டரி எரிச்சல சொன்னார், நான் கொடுக்குறேன், நீ பாடாமல் பாடாமல் 5000 ரூபா. அவன் சொன்னா, பாடுறதுக்கு தான் 5000, ஆனா பாடாம இருக்கிறது தான் 10000. அந்த சபா செக்ரட்டரி சொன்னார், என் சொத்தையே எழுதி வைக்கிறேன், எங்கேயுமே பாடாது, நீ எங்கேயுமே பாடாம இருந்தா என் சொத்தையே எழுதி வைக்கிறேன் சார். அதை வாங்கிக்கிட்டு அவன் வித்வான் சார் பேரு. சார், பாடுவதற்கு 5000 ரூபாய் கிடைக்கிறத விட பாடுவதில் தானே உயிர் இருக்கணும், பாடுவதுதான் சந்தோஷம் இருக்கு. நாம பாடி அதை கேட்டு ஒருத்தர் ஆஹான்னு கண்ணை மூடி அப்படி ஆஹாங்கிறார்ல, அதுலதானே உயிர் இருக்கணும். இது சன்மானம் வரும் போகும், அது மாதிரி கமிஷன் வரும் போகும். ஆனா யாருக்கோ வாழ்வில் ஒளியேற்றி வைத்தோங்கிற அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, என்னைக்குமே போகாது. எவ்வளவு காலத்துக்கு நிக்கும் நமக்கு? அந்த மாதிரி நம்ம அந்த வேலையவே எதற்கு பார்க்கிறோங்கிற உணர்வு மாத்திரும். இது இதுக்காக தான் அப்படிங்கிறது இல்லாம இல்ல, எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு சார் நம்ம பண்ணணும். இன்னொன்னு சொல்ல பாருங்க, நீங்க எந்த பார்ட்டியை பார்த்தாலுமே இவர் வசதியா இருப்பாரா, இவரால் வாங்க முடியுமா அப்படி மட்டும் யோசிக்க யோசிக்காது. அப்படி மட்டும் யோசி, இந்தியாவில் பார்க்கறதுக்கு சொங்கி மாதிரி இருப்போம், கோடிக்கணக்காக வச்சிருப்போம். நான் என் அனுபவத்தில் சொல்றேன், இவங்கிட்ட பணம் இல்லைன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. இந்தியாவில் எல்லார்ட்டையுமே பணம் இருக்கு, இந்தியாவில் எல்லார்ட்டையுமே பணம் இருக்கு. எப்படி தெரியுங்களா? அவனுக்கு வேண்டிய காரியத்தை செய்யறதுக்கு பணம் இருக்கு, அவனுக்கு ஒரு காரியம் பண்ணு தோணிடுச்சுன்னா எப்படி புரட்டுவான்னு தெரியாது, எங்கேருந்து புரட்டுவான்னு தெரியாது. எல்லாராலையுமே சார் பணம் பற்றக்கூடிய கெப்பாசிட்டி இந்தியாவில் இருந்துச்சு. என்ன வேணுமோ அதை அடையறதுக்காக ஒரு விருப்பு விருப்பம் தனியா வச்சிருப்பான், அது மட்டும் தான் செலவு பண்ணுவான். இங்க அப்படி இல்ல, ஒரு விஷயம் யாரோ ஒருத்தர் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா அதை அடையறதுக்காக எவ்வளவு செலவு பண்ணுவான். யாரையுமே இவங்கிட்ட பணம் இருக்காதுன்னு மட்டும் நம்பி உற்றாடு. இது நான் ஆழத்துல கண்டுபிடிச்ச விஷயம். எல்லாத்தையுமே பணம் இருக்கு. ஒரு தடவை சார் கடையில் ஆப்பிள் வாங்கணும், 200 ரூபான்னு கிலோ சொன்னேன். நான் வாங்குறேன் 200 ரூபான்னு ஒன்று அப்படியே வாங்கிட்டா நான் இந்தியனே, ஏதாவது குறைச்சிக்கோன்னு ஏதாவது குறைச்சிக்கோம் அப்படின்னா, ஏன் சார் நீங்களாம் பேரம் பேசுனா எப்படி சார் அப்படின்னா, இல்லை நானும் மனுஷன் தானே, நானும் இந்தியன் தானே, பேரம் பேசாம வாங்கிட்டேன், நான் வேற நாடுன்னு நினச்சிட்டா என்னப்பா பண்ணுறது, ஒரு 20 ரூபா குறைச்சிக்கேன், 100க்கு 10 ரூபா 20 ரூபா குறைச்சிக்கேன்னு. சரி சார் எடுங்க சார் அப்படி ஒரு போட்டு இதை நிறுத்தி அவர் கையில் கொடுக்குறான் ஆப்பிள். நான் ஆப்பிள் அப்படி வாங்கிட்டு பேக்கெட்லேருந்து எடுத்து ஒரு 200 ரூபா கையில் கொடுத்தேன். கொடுத்த உடனே அவன் 20 ரூபா சில்லர் இல்லை, அந்த 200 ரூபா அவங்க உள்ளே போட்டு 20 ரூபா சில்லரை எடுத்து என் கையில் அப்படி கொடுத்தாரு, கடைக்காரர் கொடுத்தாரு. கடைக்காரர் சில்லரை கொடுக்கும்போது நான் இப்படி வாங்கினேன் பாருங்க, ஒரு ஆள் சோகமாக அப்படி வாங்கியாங்க வந்து, ஐயா தர்மதுரை சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ஏதாவது கொடுங்க ஐயா அப்படி. இனிமேல் நான் வந்து ஆப்பிள் 1 கிலோ வாங்கிட்டு யாரோ ஒருத்தர் தானம் கேட்கும் போது கொடுக்காம போனா நான் மனுஷனா? 20 ரூபா என் கையில் வாங்க சில்லறை இல்லைன்னு போய் சொல்ல முடியாது, ஏன்னா கையும் கழுவ மாட்டேன். அப்போ தான் வாங்குறேன் அவருக்கு. இப்ப நாட்டில் 20 ரூபா தான் சில்லறையே இல்லைங்களா, 4 நாள் எடுத்தாங்க கூட முடியாது இல்லையா. 20 ரூபா இப்படி வாங்குறேன் சார், அவன் வாங்கினா ஐயா தர்மதுரை ஏதாவது கொடுங்க சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுங்கயா அப்படின்னா, நான் எப்படி இந்த பிள்ளை என் பிள்ளை குட்டிக்கு இந்த ஆப்பிள் எடுத்து போக முடியுமா? மனசுல ஒன்று இருக்கு இல்லையா, டக்குனு அந்த 20 ரூபா அப்படி அவர் கையில் போட்டேன். நம்ம பேரம் பேசின போனா மிச்சம் ஒட்டல போயிட்டு போது அவன் கொடுத்துருவான் அப்படின்ட்டு அந்த 20 ரூபாய் கையில போட்டேன். போட்டவன அவன் போயிட்டான் சார். கடைக்காரர் சிரிச்சார், ஒரு நமுட்டு சிரிப்பு சிரிச்சார். யாரு கடைக்காரர்? எனக்கு புரியல. நான் ஒன்னு சொன்னேன், ஏன் சிரிக்கிறீங்க, இவன் நம்ம காசை போடுறான்னு நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட பேரம் பேசி நான் மிச்சம் பண்ண காசு அவருக்கு போய் நம்ம காசுன்னு நினைக்கிறீங்களா? என்ன அர்த்தத்துல சிரிச்சீங்க? இல்ல நீங்க எதுக்கு போட்டீங்க அவருக்கு அப்படின்னா, அந்த ஆள் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுதான் நம்புறீங்களா? ஏன் இந்த கடைக்கே 20,000 அவன் கொடுத்துதான் வட்டிக்கு வாங்கி வச்சிருக்க. எங்கிட்ட என்னமோ பேரம் பேச்சு 20 ரூபா மிச்சம் பண்ணி நீங்க அவங்ககிட்ட போட்டீங்க பாத்தீங்களா, நீங்க எல்லாம் பெரிய அறிவாளியான்னு நினைச்சு சிரிச்சேன் அப்படின்னு. சார் நான் தானே பார்த்தேன் சார், 20,000 ரூபாய் அவன் கடன் கொடுத்துருப்பான்னு நம்ப முடியல சார். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண, என்ன இந்தியாவில் யாரிடத்திலும் பணம் இல்லை என்று நினைத்து விடாதீர்கள், உங்களுடைய கிளையண்ட்கள் எல்லோரும் பணம் வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு அந்த தைரியம் வரணும், ஏன் சரியா பிரஸ் பண்ண எங்க இருந்தாலும் வாழ்ந்து பண்றோம்னு வாங்கிடுவான். அந்த அளவுக்கு வந்து இப்ப மனுஷனுக்கு சார் அவ்வளவு வாங்கும் திறன் அப்படிங்கிறது இந்த நாட்டில் இருக்கு. ஸோ நம்ம சோர்வடைய வேண்டிய அவசியமே. அப்புறம் ட்ரையல் காஸ்ட் நத்திங், முயற்சி முயற்சி முயற்சி. என்ன ஆகிட்டு போகுது, விவேகானந்தர் எதுக்கு போனார் கன்னியாகுமரி? விவேகானந்தர் கன்னியாகுமரிக்கு போகும்போது அங்கே ஒரு மொட்டைப்பாறை, இது கடலுக்கு நடுவில் ஒரு மொட்டை. இப்போ தான் அது விவேகானந்தா மெமோரியல் ராக்காக மாறி இருக்கு, அப்போ வெறும் மொட்டைப்பாறை தானே. அந்த மொட்டைப்பாறையை தொலைவிலேருந்து இப்படியே பார்த்தார், ஒரு 300 அடி கடலில் தள்ளி நிற்கிறார், அப்படி பார்த்தார். திடீர்னு அந்த ஆளுக்கு ஒன்று தோணுச்சு, நம்ம அதில் போய் மெடிடேட் பண்ணால் என்ன, அங்கே போய் மெடிடேட் பண்ணால் என்ன அப்படின்னு தோணுச்சு. ஒரு ரகசியம் சொல்கிறேன், அப்படி தோன்றதால் தான் விவேகானந்தர் பெரிய மனுஷன் ஆனார். என்ன அர்த்தம் தெரியுங்களா, எல்லோருக்கும் என்ன தோன்றுகிறதோ அது எவனுக்கு தோன்றுகிறதோ அவன் தலைவனாவதே இல்லை, எல்லோருக்கும் தோன்றாதது எவனுக்கு தோன்றுகிறதோ அவன் தான் தலைவனாகிறான். எல்லாருக்கும் தோணாதது எவனுக்காக தோணும் அவன் தான் தலைவனாக முடியும். இது தலைவனுக்கான ஒரு இலக்கணம். எல்லாருக்கும் என்ன தோணுது அறிய தோணுச்சுன்னா அவன் சாதாரணமான ஆள். விவேகானந்தருக்கு தோணுது அங்க போய் மெடிடேட் பண்ணணும்னு தோணுச்சு. பண்ணணும்னு தோணுது வழிய எப்படி போறது, ஒரு கடல் இருக்கு. உங்களையும் என்னையும் மாதிரி நம்ம ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது ஏதோ ஒரு தடவை தானே செய்யும், என்ன பண்ணுவோம், யார்த்தையாவது ஹெல்ப் கேட்கலாமா, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிற எண்ணம் அவருக்கும் வந்தது. நார்மல் விவேகானந்தர் நார்மல் ஹியூமன் பீங் தானே முதல்ல, அவன் என்ன யார்த்த உதவி கேட்கறது. கடலுக்குள்ள போகணும் அப்படின்னா அந்த இருக்கிற மீன் பிடிக்கிற நண்பர்கள் உதவுனாதான் போட்ல போக முடியும், அவங்க உதவி பண்ணாதான் அந்த அண்ணன் போக முடியும். அவங்க உதவி கேட்டார், எனக்கு வந்து அங்கே விட முடியுமா, எனக்கு வந்து அங்கே விட முடியுமா கேட்கறது. இப்போ நாம கூட லைஃப்ல உதவி கேட்க மாட்டோமா,
0: இப்ப சில பேர் கூட வருத்தத்தில் சொல்லுவாங்க, எங்க ஜாதியில எங்க பெரியப்பா பெரிய ஆளு, பெரியப்பா பெரிய ஆளு, அவர் ஹெல்ப் பண்ணியிருந்தா நான் நல்ல வேலைக்கு போயிருப்பேன் சொல்றாங்களா இல்லையா? எங்க மாமா ரொம்ப வசதியானவர், எங்க மாமா மட்டும் எனக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்து எல்லாமே சொல்றாங்க. ஏன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டிகிட்ட சில பேர் சொல்றான், உங்க அப்ப ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருந்தாண்ணா, ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருந்தா. அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா கண்ணாடில போய் மூஞ்சி பாரு, ஏன் பொண்ணு கொடுத்ததே பெருசு, உனக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுப்பாங்க, பொண்ணு கொடுத்ததே பெருசு, அதனால ஒரு கோடி ரூபாய் கொடுப்பாங்களா? நான் ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருந்தா எங்கேயோ இருப்பேன், எங்க இருப்பேன், நீ உள்ள இருப்ப, உன்னை பத்தி தெரியாதா பொண்ணாடி சொல்றா, நீ உள்ள இருப்ப, ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருந்தா உன்னை பத்தி தெரியாதா. சார் நம்ம ஹியூமன் டெண்டன்சி, யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா. நான் இதை தப்புன்னே சொல்லுறேன். விவேகானந்தருக்கே இருந்தது சார், என்ன தெரியுங்களா, கடலுக்குள்ள போனோம், அவரா போக முடியாது, மீன் பிடிக்கிற நண்பர்களை பார்த்தாரு, என்னை கொண்டு அங்கே வர முடியுமா அப்படின்னாரு. அவன் இவர் யாரா அவர் தெரியாது, விவேகானந்தர் பெரிய சாமியார் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது அவருக்கு. விவேகானந்தர் அவருக்கு
2: நல்லது. என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நீங்கள் சொல்வேந்தர் சுகி சிவன் அவர்களின் சொற்பொழிவு கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

0: இன உள்ளு தமிழன் என்றொரு இன உள்ளு தனிய அவர் பொரு உணவுண்டு தனிய அவர் பொரு உணவுண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர்.

மலரும் நீர் நிறத்தை அலங்கரிக்க இன்றும் முதல் பாடலை ஒலிக்க வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். வழமை போல ஞானசேகரன் கேட்கும் இனிமையான பாடல்களை அவரோடு இணைந்து செவிமடுக்க தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வில்லாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இணைவார்கள். நாங்களும் இணைவோம். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் என்ற அற்புதமான தத்துவ பாடலை நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

இல்லாத ஜீ.

கண்ணே தோழுவது சாத்தியமே, காத்திருந்து கைவருக்கு கைகிழந்து கூட்டிவிடும் கண்ணு.

காட்சப்புவனைகளாய் வாழறீங்க, சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க. பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூ

எங்கே மறவாத நல்ல மனம் போதும், எங்கும் அதுவே என் மூலதனம் ஆகும். கண்ணை நம்பாதே

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை என்றும் இன்றைய நாள் நல்வாழ்த்துக்களை எங்களுக்கு கூறி ஏழாவது மனிதன் திரைப்படுத்த பாடலை பாட வைக்கின்ற தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும் ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோரும் பாடல் காக்கை சிறகு நிலே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

கடைக்காரன் மகன் என்ற திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை எங்கள் நீண்ட கால உறவு அன்பு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் ஷாதிக் அவர்களும் அவரது உறவுகளாக வளமை போல என்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத் அவர்களோடு முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன் மற்றும் நசீகா, ரிஃபாகா, இம்ரான் ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்கும் வேளையிலே பாடுகின்றது அந்த பாடல், மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்று என்ற பாடல்.

0: ஒலித்த ஒரு பாடலை தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்களும், ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா மற்றும் மதுசூரி சிவசங்கரன் இவர்களோடு நட்பவி நர்மகையாள் தமிழ் இனியாள் அனைவரும் கேட்கும் பாடல் பொன்மனச் செம்மலை புண்பட செய்வது யாரோ என்று கேட்கும் இனிமையான பாடல்.
1: பொன்மனச் செம்மலை புண்பட செய்தது யாரோ, அது யாரோ?

கண்கள் மொட்டு விரிந்திட என்ற ஒரு பாடல் பந்த பாசம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை நீர்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பையமின் சரவணன் தருகின்றார். ஒலிக்கின்ற அந்த பாடலை தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்க நாங்களும் அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.

0: உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்டு மகிழும் பாடலை நாங்களும் கேட்கின்றோம் என்று ஓடி வந்து இணைகின்றார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் திருமதி கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களும், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவினர்களும் நண்பர்களும் இணைந்து கேட்க வேண்டும் என்ற அந்த பாடல் நீலவேணி அம்மா நீலவேணி என்று கூறி பாடும் மலேசிய வாசுதேவன் மறைந்த இசை மாமணி அவரோடு சின்னக்குயில் சித்ரா அம்மாவும் பாடி இருக்கின்றார்கள். சாமி போட்ட முடிச்சு திரைப்படத்திலிருந்து.
1: நீலவேணி நீலவேணி நீலவேணி அம்மா நீலவேணி நீலவேணி.

அன்புகளும் நாங்களும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே நேயர் நேரத்திற்கான பாடல்கள். அவர் கேட்டு முடிந்தவுடன் ஓடி வந்துவிடுவார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். கிருஷ்ணன் அவர்கள் வந்து கேட்கும் இனிமையான அந்த பாடல் நெஞ்சில் ஒரு ராகம் என்ற திரைப்படுத்து பாடல். குருடான கவிஞனுக்கு ஊதாப்பு என்ன என்ற வரிதான் அவரது அந்த தத்துவ பாடல். கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கேட்கும் இந்த பாடலை அவரது உறவுகளும் உலகத் தமிழர்களோடு கேட்டு மகள வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் என்றும் மலரும் நேயர் நேரத்துக்கான தித்திக்கும் தேனான பாடல்கள்.

சிசை என்றும் இசை பரப்பி வரும் இனிமையான பாடல்களை தங்கள் மனவிருப்பத்துக்கு ஏற்பவாறு தெரிவித்தது அனுப்பிய உறவினர்கள் ஏனையோரும் கேட்டு மகிழ வேண்டும் என்ற நல்லுள்ளத்தோடு பதிவு செய்து அனுப்பிய வேளையிலே தொடர்ந்து ஒலிக்கின்றன. தொடர்ந்து ஒலிக்கு இருக்கும் பாடல்கள் அடுத்து வரும் பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்களுடைய காதோரம் செல்லும் பாடல் ஒன்ஸ் மோர் என்ற திரைப்படத்திலிருந்து பூவே பூவே என் பூஜை என்ற வரிதான் முதல் வரி ஒலிக்கின்றது பாடல். இணைவோம் அவரோடு நாங்களும் கேட்டு மகிழ்வோம்.

அடுத்த ஒலிக்கு இருக்கும் இனிமையான ஒரு பாடல் ஓம் என்று 2018 ஆண்டு திரைக்கு வந்த பாடலை கேட்க விரும்புகிறார் பாலக்காடு கேரள மாநிலம் ரதீஷ். கோடி கோடியாய் என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் பாடுகின்றது.

பழமைப்போடு இன்றும் இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்ய இருக்கின்றார் வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து நீண்ட கால உறவு அன்பு ஜோர்ஜ். லிப்ஸ்டிக் என்ற திரைப்படத்திலிருந்து லிப்ஸ்டிக் போட்டு என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் இனிமையாக பாடுகின்றது மறுபூமியை கேட்டு.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: மூவர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி நாங்களும் நலம் என்று கூறிக்கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல இன்றும் ஒலிக்க இருக்கின்றன சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். மேட்டுக்குடி என்ற திரைப்படத்திலிருந்து இன்றைய நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள் ஆரம்பிக்கின்றன. சர்வதேச நேயர் விருப்பத்தில் எனது பாடல் வர வேண்டும் என்று அந்த திரைப்படத்திலிருந்து அன்புள்ள மன்னவனே என்ற பாடலை அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி.

அவரை தொடர்ந்து உரைக்க இருக்கும் இனிமையான பாடல் தன்னைத்தானே தஞ்சம் என்று ஆரம்பிக்கும் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இன்று அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரிலே அன்புடன் டி ராம்ஜி.

அவர் தந்து வேளையிலே மீண்டும் ஒரு பாடலை ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து அன்புடன் தருகின்றார் விஜயராணி. தேவன் வந்தாண்டி என்ற பாடல் உத்தமன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அவருக்காக.

என்றும்

தொடரும் பாடல் மெட்டியொலி காத்தோடு என்ற ஒரு பாடல், மெட்டி என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை தருகின்றார் கனடா மொன்றியலிலிருந்து தனுஷ்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் கேட்க இருக்கும் பாடல் வெயில் மலையே என்று இனிமையான அந்த பாடல் மெகண்டி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

உங்கள் கேட்டு மகள வேண்டும் என்று ஒலித்துக் கொண்டிருக்கின்றது காத்தலையிலே சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். இனிமையான இதமான பாடல்களை இங்கிதமாக கேட்டு மகளும் இந்த வேளையிலே தித்திக்கும் தேனான பாடல் வரிசையில் மீண்டும் ஒலிக்கும் பாடல்களாக ஒலிக்க இருக்கின்றன. ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள் அனுப்பி வைத்த பாடல்கள். தேவன் தந்த வீணை என்ற அற்புதமான பாடல் உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தந்திருக்கின்றார்கள். மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இன்னமோர் பாடல் என்ன பண்ணுற என்று கேட்கும் காதல் மீட்பட என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலையும் ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்திலிருந்து நீண்டகால உறவு ரமணி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள், நாங்கள் முனைகின்றோம் உங்களோடு ஒலிக்கின்றது பாடல்.

ஒலித்து வரும் பாடல்களோடு மீண்டும் ஒரு பாடலை. மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து நீண்ட கால இசைப்பயணம் எங்களுடன் தொடரும் கேரிஸ் தாலாட்ட நான் பிறந்தேன் என்று வரிகொண்ட பாடலை தூரல் நின்னு போச்சு திரைப்படத்திலிருந்து கேட்க வைக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து தினமும் ஒலிக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் கனடா வன்கூவர் மாநிலத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் இளவரசி தருகின்றார் அஸ்கலகாலே என்ற மாமதுர திரைப்படத்து பாடலை.

குவரில் இருந்து இளவரசி தந்தவளை மீண்டும் அங்கிருந்து வசந்தியும் ஒரு பாடலை ஐ லவ் யூ என்று பாடும் மாம்பழத்து வண்டு திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றார்.

அதோடுதான் காஞ்சனாவும் வன்கூவர் கனடாவில் இருந்து வந்து ஒரு பாட்டை தருகின்றார். கவசம் திரைப்படுத்து பாடல் கெட்டவா கெட்டவா என்று வரி எடுத்து இனிமையாக பாடுகின்றது.

திசை எங்கும் இசை பரப்பி வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களுள் அடுத்து வரும் பாடலை சிங்காரபூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தருகின்றார். கலங்கரை விளக்கம் என்ற திரைப்படுத்து பாடல் பல்லவன் பல்லவி பாடட்டுமே என்று வரி எடுத்து பாடுகின்றது. அவரை

நீ கா

தொடர்ந்துதான் அன்பு உறவான நிவேஷன் ஜெனீவா நகர் சுவிட்சர்லாந்திலிருந்து ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் மூன்றாம் உலக போர் என்ற திரைப்படத்திலிருந்து வான்மழை என்ற முதல் பதத்தோடு ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவள் ஞாபகம் வருவது வழக்கம். என்னவள் ஐரோப்பிய மாநிலத்தை விட்டு ஏழு மணித்திரு நாட்டில் நீண்ட நாள் ஓய்வெடுத்து அங்குள்ள பணிகளை ஆரோக்கியமாக புரிந்து கொண்டிருக்கும் வேளையிலே எங்களை மறவாமல் என்று ஒரு பாடல் சின்ன கண்ணன் அழைக்கின்றான் என்று பாட வைக்கின்றார் கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து.

போல இறுதி பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ராபை சேனா அவர்கள். குமரி கோட்டம் திரைப்படத்து பாடல்தான் அவர் தந்த பாடல். எங்கே அவள் என்று பாடுகின்றது இனிமையான அந்த பாடல்.

நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது ஒன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே கலந்துவிட்ட சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். அத்தனை பாடல்களும் தித்திக்கும் தேனான பாடல்கள், இசை பரப்பி உலகெங்கும் வந்த வேளையில் எங்கள் இதயத்தை நிரப்பிச் செல்கின்றன என்ற திருப்தியோடு மீண்டும் சந்திக்கின்றேன் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் நல் வணக்கங்களும் கூறி வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழும் இசையோடும் என்று கூறி நிறைவு பெறுவோம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம் மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது. MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

0: அன்னையும் தந்தையும் அறையூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உனை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது முதல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: 2021 ஆறாம் மாதம் 3 நாள் வியாழக்கிழமை நான் மீண்டும் காற்றலையில் கடம்பத்துக்கு வந்திருக்கின்றேன். அன்பு உறவுகளே, இப்போது முதல் கடம்பம் ஆரம்பமாகின்றது. கடந்த வாரம் வியாழக்கிழமை நாங்கள் அறிமுகப்படுத்தியது கடம்பத்திலே சொல் எடுத்து பாடுவோம் என்றது. ஒரு சொல்லை தந்து அதற்கு 5 பாடல்கள் கூறும்படி கேட்டேன். அதை நீங்கள் வந்து கூற வேண்டும். அவர்கள் காற்றலையில் இணைய வேண்டிய தொலைபேசி இலக்கம் வளமையான இலக்கம் தான் 6 4 7 8 7 4 6 4 1 5. உலகின் எந்த பாகத்திலிருந்தும் நீங்கள் அழைக்கலாம். கட்டணம் அறவிடப்படாத இந்த இலக்கம். நீங்கள் வந்து இணைந்த பின்பு நான் பேசிவிட்டு உங்களுக்கு ஒரு சொல் தருவேன். அந்த சொல்லில் நீங்கள் அடுத்து அடுத்து 5 பாடல்கள் கூற வேண்டும். அந்த 5 பாடல்களும் கூறும்பொழுதே முதல் வரி சரியாக கூற வேண்டும். நீங்கள் பாடியும் காட்டலாம். அந்த முதல் வரியை 2 வரியை பாடியும் காட்டலாம். காரியமில்லை. ஆனால் வரி சரியாக தரும். ஒரு பதத்தை மட்டும் சொல்லி இப்படி ஆரம்பிக்கும், அப்படியோ இப்படியோ அப்படியெல்லாம் கூறக்கூடாது. சிலர் வந்து கூறுவார்கள், ஒரு பதத்தை தந்து இப்படித்தான் இருக்கும் என்று இழுப்பார்கள். பாடல் சரியாக தெரிய வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய வேகம் விவேகம், எவ்வளவு தூரம் உங்கள் ஞாபக சக்தி இருக்கின்றது உங்களிடையே, அந்த ஞாபகத்தின்படி எவ்வளவு தூரம் உடனே அந்த ஞாபகம் உங்கள் சிந்தனை துளிர்களை துளிர்க்கின்றது. ஒரு பதத்தை தந்துவிட்டால் உடனே அந்த பதத்தில் ஆரம்பிக்கும் பாடல்கள் உங்கள் ஞாபகத்துக்கு வர வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை முழுவதும் நாங்கள் கூடுதலான நேரத்தை இந்த பாடல்களை கேட்பதில் செலவிடுகிறோம். எங்களை அறிந்தோ அறியாமலோ எங்கள் காதோரம் வந்து இந்த இசை புகுந்து விடுகிறது. அது வரும்பொழுது பாடலையும் கொண்டு வந்து பாடலாக தருகின்றது. எத்தனை லட்சக்கணக்கான பாடல்களை நாங்கள் கேட்டிருக்கின்றோம், ஞாபகத்தில் வைத்திருக்கின்றோம். எங்கே ஓடி வாருங்கள், ஓடி வந்து உங்களுடைய நான் தரும் சொல்லுக்கு 5 பாடல்கள் தர வேண்டும். அந்த 5 பாடல்களில் ஒரு பாடல் உங்களுக்கு கலம்பத்திலே ஒளிபரப்பாக்கப்படும். எங்கே கொண்டு வாருங்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பாடல் ஆரம்பிக்கின்றது. இது நான் ஒரு பாடலை ஒளிபரப்புகிறேன். அந்த பாடல்கள் காற்றலை கலந்து வரும் முன்னியல் தமிழ் வானொலியின் பாடலாக எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த பாடல் ஒலிக்கும் பொழுது நீங்கள் இடையறுத்து வரலாம். உங்களை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். வழக்கமாக ஒரு நேயருடைய பாடல் ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் பொழுதுதான் அதை தடுத்து அதை நிறுத்தி வருவது கடினம். இது முன்னியல் தமிழ் வானொலியின் உங்களுடைய ஆரம்ப பாடலாக ஒரு பாடல் சும்மா ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் வரலாம். நீங்கள் வந்த பின்புதான் அது என்ன வரி, என்ன எழுத்து என்று கூறு, என்ன சொல் என்று கூறுவேன். அந்த சொல்லுக்கு நீங்கள் பாடல் தர வேண்டும். எங்கே ஓடி வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5. மீண்டும் கூறுகின்றேன், 6 4 7 8 7 4 6 4 1 5. இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில். இப்பொழுது உங்களுக்கு நேரம் 9:33 இரவு நேரம். எங்களுக்கு 12:05. வளைகுடா நாட்டிலே இப்பொழுது 7:05. ஆங்கிலேய நாட்டிலே இப்பொழுது 5:05 மாலை. பாரத நாட்டிலும் ஈழத் திருநாட்டில் ஒரே நேரம். மலேசியா நாட்டிலே நேர்மாறாக 12 நள்ளிரவு 12:05 காட்டி அவர்கள் நித்ரா தேவியுடன் ஐக்கியமாகி விட்டார்கள் அந்த உறவுகள். அதனால் ஏனையோர் ஒரு வர வேண்டும். வீட்டிலே முடங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் எங்கும் செல்ல மாட்டீர்கள், வீட்டில் தான் இருக்கின்றீர்கள் என்று அறிகின்றேன். எங்கே பார்ப்போம் எத்தனை பேர் வரவேற்று இந்த கலம்பத்தை எழுதியிருக்கேன். யாரும் இன்னும் ஆயத்தமாக இல்லை. எங்கே கதம்பம் வரப்போகின்றது என்ற எண்ணத்துடன் இருக்கின்றார்களா, அல்லது அவர்கள் நேரம் இல்லாமல் இருக்கின்றதா, உணவருந்திக் கொண்டிருக்கின்றீர்களா, உரையாடிக் கொண்டிருக்கின்றீர்களா, வேறு ஊடகங்களே நிகழ்வுகளோடு இணைந்து கொண்டிருக்கின்றீர்களா, தெரியாது தானே. எங்கள் வானொலியோடு இணைந்திருந்தால் இப்பொழுது தெரியும். வணக்கம் என்று எத்தனை பேர் கை போடுவார்கள், கையை காட்டுவார்கள். ஒருவரும் என்னை வரவேற்கவில்லை, என்னுடைய வானொலியோடு இணையவில்லை என்று தெரியும். நீங்கள் இப்பொழுது யாரும் வானொலியை கேட்கவில்லை என்று தெரியும். நான் இப்ப பேசுவதும் உங்களுக்கு கேட்பதோ தெரியாது. ஏனென்றால் நீங்கள் வானொலியோடு இருந்தால் தானே தெரியும். வானொலியோடு இருந்தால் இப்பொழுது உடனே சியாமலா மகள் இருக்கின்றாள் என்பது தெரிகின்றது. வணக்கம் சியாமலா மகளே, உங்களுடைய நீங்கள் வரவேற்றிருக்கீங்கள் அப்பாவை. வாழ்த்துக்கள் மகளே, முதலில் நீங்கள் வரவேற்றிருக்கீங்க, நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் என்று தெரிகின்றது. உங்கள் போட்டியிலே நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான நான் தருகின்ற பதத்திலே உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் 5 பாடல்கள் வரிசையாக கூற வேண்டும். கூறும்போது முடிந்தால் முதல் வரிசையை நீங்கள் ராகத்தோடு கூறலாம். அன்பு மகள் வணக்கம் கூறி அப்பா வருக வருக என்று அழைத்திருக்க முடியாது. பெண் குழந்தைகள் தான் அப்பாவுடன் பாசம் கூட இல்லையா? ஓடி வந்து விட்டாள் என் மகள். நன்றி மகளே, நன்றி. இப்ப நான் பாடலை ஒளிபரப்புகிறேன். ஒரு பாடல், அதை நாங்கள் கேட்டுக் கொள்வதற்காக ஒளிபரப்பும் பாடல். அந்த பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அழைக்கலாம். உங்கள் அழைப்பை நான் நினைத்துக் கொள்வேன். எங்கே பாடலை திரட்டுமா? இதுதான் இந்த

0: வண்ண வண்ண சொல்லெடுத்து வந்தது தமிழ் பாட்டு என்ற பாட்டோடு ஆரம்பித்திருக்கும் கதம்பம் வந்திருக்கின்றார். என் அன்பு மகள் முதலாவதாக வந்திருப்பவர் சியாமலா குட்டி வந்திருக்கின்றார். எங்கே வணக்கம் வணக்கம் மகளே சியாமலா.
1: அப்பா வணக்கம்ப்பா.
0: நலமா இருக்கின்றீர்களா மகளே சியாமலா?
1: நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்க வேண்டும் அம்மா. கை வீக்கங்கள் வத்தி விட்டதா இப்பொழுது? என்ன காரணம்? உங்க வீடுகளை சுற்றி பூ மரங்கள் பழமரங்கள்
1: இருக்கின்றன?
0: சூழலோட
1: இருக்கின்றன.
0: காட்சியா இருக்க மலர்கள் மலரும் அதுல தென்றல் வந்து
1: மாடியில நின்று பார்த்தா திரும்பி பாக்குறவங்களாம் ஒரே காடா தான் இருக்கும். வயல் நிறைய இருக்கும். இந்த பக்கம்
0: பச்சை பசேர் இருக்கு இல்லையாமா? பழமரங்கள் பழமரங்கள் இருக்குங்களா உங்க வீட்டை சுத்தி? மாமரம் பலாமரம்?
1: மாமரம் இருக்குப்பா. பலாமரம் இன்னும் காய்க்கல. பலாக்காமரம் மாமரம் மட்டும் நிறைய இருக்குது. கொய்யா மரம் இருக்குது.
0: கொய்யா மரம் இருக்குன்றதா? சிறப்பு
1: நிறைய இருக்குப்பா. ஏழு மரம் இருக்குது. மாமரம் ஒரு ஏழு இருக்குது.
0: ஓ கட்டிக்காரு. பழமரத்தை
1: பழமரம் ஒரு 15-20 இருக்கும்.
0: அது ஒரு பழமுதிர் சூழலில் இருக்கின்றீர்கள்.
1: உங்களுக்கு
0: கனடா நாட்டிலே அந்த இங்கே வந்து கனடாவிலே பாம்பு இல்லையம்மா? பாம்புகள் வாழ முடியாது. பாம்புக்கு விஷம் இருக்கு. இந்த விஷப்பாம்புகளுக்கு இந்த குளிர்காலம் வந்த உடனே ஃப்ரோசன் என்று சொல்வார்கள், உரைத்து போய்விடும்.

0: வந்து அந்த அந்த அந்த இயந்திரத்தின் அந்த இன்ஜினின் சூட்டுக்கு அதுக்குள்ள சுருண்டு படுத்துவாங்க. அப்படியும் ஆபத்து கழுவ இடங்கள கவனித்துக் கொள்ள வேண்டும். பாம்பு சில இடத்துல பாம்பு வந்து அப்படி
1: வீடு தள்ளி தனியா இருக்கும். எங்க வீடு கொஞ்சம் ஊருக்குள்ள கொஞ்சம் கிராமத்து உள்ளால இருக்கும். ஏன்னா எங்க வீட்டுக்கு தோட்டம் வந்து ரொம்ப பெரிய தோட்டமா இருக்கும். எங்க வீடு மட்டும் கொஞ்சம் தூரம் தாண்டிதான் போய்தான் போவோம். அப்ப என்ன 6 மணிக்கு மேல எங்க வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. ரோட்லயே நிறைய பாம்பு படுத்திருக்கும்.
0: ஓ, விஷப்பாம்புகள் எல்லாம் இருக்குமா? நாக பாம்பு எல்லாம் அழகாக இருக்கும். முத்திரை முத்திரையாக அழகாக இருக்கும் பார்க்கலாம்.
1: ஒரு நல்ல ஒரு டிசைன் போட்டிருக்கும்.
0: டிசைன் போட்ட பாம்பு அழகான தோல். ஆனால் அதனுடைய
1: தலையும் அது தலை வாழை ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். எது தலை எது வாழும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கும்.
0: மற்றது அந்த பாம்பு
1: வந்து கடிக்காது.
0: ஓ, பாம்பம்மா மனம் இல்லையா?
1: வாழால குத்து
0: அதுல வாழ்ல இருக்கு. வாழை வந்து கொட்டி விட்டேன். பாம்புலே வாசம் இருக்கின்றது. பாம்பிலே வாசம் இப்ப எலி மெத்த பிராணிகள் போன்ற மனம் அந்த பாம்பிலே இல்லை. பாம்பிலே மனம் இல்லை.
1: பாம்பு அடிக்கிறாங்க.
0: பாம்பிலே மனம் இல்லை. உங்களுக்கு பயம் இருக்கின்றது. அந்த அதிலே வாசம் இருக்கின்றது. வாசனை இருக்கின்றது அந்த பாம்பு. அவர்கள் ஒவ்வொரு வாசனை நுகர்ந்துதான் தங்கள் இனத்தை கண்டுகொள்வார்கள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசமான வாசம் இருக்கின்றது. மற்றது அந்த பாம்புக்கு ஒரு பெயர் இருக்கின்றது, கட்சவி என்று. தெரியுமா உங்களுக்கு? கட்சவி என்று சொன்னால் அந்த பாம்புக்கு காது இல்லைம்மா. காது கேட்கிற சக்தி அதற்கு இல்லை.
1: அதிர்வு வச்சுதான் கண்டுபிடிக்கும்.
0: கண்தான் செவி, அதனால் கட்சவி என்று கூறுவார்கள். கண்தான் அதற்கு செவியாக. இங்கே ஒரு சின்ன ஊர்வன, ஒரு சின்ன அதிர்வு நிலத்தில பூமியில் ஏற்பட்டால் அதிர்வு பெரிய அதிர்வு இல்லை, சின்ன அரபம்.
1: திரும்பி பார்க்கும்.
0: அதனால தான் அதற்கு பேர் கட்சவி. அதுக்கு அரபம் என்று ஒரு பெயர் இருக்கின்றது. தெரியுமா அரபம்?
1: அது தெரியும்.
0: ஏனென்றால் அரபத்தை கொண்டுதான் அது அரைந்து செல்கின்றது, நகர்ந்து போகின்ற அரபம். சரியா? உணர்வதற்கு அது அரபம். சத்தத்தை உதவியாக வைத்திருப்பது. அவரை
1: கண்டுபிடிச்சு
0: கண்டுபிடித்து விடும். மற்றது அது எங்களுக்கு வந்து கடிக்க வரும்பொழுது, கொத்த வரும்பொழுது, எங்களை ஒரு மனிதர் தனக்கு எதிரி என்று நினைத்து கொத்துவதில்லை. இது ஒரு இறை, இது ஒரு உணவு என்று நம்முடைய காப்புறது. அந்த கவி, அந்த கவி போட்டு தலையை இப்படி திருப்புமா இருந்தால் அந்த விஷம் வந்து இந்த டியூப்ல இருந்து வாரது போல முன்பாய் பல்லு ரெண்டுமே ஒரு ஊட்டம், அதுக்குள்ளாலே விஷம் வந்துவிடும். ஏன் அந்த விஷத்தை வைத்திருக்கின்றதுன்னா தான் பிடிக்கின்ற பிராணிகளை விரைவாக உறக்க செய்வதற்கும், உறந்த பின்பு அதை தான் உண்ணும் பொழுது அதற்கு செமிபாடு அடைவதற்கும் அந்த விஷம் உதவுகிறது. அந்த பாம்புக்கு, பாம்பின் விஷம் பாம்புக்கு
1: அல்லது
0: பாம்பை பற்றி தெரிந்து வச்சிருக்க முடியுங்க. மற்றபடி பாம்பு எங்களுக்கு வேண்டும் என்று வந்து கடிப்பது, அதுல முட்டினால் தட்டினால் தட்டால் உடனே கடிக்கிறது இல்லை. இது ஒரு இறை என்று அப்படி கொத்துவது. சரியா?
1: நிறைய பேர் பாம்பு எல்லாம் கடிச்சு இறந்து போயிருக்காங்க.
0: ஓ, விஷம் அம்மா? ஏன் அங்க விஷக்கடி வைத்தியர்கள் இல்லையா?
1: ஆமா, இங்க நிறைய பாம்பு இருக்கும்பா. அந்த வயல் எல்லாம் வேலை செய்வாங்கல்ல, அவங்க எல்லாம் கடிச்சிடும் நிறைய. ஆனா முன்னாடி எல்லாம் இப்பதான் மருந்து இங்கிலீஷ் மெடிசன் கொடுக்குறாங்க. முன்னெல்லாம் இங்க நாட்டு மருந்து தான் கொடுப்பாங்க.
0: நாட்டு வைத்தியர்கள் இருந்தார்கள், வல்லுநர்களாக.
1: முன்னாடி எல்லாம் இப்ப இல்ல.
0: மாந்திரீகங்கள் அதெல்லாம் இருக்கின்றது விஷக்கடிக்கு. அந்த உண்மை என்னவென்றால் அந்த விஷம் கடித்து ஏன் இறக்கிறார்கள் மக்கள் என்று சொன்னால், அந்த விஷத்திலே உள்ள அந்த விஷத்தன்மை எங்களுடைய இரத்தத்திலே, இரத்த இருதயத்தை நோக்கி ஓடும் இரத்த நரம்பிலே படுமாக இருந்தால் அது நீய இதயத்துக்கு சென்று இதயத்தில் உள்ள இரத்தத்தை உறைய வைத்துவிடும். இவ பாலுக்கு நீங்கள் தேசிப்புளியை விட்டு பாருங்க, திரைஞ்சு போயிடுறது, கட்டியாகிவிடும். அதே போன்று எங்கள் இரத்தத்தை கட்டியாக்குவதற்கு இந்த விஷம் சென்று வந்தால் இதயத்தில் இருக்க இதயம் உறிஞ்சிவிடும், ஓடாது, மக்கள் இறந்து விடுவார்கள். ஆனால் அது ஓடாமல் இருக்கும் பொழுது அந்த இரத்தம் அவர் அவ்வளவு அரசாங்க வைத்தியத்தை கொண்டு அவளை அதை வெளியேற்றுவார்கள். மயக்கி வைத்து அந்த இரத்தம் முழுக்க வெளியேற்றி புதிய இரக்கத்தை ஏற்படுத்திவிட்டால் அவர் பிழைத்து விடுவார். விஷம் கடித்தவர் உடனே சாவதில்லை. இரத்தம் உறைந்து அவர் அழுக்கு அமுகத்தில் இருப்பார். அதனால்தான் இப்ப காலையிலே கடித்தால் கடித்த இடத்தின் மேல் பக்கமாக உயரமாக உருக்கி வரிந்து கட்டுவார்கள்.

0: அந்த நரம்பு வலியும் மேலே போகக்கூடாது அந்த இரத்தம் என்பதுதான்.
1: சின்ன வயசுல அப்பா அப்படிதான்ப்பா கட்டி, தேல் கடிச்சாலும் சரி பாம்பு கடிச்சாலும் கட்டிட்டு பிளேடு வச்சு கீறி விடுவாங்க, அது ரத்தம் எல்லாம் வெளியில
0: வெளியில போயிடுவாங்க,
1: ரத்தமே வேற மாதிரி நிற மாதிரி வரும்,
0: பசம் கலந்த ரத்தமாக வரும். அந்த இடத்தை நுழுக்க வெட்டி அதன் உடனே அந்த கடிவாய கீறி விட்டு வாய் வைத்து உறிஞ்சி உமிழ்ந்து துப்புவார்கள். வைத்தியம் அது அப்படியே படிப்படியாக அந்த விஷத்தினுடைய அளவீட்டை பொறுத்து படிப்படியாக இரத்த ஓட்டத்துடன் கலந்து கலந்து கலந்து சென்று எல்லாம் ஸ்தம்பித்துவிடும். ஆனால் பாம்பு அந்த விஷம் ஒரு ஒரு தவளையை பிடிக்கின்றது, தவளையை கடிக்கும் பொழுது அந்த விஷம் அந்த தவளைக்கு போகும்போது சிறிது நேரத்தில் தவளை நேரம் சென்று அது இறந்துவிடும், அது முழுங்கி விடும். அந்த பாம்பு முழுங்கி விட்டால் அந்த விஷம் ஆமா அந்த விஷம் அந்த அந்த அது போய் சென்று சீரணமாவதற்கு செமிப்பாடு செரிச்சு போவதற்கு அந்த விஷம் தான் விசுகிறது, செரிக்கிறதுக்காக செரிமானம் அடைவதற்காக. கையில்லை காலில்லை பாம்புக்கு பாவம் தானே, அது வாயாலதான் நிந்தி நிந்தி நிந்து விழுந்து உள்ளுக்கு விழுந்தோம். தவக்க பிடித்தவரை தவக்க சத்தம் போடு, இது பிற்பக்கத்தால கவி அப்படி இழுத்து இழுத்து இழுத்து கொண்டு போகும்.
1: அது சத்தம் போடுறது வச்சாம நிறைய பாம்பு அடிச்சிருக்காது,
0: அதனுடைய உரையை நீங்க கெடுத்து விட்டீர்கள் தானே, பாவம் அல்லவா?
1: இதே கிடைக்கலப்பா, இங்க குட்டி பசங்க நிறைய குழந்தைங்க நிறைய இருக்காங்க விளையாண்டுட்டு இருப்பாங்களா, அதுங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு பயந்துட்டே நான் சின்ன வயசுல இருந்து பாம்பு அடிச்சு அடிச்சு பழக்கம் ஆயிடுச்சு. ரொம்ப பெரிய பெரிய பாம்பு எல்லாம் வந்துருப்பா.
0: ஓ பெரிய பாம்பு வந்துருக்கு, இங்க வந்து
1: ஏழடி பாம்பு எல்லாம் பார்த்து அடிச்சிருக்கேன்.
0: கனடாவிலே வான்கூவர் என்ற பிரிட்டிஷ் கொலம்பியா மாநிலத்திலே பெட் ஸ்டோர், இந்த பிராணிகளுடைய கடை, செல்ல பிராணிகளுடைய கடை ஒன்று இருந்தது. கீழே மேல் மாடியிலே மக்கள் குடியிருப்பார்கள். அதுக்கு நேர மேலே இருந்த ஒரு பெண்ணும் ரெண்டு பிள்ளைகளோடு அவர்கள் அந்த கீழே இருந்த இடத்துல பெரிய பைத்த மலைப்பாம்பு வளர்த்திருக்கின்றார், பிஜிய மலைப்பாம்பு. அது எப்படியோ ஒரு நாள் அது எங்கேயோ லீவு கிடைத்து மேல் மாடிக்கு வந்து அந்த குழந்தைகளை ரெண்டையும் முழுங்கி விட்டது.
1: ஐயோ,
0: உண்மை சம்பவம், இப்ப கடந்த இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்களுக்கு நடந்த சம்பவம். முடியுமா? அந்த மலைப்பாம்பு அதை செல்ல பிராணிகளா வளர்க்கின்றார்கள், அதனால தான் அதற்கு ஆபத்து. பாம்புகள் விளைவதற்காக உற்பத்தி ஆவதற்கு நிறைய சந்தர்ப்பங்களுக்காக நாங்கள் அடித்து இப்படி அழித்து காடுகளை அழித்து கொளுத்தி தான் அதை அழிக்க வேண்டும். தேங்காய் குவியல்கள், நீங்கள் தேங்காய் பறித்து கும்பியா வைத்திருந்தா அந்த தேங்காய் கும்பிக்குள்ள நிறைய பாம்பு வாழும். அதற்காக என்ன செய்யலாம் என்றால் வெங்காய பயிருக்குள்ளே வராது, வெங்காய பயிருக்குள்ளே பாம்பு வராது. உங்கள் வீட்டை சுத்தி வெங்காயம் நாட்டி விடுங்கள். இந்த கிருஷ்ணாவில் கூறுவீர்கள் எண்ணெய், லாம்பெண்ணெய், மண்ணெண்ணெய், அதை சுற்றி ஊத்தி விடுங்கள், வராது, அதை தாண்டி வராது பாம்பு. அது அதிலே வைத்தா அப்படியே
1: உப்பு மட்டும் போட்டு வாசல் கிட்ட உப்பு போட்டு வச்சிருப்பாங்க,
0: உப்பும் போடுவீர்களா?
1: அப்புறம் வீட்டுக்குள்ள வந்துட்டுனா அது சில பேர் வீட்டுல இங்க நாளும் அடிச்சிருவேன், சில பேர் வீட்டுல பயந்துட்டு அடிக்க மாட்டாங்க. அப்ப என்ன வேணா காட்டன் துணி இருக்குல்ல அந்த குளித்து போட்டா அந்த ஸ்மெல்லுக்கு தொகைக்கு வராது போயிடுவோம். பழகி வச்சிருப்பாங்க எங்களை கிராமத்துல பண்றதெல்லாம்.
0: எங்கள் மூதாதையர்கள் நான் வாழ்ந்த இடத்திலே பாம்பை கண்டால் அடித்துக் கொள்ள மாட்டேன். அதாவது வந்து அம்மா அம்மாவுடைய அம்மா காலம் எவ்வளவு காலம், அவர்கள் உடனே அங்கே பானையை கொண்டு வந்து வீட்டில் எப்பொழுதும் ஒரு புது பானையும் மூடியும் வைத்திருப்பார்கள். அந்த பானையை கொண்டு வந்து நாகதம்பிரானே இதற்கு போகண்டு சொல்லி அதை சொல்லுவார்கள். அப்படியே பானைக்குள்ளே போயிடுவாங்க, புற்றுமா இருந்து அந்த பானை வாய்க்குள்ளே ஓடி அதுக்குள்ளே சுருண்டு போவோம். மூடியால அதை மூடியால மூடிக்கொண்டு சென்று அங்கே ஒரு கிருஷ்ணன் கோவில் ஒன்றிருக்கு லட்சுமி தூரத்தில் வல்லிபுரம் ஆழ்வார் அந்த ஆலயத்தில் கொண்டு திறந்து விடுவார்கள், அது போய்விடும், அடிக்க மாட்டார்கள்.
1: என்
0: தாய் சிறியதாயார் சொல்லி நான் அறிஞ்சேன். நான் சின்ன குழந்தையாக
1: பாம்பு அடிக்கிறது அம்மா திட்டுவாங்கப்பா, பொம்பளை பிள்ளைங்க பாம்பு நல்ல பாம்பு எல்லாம் அடிக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க.
0: திருப்பி கடித்து வரும், நீங்க வெள்ளம குழந்தை வருவேன் நான் நினைக்கின்றார். ஒரு பாம்பு வந்து எங்க வீட்டுக்குள்ள
1: பாவம் நினைப்பாங்க, நல்ல பாம்பு அடிக்கிறது பாவம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க.
0: அப்படியா, எங்க வீட்டு நிறைய ஒரு சின்ன ரோட்டு இருந்தது, அது சாதாரணமான ரோட்டு, அதுல வழிபோக்கர்கள் போகும்பொழுது ஒரு பெரிய நாக பாம்பு வந்து எங்க வீட்டுக்கு, இந்த வேலி வந்து மரத்தால செய்த வேலி மதில் அல்ல, உள்ளுக்கு நுழைந்து விட்டது அவர்கள் கூப்பிட்டு கூறி இருக்கின்றார்கள். வீட்டுக்கு பாம்பு வருது, உங்களை காணி நிலத்துக்கு பாம்பு வருதுன்னு சொல்லி போட்டு போய்விட்டார்கள். இவர்கள் தேடி இருக்கின்றார்கள், தேடினால் பாம்பை காணவில்லை. இப்ப நான் வீட்டிலே குழந்தையாக தூங்கிக் கொண்டிருந்தேன், எனக்கு தெரியும் அவ்வளவு இரண்டு மூன்று மாசம் என்று அம்மா சொல்லுவார், அம்மா அஞ்சினம்மாவும். அந்த பாம்பு வந்து அந்த பாயிலே தான் என்னை வளர்த்தி இருந்தவர்களாம், அது கீழே பாய்க்கு கீழே வந்து அந்த பாயிலே வந்து துணிக்குள்ள அதை வந்து சுருண்டு படுத்து விட்டது. அம்மா வந்து என்னை தூக்கினால் அங்கே பாம்பு, உடனே குளறி கொண்டு ஓடிப்போ அம்மாவுக்கு, அம்மாவனுடைய அம்மா வந்து அடிக்க வேண்டாம் என்று நாகதம்பரான் வந்திருக்கின்றார், ஆசீர்வதித்திருக்கின்ற பேரன் சொல்லி போட்டு அந்த பானையை கொண்டு வைத்தவனும் அவர் இல்லை போய்விட்டதாம். அவர் அந்த பானையை மூடி தூக்கி தலையில வைத்தவனும் கோயிலாண்ட கொண்டு போய் விட்டு விட்டு வந்தார் என்று ஒரு கதை கூறுவார்கள். ஆனால் இதெல்லாம் பாத்தீங்களா,
1: பெரிய பாம்பு உட்கார்ந்து இருக்குது, அதாவது எட்டு மாசம் ஒன்பது மாசம் அந்த மாதிரி குழந்தை வருவோம். அப்ப அவங்க வீட்லயும் அவங்க நிறைய பாம்பு வரும், அந்த மாதிரி நல்ல பாம்பு ஒன்று வந்திருக்கும் போது அது தலையை தூக்கிட்டு நிற்கும் போது வாழை பிடிச்சி பிடிச்சி பிடிச்சி பிடிச்சி இருக்கு, அது அது இழுத்துட்டு ஓடுறதுக்கு இவ வாழை பிடிச்சி
0: காலம் நேரத்தை பொறுத்தது. ஆனால் பாம்பு என்றால் படையும் நடுங்கும், நல்லபடியும் பாம்பு பாம்பு பாம்பு என்றால் படையும் நடுங்கும் இல்லையா?
1: ஆமாப்பா, பாம்புக்கும் நாய்க்கும் பயப்படாத யாரும் இருக்க மாட்டாங்க.
0: இப்பொழுது மஞ்சுளாவும் சதீஷும் வணக்கம் கூறி இணைந்திருக்கின்றார்கள் காற்றலையில். வணக்கம் மஞ்சுளா, வணக்கம் சதீஷ், உங்களுக்கு நன்றிகள், வரவேற்றிருக்கின்றார்கள், கையத்தி வணக்கம் போட்டிருக்கின்றார்கள். சரி மேம், சியாமலா இப்பொழுது நாங்கள் சொல்லெடுத்து பாடல், முதலாவது பாடல், இரண்டாவது மூன்று நாங்கள் ஐந்து பாடல் தாருங்கள்.
1: சொல்லுங்கப்பா, வார்த்தை சொல்லுங்கப்பா.
0: உங்களுக்கு வார்த்தை வந்து நீ என்ற வார்த்தை, நீ
1: சொல்லப்பா
0: கூறுங்கள், பாடியும் காட்டலாம் கூறுங்க சொல்லலாம்.
1: நீ வருவாய் என நான் இருந்தே, அதுப்பா
0: வாழ்த்துக்கள்.
1: நீதானே சந்தானா, நிக்க வச்சு பாக்குற
0: நீதானா நிஜம் தானா, நல்லது. இரண்டாவது பாடல், மூன்றாவது பாடல்.
1: நீயா அழைத்தது என்னை, நீயா அழைத்தது
0: கெட்டிக்காரி கெட்டிக்காரி, நீயா அழைத்தது. எங்க நாலாவது பாடலை கொண்டு வாருங்கள்.
1: நீ நெடில் தானப்பா,
0: நீ நெடில்
1: நீலக்குயிலே நீலக்குயிலே, நெஞ்சுக்குள் என்ன கூற சொல்லி போடு தாங்களே மனசு, உன்னை பார்க்காம கண்ணிரண்டு தூங்காத. அந்த பாட்டுப்பா,
0: ஆனால் அந்த பாட்டு சொல்லாதம்மா, ஏனென்றால் நீ என்ற ஒரு ஒருவரை பார்த்து குறிப்பும் பொருள் தானே நீ என்பது யூ. அப்ப நீல என்று வருவது நீல நிறத்தை குறிப்பிடுவாங்க. அப்ப பாட தாருங்க,
1: நீ இளவன்ன கண்ணா
0: செல்லாதான் கொண்டு வா, எங்களை பாடல்கள் வருகின்றது தானி. நீ
1: இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை,
0: கெட்டிக்கார டாக்டர் குடித்து விட்டா, நீ இல்லாத உலகத்தில். மற்றது
1: ம்

0: விருப்ப வார்த்தையில் அப்படி ஒரு பாட்டு.
1: அந்த பாடும் நல்ல பாடல். நீ வர வேண்டும் அது ராஜா என்று தான் ஆரம்பிச்சு. நான் ஹம் பண்ணுவேன் என்றால் என்ன பாடு நான் ஹம் பாடல்கள் நீங்கள் தந்த பாடல்கள் நீ வருவாய் என நான் இருந்தேன், நீ தானா நிஜம்தானா என்ற ஒரு பாடல், நீயா அழைத்தது, அடுத்தது நீ இல்லாத உலகத்திலே நீ வர வேண்டும் என்ற பாடல். இந்த ஐந்து பாடல்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல் இது.
0: நீ வருவாய் என நான் இருந்தேன்.
1: வாழ்த்துக்கள் அம்மா. இப்பொழுது அடுத்த உறவு இருந்தால் அவரை அழைத்து விடுகிறேன். நன்றி மகளே, நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் மகான் அவர்களே, வரவேற்கின்றேன், வர வேண்டும். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் எம்டிஆர் வானொலி அமைப்பாளருக்கும் வணக்கம்.
1: நன்றி நன்றி. உங்களை வரவேற்கின்றோம். வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
2: ஓ, நீங்கள்?
1: நாங்கள் நலமாக, எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். மகிழ்வாக வீட்டிலே பாதுகாப்போடு இருக்கின்றோம்.
2: நாங்களும் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம்.
1: பாதுகாப்பு தானே என்ன, இப்படியே சந்தர்ப்பம் வாழ்க்கையில கிடைத்திருக்காது. இயந்திரமாக ஓடித்திருந்த நாங்கள் இப்போ அமைதியாக ஒரு இடத்துல இருக்கக்கூடிய
2: காலை நியூஸின் படியும் இங்கே 12 பேருக்கு 11 பேர் பழையபடி வருது.
1: அந்த சூரியனுடைய தலையை முருகன் அறக்கும் பொழுது ஒரு தலை மாறி மாறி உயிர்த்து வந்தது போல இந்த கொரோனாவும் ஒவ்வொரு புது அலை வந்தியோடு புது அமைப்போடு ஒரு வருகின்றது. போகத்தோடு வரும் வரவர போகம் கூடிக்கொண்டு வருகின்றது.
2: மலேசியாவில் கூடியிருக்காம்
1: என்றுதான் அறிவிந்தோம். செய்தியான உலகளாக பறந்து உலகத்தை உலுக்கிக்
2: கொண்டிருக்கின்றது. ஆஸ்திரேலியாவிலும் சில மாநிலம் உள்ள வந்திருக்கின்ற மாதிரி சொல்லுவோம்.
1: சரி, இப்போது நாங்கள் 5 பாடல்களை தர வேண்டும். நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே சொல்லெடுத்து பாடுவோம். நீங்களே உங்கள் மனதில் இருக்கிற 5 பாடல்கள் தருவதற்கு நான் பதம் தருவேன். அந்த பதத்தில் ஆரம்பிக்கும் பாடல் தர வேண்டும். உங்களுக்கு இங்கே இருக்கின்ற பதம் என்ன என்ற பதம் வருகின்ற 5 பாடல்கள் நீங்கள் முதல் வரி ரெண்டு வரி பாடியும் காட்டிக்கொண்டு வரலாம், வசனமாகவும் கூறலாம். எங்கே கூறுங்கள் 5 பாடல்கள்.
2: என்ன தவம் செய்தே உன்னை மனம் கொள்ள வண்ணம் பூமி வாழ்த்துணைகள் சொல்ல பாடல் வடிவா தெரியாது.
1: பாடல் ஒன்று வந்து இங்கே 2 பாடலை கொண்டு வர. நல்ல பாடல். என்ன தவம் செய்து நல்ல பாடல்.
2: என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலி வழி வரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்ன என்ன வார்த்தைகளோ வண்ணமல
1: கொண்டு பாருங்கள். என்ன என்ன வார்த்தைகளோ வண்ணமல பாடல் நல்ல பாடல். என்ன என்ன வார்த்தைகளோ நல்ல பாடல். என்ன என்ன வார்த்தைகளோ அடுத்து 4 பாடல்.
2: தெரியும் பாடங்கள் தெரியும் மனதில் வருது.
1: அதனால்தான் வேகம் விவேகம் உடனே வருவதாக இருக்க வேண்டும். எத்தனையோ லட்சக்கணக்கான பாடல்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், பாடியிருப்பீர்கள். என்ன அந்த இருக்கின்ற உடனே வர வேண்டும். அதுதான் விவேகம் வேகம். கொண்டு பாருங்கள். நெஞ்சில் ஒரு ஆள் என்ன என்று ஆரம்பிக்கும் பாடல். என்ன என்ற பதம் அதுல இருந்து ஆரம்பிக்க வேண்டும்.
2: என்னடி மீனாட்சி அது வந்தானே.
1: என்னடி என்று வந்திருக்கு, காரியம் இல்லை. சரி, அதை கொண்டு வாருங்கள். என்னடி என்னடி மீனாட்சி என்று வருகின்றது. சரி, நல்ல. இப்ப இன்னும் ஒரு பாடல் வேண்டும். நெஞ்சிலோர் ஆலயத்தில் ஒரு பாடல் இருக்கு. நெஞ்சிலோர் ஆலயத்தில் ஒரு பாடல் இருக்கின்றது.
2: Mm-hmm. ஆலயம் ஞாபகம் இல்ல.
1: ஏன் இந்த கோலத்தை அழித்தாய் என்று வரும் இந்த வரியிலே.
2: இந்த கோலத்தை அழைத்தாயே முன்னும் இருந்த நிலை மறந்தாயோ, முகத்தை பார்த்து கொள்ள நினைத்தாயோ மறந்தாயோ.
1: அந்த முதல் வரி
2: அழைத்தாயோ, இந்த கோலத்தை கொடுத்தாயோ முன்னும் இருந்த நிலை மறந்தாயோ, முகத்தை பார்த்திக் கொள்ள மறுத்தாயோ.
1: அற்புதம், சிரமமான பாடல், நல்லவா. ஐந்து பாடல்கள் தந்திருக்கின்றீர்கள். என்ன தவம் செய்தேன் உன்னை மனம் செய்ய, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, என்ன என்ன வார்த்தைகளோ, என்னடி மீனாட்சி, என்ன நினைத்து என்னை அழைத்தாய். இந்த ஐந்து பாடல்களையும் மகான் உங்களுக்கு பிடித்த பாடல் இது.
2: என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, மறையட்டுமே, தன்னால் வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் மறையட்டுமே, தன்னால் வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதி, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதி.
1: வாழ்த்துக்கள் ஐயா, அந்த பல்லவியை பாடி காட்டின உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஐந்து பாடல்கள் இருக்கிறீர்கள். இதுல என்னதான் நடக்கும் பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல் ஏன் பாடி காட்டியிருக்கீர்கள். இந்த பாடல் உங்களுக்கு நாளைய தினம் இந்த ஐந்திலே ஒரு பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல் கதம்பத்திலே வரும். இன்றைய கதம்பம் கேட்டீர்களா? கதம்பத்திலே உங்கள் பாடல் வந்தது நேற்று நீங்கள் தடுத்து விட்ட பாடல். நல்லது, மீண்டும் மரவலை வரப்பும் வரும், மரவலை வரப்பிலையும் கேளுங்க. இன்னும் மாலையிலே ஒரு நிகழ்வு போனது, ராகம் திரை தந்த ராகங்கள் என்ற ஒரு நிகழ்வு சென்றது. அதுல இந்த மோகன ராகத்தை பற்றி வந்திருந்தது. மோகனத்தை பற்றி எந்தெந்த திரைப்படத்திலே யார் யார் பாடிய எந்தெந்த விவரத்தோடு வருகின்ற ஒரு நிகழ்ச்சி வாரத்தில் ஒரு முறை வசதி இருக்கும் வேளையில் கேட்டுக்கொள்ளுங்கள். நல்லது மகான், சிறப்பித்தவன் தானே. மீண்டும் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு பாடல் வரிசை வரும்பொழுது அழைப்பேன், அப்பொழுது நீங்கள் வரலாம். நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி மகான், இணைந்து சிறப்பித்தவர்கள் நன்றி, வாழ்த்துக்கள். எங்கே அன்பு மகள் கௌரி யாழ்ப்பாணத்தில் யாழ் நகரில் இருந்து வருகின்றார். வணக்கம் கௌரி, நலமா இருக்கின்றீர்களா? மகளே
3: நலமாக இருக்கிறோம்.
1: குழந்தைகள் எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள் தானே, வாழ்த்துக்கள். அங்க என்ன செய்தி எங்களுடைய இந்த நுண்கிருமியை பற்றி, இந்த கொரோனா பற்றி என்ன செய்தி இவ்வளவு திருநாட்டிலே வடபகுதியிலே?
3: நாங்கள் நினைக்கிறோம் 7ஆம் தேதி எங்களை தடுப்பதாக இருந்தார்கள், அழைத்துவதாக இருந்தார்கள். ஆனால் 14ஆம் தேதி வரையும் நீடிக்கொண்டு வருகிறது.
1: ஏனென்றால் வெளியே தொட்டு அதிகமாக உயர்ந்து கொண்டு போகின்றது போல் தெரிகின்றது இல்லையா? பாதுகாப்பாக கவனமாகத்தான் இருக்கணும், கொஞ்சம் பெல்ல கடிச்சு கொண்டு இருக்கத்தான் வேண்டும்.
3: என்னப்பா
1: பாதுகாப்பாக இருக்கத்தான் வேண்டும், ஏனென்றால் அந்த தொகைக்கு அதிகரித்துக் கொண்டு போகின்றபடியால் அயல் நாடுகளில் இருந்தெல்லாம் வருபவர்களினாலே அது கொண்டு வரப்படுகின்றது. நான் பேசுவது கேட்கின்றதா மகளே? கௌரி கௌரி, உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டதா? என்ன நடந்தது? சரியாக வரவில்லை. சரி, இப்பொழுது உங்களுக்கான பதம், உங்களுக்கான பதம் வந்து மலர் என்ற பதத்திலே ஆரம்பிக்கிற பாடல்களை கொண்டு வரணும். மலர் வாழ்த்துக்கள். ஒரு பாடல் மலர் கொடுத்தேன் என்று வந்திருக்கும்.
3: மலர் ஒரு பாட்டப்பா.
1: இரண்டாவது
3: மலர்களை போய் தங்கை உறங்குகிறாய் அண்ணன் வாழவானந்து என்றார் பாடி.
1: அது பாடி முடிக்கவங்க வரி என்னடா இருக்குங்க உங்களோட குரல்ல கேட்கும் பொழுது. மூன்றாவது என்ன பாடல்?
3: ஹலோ
1: கோரங்கள் மகளே, கேட்கின்றது மூன்றாவது பாடல்.
3: ஆமா, அடுத்தது மலரே மௌனமா அந்த பாட்டு.
1: மூன்றாவது பாட்டு. அடுத்த பாடல் அங்கே அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களுக்கு. கூறுங்கள் நாலாவது பாடல்.
3: நன்றி குறிஞ்சி மலரே.
1: மலரே, குறிஞ்சி மலரே, நல்லது. அடுத்த பாடல்
3: மலர் மலர் மாத பாதி மலர் போல.
1: வாழ்த்துக்கள். மலர்ந்தும் மலர, மலர்ந்தும் மலராத என்றால் இதுல வந்து மலர் என்றது வந்து மலரை குறிக்கவில்லை, மலர்வதை குறிக்கவில்லை. சரி, அந்த பாட்டை எடுத்துக்கொள்வோம். மலர்ந்தும் மலராத ஐந்து பாடல் தந்தீர்கள். மலர் கொடுத்தேன், கைமுறைய வளைவு கொடுத்தேன். மலர்களை போல் தங்கள் இறந்துகிறாள். மலரே மௌனமா, மலரே குறிஞ்சி மலரே, மலர்ந்தும் மலராத என்று ஐந்து பாடல் தந்தீர்கள். இந்த ஐந்து பாடல்களையும் உங்களுக்கு பிடித்த பாடல் இது. இதிலே இந்த ஐந்திலே உங்களுக்கு எந்த பாடல் நன்றாக பிடித்த பாடல்?
3: மலரே குறிஞ்சி மலரே.
1: அது உங்களுக்கு நன்றாக பிடித்த மலர் பாடல். நல்லது, இது கலம்பத்துக்கு தெரியாத உங்கள் பாடல். வாழ்த்துக்கள் அம்மா. மீண்டும் நன்றி பாடல் கேட்க பாருங்கள், மீண்டும் பாருங்கள். சரியா? நன்றி அம்மா.
3: சரியப்பா,
1: நன்றி, நன்றி. மீண்டும் வரலாம், வேறு பாடல்களும் சொல்லலாம் கடந்த வாரம் போல.
3: சரியப்பா,
1: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். எங்கே அன்பு பேரன் சதீஷ் நாகப்பட்டினத்திலிருந்து வந்திருக்கின்ற சதீஷ்குமார். வணக்கம் சதீஷ்குமார்.
4: வணக்கம் தாத்தா. வணக்கம் தாத்தா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
4: நல்லா இருக்கு தாத்தா.
1: நல்லா இருக்கிறீங்களா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: எல்லோரும் நல்லா இருக்காங்க தாத்தா.
1: எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்ப இது சதீஷ்குமார்ன பெட்டியை நான் திறந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு இங்கே கொடுக்கப்படுகின்ற பதம் என்னவென்றால் மனம் என்ற பதம். பதம் இங்கே இருக்கு, மனம். உங்களுடைய மனம், மனம் என்று இருக்கின்றது. மனம் வந்து அதிலே ஐந்து பாடலை கொண்டு வாருங்கள் கேட்போம்.
5: மனமே நீ துடிக்காதே, வெளியே நீ கலங்காதே அப்படின்னு ஒரு பாடு தாத்தா.
1: ஒன்று. இரண்டாவது பாடல்

0: நதில் ஒரே ஒரு பூ பூத்தது அப்படிங்கிற படத்தா
1: நல்லது, நல்ல பாடல், புதிய பாடல், கேளாத பாடல். மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது அணியின் காற்றலுக்கு வரவில்லை. அடுத்தது
0: மனசுக்குள்ள நாயன சத்தம் நான் கேட்டேன்.
1: நல்லது, மனதுக்குள்ள நாயன சத்தம் கேட்டு விட்டதா, நல்லது. அடுத்தது நிறைய பாடல்கள் இருக்கின்றது.
0: இருக்கு தத்தாது.
1: மேடை மேலே அந்த பதம் தாங்கி வரும் பக்கத்திலே ஒரு பதத்தை கொண்டு இந்த மனம் என்பது பக்கத்திலே மேடை என்ன மேடை என்ற ஒரு பாடல் இருக்கின்றது.
0: அதான் தாத்தா சொன்ன முதல்ல மனம்
1: அல்ல, என்ன மேடை மனம் அங்கே
0: தாத்தா தாத்தா நெஞ்சினிலேங்கிற படத்திலேருந்து ஒரு பாடு தாத்தா மனசே மனசே அப்படிங்கிற ஒரு பாடல் தாத்தா.
1: மனசே மனசே நல்ல பாடல், மனசே மனசே
0: விஜய் படத்துல.
1: ஆமா மனசே மனசே. அடுத்தது இன்னும் ஒரு பாடல்,
0: இன்னும் ஒரு பாடல்களா தாத்தா? மனம் என்னும் இடையா சொல்லியிருக்கேன் தாத்தா.
1: அதைத்தானே நான் மனம் சொல்லவில்லை. எங்க அந்த பாடலை பாருங்கள்.
0: அதுதான் ரெண்டாவது பாட்டா சொன்னேன், மனம் என்னும் மேடையின் மேலே
1: ஒன்று
0: ஆடுது அப்படின்னு ரெண்டாவது பாட்டு சொன்னேன்.
1: ரெண்டாவது பாடல் நீங்கள் தந்தது மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது. இப்பொழுது எடுத்துக்கொள்ளவில்லை மனம் என்னும் மேடை மேலே. மனம் அதைத்தான் நான் கூறினேன், இரண்டாவது சொல்லோட வேற மேடை மேலே உண்டு மனம் என்னும் மேடை மேலே. சரி, இப்பொழுது நீங்கள் தந்த பாடல்கள் ஐந்து பாடலை கொடுத்தீர்கள். மனம் என்ற பதம் தாங்கி வந்தது. மனமே நீ துடிக்காதே, மனதில் ஒரு பூ பூத்தது, மனதுக்குள்ளே நாயன சத்தம், மனசே மனசே என்று ஒரு பாடல், மனம் என்னும் மேடை மேலே. இந்த ஐந்து பாடல்களுக்கும் உங்களை கவர்ந்த உங்களுக்கு பிடித்த பாடல் எது?
0: மனம் என்னும் மேடையின் மேலே அப்படிங்கிற ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கின்றது.
1: அந்த பாடல்கள் மனம் அந்த முதல் வரிய பாடங்கள்.
0: மனம் என்னும் மேடையின் மேலே அப்படிங்கிற பாடல்.
1: நல்ல பாடல், கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் நல்ல பாடலை கொண்டு வந்து தந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் வரலாம், நீங்கள் மீண்டும் வரலாம். சரியா? நன்றி நன்றி மகனே. நன்றி பேராண்டி. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள்.
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த இரவு ஒருவர் வந்துவிட்டு சென்று விட்டார். அவரை அழைக்க வேண்டும். ஓடி வாருங்கள். வணக்கம் வணக்கம். யார் வந்தீர்கள்? இது மொழியின் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. மஞ்சுளா வருகின்றார் கனியன் பாடியிருந்து. எங்கே மஞ்சுளா, கொண்டு வாருங்கள் மகளே. நலமா இருக்கின்றீர்களா? வணக்கம் அம்மா. நலமாக இருக்க வேண்டும். உங்களிடத்திலேயும் பாம்பு இருக்கின்றதா? உங்களோட ஊர்லயும்
2: இருக்குப்பா.
1: இருக்கா?
2: இப்ப சுத்தி காம்பவுண்ட் போட்டும்பா. காம்பவுண்ட் போடாதுன்னு ஒரு முறை காம்பவுண்ட் போட்டுருந்தா நான் வழி வச்சிருந்தேன் பின்னாடி. நல்ல வெள்ளிக்கோம் மொத்தம் வெள்ளிக்கோம் ஊர்ல போட்டு மாவளுக்கு செய்ய தெரியாது பாவு எடுக்கிறதுக்கு. எங்க எதிர் வீட்டுக்காரங்க கூட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் தான்பா பாவு எடுத்துட்டு உள்ள உண்டை ஊட்டி வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா ரெண்டு பாம்பு ஆள் உயரம் சுத்திக்கு பயந்து
1: படம் எடுத்தாலும் இருக்கின்றது நாக பாம்பு இல்லையா?
2: அப்போ உங்க பொண்ணு இது அத போட்டோ எடுக்கிறதுக்காக இது
1: எங்களை படம் எடுப்போம். நாங்களே சிறந்த படம் எடுத்திருக்கணும். எங்களே என்னது இவருக்கு படம் எடுக்க வருகின்றான்னு
2: சுத்திக்கின அப்படி ஆடி நின்றுது. ஒரு நாள் மத்தியானம் திரும்ப ஒரே ஒரு பாம்பு வந்திருக்குதுப்பா.
1: என்ன தேவைக்கு வந்து உங்களை காட்சி காட்டி விட்டு போயிருக்கீங்க. அந்த பாம்பு அடிச்சீர்களா?
2: இல்ல, நாங்க கொள்ளைக்கு போயிட்டு இருந்தோமா. எங்க பொண்ணு அப்புறம் அரைப்பூட்டு அப்புறம் ஓட்டிட்டு
1: ஓடிட்டா. சரி சரி அம்மா. இன்று உங்களுக்காக வந்த பதம் என்ன பதம் என்றால் இங்க பார்ப்போம். என்ன பதம் இருக்கின்றது என்றால் உங்களுக்கு இருக்கின்ற பதம் பூ என்ற பதம் இருக்கின்றது. பூ பூ என்ற பதத்தில் இந்த பாடல் கொண்டு வரணும்.
2: பூ வண்ணம் பூபாலம் பாடும் ராகம்
1: நல்ல பாடல் ஒன்று தந்திரு. பூவண்ணம் பூவாளம் பாடன் ராகம். சரி, இரண்டாவது பாடல்
2: பூவே பூச்சூடவா.
1: நல்லது நல்லது, வெட்டிக்காரை பூவே பூச்சூடவா. அடுத்த பாடல்
2: பூ பூத்த செடியை காணும் இத போட்ட நானும் பாவம். இந்த நான் மூணு நாலு முறை சொல்லிட்டேன்.
1: பூ பூத்த செடியை காணும். சரி, அடுத்தது
2: பூ புன்னகையில்.
1: பூ போலும் உருளும் போன்ற உன் புன்னகையில். நல்லது, பூ போன்று உன் புன்னகையில். அடுத்த பாடல்
2: கவரி
1: கவரி பாடல். கவரி மாநில. அடுத்த பாடல் இனி ஒரு பாடல்
2: பூ ஒன்று வாடுதம்மா அதன் ஜோடி குயில் அப்படின்னு ஒரு பாடல்.
1: ஓ, பூ ஒன்று வாடுதம்மா. சரி, கட்டிக்காரி கட்டிக்காரி ஐந்து பாடல்கள் கொடுத்தீர்கள். இதுல பூ வண்ணம் பூவாளம் என்ற ஒரு பாடல், பூவே பூச்சூடவா, பூ பூத்த கொடியை காணோம், பூ போன்ற உன் புன்னகையில், பூ ஒன்று வாடுதம்மா. இதுல எந்த பாடல் உங்களை நன்றாக கவர்ந்த பாடல்?
2: கவரிமான் பட பாடலும் பிடிக்கும்பா, டி ராஜேந்தர் படம் பாடலும் பிடிக்கும்பா, ஏதாவது ஒன்று.
1: இல்ல இல்ல, உங்களுக்கு பிடித்த பாடல் எனக்கு தேவை. எனக்கு வேண்டியது உங்களுக்கு முதலாவதா எந்த பாடல் உங்களுக்கு விருப்பமா இருக்கின்றது? இதுல
2: கவரிமான் பட பாடல் இருக்குங்களப்பா, நாலாவது பாடல்
1: பூ புன்னகையில். அந்த பாடல் சரி, நாலாவது பாடல் கவரிமான் பாடல் உங்களுக்கு விருப்பம் என்று கூறுகின்றீர்கள். அந்த பாடல் உங்களுக்கு கலம்பத்திலே ஒலிபரப்பாகும். சரியா,
2: நன்றி.
1: வாழ்த்துக்கள் மகளே. இந்த ஐந்து பாடல்களை தந்தமைக்கு நன்றி உங்களுக்கு. அடுத்த உறவு யார் வருகின்றார்? கௌரி மீண்டும் வருகின்றார். வணக்கம் கௌரி.
3: வணக்கம் அப்பா.
1: வணக்கம் கௌரி, கொண்டு வாருங்கள். சரி, உங்களுக்கு இப்போ ஒரு பாடல் வேற இருக்கின்றது, பாட்டு என்ற பாடல். பாட்டு
3: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாட்டு நானே பாவம் நானே.
1: இருங்கள், வாழ என்னுடைய பேனா மறக்கின்றது, எழுத மறக்கின்றது என்னுடைய பேனா. ஒரு ஒரு செகண்ட் தாருங்கள் எனக்கு. பாட்டு பாடவா, இரண்டாவது என்ன பாட கொண்டீர்கள்?
3: பாட்டும் நானே பாவம் நானே.
1: ஓ, பாட்டும் நானே பாவம் நானே. அடுத்த பாடல்
3: பாட்டு தலைவன் பாடினால் பாட்டு தான்.
1: வாழ்த்துக்கள். மூன்றாவது பாடல்
3: பாட்டுக்கு பாட்டு எழுதி.
1: இனிமேல் பாருங்கள், மூன்றாவது பாட்டு தலைவன் பாடினால், தலைவன் பாடினால் என்ற பாடலை தருகின்றீர்கள். அடுத்தது பாட்டுக்கு பாட்டு எடுத்தேன் பாடுவது கேட்டாயோ, அந்த பாடல்
3: தானே
1: படகோட்டியிலே. ஓகே, பாட்டுக்கு பாட்டு எடுத்தேன். எத்தனை
3: பாட்டு?
1: ஓ, வாரம் பாட்டுக்கு பாட்டு எடுத்தேன். என்னுடைய பேனா எழுத மறக்கின்றது மகளே. பாட்டு ஒன்று, பாட்டு ஒன்று என்னென்று பேரு வந்த பாரு. பாட்டு ஒன்று கட்டு கட்டா,
3: கட்டு கட்டு போல.
1: ஓ, பாட்டு ஒன்று கட்டு கட்டு.
3: கட்டி கட்டி ஜோர.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஐந்து பாடலை தந்திருக்கீங்கள் கட்டிக்காரி, இணைந்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரியா, நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி மகளே, நன்றி. வணக்கம் வணக்கம், முகமது ராபிக். ராபிக் ராபிக் உங்களுடைய தடையாக இருக்கின்றது. ராபிக் என்ன நடந்தது? ராபிக் ஏழாவது உறவாக வந்திருந்தார் ராபிக். ராபிக் கொண்டு வந்த பாடல் கேட்பதற்கு அவருடைய தடையாக இணைப்பு மீண்டும் நீங்கள் இணைக்க வேண்டும். ராபிக் இதை நிறுத்தி மீண்டும் இணையுங்கள். இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவையில் பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது வந்திருக்கின்றது யாராக இருக்கலாம் என்றால் நிரஞ்சனி வந்திருக்கின்றீர்கள். வணக்கம் நிரஞ்சனி.
4: வணக்கம், சென்னையிலிருந்து பேசுறேன்.
1: சென்னையிலிருந்து நிரஞ்சனி பேசுகிறீர்கள். நலமா இருக்கின்றீர்களாம்மா?
4: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கின்றோம், நலமாக ஆரோக்கியமாக மகிழ்வாக இருக்கின்றோம். இப்பொழுது சென்னையில் சந்தோஷம் மகிழ்ச்சிக்குரிய செய்தியா அல்லது நிகழ்ச்சிக்குரிய செய்தியா?
4: பெருசாக்கிறது
1: நல்ல நல்ல பழக்கம் அந்த உறவுகளை தெரிந்து கொள்ளுங்கள். செய்திகள் எல்லாம் பலவாறு வருகின்றது, எங்கள் மூளையை குழப்பு உள்ளது, இதயத்தின் வேதனை வருகின்றது. சாதாரணமான ஒரு செய்தி நல்லது சார். இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பதம் என்ன பதம் என்றால், கடந்த வாரம் நீங்கள் வந்தீங்க, ஒரு பதம் தருவோம், அந்த படத்தில் அந்த பதத்திலிருந்து ஆரம்பிக்கிற ஐந்து பாடல்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டும். ரெண்டு வரியாக பாடி காட்டலாம், சொல்லலாம். அந்த வகையிலே இப்ப ஒவ்வொருவருக்கும் வந்து இப்ப வந்து ஒவ்வொருவரும் கூறியிருக்கிறார்கள். நீ அந்த பதம், என்ன அந்த பதம், மலர், மனம், பூ, பாட்டு என்ற பதங்களுக்கு பாடல்களை தந்தார்கள். உங்களுக்கு வருகின்ற பாடல், உங்களுக்கு நிலவு என்ற ஒரு பதம் இருக்கின்றது, அந்த நிலவு என்று ஆரம்பிக்கும் பாடலை நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஐந்து பாடல்கள் தர வேண்டும் தொடர்ந்து. நிலவு
4: முதல் பாடல் வந்து நிலவு ஒரு பெண்ணாகி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு.
1: நிலவு ஒரு பெண்ணாகி. இரண்டாவது பாடல்
4: நிலாவேவா,
1: அது நிலா என்று வருகின்றது, நிலவு என்று வர வேண்டும். இரண்டும் ஒரே கருத்து, ஒரே கருத்து தான். நான் இந்த கவிஞர்கள் தந்தை நிலவு என்று ஆரம்பிக்கிற பாடல் வந்து சிறப்பாக இருக்கும்.
4: சரி, அப்போ நிலவு சூழ்ந்து நேரம்
1: சிறப்பு பாத்தீங்கன்னா, நிலவு நிலாவும் நிலவும் ஒன்றுதான். ஆனா இந்த வரிகள் வந்து நிலவு தூங்கும் நேரம் என்ற பாடல் நல்லதொரு பாடல் தந்திருக்கீங்க. இரண்டு நல்ல பாடல். அடுத்த பாடல்
4: நிலவு பாட்டு, நிலவு பாட்டு
1: நிலவு பாட்டு, நிலவு பாட்டு ஓ நான் கேட்டு. நல்லது நல்லது. மூன்றாவது நான்காவது பாடல்,
4: நான்காவது பாடல் நிலவுக்கு
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் நிலவுக்கு என் மேல் என்னடி போகும். அடுத்த பாடல்,
4: அடுத்த
1: பாடல் இருக்கின்றது தட்டி பாருங்கள். வேகம் விவேகம்
4: நிலவுல
1: வர வேண்டும்.
4: ஒரு செகண்ட்
1: யோசிக்கிறேன், சிந்தனையை பார்ப்போம்.
4: நிலவு
1: நிலவு நிலவு நல்லது. நிலவுதான் நிலவு ஒன்று, நிலவு ஒன்றை கண்டேன் என்று சேர்த்து வரும்பொழுது நிலவு பிரித்து பார்த்தா நிலவு ஒன்று கண்டேன் என்றதுதான். இசைக்காக நிலவு ஒன்று என்று கொண்டாது நல்ல பாடல். நிலவு ஒன்று கண்ணுக்கு கட்டிக்காரை ஐந்து பாடல் தந்தீர்கள். இந்த ஐந்து பாடல்கள் நீங்கள் தந்த பாடல்கள் நிலவு ஒரு பெண்ணாகி, நிலவு தூங்கும் நேரம், நிலவு பாட்டு, நிலவு பாட்டு, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நிலவு ஒன்று கண்டேன். இந்த ஐந்து பாடலும் உங்களை கவர்ந்த, உங்களுக்கு நன்றாக பிடித்த பாடல் இது. நிரஞ்சனி, இந்த ஐந்து பாடல்களும் உங்களுக்கு விருப்பமாக, உங்களை கவர்ந்த பாடல் எது மகளே? கேட்கின்றதா நான் பேசுறது நிரஞ்சனி? சரி, நம்பி. அப்ப இந்த ஐந்து பாடல்கள் உள்ளும் உங்களை நன்றாக கவர்ந்த பாடல் எது?
4: நிலவு ஒரு பெண்ணாகி அப்படின்ற பாடல்.
1: அதுதான் உங்களுக்கு கவர்ந்தது சார். இந்த பாடல் உங்களுக்கு நாளைய தினம், அதாவது நாளைய நேரத்தில் ஒளிபரப்பாகும் கதம்பன் நேயர் விருப்பத்திலே வரும் இந்த பாடல். கேட்டு மறலாம். நன்றி அம்மா, இன்றைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் இணைகிறோம், மீண்டும் இணைந்து பாடல்கள் தரலாம். இப்பொழுது அடுத்த உறவுடன் செல்கின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி. இணைவை இணைப்பை துண்டித்துக் கொள்வோம். நன்றி மகளே, நன்றி. எங்கே அன்பு மகன் செல்வகுமார் வந்திருக்கின்றார். வணக்கம் செல்வகுமார்.
5: வணக்கம் பா, நலமா இருக்கீங்களா?
1: நல்லமா, நலமாக இருக்கின்றேன், நலமாக இருக்கின்றேன். நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா?
5: நலமா இருக்கம்பா, நலமா இருக்கம்பா.
1: உள்ளேதான் இருக்கின்றீர்களா?
5: உள்ளேதான்பா,
1: உள்ளேதான்பா,
5: உள்ளேதான் இருக்கிறோம்.
1: உங்களுக்கு என்ன கிடைக்கின்ற பதம் எதுவாக இருக்கும்? இங்க வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கான பதம், உங்களுக்கான பதம் வந்து கண் என்ற பதம் வந்திருக்கின்றது. கண், கண்கள் அல்ல கண், கண்
5: ரெண்டு பதம் எடுத்துக்கலாமா? கண்கள் கண், கண்ணுமா?
1: கண் தான் எடுக்க வேண்டும்.
5: கண்கள் எடுக்க கூடாதா?
1: இல்ல இல்ல,
5: கண் பாப்பா, கண், கண் வழியே கண் வழியே போனது கிளியே, அந்த பாடல் ஒண்ணுப்பா.
1: ஒன்று கண் வழியே, கண் வழியே போனது, கண் வழியே, கண் வழியே. அடுத்த
5: கண்கள் இரண்டும் கண் போன போட்டியிலே கால் போகலாம், அந்த
1: பழத்துக்காரன். அடுத்தது
5: அடுத்தது கண், கண்படுமே பிற கண்படுமே நீ வெளியே வரலாமா, அந்த
1: கட்டிக்காரன், கட்டிக்காரன். கண்படுமே பிறர் கண்படுமே,
5: கண்ணு, கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு, அந்த பாடல்
1: நல்லது. கண்ணுக்கு மையழகு. அடுத்த பாடல்,
5: அடுத்த பாடல் வந்து கண், கண், கண், கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, அந்த பாடல்
1: தான். கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே. சரி, நீங்களுக்கு அந்த பாடல் வந்து எந்த பாடல் உங்களுக்கு மிகவும் விருப்பமான பாடல்? கண் வழியே கண் வழியேயா, கண் போன போக்கிலேயா, கண்கள் கண்படுமே, கண்ணுக்கு கண் போன போக்கிலே உங்களுக்கு விருப்பமான பாடலா?
5: இல்ல, என் கண் பாது கண் வழியே கண் வழியே போனது கிளி, அந்த பாடல்.
1: அந்த பாடல் உங்களுக்கு நாளை அதன் கதம்பத்திலே பிறப்பாகுமானி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி,
5: நன்றி.
1: மோகனாவும் வந்து கூறலாம், மோகனாவும் வீரமிந்தால் வந்து கூறலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது கூட
5: அடுத்து
1: இப்பொழுது சியாமலா வந்திருக்கின்றார். எங்கே சியாமலா வாருங்கள்.
6: வணக்கம்.
1: வணக்கம் மகளே. சியாமலா வாருங்கள். சியாமலா, சியாமலா வந்த பாடல் எதுவென்றால் நதி என்று வருகின்றது உங்களுக்கு. உங்களுக்கு எங்கே இருக்கும் பதம்?
6: நதியோரம் ஒன்று, அந்த பாட்டுப்பா.
1: வாழ்த்துக்கள். நதியோரம்
6: நதிக்கரை ஓரத்து நாவல்வேலி.
1: இதுவும் நதியோ, நதிக்கரை, நதிக்கரை என்று வருங்கள்.
6: நதியடி நல்லது அது கிடையாதுப்பா.
1: எப்படி அந்த பாடல் வரும்? அது ரெண்டாவது பாடல் தந்து விட்டீங்க கேட்டிக்காரு. மூன்றாவது பாடல் எப்படி வருகின்றது?
6: நதியே அடி நல்லதே.
1: சரிதான், என்ன பாட்டு நதி என்று தானே வருகின்றது. நதியே அடி
6: நதிக்கரைன்னு சொன்னதால அதுல ஏதோ
1: குழப்பம். மூன்றாவது பாடல் தான் கேடு. நதியே, நதியே அடி நயில் நதி, அப்படி வருதா?
6: ஆமாப்பா.
1: சரி, நான்காவது பாடல்

0: நல்ல ஒரு தத்துவ பாடல் இருக்குங்கிறது. தமன்னு தண்ணி கொண்டு வாருங்க. அந்த நயல் நதியிலே இந்த பாடல் இருக்கு ஜாதி மகளே. நதியே நதியே
1: நதியே நதியே நயல் நதியேன்னு
0: வருவாங்க. அது ஒரு பாடல் நீங்க நதியே. அடுத்த இன்னொரு பாடல் இருக்கிறது, ஒரு தத்துவ பாடல், வெள்ளம் கொண்டு வரும்
1: அமைதியான நதியில்
0: அமைதி. இங்க வெள்ளம் கொண்டு வரும் பக்கத்தில் வெள்ளம் அந்த பாடல் இல்லையா?
1: அது தெரியல பாடல்.
0: நதியினில் வெள்ளம், நதியினில் வெள்ளம், நதியினில் வெள்ளம்,
1: நதியினில் வெள்ளம்
0: அந்த பாடல் இருக்கு.
1: தெரியல
0: பாடலுக்கு வேறு பாடல் கொண்டு பாருங்கள். தெரிந்த பாடலை
1: யோசிக்கிறேன்பா, யோசிக்கிறேன்.
0: யோசிக்கிறீங்களா? அதுதான் கட்டித்தனம். இதிலே வந்தவுடன் தரும் பாடல். ஆதலால் நதியின் நீர்வெள்ளத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். நேரத்தை மிச்சப்படுத்துவோம். நதியினில் வெள்ளம். நன்றி மகளே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது முகமது ராபி கடைஞ்சலுக்கு நீங்கள் இணைப்பை துண்டிக்க வேண்டும் மகளே. இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். அவரிடம் சொல்கின்றேன். இங்கே வணக்கம். வணக்கம் ராஃபிக். முகமது ராஃபிக் உங்களுக்கான பதத்தை காணவில்லை. உயிர் என்று வருகின்றது. உயிரே என்று வருகின்றது.
2: உயிரே உயிரே உயிரே தந்து என்னோடு காலம் தேவிடு.
0: அடுத்த பாடல்,
2: உயிரின் உயிரே உயிரின் உயிரின் படம்.
0: நல்லது. அடுத்த பாடல்,
2: உயிரே உயிரே உயிரே உயிரை கலந்து உயிரே உயிரே உயிரோட கலந்து
0: உயிரே என்னோட கலந்து விடு. அடுத்தது
2: உயிரே
0: உயிரின் உயிரே என்று வந்தது. உயிரின் உயிரே என்ற சரி. அடுத்தது
2: அடுத்தது
0: உயிரே உனக்காக என்ற ஒரு படம் இருக்கு, பாடல் இருக்கா?
2: உனக்காக மோகன்
0: பண்ணி
2: நெளிந்த புக்கள் கண்டுபிடிறோம். அதுல உயிரே
0: சரி. மூன்று பாடல் தர வேண்டும், யோசித்துக் கொண்டு வாருங்கள். சரியா?
2: நல்லது
0: நல்லது நல்லது. இப்பொழுது சதீஷ் வந்திருக்க, சதீஷ்குமார் இரண்டாவது வியாபார கொண்டு வாருங்க. சதீஷ்
3: வணக்கம். சத்தம்
0: வணக்கம் பீராண்டி. உங்களுக்கான கொண்டு வாங்க, சொல்லுங்கள்.
3: நீங்க சொல்லுங்க.
0: ஆனந்தம் என்ற பதம்.
3: ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும் தத்தா.
0: நல்லது. அடுத்தது
3: ஆனந்தம் அது என்னடா அவன்கான வழி சொல்லடாங்கிற படத்தான்.
0: நல்லது.
3: ஆனந்தம் இன்றும் ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு படத்தான்.
0: வாழ்த்துக்கள். ஆனந்தம் இன்று ஆனந்தம்.
3: ஆனந்தம் ஆனந்தம் யார் தந்தது, ஆசைக்கு ஓர் பிள்ளை தான் வந்தது அப்படிங்கிற படத்தை.
0: வாழ்த்துக்கள். ஆனந்தம் ஆனந்தம் வந்தது நல்லது. அடுத்தது
3: ஆனந்தம் விளையாடும் வீடு,
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன் பிடிச்சிருக்காரு. ஆனந்தம் விளையாடும் வீடு நல்லது. ஐந்து பாடல்கள் தந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கடிகாரன்
3: நன்றி
0: நன்றி நன்றி என்று இணைந்து சிறப்பித்த மிக வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே அடுத்த உறவு வந்திருந்தால் அவரை அழைத்து விடுவோம். ஒரு காரணம் எங்கே அடுத்த உறவு வர வேண்டும். யார் அழைத்தீர்கள்? எங்க ஞானதேவன் போன்றவரை காணவில்லை. இன்னும் வரவேண்டியவர்கள் வர வேண்டும். இதன் முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை தினமும் மலரும் கதம்பத்திலே என்று சொல் எடுத்து பாடுவோம் நிகழ்வுகளை இணைந்து உங்கள் வேகம் விவேகத்தை காட்டும் வகையில் உடனே ஒரு பதத்தை தந்தவுடன் எப்படி வேகமாக உங்கள் ஞாபக சக்தி இயங்குகிறது பாடல்களை அங்கே கொண்டு வருகின்றது என்று கேட்க இருக்கின்றோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் அம்மகளே. மோகனா செல்வகுமார், நலமா இருக்கின்றீங்களா?
1: நலமா இருக்கீங்களா?
0: இருக்கின்றேன் மகளே, நலமாக இருக்கின்றோம். சரி, உங்களுக்கு வர வேண்டிய பாடல் என்னவென்றால் கண்ணா என்ற பதத்திலே வர வேண்டும் உங்களுக்கு. கண்ணா
1: அண்ணா வாப்பா
0: கண்ணா.
1: சரிங்கப்பா. கண்ணா கருணை நிற கண்ணா, உன்னை காணாத கண்ணே. அந்த
0: பாட்டுப்பா. வாழ்த்துக்கள். இரண்டாவது பாடலை கொண்டாருங்கள். கடந்து வரும் பாட்டு சவாரியில வந்தது ஒரு பாடண்டு. அதுதானே இதுல இருக்கிறது, கௌரவத்தில் இருக்கின்றது.
1: கண்ணாணி தூங்கடா,
0: பாகுபலி படம், நல்ல படம். கண்ணாணி தூங்கடா. அடுத்தது மூன்றாவது. நன்னு கண்ணாவத்தை கொண்டு வந்தால் தான் நல்லா வருவாயான் ஒரு பாட்டு இருக்கு.
1: கண்ணாணி வருவாயா,
0: கண்ணா கண்ணா வருவாயா நீதான். சரி, எங்க அடுத்த பாடல். இன்னொரு பாடல் கண்ணான கண்ணு
1: அது வரலாமாப்பா?
0: வரலாம். கண்ணான கண்ணு என்று வருகிறது, அது கூறலாம். தட்டுப்பாடு இருந்தா அப்படி வருவாங்க கூறுங்களே உங்களுக்கு.
1: கண்ணான கண்ணனுக்கு அவசரமா கொஞ்சம் முன்னாடி போ.
0: நல்லது.
1: அந்த பாட்டுப்பா
0: நல்லது. அப்ப ஐந்தாவது பாடல்.
1: கண்ணா
0: கண்ணா கண்ணா என்ற ஒரு பாடல் இருக்கிறது. வாழ்த்துக்கள். இந்த பாடல்களே மகளே, நீங்கள் தந்த பாடல்களே எந்த பாடலும் உங்களுக்கு நன்றா பிடித்த பாடல்? கண்ணா கருமை கண்ணா
1: கருமை.
0: வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். நன்றே, சிறந்த சிறப்பித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறுகிறேன். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். அடுத்த உறவுடன் செல்கின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே. ஐயா சந்தன் ராஜ் வணக்கம். வண்டிகை சிலுவை சந்தன் ராஜ் ஐயா வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமா இருக்கின்றோம்.
2: நலமா இருக்கேன், நலமா இருக்கேன். எல்லாருமே
0: உள்ளேயா வெளியேயா?
2: இப்ப வீட்டு
0: உள்ளே. எவ்வளவு தூரம் உங்களுக்கு சகிப்பு தன்மையை இறைவன் கொடுத்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு வருகின்ற உங்களுடைய பெட்டியை திறந்து பார்த்தா உங்களுடைய பொக்கிஷத்துக்குள்ளே நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய விழி விழி என்ற பதத்திலே பாடல் கொண்டு வர வேண்டும்.
2: பார்ப்போம், மற்றவர்களுடைய பாடல் கேட்கும்போது ஈஸியா இருக்கு.
0: அவர்கள் கொடுத்தது போல உங்களுக்கு மறந்து அந்த பாடலை நீங்களே நினைவு கூறுகிறீர்கள். கண்டு
2: பாருங்கள், மேடையாம் ஒரு பாடல்.
0: ஓ, அது நீங்கள் கேட்கிற பாடல் விழிகள் மேடையாம். கணக்கு இருக்கின்றது
2: விழிகள் மோடி விழி மோடி தெரிஞ்சுமா?
0: பழைய பாடல் எல்லாம் இருக்கு, வெளியே கதை எழுது அப்படி எல்லாம் இருக்கு. எல்லாம்
2: அப்படி இருக்கு. ஆமா,
0: வெளியே
2: மூடி தூங்கினால்
0: அடுத்தது
2: அது ஒரு பாடல் இருக்கு.
0: கட்டிக்காரன் ஒரு பாடல், உனக்கு என்ன வேலை என்ற ஒரு பாடல் இருக்கு.
2: வெள்ளி பண்ணி அந்த பாடல் சொல்லுங்க. அது சொல்லு என்ன வெளியே வெளியே உனக்கு என்ன வேலை?
0: அந்த பாடல் தரவில்லை தானே, நீங்கள் தந்து
2: விட்டீர்களா?
0: கொட்டி குதித்து பார்த்தா சரியா வந்து விட்டது. சரி, இதுல உங்களுக்கு விருப்பமான பாடல் இது. விழி மூடி தூங்கினால் அந்த பாடலா?
2: ஆமா,
0: விழி மூடி
2: விழி மூடி தூங்கினால் அங்கேயும் அந்த
0: பாடல் நல்லது. அந்த பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல். விழியே கதை எழுது, விழியே விழியே உணக்கல், விழியே விழி வந்த விளையாடு. நல்ல பாடல் சந்திராய் தந்திரா இந்த பாடல். நீங்கள் மீண்டும்
2: பாடல்களுக்கும் உங்களிடம் வந்து அந்த உணவுல களஞ்சிக்கும் அப்படிங்கறதுல கரெக்டா இருக்குயா? நாங்க எவ்வளவு தளர்றோம்னா எல்லா பாடலும் உங்களுக்கு அத்துப்படியா இருக்கு. பழைய பாடல இருந்து புதிய பாடல் வரைக்கும் அத்துப்படியா?
0: அப்படி என்ன உங்களோட பழகிறதால வருகின்ற நீங்கள் தானே வந்து கேட்கின்ற பாடல்களை ஞாபகத்துல வச்சிருக்கின்றீங்க. நல்லது
2: சொன்னா பங்கெடுத்தாரு, அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் வரலாம்,
2: அங்கே
0: அம்மாவும் வரலாம். நல்லது நல்லது. அடுத்து மஞ்சுளா அழைத்தீர்கள் இப்பொழுது. மஞ்சுளா மீண்டும் வரப்போகின்றீர்களா? வாருங்கள். இரண்டாவது தடையாக இருக்கின்றார். அதை விட முதல் தடையாக வாரவர்களும் வர வேண்டும். ஓடி வாருங்கள். அடுத்த பதம் காத்துக் கொண்டிருக்கின்றது. எங்கே ஓடி வர வேண்டும். நல்ல இலகுவான பதம் ஒன்று இருக்கின்றது. வந்தால் நிறைய பாடல்கள் அதை கொண்டு வரலாம். யார் வரப்போகின்றீர்கள்? எங்கே ஓடி வாருங்கள். வணக்கம் வணக்கம். யார் வருகின்றீர்கள்? இணைப்பு கிடைக்கவில்லை, உங்களுடைய இணைப்பு சரியாக வரவில்லை. பாடலை கேட்போம். இப்பொழுது அன்பு மகன் ஃபாரூக் வருகின்றார். வணக்கம் ஃபாரூக்.
4: வணக்கம்ப்பா. வணக்கம் அனைவருக்கும். அன்பு வணக்கம். நலம் நலம் அறியாதவர்களா?
0: நலம் அறிந்து கொண்டோம் கூறினீர்கள். நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். வணக்கத்தையும் வணக்கம். இப்ப அங்கே சவுதி அரேபியா எப்படி இருக்கின்றது?
4: சவுதி அரேபியா பரவாயில்லப்பா.
0: நீங்கள் இவ்வளவு மன்னர் யார் அங்கே? சவுதி மன்னர்
4: சல்மான்.
0: சல்மான், நீங்கள் எப்பொழுது அங்கே மன்னனா வரப்போகிறீர்கள்?
4: நான் உங்கள் ஆசியோட வரவே இருப்பான் மீண்டும்.
0: நான் நினைத்து வந்து விட்டீர்கள். மன்னனாதான் இருக்கின்றேன். சரி, இந்த நிதி உங்களுக்கு இலகுவான பதம் என்று கூறினேன் தானே. என்ன பதமா இருக்கும் விரும்புகிறீர்கள்?
4: ரொம்ப இலவா
0: கொடுக்கணும். அன்பு என்ற பதம். கொண்டு வாருங்க இந்த பாடலை.
4: அன்புள்ள அப்பா.
0: ஆனா நிலமா இருக்கு. அன்புள்ள மகனே, அன்புள்ள
4: அன்பு நடமாடும் கலைக்கூடமே.
0: அன்பு நடமாடும் கலைக்கூடமே, நல்லது. அடுத்த பதம், அடுத்த பாடல்.
4: அன்பு
0: அன்பு சொல்ல அன்பு அன்பு

0: காணாது காணாது இருந்தாலும் வேணும்.
1: சரிப்பா சரிப்பா சரிப்பா நேரம் வேணாலும்
0: உங்களுக்கு விருப்பமான பாடல் ஞாபகம் இன்னும் ஞாபகம் இருக்குல்லவா
1: அன்புள்ள
0: ராஜிக் வரையின்றார் அவருடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்க்கை மீண்டும் வரலாம். எங்கே மகனே ராஜிக் கொண்டு வந்து விட்டு மீதியை இந்த கூடை கொண்டு வர
2: மூணு பாட்டு இருக்குமா மூணு
0: பாட்டு
2: உயிரேவா உயிரேவா ஒரு பாடலு உயிரே உயிரே உருவாது
0: அட்ரா
2: சாக்கியம் உயிரே உயிரே தெரியாதா அந்த பாடலையா
0: சரி இத்தனை பிடித்த பாடல் இது இந்த ஐந்து பாடலும் உங்களுக்கு பிடித்த பாடல் இது
2: எனக்கு வந்து பம்பாய் படத்துல உயிரே உயிரே வந்து எல்லோரும் கலந்து விடு
0: அந்த பாடம் உங்களுக்கு
2: பிடித்தாடம்
0: அரவிந்த சாமி மற்ற
2: மனுஷகலை எஸ் ஏ ராமன் அமைச்சது
0: எல்லாம் பிரபு செடிகள் எல்லாம் எல்லாம் கூறுவீர்கள் கெட்டிக்காரன்
2: கெட்டிக்காரன்
0: நல்லது வாழ்த்துக்கள் ராபிக் உங்களுக்கு தெரியாத பாடல் உங்களுடைய பாடல்லாம் அந்த தரமான பாடலா வந்திருக்கு தேடி நாங்களும் தேட முடியாத பாடல நீங்கள் தேடி கொண்டு வந்திருக்கீங்க கெட்டிக்காரன் வாழ்த்துக்கள்
2: தேடி பார்த்தேன்
0: கெட்டிக்காரன்
2: கெட்டிக்காரன்
0: வாழ்த்து மீண்டும் ஒருவர் வந்தார் அவரா அவவா என்று தெரியவில்லை அவருக்கு தடக்கப்பட்டு நிற்கின்றார். வணக்கம் உங்களுடைய இணைப்பு வரவில்லை வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம் மகளே சகாயா ஆன்சியர் ராணி சந்தன் ராஜ் அவர்களே நலமா இருக்கின்றீர்களா நாங்கள் நலமா இருக்கின்றோம் சரி உங்களுக்கு பாட உங்களுக்கு பதம் என்ன பாடுற உங்களுக்கு என்ன பதம் தந்தா விருப்பமா இருக்கும் நான் சொல்ல வேணுமா சரி நான் என்ற பதம் கொண்டு வாருங்க நான் என்ற பதத்திலே மீண்டும் ஓ அப்படி செய்வீங்களோ ஆணையிடுவீர்களோ நான் ஆணை மகளே நீங்கள் ஆணையிட்டால் நாங்கள் செய்வோம் மகளே மகள் அல்லவா நீங்கள் நான் ஆணையிட்டேன் அடுத்த பாடல்
3: நான் தேடும் செவந்தி பூவிது அடுத்தது
0: அப்படியா கெட்டிக்காரை அங்க திரும்பி பார்த்து பாடுகிறீர்கள் அவரை பார்த்து நான் பேச அடுத்தது அடுத்த பாடல் என்ன இன்னொரு பாடல் மகளே
3: வர
0: நல்ல ஒரு பாடல் இருக்கு சின்னத்தாய்
3: பாடும்
0: மௌனமா பாடினா கேட்காதானியம்மா நான் பாடும் மௌன ராகம் என்றால் மௌனமாக பாடினா கேட்காது மற்றவர் சரி இந்த ஐந்து பாடல்கள் தந்துவிட்டீர்கள் வெட்டிக்கா கெட்டிக்காரை வாழ்த்துக்கோ உங்களுக்கு நான் என்ற பாடத்தில் பாடல் கொண்டு வந்தீங்க இந்த இதுல உங்களுக்கு பிடித்த பாடல் எது மகளே
3: இந்த பாட்டு தான்.

0: அந்த பாடல்களை கலந்தது கிடைக்கும். நான் அந்த பகுதியில கட்டி காரி 5 பாடல்கள் பாடல் கொண்டு வந்து வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்களம்மா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: மகளே, நன்றி
1: நன்றி.
0: அடுத்த உறவை வந்தார் சென்றுவிட்டார், ஓடி வர வேண்டும். மனவை, மனவை வாக்குச்சாவடி இருந்து வருகின்றார்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்பாவா அம்மாவா மகளா? என்னுடைய மகள் வந்திருக்கிறார். நல்லது நல்லது, சரிதான். நலமா இருக்கின்றீங்களா மகளே? நலமா இருக்கின்றேன் சரிதா ராமன் அவர்களே. ஒரு கவிஞருடைய மனைவியில் நிறைய கவி சொல்லுவார், பாட சொல்லுவார் எண்ணுகிறேன் நான். சரியா? எண்ணுகிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு என்ன பாடல், என்ன பதம் என்று தெரியவில்லை. இங்க காணவில்லை பதத்தை. பெறுகின்றது பதம் இப்படிதான் பெறுகின்றது. அது என்ன பதம் என்றால், நான் பார்க்கிறேன் உங்களோட பதத்தை தேட வேண்டிய எங்க இருக்கின்ற பதம் என்று சொல்லி உங்களுக்கு தர வேண்டிய பதத்தை தந்துடுறேன். நலமாக இருக்கின்றீர்கள், பலமாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லும் வேளையில உங்களுக்கு தர வேண்டிய படம் மஞ்சள் என்ற பதத்திலே பெற வேண்டும். மஞ்சள் கொண்டு வாருங்க, கொண்டு வாருங்கள். சரிதா,
2: மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள்.
0: ஓ, மஞ்சளுக்கு இன்றுதான் நல்லது. அடுத்த பாடம்
2: மஞ்சளுக்கும் குங்குமம்.
0: மஞ்சளும் குங்குமமும். அடுத்த பாடல் நிலாவுக்கு எல்லாம் வரும்.
2: மஞ்சள் காட்டு மைனா போல
0: கெட்டு காரி. மஞ்சள் காட்டு மைனா. இங்கே அடுத்த பாடல் ஏதோ ஒரே சுகம் என்ற பாடல் இருக்கு. நிலாவுக்கு ஒரே சுகம் என்ற ஏதோ ஒரு நிலாவுக்கு
2: மஞ்சள் நிலாவுக்கு
0: கட்டி காரை குடித்து விட்டார். அங்கே அடுத்த பாடல் வேட்டைக்காரன்ல ஒரு பாடல் இருக்கு, முகமே வருக என்று. ரெண்டு பாருங்கள். அதான்
2: மஞ்சள் முகமே
0: மஞ்சள் மஞ்சள் முகமே வருக ரெண்டு பேர். சரியா? கட்டிக்காரி மஞ்சள் முகமே வருக. ஐந்து பாடல். சரி, இந்த ஐந்து பாடலுக்குள்ளேயும் உங்களுக்கு விருப்பமான பாடல் இது
2: மஞ்சள்.
0: ஓ, சங்கமம் நல்லது. அந்த பாடு தான் உங்களுக்கு விருப்பமான கூறுவீர்கள். பெட்டிக்காரே வாழ்த்துக்கள். வேற யாரோ உங்களை தட்டி பறிக்கிறது உங்களுக்கா? வேற யாரோ தட்டி பறிக்கிறாரு தொலைபேசி. என்ன வேண்டுமா?
2: பேராண்டி
0: அவருடைய குடும்பம் பேசாமல் தூங்க மாட்டார் தானே? தாத்தாவோட ஒரு கக்கோ ஜஸ்வந்த். ஜஸ்வந்த் குட்டி கண்ணா, பாட்டு நலமா இருக்கின்றேன், நீங்க நலமா இருக்கின்றீர்களா? ஜஸ்வந்த் ஏன் தூங்கவில்லை? அந்த தாத்தா இருக்கிறேன், ஏன் தூங்கவில்லை கண்ணா? ஜஸ்வந்த் தூங்க வேணும், தூக்கம் வரவில்லையா? தூக்கம் வரவில்லையா? சரி, தாத்தாவோட பேசிட்டீங்களா? கெட்டிக்காரன் கெட்டிக்காரன், அவரே இணைப்பை துண்டித்து விட்டார் கெட்டிக்காரன். அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? மீண்டும் மஞ்சுளா வருகின்றார். மஞ்சுளா, நீங்கள் எத்தனை தடவை வந்தீர்கள்? ஒரு தடவை தானே மஞ்சுளா? இப்ப
2: ரெண்டு
0: கெட்டிக்காரன், இப்ப இரண்டாவது முறை வந்து விட்டீர்கள் மஞ்சுளா. இரண்டாவது முறை வந்தால் உங்களுக்கு அடுத்த பாடல் உங்களோட மஞ்சுளா. மஞ்சுளாவுக்கு இரண்டாவது தடவை வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கான பதம் இங்கே என்ன இருக்கின்றால், என்ன பதம் உங்களுக்கு தரலாம் என்றால், இதழ். இதழ் ரொம்ப பதம். இதழ் இதழ் இதழ் இந்த உதடு இதழ்.
2: இதழ் இரண்டும் பாடட்டும்.
0: இதழ் இரண்டும் பாடட்டுமா? நல்லது. அடுத்த பாடல்
2: கஷ்டம் பழகுதே.
0: இதழ் இன்னொரு பாடல் கதை எழுதும்.
2: இதழில் இதழில் ஒரு பூ பூத்ததுன்னு ஒரு பாட்டு வரும்.
0: வாழ்த்து இதழில் இதழில் ஒரு பூ பூத்தது, நல்ல பாடல் அந்த பாடல். அடுத்தது கதை எழுதும் நேரம் இது என்ற பாடல் இருக்கு, நல்ல பாடம். தபோலா நல்லா வாசிப்பாரு, நல்ல பக்கம்
2: எம்ஜிஆர் பாடல்.
0: இல்ல இல்ல, அது வெளியே கதை எழுது. இன்னும் ஒன்று இருக்கு, கதை எழுது, கதை எழுதும் நேரம் இது என்று வரும். இடைக்கால பாடல் தான் அது. கெட்டிக்காரி கெட்டிக்காரி இதழில் கதை எழுதும் நேரம். அடுத்தது
2: கொஞ்சம் கஷ்டம்,
0: சிந்தித்தால் திருப்பி அவங்க வேற கொண்டு வரீங்க. அது இதயமே உள்ளவடா, இது இதழ். எழுதட்டும் கவிதை, எழுதட்டும் கவிதை என்ற பாடல் இருக்கு. அப்ப நீங்களும் பார்த்து மீண்டும் வந்து இந்த இரண்டு பாடல் தர வேண்டும். நல்ல பாடல்கள் இருக்கின்றது, கொண்டு வாருங்கள். சரியா, அடுத்த பாடல் இதழ் இரண்டும் என்ற ஒரு பாடல் சொன்னீர்கள். எப்படி இந்த பாடல் இதழ் இரண்டும்
2: இரண்டும் பாடட்டும் இமை இரண்டும்
0: இதழ் இரண்டும் பாடட்டும். அடுத்தது இதழில் இதழில் ஒரு பூ பூத்தது, இதழில் கதை எழுதும் என்று தந்து விட்டீர்கள்.
2: இதழ் எங்கும் முத்துக்கள்,
0: இதழ் எங்கும் முத்துக்களா, இதழ் எங்கும் முத்துக்கள். என்ன திரைப்படம் தெரியுமா அது? சரி, அடுத்து இன்னும் உண்டு. எது வேண்டும் என்று ஒரு பாடல் இருக்குங்கிறது, எது வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்து வர, எது வேண்டும். எது வேண்டும் அப்படி ஒரு பாடல் இருக்குல்ல, சரி ஞாபகம் வந்தாலும் வந்து சொல்லுங்கள். இதழே இதழே எது வேண்டும், நல்லது. ஞாபகத்தை ஞாபக சக்திக்கு நன்றாக என்ன சாப்பிட வேணும், ஞாபக சக்திக்கு திறந்ததாக நெல்லிக்காய் சாப்பிடுங்கள். வாழ்த்துக்கலாமா? சரி, அடுத்தவர்களுடன் சேர்ந்து எங்கே செல்வகுமார் வந்திருந்தார், வராதவர்கள் வர வேண்டும், ஒளி வர வேண்டும். எங்கே செல்வகுமார் கண்ணன் வரவில்லை இன்னும். எங்கே அடுத்தவர் வர வேண்டும், அவருக்கு இங்கே பதம் ஆயத்தமாக இருக்கின்றது, ஓடி வர வேண்டும். யார் வரப்போ ஒன்று, இது முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சுவை கனடா கலையரத்தின் நேரம் இப்பொழுது 1:24 நிமிடம் நண்பகல். வளைகுடா நாட்டிலே இப்பொழுது 8:25 நிமிடம் என்று காட்டுகின்றது. அங்கே 6:25 நிமிடமாக லண்டனிலே காட்டுகின்றது, ஆங்கில நாட்டிலே. ஈழத்தின் நாட்டிலும் பாரத நாட்டிலும் இப்பொழுது 10:54 நிமிடங்கள் இரவு நேரம் என்று காட்டுகின்றது. எங்களுக்கு பகல், மற்றவர்களுக்கு மாலை. இந்த பகுதியில் இணைந்திருக்கின்றோம் கனடா கலையகத்தின் கதம்பத்திலே பாடல்கள் சென்று கொண்டிருக்கின்றது. சொல்லெடுத்து பாடுவோம். வணக்கம் வணக்கம் செல்வகுமார், மீண்டும் வந்திருக்கின்றீர்கள்.
1: வணக்கம்,
0: நலமாக இருக்கின்றேன், நலமாக இருக்கின்றேன் மகனே. உங்களுக்கு இங்கே காத்துக் கொண்டிருக்கும் பதம் புன்னகை. புன்னகை,
1: புன்னகை ஒரு பூ பூத்தது அப்படின்னு ஒரு பாட்டுப்பா.
0: ஆஹா, அடுத்தது
1: அத புன்னகை. மன்னன் பூவி கண்ணன்
0: புன்னகை, மன்னன் பூவிளை கண்ணன். வாழ்த்துக்கள். இரண்டாவது பாடல் தந்தீர்கள், மூன்றாவது பாடல். இந்த புன்னகை என்று வருகின்றது. இந்த புன்னகை என்ன வேலை என்று வந்தது, புன்னகை என்று ஆரம்பிக்கிற பாடம். இன்னொரு பாடலுக்கு தான் புன்னகை என்று ஆரம்பிக்கிற பாடத்தால இருக்கின்றது.

0: சுகம் இடைவெறி எப்படி வரும் இந்த முதல் பாடல் இங்கே கேளுங்கள். காணாத சுகம் சொன்ன வரி அது முதல் வரி.
1: கடும் மஞ்சளா
0: புன்னகையோ என்று ஆரம்பிக்கும். கொண்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் நினைத்து வைத்து இந்த மூன்று பாடல் தர கிடக்கும்
1: உங்களுக்கு. மூன்று பாடல்
0: நல்லது, கொண்டு வாருங்க. வேண்டுமா? வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன். அடுத்தவர் யார் வரப்போகின்றீர்கள்? ராபிக் நீங்கள் வந்திருந்தீர்கள், முன்னும் சென்று விட்டீர்கள் ஐயா. ராபிக் வர வேண்டும். ராபிக் அழைத்துவிட்டு சென்று விட்டீர்கள் ஐயா. நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஆள் அடுத்தவருக்கு நல்ல ஒரு பதம் இங்கே இருக்கின்றது. வந்தால் நல்ல இலகுவான பதம்.

0: வணக்கம் வணக்கம் ராஜித், நீங்கள் இரண்டாவது
1: அடுத்த பாடல்.
0: அடுத்த பாடல் உங்களுக்காக இங்கே இருக்கின்ற பாடல் மாலை, அதாவது ஈவினிங் மாலை பின்னேரம். மாலை மாலை தரத்திலே போடுற மாலை இல்லை, மாலை
1: மாலை மாலை
0: தெரிஞ்சு மாலை உங்களை வாட்டுகிறா? சரி, வாட்டட்டும்.
1: மாலை கருக்களில் சோலை பூந்து வந்த பாடல். மாலை கருக்களில்,
0: மாலை கருக்களில் சோலை பூந்து, அல்லது மாலை கருக்களில்
1: மாலை சூடும் வேலை.
0: அல்ல அல்ல, இது மாலை வந்து கழுத்திலே சூடுகிற மாலையை கொண்டு வருகிறேன். இது நேரம் பின்னேரம், அதாவது சாயங்காலம் மாலை இருக்கல்லவா, இப்ப நீங்க மாலை மாலை கருக்களில் அப்படி வருகிற மாலை. நேரத்து மயக்கம்
1: மயக்கம் அந்த பாடல்
0: கட்டிக்காரன், கட்டிக்காரன் மாலை நேரத்து மயக்கம்.
1: பூமாலை சூடும் அந்த படம் வரும்,
0: அது வேறையா பூ ஆரம்பித்து மாலை
1: மாலை மாலை என்ன வாட்டு பூமாலை வராது
0: கழுத்திலே போடுகிற மாலை, மலை பூவிலே செய்கிற மாலை, இது மாலை நேரம்.
1: மாலை நேரம் அந்த பாடல் வரும், மாலை நேரம்
0: என்ன பாடல், மாலை நேரம் எப்படி வரும் அந்த பாடல்?
1: அது மோகன் படம் பாட்டு வரும், மாலை நேரம் அந்த பாடல் வரும். அது வரி தெரியல, மாலை நேரம் வரி மட்டும் தெரியல.
0: சரி, ஐந்தாவது பாடம் பாடல் இருக்கின்றது வாய்க்கலட்சுமி திரைப்படத்தில்.
1: அந்தி மாலை
0: நேரம், மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி.
1: மயக்கத்தில் மனதில் தோண்டி தோழியா?
0: இல்ல இல்ல, இந்த இந்த வரிவாரம் முதல் என்ன வரியில வருது அந்த பாடல். நல்ல பாடல்
1: மயக்கத்தில்
0: கட்டி காரன் தட்டி கொடுத்தால் கொண்டு பிடிச்சு விடுவீர்கள். மாலை வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் பாடல் ஐந்து பாடல் தந்து விட்டீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி,
0: மீண்டும் சந்திப்போம். எங்கே எங்களுடைய அன்பு மகான் வந்திருந்தீர்கள், இரண்டாவது அழைப்புக்கு வந்திருந்தீர்கள், வர வேண்டும், ஓடி வாருங்கள், காற்றலைக்கு தாருங்கள். அடுத்த பதம் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கின்றது.

லண்டனிலிருந்து அன்பு நேயர் மகான், நீங்கள் வந்திருந்தீங்கள், வரலாம். இப்பொழுது நேரம் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது, பதம் ஆயத்தமாக இருக்கின்றது, வந்தால் பதத்தைக்கு பாடலை தரலாம். நீங்கள் அத்தோடு ஒரு நல்ல பாடலும் பாடி செல்லுங்கள். இந்த உங்களது பாடலும் கேட்க விரும்புகிறார்கள் உங்கள் அன்பு உறவுகள். கௌரி, ஒரு தடவையோடு நின்று விட்டீர்களா, ரெண்டு தடவை வந்தீர்களா? மகளே, கடந்த வாரம் ரெண்டு தடவை, ரெண்டு தடவை வந்து விட்டா. கட்டிக்காரு கட்டிக்காரு வந்து விடுவாள். எங்கே ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும். விரைவில் நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்ற பாடல்கள் தர வேண்டும் அல்லவா? மகான், உங்களுடைய அழைப்பை உங்களை எதிர்பார்த்திருக்கின்றோம். முடிந்தால் வாருங்கள், அழைத்துக் கொண்டு

0: இன்று சதீஷ்குமார் முதல் முதலில் இணைந்திருந்தார், மகான் அவர்களும் முதல் முதலாக இணைந்திருந்தார். வந்த உறவுகளுக்கு
1: கண்கள் பண்பாட்டை கூறும் காட்டுக்கு கண்ணையும் கண் போன்றது.
0: அத்தோடு நிரஞ்சனியும் இன்று முதலாவதாக இணைந்தார். அவருக்கு

0: வண்ண வண்ண சொல்லெடுத்தே இங்கு
1: இணையத்திலே வானொலி 22 மணி நேர தமிழ்ச்சேவையில் கதம்பத்திலே சொல்லெடுத்து பாடுவோம் இலக்கம் 2-1. கடந்த வாரம் தான் ஆரம்பித்தோம், இந்த வாரமும் வந்திருக்கின்றோம். கடந்த வாரம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக எல்லோரும் வந்திருந்தீர்கள், இன்றும் வந்திருக்கின்றீர்கள். இன்னும் ஒரு சிலரை காணவில்லை, அவர்களிடம் வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். செல்வகுமார், நீங்கள் ஒரு 3 பாடல் தர இருக்கின்றீர்கள், தர வேண்டும், ஓடி வாருங்கள்.

அன்பு உறவு மகான் நீங்கள் வந்திருந்தீர்கள், உங்களை இணைக்க முடியவில்லை. அந்த தருணத்தில் ஒருவர் உரையாடி கொண்டிருந்தார், அதனால் உங்களுடைய அழைப்பு இணைக்க முடியாமல் போய்விட்டது. மீண்டும் அழையுங்கள். இப்பொழுது இந்த பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அழைக்கலாம். இது வந்து கலையகத்து பாடல்.

அங்கே ஞானசேகரன் தூங்கிவிட்டாரா என்று காணவில்லை. இல்லத்திலே இருக்கின்றே இல்லத்திலே நல்லா தூக்கம் போடவில்லை போல் தெரிகின்றது.

0: இனிமையான பாடல்களை காற்று கலந்து சிறப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த சொல்லறுத்து பாடுவோம் நிகழ்வு நீங்கள் இதுவரை வந்து நிறைய பாடல்கள் ஒவ்வொருவரும் 5 பாடல்கள் தந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது கடந்த வாரம் 105 பாடல் வந்தது, இந்த வாரம் 92 பாடல் தான் வந்திருக்கின்றது. என்ன நடந்தது? யாரோ எத்தனை பேர் வரவில்லை, புதுக்க வந்திருந்தாங்க, இந்த புதிய உறவுகளும் வந்திருந்தார்கள். அதனால் கடந்த வாரம் வந்தவர்கள் வந்திருந்தால் 100 பாடலுக்கு மேலே வர வேண்டும். வரவில்லை, வருவார்கள், அவருக்கு என்ன தடையோ தெரியாது. இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்றன, நானே பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். 5 நிமிடத்தில் இந்த நிகழ்வை நான் நிறைவுக்கு கொண்டு வந்து பாடல்களை பதிவு செய்து விடுங்கள். உங்களுக்கான பாடலை நினைத்து வைத்திருங்கள். நிகழ்ச்சி முடிந்தவுடன் ஓடி வந்து ஒவ்வொருவராக பாடல் கேட்க வேண்டும். அந்த பாடலை நான் ஒளிபரப்புவேன். உங்களுக்கு இன்றைய தினமே ஒளிபரப்புவேன். நாளைய தினம் உங்களுக்கு இந்த பாடல் நீங்கள் இப்ப கொண்டு வந்து கொடுத்த 5 பாடல்களை, இது விருப்பமான பாடல் கேட்டேன் தானே, அந்த பாடல் உங்களுக்கு கதம்பத்திலே வரும் நாளை, அதாவது நாளை மாலை நேரத்திலே. இப்பொழுது பாடலை கேட்பதற்கு நீங்கள் வந்து அழைத்து பாடலை தரலாம். இன்னும் 5 நிமிடங்கள் இன்னும் உங்களுக்கு இருக்கின்றன, இன்னும் 4 நிமிடங்கள் இருக்கின்றன முடிவடைவதற்கு. அதற்கிடையே வரலாம். செல்வகுமாரனுடைய மிகுதி பாடல் வர வேண்டும், வந்தால் நல்ல, கண்டிப்பாக ஒரு கட்டாயமானது என்று அல்ல என்று நாங்கள் வந்து கண்டுபிடித்த பதங்கள் வந்து விட்டார். ஞானசேகரம் வணக்கம், வணக்கம், தூக்கத்தை விழுந்தாவிட்டா
1: கேட்டுட்டுதான் இருக்கேன்.
0: என்ன உடல் நலம் என்ன குறைவா சோர்வா இருக்கு?
1: இன்னைக்கு ஒரு அந்த நுண்கிருமி நல்லா ஒருத்தர் இறந்துட்டாரு. அது
0: வயதானவரா?
1: நடுத்தர வயதுதான். ஆம்புலன்ஸ்லயே வச்சு அப்படி அவங்க வீட்டுல வெளியில ரோட்டை நிக்க வச்சு எல்லாம் பெண்கள்லாம் அழுது பாத்தோம்னா கொஞ்சம் மன சங்கடமா
0: போயிட்டு
1: எடுத்துட்டு தகனத்துக்கு அவங்களே ஆம்புலன்ஸ்ல எடுத்து விட்டாங்க. சுமார் ஒரு 10 நிமிஷம் அந்த வண்டி வந்து நின்னுச்சு. அந்த நேரத்தில் பாத்தோம்னா ரொம்ப மனசு சங்கடமா போயிட்டு
0: எனக்கு. நன்றி, அந்த பெண்களுக்கு வரவில்லையே இறைவா, அப்படி கொடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கோ. அந்த உங்க அயலவர்களா?
1: நிகழ்ச்சி முடிக்கிற டயத்துல சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. அளவு சத்தம் என்னன்னு சொல்லிட்டு வெளியே எட்டி எட்டி பார்த்தா 1:00 லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு 1:30 இந்த ஒரு வயதான அம்மா எல்லாம் அழைச்சிட்டு வந்தாங்க. அவங்க அழுதுட்டே இருந்தாங்க. என்ன தகவலே தெரியல, நமக்கு கேட்கறதுக்கு நம்ம சங்கடமா இருக்கு. அப்புறம் காலையில எழுந்து பார்த்தா நாற்காலி எல்லாம் போட்டுட்டு இருந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி அவங்க
0: இறந்துட்டாங்க. ஆட்கள் கூட்டம் இல்லை தானே, வர முடியாது தானே?
1: ஆட்கள் கூட்டம், ஆட்கள் ஆட்கள் கூட்டம் தான் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு 15 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அவங்க இன்னும் இருக்க மட்டும்தான் வெளியில
0: அவருடைய உடலை காட்டினார்களா? திறந்து இல்லை இல்லையா?
1: இல்ல, ஆம்புலன்ஸ் அப்படியே இருந்துச்சு. ஆம்புலன்ஸ் அப்படியே இருந்துச்சு. மாலை போட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு அந்த வியாழக்கிழமைனால இந்த கோழி ஒண்ணு கட்டி
0: விடுவாங்க. சென்று விட்டாங்க.
1: செய்தி நம்ம படிக்கிறதுக்கும் இந்த கைபேசியில பாக்கிறதுக்கும் நேர்ல பாக்கிறதுக்கும் ரொம்ப சங்கடமா போய்
0: உள்ளது. அப்படியே இது ஒரு படிப்பணி. அந்த இன்னும் தான் உங்கள் நாச்சியார் கோவில் பகுதியில எல்லோரும் முகவாங்கி போட்டுக்கொண்டு வழியே போகின்றார்களா? ஒரு சிலர் போடுவதில்லை.
1: ஒரு சிலர் போட மாட்டேன் சவால் சவாலே விட்டா இருப்பா. அவங்கள்ட்ட பேசும்போது காதல இருக்கப்பா, மனசுல இருக்கப்பா.
0: அவர்களுக்கு எப்படி அவர்கள் எப்படி இருக்கார்கள்?
1: அவர்கள் எப்படி இருக்காரு தெரியல. அவர்தான் வேலையே கிடையாது யாருக்குமே. இப்ப எல்லாம் அவங்க வீட்டை
0: முடங்கி அவர் பேருந்து போடுகிறேன் என்று கூறு அவர் பேருந்து போடுகிறேன் என்று கூறியிருந்தார். ஆனால் அதான் ஐயா, இன்னும் விழிப்புணர்வு. தனக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லையா ஐயா, அடுத்த விட்டு பாதுகாப்பையும் எங்கட கையிலே தானே இருக்கின்றது ஐயோ.
1: நிச்சயமாக
0: இப்போ சங்கடமா இருக்கின்றதா உங்களுக்கு நீரை பார்த்தது?
1: சாயந்தரம் நிகழ்ச்சிக்கு வந்ததே சரி. இன்னைக்கு ஒரு கையெழுத்து உங்கள்ட்ட போகணுங்கிறதுக்காக சாயந்தரம் வந்துட்டு போனேன். அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் மூலம் சரியில்லை. சரி முடிச்சிருந்தோம்னா இன்னும் உறுத்திட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் படுப்போம் சொல்லிட்டு படுத்து நேற்று நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நிகழ்ச்சி என்ன சொன்னீங்களா? அப்பாட்ட ஒரு கையெழுத்த போட்டுரும் பாலன்னா ஒரு கையெழுத்த போட்டு போயிடும் அப்பாட்ட போட்டதா அப்பா சரியா இருக்கும் அப்படின்ட்டப்பா.
0: அப்ப இப்ப உங்களுக்கு முடியுமா உங்களுக்கு பங்கு கேட்டு மாற்றிக்கொள்ளுங்கள் அது சரியாக முடிந்துவிட்டது. இது ஒரு கால உங்களுக்கு மட்டுமில்லை எங்கள் அயலவருக்கு மட்டுமில்லை பக்கத்து விட்டவருக்கு மட்டுமில்லை உலகளாக இருக்கின்றது. அந்த வகையில இறைவனுக்கு ஒரு நன்றி கூற வேண்டும். இறைவா நான் வீட்டிலே பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வகையில் எனக்கு புத்தியையும் கொடுத்து பாதுகாப்பையும் கொடுக்கின்றாய். அதாவது புத்தியையும் கொடுத்தென்றால் நாங்கள் பாதுகாப்பு முறையை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். கையில் பிடித்துக் கொண்டிருப்பதற்கு ஒரு இடம் தந்திருக்கின்றார். இருந்து நீங்கள் அளவலாவதற்கு ஒரு இடம் தந்திருக்கின்றார். கலந்துரையாடுவதற்கு தனிமையை ஒருமைப்படுத்தாமல் தனிமைப்படுத்தாமல் நாங்கள் கலகலப்பாக இருப்பதற்கு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார் இறைவன். அவரவர் அவரவர் பெற்று வந்த விதி அவ்வளவுதான் ஐயா. உலகளாவும் இங்கு நடந்து கொண்டிருக்கலாம். அப்ப இதே நேரிலே பார்க்கும் பொழுது அந்த பகுதி மக்களுக்கு ஒரு படிப்பனவாகவும் இருக்கும். இப்படி ஏனென்றால் அவர் போய்விட்டார். அவரை சார்ந்தவர்கள் படும் துன்பத்தை அவர் அவ்வளவு அவருடைய எதிர்கால வாழ்க்கை இதுகளை எல்லாம் வேண்டும் பொழுது என்ன பேமை பார்த்துக் கொண்டிருந்தார்
1: அவர். இங்க இது அதாவது இந்த பயிற்சி இந்த ஆசிரியர் பயிற்சி இந்த பசங்களுக்கு கொடுப்பாங்களா ட்ரைனிங் கிளாஸ் டியூஷன் கிளாஸ் அது மாதிரி
0: போதன ஆசிரியர் நல்லது நல்லது. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நாங்கள் உங்களோடு சேர்ந்து பிரார்த்திப்போம். வேற ஒன்றும் செய்ய முடியாது. அனுதாபத்தை தெரிவித்து எங்களுக்கு பாதுகாப்பு எடுக்கணும். சரி, இப்ப உங்களுக்கான பதம் இங்கே இருக்கின்றது முத்து என்ற பதம். முத்து என்ற பதத்திலே ஆரம்பிக்கும் பாடல்கள் ஒரு 5 கூறுங்கள் கேட்போம்.
1: முத்தமிழில் பாட வந்தேன்.
0: அது முத்தமிழ் முத்து
1: தமிழ்
0: முத்து முத்து பேர் முத்து நவரத்ன கல்யாணம் முத்து முத்துக்கு முத்தாக அது ஒரு பாடல். நான் மல்லி என்றது வரும்போது ஒரு பாடல் பாடுவேன்
1: முத்துப்பல் சிரிப்பல்லவோ.
0: அவர் இப்ப வருவதில்லை என்ன பண்றது இல்லை
1: என்ன
0: சுகமாக இருக்கின்ற சரியா வேறு பாடல்கள் இருக்கிறார் போவதற்கு முத்துப்பல் சிரிப்பல். அடுத்தது சிப்பி மெல்ல மெல்ல பிறந்து வரும்
1: முத்து சிப்பி மெல்ல மெல்ல. முத்தான முத்தல்லவோ
0: அது சரி முத்தான முத்தல்லவோ. கண்டல் என்று கொண்டு வரும் நடிகர் சிவாஜி
1: முத்துக்களோ கண்டல்
0: மேக்கப் இல்லாமல் நடித்த பாடல். அடுத்தது மரம்
1: முத்தாரத்தில் எத்தனை முத்து
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் முத்து ஆரத்தில் முத்து சக ஆரம் முத்தாரம் வாழ்த்துக்கள். 5 பாடல்கள் வந்து கட்டித்தனம் வெற்றிகரமாக வந்துவிட்டீர்கள். வெற்றி வெற்றி வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகிறோம். செல்வகுமார் 3 பாடல் தரவில்லை. புன்னகை என்பதில் உங்களுக்கு ஏதாவது பாடல் ஞாபகம் இருக்கிறதா? புன்னகை
1: புன்னகை அவங்க பாண்ட மட்டும் ஞாபகம் போகிறீர்கள்.
0: புன்னகையில் ஒரு
1: புன்னகை திருமகளை என்பது பாட்டு
0: அடுத்தது

0: புன்னகை முடியவில்லையா? அப்படியா? சரி, அப்படி இருந்தால் அது எந்த விதமான குழப்பம் இல்லை. புன்னகையில் மின்சாரம் என்று இருக்கிறது. நல்லது, இணைந்து சிறப்பித்தது. மனதை தேற்றிக் கொள்ளுங்கள்.
1: சரியப்பா, சரியப்பா, நன்றி அப்பா, நன்றி
0: அப்பா. இதற்காக நாங்கள் மனதை குழப்ப வேண்டாம். புன்னகை பூவே என்று ஒரு பாடல் இருக்கின்றது, அதுபோல ஒரேபதி உறுதியாக நன்றி. சில மனதை திடப்படுத்திக்
1: கொள்ளுங்கள்.
0: மகளிர் மனதை திடப்படுத்திக் கொண்டுங்கள். வாழ்த்துக்கள். எங்க ரேவதி அம்மா, ஓடி வாருங்க மகளே. ரேவதி, ரேவதி, ரேவதி, ஓடி வாருங்க ரேவதி. வந்துவிட்டார். வணக்கம் ரேவதி, நீங்கள் நுழைவேற்ற நேரத்திலே ஓடி வந்திருக்கீங்கள். வாழ்த்துக்கள், வாருங்கள் ரேவதி. ரேவதி வாருங்கள். நலமா இருக்கின்றீர்களா?
2: கால் வலிப்பா, இந்த நேரம் தூங்கவே
0: இல்லப்பா. வலது வேலை ரெண்டு காலமா?
2: தொடைப்பகுதியில இருந்து கால் பாதம் வரைக்கும்
0: ரெண்டு காலமா?
2: ஆமாப்பா.
0: துணி ரெண்டு இல்லை, நீங்க நடக்கவும் இல்லை, வேலை செய்யவும் இல்லை, வீட்டுலதான் இருக்கின்றீர்கள். இதுக்கு முன்பு இப்படி வந்திருக்கின்றதா?
2: இந்த மாதிரி வரும்பா. ஆனா என்ன காரணம், டாக்டர்டையும் போக முடியல, சூழ்நிலையே சரியில்லை. எங்க போறது டாக்டர்கிட்ட?
0: போக முடியாது இல்லையா?
2: அப்புறமாப்பா.
0: சரி, உங்களுக்கு ஒரு பதம் தருவ. என்ன பதம் வேண்டும்?
2: குடும்பம், குடும்பம்.
0: சரி, உங்களுக்கு நல்ல ஒரு பதம் தருகின்றேன். காதல் என்று ஆரம்பிக்கும் பாடல். காதல்.
2: சரியப்பா.
0: பாடல் கொண்டு வாருங்க.
2: காதல் விளையாட கட்டிலீது கண்ணா,
0: காதல்
2: பேச கண்ணன் வந்தானா?
0: என்ன என்ன வந்து? காதல்,
2: காதல், காதல் என்று பேச கண்ணன் வருவானா?
0: ஓ, காதல், காதல் என்று பேச கண்ணன் வருவான். நல்லது. காதல், காதல் என்று பேச கண்ணன் வந்தானா?
2: காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
0: ஓ, அதுவும் அப்படியா? சரி, காதலிக்க.
2: அப்புறம் காதலே நிம்மதினு ஒரு பாடல.
0: அப்படியா? அடங்க வரை சுகமான பாடல. நாலாவது.
2: அப்புறம் காதல, காதலான்னு ஒரு பாடல்.
0: வாழ்த்துக்கள். இந்த ஐந்து பாடல்கள் உங்களுக்கு எந்த பாடல் நல்ல விருப்பமான பாடல்?
2: நான் சொன்ன ஐந்து பாடலே நான் இப்ப மறந்துட்டேன்.
0: காதல் விளையாட கட்டிலடு கண்ணி, காதல்
2: முதல் பாடல்.
0: அந்த பாடல் முதல் பெரிய பாடல் கேட்டோம்.
2: காதல் விளையா கட்டிலிது கண்ணி, தூய மகன தொட்டிலிது கண்ணி, எண்ணங்களே இந்த மகனும் கண்ணங்கள் மீது அன்பு மழை பொழியும்.
0: வாழ்த்துக்கணும்மா, சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். சென்று வாருங்கள். மீண்டும் நீங்கள் வந்து பாடல் கேட்கலாம் என்று உங்களை விருப்பமான பாடல் பாடல் ஒலிபரப்பாகும் போது நீங்கள் வந்து கேட்கலாம். நன்றி அம்மா, நன்றி. புன்னகை என்ற உங்களுக்கு புன்னகை என்று ஏதாவது பாடல் தெரியுமா? புன்னகை என்று ஆரம்பிக்கும் பாடல் போய் சென்று விட்டார். கஷ்டப்படுங்க. புன்னகை போதுமடி என்ற ஒரு பாடல் இருக்கின்றது. புன்னகை போதுமடி என்ற ஒரு பாடல் இருக்கின்றது தானே? செல்வகுமார் வரவில்லை. அதாவது புன்னகையே போதுமடி என்ற பாடல். புன்னகை போதுமடி என்று இருக்கின்றது. புன்னகை போதுமடி என்று இருக்கின்றது. யார் அழைக்கின்றது? புன்னகை புயலில் அண்ட என்று இருக்கிறது. புன்னகையே என்ற பாடல் இருக்கின்றது. பல பாடல்கள் இருக்கின்றது. நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது நிறைவுக்கு வந்துவிட்டது. எல்லாமாக 21 உறவுகள் வந்து இன்று பங்குபற்றியிருந்து 105 பாடல்கள். அந்த குறைபாடலும் நான் குறிப்பிட்டேன். 105 பாடல்களை கண்டோம் இன்றைய நாள். வாழ்த்துக்கள். நல்ல நாள், நல்ல நாள். இப்பொழுது அன்பு நெஞ்சங்கள் நிறைவேறிய இந்த சொல்லறுத்து பாடுவோம் நிகழ்வு வந்து பங்கு பற்றியவர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை வந்து கேளுங்கள், உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். சிவகுமார் வந்து விட்டார். வணக்கம் சிவகுமார்.
3: அப்பா வணக்கம்.
0: கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிருக்கோம்.
3: புன்னகையில் தீமுட்டின்னு ஒரு ஜீன்ஸ் படத்துல ஒரு பாட்டு இருப்பா.
0: அப்படியா? புன்னகையில் தீமுட்டி. சரி, அடுத்தது.
3: அடுத்து வந்து புன்னகை என்ன விலை அப்படின்ற முரட்டு காலை படத்துல வந்து சுந்தரசி நடித்த படம்.
0: அப்படி புன்னகை என்ன விலை? இந்த புன்னகையா புன்னகையா?
3: ஆமாப்பா, புன்னகை.
0: புன்னகை
3: மறுநகை என்ன விலைன்னு.
0: அடுத்தது புன்னகையே வெகுமதி என்ன இருக்கா?
3: ஆமா, அப்படி ஒரு பாட்டு இருக்கு. அஞ்சு பாட்டு. சரி,
0: அஞ்சு பாட்டு. கையால் கட்டிக்காரன் பண்ணி வந்து விட்டு நானும் முதலில் நிகழ்த்தியிருந்தவங்களுக்காக நன்றி. நன்றி நன்றி. எங்கு இப்பொழுது பாடல் கேட்டதற்காக ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். வந்து இணைந்த அன்பு உறவுகளை நான் கூறுகின்றேன். இன்று யார் யார் வந்து இணைந்தார்கள் என்று, முதலாவதாக வந்து ஷியாமலா இணைந்திருந்தார். அதைத் தொடர்ந்து லண்டன்ல இருந்து மகான் வந்திருந்தார். கௌரி இரண்டு தடவை வந்திருந்தார். சதீஷ் குமார் என்று முதல் முதலாக இணைந்தவர் இரண்டு தடவை வந்திருந்தார். மஞ்சுளா இரண்டு தடவை வந்திருந்தார். கௌரி மீண்டும் வந்தார் இரண்டாவது தடவையும். நிரஞ்சனி இன்று முதல் முதலாக வந்திருந்தார். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. செல்வகுமார் இரண்டு தடவை வந்திருந்தார். ஷியாமலா இரண்டாவது தடவையும் வந்திருந்தார். ராபிக் இரண்டு தடவை வந்திருந்தார். மோகனா செல்வகுமார் வந்திருந்தார். சந்தன் ராஜ் ஒரு தடவை வந்திருந்தார். அதே நேரம் சந்தன் ராஜினுடைய பாரியார் வந்திருந்தார். ஃபாரூக் வந்திருந்தார். சரிதா வந்தார்கள். மஞ்சுளா மீண்டும் வந்தார். செல்வகுமார் மீண்டும் வந்து புன்னகை பற்றி கூறி மீண்டும் வந்து புன்னகையும் தப்பி சென்றார். ராபிக் இரண்டாவது தடவை வந்தார். ஞானசேகரன் இடையூறு ஆன்மீகத்திலும் வந்து இணைந்து சிறப்பித்தார். ரேவதியும் சிறப்பித்தார். இப்ப உங்கள் அனைவருக்கும் இத்தனை பேரும் இணைந்திருக்கின்றீர்கள். இவர்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை டப்பு டப்பு டப்பு டப்பு டப்பு சொல்லிக்கொண்டு போகணும். அப்ப நானும் டப்பு டப்பு டப்பு டப்பு பாடலை தந்து கொண்டிருப்பேன். எங்கே யார் முதலில் இருந்து பாடலுக்கு ஓடி வருகின்றீர்கள்? ஓடி வாருங்கள். முதல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்தது. 21 அழைப்புகள் வந்தது. 21 அழைப்புகள் என்றால் 5 பாடல்களை, 105 பாடல்களை பொக்கிஷத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். சிலது உடற்பாடாக இருந்ததுதான், இருப்பினும் அதை கொண்டு வந்து நிறைவேற்றி சென்றவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பாடல்கள் கூடி வாருங்கள். எங்கே ஒரு பேர் எனக்கு வரவில்லை, வர வேண்டும். யார் வருவார் முதலில்? வண்ண வண்ண சொல்லெடுத்து பாடுவோம், ஓடி வாருங்கள்.
4: வந்தது கண்டனு பாட்டு மன்னிக்கு போல்.
0: இப்பொழுது நேரம் கனடாவில் 1:58 நண்பகல். பாரத நாட்டில் மீளத்திரு நாட்டில் நேரம் 11:27. லண்டன் மாநகரிலே இப்பொழுது 6 மணியை தொடப்போகின்றீர்கள். ஒரு நிமிடத்திலே தொட்டு விடுவீர்கள். அந்த மகன் ராபிக் வந்து விட்டார் பாடல் கேட்க. வணக்கம் ராபிக். ராபிக் என்ன பாடல் ஐயா வேண்டும்? ராபிக் என்ன கண்டுபிடிக்கிறீங்க? என்ன பாடல் குறுங்கள் பாடல்?
1: வீட்டுக்கு ஒரு பிள்ளை. வீட்டுக்கு ஒரு ஒரு பிள்ளை.
0: அதுல என்ன பாடல்
1: படம்? அது வந்து இன்று முதல் செல்வம் எது என்னது தெய்வமேது வாழ்வு வந்தது.
0: இன்று முதல் செல்வம் இது அப்படித்தானே?
1: ஆமா ஆமா.
0: எப்படி அந்த பேர் வருது? இன்று முதல் செல்வம் இது.
1: இன்று முதல் செல்வம் எது வெண்ணிலகு தெய்வமேது வாழ்வு வந்தது.
0: வாழ்த்துக்கள். இன்று முதல் செல்வம் இது பாடல் நம்ம காலங்களுக்கு முதல் பாடலாக கிடைக்க இருக்கின்றது. நான்
1: தருவேன்
0: பெட்டி கால. நீங்கள் பாடல்களை வந்து 2-10 பாடல்கள் சொன்னதுக்கு நன்றி. இன்றைக்கு சரியா?
1: நன்றி.
0: அடுத்த உரை வந்தால் அவரை அழைத்து விடுகிறேன். வணக்கம் வணக்கம் மகளே ஷியாமலா. வணக்கம்
2: அப்பா.
0: வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். 10 பாடல் தந்த கட்டிக்காரி குருங்க.
2: நன்றி அப்பா. இந்த ஒரு கங்கை படம் பா. சோலை புத்தங்களே சோகம் சொல்லுங்களே. அந்த பாட்டுப்பா.
0: வெட்டி வெட்டி போட்டு சோகப்பாடம். சோலை புஷ்பங்களே. சரி நல்லது. அந்த பாடத்தை அறிந்தோம்னா அடுத்த அடுத்த ஒரு உடனே சொல்லி வாழ்க்கை. அங்கே ஃபரூக் பேர் வந்தார். ஃபரூக் பேருகாருங்கள் ஃபரூக் நலம் நாடுவது மதுரை என்று வருவாரு ஃபாரூக் அவர் வருவது. இங்கே இப்பொழுது வந்தது யாராக இருக்கலாம்?
2: சரிதாராமன்.
0: வாழ்த்துக்கள் சரிதாராமன். நல்லது நீங்க பாடல்களை தந்து சிறப்பித்ததுக்கு வாழ்த்துக்கள் மகளே. என்ன பாடலம்மா வேணும்?
2: வரும் வளர்ச்சியிலிருந்து நன்றி சொல்ல உனக்குப்பா.
0: நன்றி சொல்ல உனக்கு என்று பாடலாம். சரி நல்லதம்மா, அந்த பாடல்கள் கிடைக்கும்.
2: நன்றி
0: நன்றி அம்மா. நன்றி நன்றி. ஜசன் தூங்கிட்டாரா?
1: சைக்கிள் வண்டி மேலே தங்க நிற பொம்மை போல அப்படின்னு ஒரு பாட்டு.
0: சைக்கிள் வண்டி மேலே தங்க நிற பொம்மை போலயா? யார் பாடி இருக்கிறது?
1: அவர் இந்த நகைச்சுவை நடிகர் ஒருத்தர், அவர்
0: பண்ணதுதான்.
1: குலதெய்வம் கோபால்
0: ராஜகோபால். ராஜகோபால் குலதெய்வம் ராஜகோபால். சரி, சைக்கிள் வண்டி மேலே பொம்மை வண்டி பொம்மை
1: தங்க நிற தங்க நிற பொம்மை போல.
0: சரி, அந்த பாடலை பார்ப்போம் நான். தங்க நிற பொம்மை போல ஐயா அந்த பாடல் உங்களுக்கு.
1: சரி அப்ப.
0: சரி, மனம் அறிவிங்கள் பொம்மை போல. நல்லது. அடுத்த பாடலை யார் சொல்வது? ஃபாரூக் வந்து விட்டார். அவரிடம் சொல்கின்றேன். வணக்கம் ஃபாரூக்.
5: அப்பா வணக்கம்.
0: என்ன பாடல்?
5: படம் படம் வந்துப்பா, ஆசை அலைகள்.
0: ஆசை அலைகள் என்பது என்ன பாடல்?
5: நடந்து வந்த பாதையில்.
0: நடந்து வந்த பாதையிலா?
5: ஆமாப்பா. நன்றி அப்பா.
0: நடந்து வந்த பாதையில அங்கால என்ன வரும்?
5: நாலு வழி நடந்து வந்த பாதையில. நாலு வழி நாலு பாதை நான் பார்த்தேன்.
0: நாலு வழி நடந்து நல்லது. அந்த
5: மாடங்களுக்கு
0: நடந்து வந்த பாதையில. நன்றி. அடுத்த பாடல் யார் கொண்டு வருகின்றீர்கள்? அடுத்த பாடல் யார் தரப்போ? முதலாவது பாடல் இன்று முதல் செல்வம் இது என்ற பாடலை தருகின்றேன். கேட்டுக்கொண்டிருக்கும் வேலையிலே பாடல் முடிவிலே வந்து பாடலை கேளுங்க. உங்களுக்கு தருகின்றேன் பாடல்.

0: வணக்கம் மங்களா.
1: வணக்கம் பா.
0: என்ன பாடல் மகளு?
1: ஒரு பாட்டு கண்டுபிடிக்கவே முடியலப்பா என்னால.
0: என்ன பாட்டம்மா?
1: அதான் முன்ன சொன்ன பாட்டு, இதே இப்ப வரி
0: வந்ததுப்பா. மண்ணிய போட்டுக்குள்ள போனா தேடி பிடிப்போம். இப்பொழுது என்ன பாடல் கேட்க போகின்றீர்கள்?
1: நீதிப்பா படம். ஓடுது பார் நல்ல படம், ஓட்டுவது சின்ன பொண்ணு.
0: ஓடுது பார் நல்ல படம்,
1: ஓட்டுவது சின்ன பொண்ணு.
0: ஓடுது பார் நல்ல படம். ஏதாவது சத்தம் வருகின்றதா அம்மா உங்களுக்கு? ஒரு மெஷின் சத்தம்
1: இல்லப்பா?
0: பக்கத்துல அந்த இது இழுக்கிறார்கள், அந்த இயந்திரத்தின் சத்தம் கேட்கின்றது. ஓட்டுவது சின்ன பெண். வாழ்த்துக்கிறம்மா, அந்த பாலை தெரிஞ்சறிந்தேன். அடுத்த பாடலை யாருக்கு வரட்டும். இந்த பாடல் நல்லதுமா? நல்லது. பாடல் ஓடிக்கொண்டிருக்கும்.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல் அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்த பாடல் ஷியாமலா நீங்கள் கேட்ட சோலை புஷ்பங்களே கேட்போமா அந்த பாடலை பொழுது.

பொதுமையான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தவர்களுக்கு இன்னொரு பாடல் வருகின்றது. அந்த பாடலை தருகின்றார் மணவை சரிதா ராமன் அவர்கள். மரமலர்ச்சி திரைப்படத்து பாடலை கேட்டிருக்கிற மகளே, உங்கள் பாடல் காற்றலையில்.

நான் பேசுவது கேட்கவில்லையா? சரிதா ராமன் அவர்கள் கேட்ட பாடல் மரமலர்ச்சி திரைப்படத்து பாடல் நன்றி சொல்ல உனக்கு என்று ஆரம்பித்த பாடலை கேட்டு முடிந்த வேளையில் அடுத்த பாடல் சொல்லறுத்து பாடுவோம் நிகழ்வே வந்து 105 பாடல்களை தந்த அன்பு உறவுகளுள் தங்களுக்கு விருப்பமான பாடலை நேரலையில் கேட்க விரும்பி கேட்பவர்கள் அடுத்தவர் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் சித்தி திரைப்படத்தில் அந்த பாடல் வருவது. நீங்கள் சொன்ன அங்கே ராதாவை சொல்லுகிறீர்கள் மகனே, அங்குதான் நினைக்கிறேன். பாடலை கேட்போமா? சைக்கிள் வண்டினிலே.

கண்களுக்கு நல்லது ஒரு பார்ட்டி, கட்டழகி உன்னுடைய பேட்டி. ரெண்டு கண்களுக்கு நல்லது ஒரு பார்ட்டி, நீ காலாலே இடுகிற டூட்டி, என் கையாலே எப்போது செய்வேன் தீமாட்டி. அம்மா சைக்கிள் வண்டி மேலே பாத்தம் தங்க நீர பொம்மை போனே, நீ தனியாய்க்கல் அல்லம்மா இவரை துணையா.

தந்தி பேப்பரில பார்த்தேண்டி கண்ணு பெண்ணழகு போட்டின்னு ஒண்ணு, தந்தி பேப்பரில பார்த்தேண்டி கண்ணு அதில் உன்னை விட்டு அடிப்பேன் விண்ணு, நம்ம உதவியும் தேவையுண்டு யோசனை பண்ணு. அம்மா அம்மா அம்மா.

இந்த பாடல் மிதிவண்டி நாளையே மிதிவண்டிக்கான வந்த பாடலை ஞானசேகரம் கேட்டு மகிழ்ந்த வேளை நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம் அந்த பாடலை என்பவர்களே. அந்த வேளையில் அடுத்த ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார் எங்களுடைய சவுதி அரேபியாவிலிருந்து ஃபாரூக், ஆசை அலைகள் திரைப்படுத்த பாடல். உங்களுக்காக நீங்கள் கேட்ட பாடல் வருகிறது கேட்டு

0: நடந்து வந்த பாதையிலே
1: தூய்மையான அந்த பாடல் ஒரு தத்துவ பாடலாக வந்து அமைந்தது அந்த உறவுகளே ஃபாரூக் நீங்கள் கேட்ட பாடலை தொடர்ந்து அடுத்த பாடல் எங்களுடைய மஞ்சுளா நீங்கள் கேட்டீர்கள் நீதி திரைப்படத்தின் ஒரு பாடல் அந்த பாடல் வருகிறதம்மா கேட்போமா
2: என்ன விநாதம் பாரு எவ்வளவு

0: மீசை இல்லாத ஆம்பளைக்கு என்ன பேரு?
1: பொம்பளை.
0: எல்லாரும் ஜோரோட
2: பொம்பளை குழந்தைகளா? பொம்பளைக்கு அழகுன்னா
1: அடக்கம்.
2: அடக்கம் இல்லாத பொம்பளைய என்ன சொல்றது?
1: பிசாசு.
0: என்னைய கலாட்டா பண்ற? உடம்பு எப்படி இருக்கு?
2: நல்ல உடம்ப. முதல்ல குழந்தை பயாஸ்கோப் பாக்கணும். சுத்த சில்றையா இருக்கிய மோகினி பிசாசு.
0: நான் ஒண்ணு மோகினி பிசாசு இல்ல, என் பேர் ராதா.
2: நீ ராதாவோ சோதாவோ முதல்ல குழந்தை படம் பாக்கணும். சமா ஓடு போய் பார்ப்போம். போ ஐ பாட்டு பாடு. அத்தரிக்க பாடுண்ணா.

0: இனிமையான பாடல்கள் இதமாக வந்து காற்றலை இளங்கள் காதோரம் சென்றது அந்த உறவுகளே. தன்னுடைய சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வே வந்து பங்கு பற்றி சிறப்பித்த அனைத்து உறவுகளே உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தவங்க கடந்த வாரம் தான் ஆரம்பித்தோம், இந்த வாரமும் கொண்டு வந்தோம், சிறப்பாக சென்றிருக்கின்றது. அதை சிறப்பித்தவர்கள் நீங்கள், உங்கள் கரத்தில் தான் இருக்கின்றது. இது மனித தமிழ் வாங்கணி 24 மணி நேர தமிழ்ச்சவை. எங்களுக்கு நேரம் சரியாக 2:30 மணி பிற்பகல், உங்களுக்கு 12 மணியை தொடங்கி 1 நிமிடம் இருக்கின்றது பாரத நாட்டிலும் ஈழத் தமிழ்நாட்டிலும். 5:30 நிமிடத்தை லண்டன் மாநகரிலே தொட்டாலும் சவுதி அரேபியா குவைத் போன்ற நாடுகளில் இப்பொழுது 9:30 நிமிடமாக காட்டிக்கொண்டிருக்கிறது இரவு நேரம். நேரங்கள் பலவாக இருந்தாலும் வித்தியாசமாக இருந்தாலும் நாங்கள் முன்னேல் தமிழ் வானொலி என்ற ஒரு குடையின் கீழ் இருக்கின்றோம். ஒரு உறவுகளாக இருந்து உறவாடி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அன்பாக வந்து இணைந்து சிறப்பித்து இங்கே சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வை சிறப்பித்து சென்றவர்கள் மீண்டும் மீண்டும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டு இதை ரசனையான ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு என்று கூறிக்கொண்டவர்களுக்கும் 105 பாடல்களை கொண்டு வந்து தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் பாடல்களை கேட்டதற்காக 6 உறவுகள் வந்து பாடலை கேட்டிருந்தீர்கள். உங்கள் பாடலையும் காற்றலை தந்து முடித்துவிட்டு காற்றலை நிறைவுக்கு கொண்டு வந்து நிகழ்ச்சியை மீண்டும் நாளை காலை நேயர் நேரத்தில் உங்களை நான் சந்திப்பேன் நேரலையில் என்று கூறி நாளை மாலை, அதாவது கனடாவிலே காலை, இலங்கை இந்தியாவிலே மாலை, 1 மணி நேரம் என்று நினைக்கின்றேன். 1:30 இருக்கும் லண்டன் மாநகரிலே அந்த வேளையிலே உங்களை நான் சந்திக்கின்றேன். நேரலையில் வந்து நேயர் நேர பாடல்களை நீங்கள் தந்து பாடலை கேட்டு உடனே அந்த நிகழ்ச்சியிலே பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டு செல்லலாம். மீண்டும் கலம்பத்திலேயும் சந்திக்கலாம் அன்பு உறவுகளே. இப்பொழுது நிறைவு கொண்டு வருகின்றேன். உலகின் பல பாகங்களிலிருந்தும் உங்களுடைய பல்சுவை நிகழ்வுகளை அன்பு உறவுகள் பக்குவமாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் ஓடிக்கொண்டிருக்கும் கேட்டு மகிழலாம். ஒரு அன்பு உறவின் சோகத்தை இன்று பகிர்ந்து கொண்டோம். அந்த சோகம் எங்களுக்கு ஒரு படிப்பனமாகத்தான் இருக்கின்றது. நாட்டிலே இப்படி பல நடக்கின்றது, அயலிலே ஒன்று நடக்கின்றது, ஆனால் உலகத்திலே பல நடக்கிறது, 1000000 இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு போராடும் உயிருக்கு போராடி வாழும் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே எங்கள் சொந்த பாதுகாப்பிலே நாங்கள் இருப்பதோடு இறை நம்பிக்கையோடு இறைவனின் கருணையும் வேண்டிக் கொள்வோம். இன்றைய இரவும் நாளைய பகலும் எல்லோருக்கும் நலமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவா நோயற்ற வாழ்வை கொடு. அதுவே எங்களுக்கு குறைவற்ற செல்வமாக இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நீ கொடுத்திருக்கிற பாதுகாப்பும் ஒரு வீடு இல்லம் தண்ணீரை குடித்தென்றாலும் நாங்கள் வீட்டிலே பாதுகாப்பாக இருக்க ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றாய், அதுக்கு நன்றி. அது மட்டுமில்லாமல் எங்களுக்குள் நோய்வாய் வராமல் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்கின்றோம். அது எங்கள் கடமை. இறைவா கடைக்கண் சாத்தி எங்களை காத்துக்கொள்ள என்று மீண்டும் இறைஞ்சிக் கொண்டு உங்கள் அனைவரிடம் வந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் இணைந்த உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இது நிறைவு பெற்றது சொல்லெடுத்து பாடுவோம். இந்த சொல்லெடுத்து பாடுவோம் மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை சந்திக்கலாம் இந்த நிகழ்விலே. ஆனால் தினமும் நாங்கள் கலம்பத்திலே சந்தித்துக் கொள்வோம் என்று கூறி காற்றிலிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மதியம் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன். என்றும் உங்கள்

0: என்றொரு இன உள்ளு தமிழன் என்றொரு இன உள்ளு தனிய அவர் பொரு உணவுண்டு தனிய அவர் பொரு உணவுண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர்

நேர் நேரத்தை என்றும் அலங்கரிக்கின்றது நூற்றுக்கு நூறு என்ற திரைப்படத்து பாடல். நான் உன்னை வாழ்த்தி பாடுகின்றேன் என்று முதல் பாடலாக ஒலிக்க வைக்கின்றார் வளமை போல தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இணைந்து அந்த பாடலை கேட்கின்றார்கள்.

பழமை போட என்றும் நல்வாழ்த்துக்களை தந்து தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்கள் சேவல் கொடி பறக்குதடா என்ற பாடலை பாட வைக்கின்றார். பில்லா என்ற திரைப்படத்தில் இருந்து அவர் கேட்கும் அந்த பாடலை பழமை போட என்றும் செவிமடுக்கின்றார்கள் ரவி, மாலதி, உஷாசேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், இவர்களோடு பாலகுமார், ஜனனி ஆகியோரும்

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நேயர் நேரம் பாடல்கள். நேயர் நேரத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் வளமை போல என்றும் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் அவரது உறவுகளான முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வின், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில். உலகத் தமிழர்களோடு கேட்கும் அந்த பாடல் அன்றொரு நாள் இதே நிலவில் அவளிருந்தாள் என் அருகே என்ற பாடல் நாடோடி என்ற திரைப்படத்திலிருந்து தெளிவாகி ஒளிபரப்பாகின்றது.

மீண்டும் ஒரு பாடல். அந்த பாடலை தருகின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. அவரோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா மற்றும் மதுசுரை சிவசங்கரன் நெட்டவி இவர்களோடு நறுமுகையாள் தமிழினியாள் இணைந்து கேட்கும் அந்த பாடல் கண்கள் இரண்டும் என்று வரியெடுத்து மன்னாதி மன்னன் திரைப்படுத்தந்து பாடுகின்றது.

0: ஒலிக்கின்றன தொடர்ந்தும் நேயர் நேர பாடல்கள். அடுத்து வரும் பாடல் ஆனந்த யாழை மீட்டுகிறாய் என்ற அற்புதமான பாடல், தங்க மீன்கள் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இன்று தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் உறவுகளோடு கேட்டு மகள ஒலிக்கின்றது பாடல்.
1: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் சூரசம்ஹாரம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. அந்த பாடலை பிரபல பின்னணி பாடகர் அருள்மொழி, சின்னக்குயில், கே எஸ் சித்ரா இவர்களும் நீலக்குயிலே சோழக்குயிலே என்று வரியெடுத்து பாடுகிறார்கள். இந்த பாடலை கேட்டு மகிழ்வதற்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன் மற்றும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் உறவினர்களும் விரும்புகிறார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்க வருகின்றது. ஒரு தலை ராகம் திரைப்படத்திலிருந்து இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் நான் ஒரு ராசி இல்லா ராஜா என்று பாடுகின்றது அந்த பாடல். இந்த பாடலை இன்று கேட்டு மகள விரும்புபவர் உலகத் தமிழர்களோடு கேட்க இருக்கின்றோம் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய உறவுகளோடு கேட்கின்றார்.

மனிதன் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே ஒலிக்கும் அடுத்த நேயர் விருப்பத்திற்கான பாடல் களத்தூர் கண்ணம்மா திரைப்படுத்து பாடல். மிகவும் பழைய காலத்து பாடல். விரும்பி கேட்கின்றார் என் அன்பு பேத்தி அம்மையப்பன் தமிழ்நாட்டில் இருந்து சிவரஞ்சினி. சிவரஞ்சினியோடு இணைந்து சித்ரா, சுஸ்மிதா, ஃபாரூக், ஷேக் அப்துல்லா இவர்களும் கேட்கும் அந்த பாடல் ஆடாத மனமும் ஆடுதே என்று வரியெடுத்து பாடுகின்றது.

நாங்கள் கேட்க இருக்கும் அடுத்த பாடல் நேயர் நேரத்திலே தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே என்ற பாடல். இந்த பாடல் பாச பறவைகள் திரைப்படத்தில் ஒலித்ததல்லவா? இன்று ஒலிக்க வைக்கின்றார்கள் நீண்ட கால உறவு நாகூர் முகமது ராஃபிக் அவர்கள். அவர்கள் ஒலிக்க வைக்கும் இந்த பாடலை அவர்களோடு இணைந்து ரிஸ்வான் நாயர், நஜீமா தௌபிக் இவர்களும் கேட்கின்றார்கள்.

அடுத்து என்ன பாடல் என்று எண்ணும் வேளையிலே வருகின்றது அடுத்த பாடல். கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்பு ராதீஷ் நீங்கள் தந்த பாடல் மண்டாடி என்ற திரைப்படத்து பாடல். உசிரே நீதாம் புள்ள என்று கூறி பாடுகின்றது வரியடுத்து அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடல் வந்து நீரத்தை அலங்கரிக்கிறது என்றும் விருப்பமான அந்த பாடலை, இந்த பாடல் வந்தால் இவரின் ஞாபகம் வரும் எங்களுக்கு. அவர் வேறு யாருமில்ல, வளைகுடாமன், குவைத் நாடு, ஜோஜ். குஷி என்ற திரைப்படத்திலிருந்து மேகம் கறக்குது என்ற பாடல் தான் இந்த பாடல்.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனியே அவர் பொரு உணவுண்டு, தனியே அவர் பொரு உணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் NTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காட்டளையில் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொள்கின்றேன். வணக்கம் கூறி நலம் கேட்டு நலம் கூறிய வேளையிலே மூன்றுகள் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வர இருக்கின்றது வளமை போல என்றும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் வேறு எதுவும் தேவையில்லைன்ற வரி கொண்டு பாடும் கடாரன் கொண்டான் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன் கேட்க இருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து ஒலிக்கும் இனிமையான பாடல் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிராஞ்சி நீங்கள் தந்த பாடல் என் வாழ்க்கை மன்னவனே என்ற பாடல் கோபுர தீபம் திரைப்படத்திலிருந்து தெளிவாகி ஒளிபரப்பாகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் பொன் என்பதோ பூ என்பதோ என்ற அன்னப்பறவை திரைப்படுத்து பாடல் ஒலிக்க வைக்கின்றார் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி.

மீண்டும் ஒரு பாடல், எல்இடி கண்ணாலே என்ற பென்சில் என்ற திரைப்படத்து பாடல் கேட்போம். இந்த பாடலை கனடா மொன்றியாலிருந்து தனுஷன் தந்திருக்கின்றார். அவரோடு இணைவோம் நாங்களும்.

பிரபுகள் கேட்டு மகளும் சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்க பெறும் அடுத்த பாடல் சாந்தினி சிறகுகள் வீசியே என்ற 36 வயது நிலை பாடலை தந்து கேட்க விரும்புகிறீர்கள். கனடா ஆல்பர்டா மாநிலத்தில் இருந்து

மீண்டும் ஒழிக்க இருக்கும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் இனிமையான ஒரு பாடல். கலகலப்பா நா என்று ஆரம்பிக்கும் பாடல் தலைவர் தம்பி தலைமையில் என்று திரைப்படுத்தும் பாடல். இந்த பாடலை கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசியை அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள். நாங்களும் இணைகின்றோம் உங்களோடு ஒழிக்கின்றது பாடல்.

போலீஸ்காரனை என்ற வரி கொண்ட பாடலை ஜாலியோ ஜிம்கானா திரைப்படுத்த பாடலாக கேட்க இருக்கின்றோம். கனடா வன்கூவரிலிருந்து வசந்தி, நீங்கள் அனுப்பிய பாடலாக.

0: மீண்டும் வான்கூவர் மாநிலம் கனடா. காஞ்சனா, நீங்களும் ஒரு பாடல் தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் என் ராசாவின் மனசில் திரைப்படத்திலிருந்து போடா போடா புண்ணாக்கு என்று பாடுகின்றது.
1: இல்ல சின்ராச,
2: என்னடா
1: நம்ம காவகார மாயண்டன் பார்த்து இந்த ஊரே பயப்படுத. அந்த மாயண்டன் என்ன பாட்டு படிச்சா எப்படி இருக்க?
2: மாயண்டனுக்கு சிரிக்கவே தெரியாது, அவரு போய் பாட்டு படிக்கிறதா? சிரிக்க தெரியாத ஆளு பாட்டு படிச்சா எப்படி இருக்கான்?

0: என்னடா சேருவீங்க? ஏன்டா இப்ப அழுவுறீங்க?
1: எப்படி நீ அடிக்க போற? முதல்ல எழுதிட்டு அடிக்க மாட்டல்ல?
0: ஏய், தப்பு பண்ண வேண்டியதான அடிப்பேன், உங்களை எல்லாம் அடிக்க மாட்டேன்டா. என்னடா பாட்டு படிச்சுட்டு இருந்தீங்க?
2: இவன் தானே நீ படிக்கிற மாதிரி பாட்டு படிச்சான்.
0: என்ன மாதிரி பாட்டு படிச்சானா? படிக்கிறதெல்லாம் பாட்டாயிருமாடா. பாவலர் வரதாசன் பாட்டு கேட்டா காட்டுப்பாடு கூட புத்தி வந்துடுறேன். இப்ப என்ன பாரு, வரதாசன் பாட்டு கேட்டு கேட்டு எவ்வளவு ஓரமா இருக்கேன். அப்படி படிக்கணும், உனக்கு எங்க எல்லாம் தெரிய போ. சரி பாடு பாப்போம்.
3: என்ன செய்து?

முன்னதில் தமிழ் வானொலியை அலங்கரிக்கும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே தொடரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்கள் தந்த பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தில் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து பாஸ்கரன் மாலா உங்கள் பாடலை கேட்போம். உண்மையில் ஆசை வச்சேன் திரைப்படுத்து பாடல் நான் காற்று என்று முதல் வரி எடுத்து பாடுகின்றது.

இவர்களுக்காக ஒலித்த பாடலை தொடர்ந்து மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து நீண்ட கால உறவு கேதீஸ் தைய தைய தைய தைய தைய என்ற அந்த பாடல் உயிரே என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள். நாங்கள் இணைகின்றோம்.

உங்கள் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேய விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடலை மீண்டும் ஆஸ்திரேலியாவிலிருந்து சிட்னி மாநகரத்து ரமணி நீங்கள் கேட்கின்றீர்கள். பாஷா என்ற திரைப்படுத்த பாடலாக நான் ஆட்டோக்காரன் என்று வரி எடுத்து பாடுகின்றது.

சிங்காரை தொடர்ந்து வரும் இனிய பாடல் ஒன்று இன்னும் என்ன தோழா என்ற வினா தொடுக்கும் பாடலாக ஏழாம் அறிவு திரைப்படத்திலிருந்து சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் ஐரோப்பிய மண் என்றால் எங்களுக்கு என்னவள் ஞாபகம் வரும். என்னவள் என்று ஈழமணி திருவாட்டிலிருந்து உயிருள்ள வரை என்ற திரைப்படுத்து பாடலை ஒதுக்க வைக்கின்றார். நெஞ்சே நெஞ்சே என்று வரி எடுத்து பாடும் அந்த பாடலை

இறுதியாக ஒரு பாடலை பலமே போல தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறார் கனடா கா வைசேனா ஆசானவர்கள். இதயம் இடம் மாறி துடிக்கிறது என்ற பாடல் உனக்காக பிறந்தேன் என்ற திரைப்படத்து பாடலாக இருக்கின்றது.

வாழ்வை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி என்று தெரிந்து கொண்டு நிகழ்ச்சியை அனுப்பி வைத்த உங்களுக்கும் கேட்டுக்கொண்டு இருந்த எல்லோருக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்று விடைபெற்று செல்லும் நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து காற்றலையில் இருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வும் வளமாக, அன்புடன் தமிழும் இசையும் கொண்டு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உன்னை வணங்கி என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: மனித தமிழ் வானொலியின் கனடா காலம் 2022 ஆண்டு 15 நாள் 2 மாதம் உங்களுக்கு கனடாவுக்கு 2022 ஆண்டு 14 தேதி 2 நாள் இந்த ஞாயிறிலும் இந்த திங்களிலும் உங்கள் செவ்வாயிலும் அணைந்திருக்கும் இந்த வேளை அன்பு உறவுகளோர் நீ நேரத்திற்கு பாடலை தருவதற்கு முன்னோடியாக வருகின்றால் அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் ராஜ்குமார் அவர்களே.
2: வணக்கம் வணக்கம் ஐயா. இனிய காலை வணக்கங்கள் உங்களுக்கு, இரவு வணக்கங்கள் ஐயா.
1: ஓ, எங்களுக்கு இரவு வணக்கத்தை தரும் நீங்கள் உங்களுக்கு காலை
2: நேரம்
1: கூறுங்கள்.
2: நேரவர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள், உங்களுக்கு இரவு வணக்கங்கள்.
1: எங்களுக்கு இரவு ஒரு ஒரு செகண்ட் தாருங்கள்.
2: ரைட்டுங்க,
1: கூறுங்கள். எங்களுக்கு பகல் வேளை
2: எங்களுக்கு பகல் வேளை
1: உங்களுக்கு பகல் வேளை.
2: ஆமா,
1: இந்திய நேரம் செவ்வாய்க்கிழமை 10 முற்பகல், அப்படித்தானே?
2: ஆமாங்க.
1: ஆனால் எங்களுக்கு இரவு நேரம் 14 திகதி திங்கட்கிழமை கனடாவில்.
2: எப்படி பார்த்து பாருங்க,
1: இரவும் பகலும் இதைத்தான் இரவும் பகலும் என்று கூறுவார்கள். இரவும் பகலும் சந்தித்த வேளையிலே உங்களும் நீங்களும் நாங்களும் சந்திக்கின்றோம். இந்த வேளையில முதலாவது இடத்தை பிடிப்பதற்கு முண்டி அடித்துக் கொண்டு காத்துக் கொண்டிருந்து ஒரு கடை திறந்து கதவு பூட்டு திறப்பதற்குள் வரிசையில் முன்னுக்கு வந்து நிற்பது போல நின்று விட்டீர்கள். அப்படித்தான்
2: முதலாளா வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆமா ஆமா ஆமாங்க. உங்க குரல் கேட்டுட்டு போனா அன்னைக்கு நல்லா நடக்குது, எல்லா வேலையும் நடக்குது. உண்மைதான், தமாஷ் சொல்லல, உங்களை வந்து தூக்கி வச்சு பேசணும் இல்ல. உங்ககிட்ட பேசிட்டு போனா நின்னு போன வேலை கூட நடக்குது, அதுதான் எனக்கு பிளஸ் பாயிண்ட். அதனாலதான் நான் உங்களுக்கோசம் காத்திருந்து பேசிட்டு
1: போவேன். அதுல அர்த்தம் என்னன்னா, எங்களுக்கு யாரை மனதுக்கு பிடிக்கின்றதோ அவரை நாங்கள் சந்தித்து போனால் அன்றைய காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் என்ற மன எண்ணம் என்பாரும் அது நலமாக உங்கள் மனம் சரியாக இருந்தால் நன்றாக இருந்தால் நடப்பதெல்லாம் நலமாக நடக்கும்.
2: நன்றி.
1: அந்த வகையிலே நாங்களும் நீங்களும் நானும் நீங்களும் சந்தித்து விட்டோம், பேசிவிட்டோம், நல்லதாக நடக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்ன பாடலை நீங்கள் இந்த முதலில் கலந்துவிட போகிறீர்கள்?
2: படம் தெய்வ வாக்கு, வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேல். இந்த ராகத்துல வந்தோட குரலில் காலையில மங்களகரமா கேட்டுட்டு பணியை தொடங்கலாம்
1: அப்படின்னு. அப்பா வள்ளி வள்ளி என வந்தான். சரி, அந்த பாடல் உங்களுக்கு நான் காற்றலையில் தருகின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, இணைந்து சிறப்பித்து மகிழ்த்தின முதலாவது நேரா வந்ததுக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. சென்ற உடமெல்லாம் சிறப்படையுங்கள். வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: அடுத்த உறவாக அந்த உறவு அழைக்கின்றார், வருகின்றார். அவர் யாராக இருக்கலாம் என்று சொன்னால் அவர் தான் எங்களுடைய குரு பாஸ்கர் அவர்கள். வணக்கம் குரு பாஸ்கர் அவர்களே.
3: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம். அங்கே கோழி கூப்பிடுவார்.
3: புதுநகர் புதுநகர் ஒருத்தர் பேசுவார் யார் நண்பர் ஐயா.
1: முதலில் நீங்கள் பேசுங்கள், அதன் பின்பு அவரை பேசுவோம். வணக்கம்.
3: நீங்க பேசணும் சொல்லுங்க ஐயா.
1: கூறுங்கள், நீங்கள் நிலமாக இருக்கின்றீர்களா?
3: நான் நலமா இருக்கேன் ஐயா, நலமா இருக்கேன் ஐயா.
1: ஊரில் தான் இருக்கின்றீர்களா?
3: ஆமா ஐயா, சிதம்பரம் ஐயா.
1: சிதம்பரம் வந்து விட்டீர்கள், வாழ்த்துக்கள். அதாவது மங்களமாக பேசிக்கொண்டிருக்கு, மகிழ்வாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். நல்லது, நலமாக இருக்கின்றார்கள். என்ன பாடலை நீங்கள் தரப்போகின்றீர்கள்?
3: எனக்குயா நான் வாங்கி வந்தேன் நாலுமோ என் பூன்னு ஒரு பாட்டு இருக்கியா, அது சந்திப்பா நீதி நிலைன்னு தெரியலையா?
1: அப்பா நான் எதுக்கு நான் வாங்கி வந்த பூ நிஜமான
3: நான் வாங்கி வந்தேன் நாள் முழம் பூவு அதிர்ந்தி வாசனைய பாருந்தது
1: படம் படம் தெரியாத நீங்கள் வாங்கி வந்த நாலவளம் பூவு நிஜம்தானே? ஊருக்கு வந்திருக்கின்றீர்கள் சென்னையிலிருந்து, பூவோட தானே வர வேண்டும். குரு பாஸ்கர், இப்பொழுது உங்களுடைய நண்பர் யார், அவர் எங்கிருக்கின்றார் கூறுங்கள். கூறிவிட்டு அவரிடம் கொள்ளுங்கள்.
3: நண்பர் நான் சின்ன பிள்ளை இருந்து ஒரு நண்பர் யா, அவரு பேர் மோகன்யா. பேசுறாரு, அவங்கள்ட்ட பேசணும். அவர் பாட்டு போடுங்க.
1: அங்கே அவரிடம் கொடுங்கள். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்
3: மோகன்.
1: மோகன் எந்த ஊரில் எந்த ஊரில் இருக்கின்றீர்கள்?
3: சிதம்பரம்.
1: சிதம்பரம்,
3: ஆமா.
1: வணக்கம்.
3: சின்ன பிள்ளைங்களை
1: வணக்கம் சிதம்பரம் மோகன் அவர்களே. உங்களை வருக வருக வந்து முந்தைய தமிழ் வானொலி வரவேற்கின்றது. உங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்திய குரு பாஸ்கர் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்வோம். நீங்களும் நானும் சரி நலமாக இருக்கின்றீர்களா?
3: தமிழான இருக்கிறதுலதான் இருக்கேன்.
1: நீங்க நலம், அவர் சிதம்பரம் தான், நீங்களும் சிதம்பரம் தான், அவருக்கு அருகிலேதான் இருக்கின்றீர்கள் மோகன். நல்லது. மகளாக இருக்கின்றீர்களா நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாக இருக்கிறோம்.
1: மகள்வாக இருக்கின்றீர்களா?
3: ஆமா
1: ஆமா. அந்த மகள்பு தானே மிக முக்கிய மோகன் இல்லையா? உலகம் எல்லாம் இன்று ஓடி திரும்ப மகள்பு ஒன்றை தேடித்தான். நாங்கள் மகள்வோடு இருக்க வேண்டும், அதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். நல்லது. இந்த வேளையிலே நீங்கள் முந்தைய தமிழ் வானொலியை எவ்வளவு காலம் கேட்கின்றீர்கள்?
3: நான் இப்பதான் சொன்னாரு, நான் கேட்டுட்டு
1: அதை கேட்கறீங்க. சரி, இனிமேலும் தொடர்ந்து கேட்டு பாருங்க. உங்களுக்கு தொடர்ந்து வானொலியை கேட்குமா எண்ணம் இருக்கின்றதா? அதற்கேற்ற வசதிகள்
3: இருக்கின்றதா? இருக்கு, இருக்குது.
1: தொடர்ந்து வானொலியை கேளுங்கள். இந்த இலக்கத்தை குறித்து வைத்திருங்கள். அவர் கூறுவார் 6477-4646-15 என்ற இலக்கத்தில் நீங்கள் நேரொலியில் பந்தங்களோடு பேசி மகளெல்லாம் உங்களுக்கு விரும்பிய பாடலை கேட்டு மகளெல்லாம் விரும்பிய கருத்துக்களை கூறலாம். மோகன் அவர்களே, இப்பொழுது என்ன பாடலை கேட்டு மகளை விரும்புகிறீர்கள்?
3: எனக்கு படையப்பா என்னும்
1: படையப்பாவில் என்ன பாடல் வேண்டும்?
3: படையப்பாவில ரஜினி சாங் தான் வேணும்.
1: ஆமா, என்ன பாடல் விருப்பம்? உங்களுடைய விருப்ப பாடல் தான் தருவேன். என்னுடைய விருப்பமா ஒன்றும் தரமாட்டேன்.
3: அமெரிக்காவே
1: பேசுறீங்க.
3: படையப்பாவில என்ன பாட்டு போடலாமா?
1: என்ன பாட்டு விருப்பம் உங்களுக்கு? எத்தனையோ பாட்டுகள்
3: இருக்கும். ஒரு சாங் சொல்லு ஃபர்ஸ்ட். பேர் ஏதாவது மனையில?
1: என் பேரு படையப்பாச்சா. அந்த படத்துல வா.
3: என்ன பண்ணீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க?
1: என் பேரு படையப்பா.
3: நம்ம மாலை போடுங்க.
1: என் பாடு படையப்பாவா? என் பேரு படையப்பா பாடலா? அல்ல, சுத்தி சுத்தி வந்தீங்க அந்த பாடு போடவா? எத்தனையோ பாடம்
3: போடுங்க.
1: சரி,
3: இல்ல அதை போடுங்க. சுத்தி வந்தீங்க போடுங்க.
1: சுத்தி வந்த சௌந்தர்யாவுடைய நடித்தது இல்லையா? இனிமேல் வரும்பொழுது என்ன பாடல் என்ன படம் என்று ஓரளவு தெரிந்து கொண்டு வந்தால் நீளத்தையும் காலத்தையும் நாங்கள் மீறிப்படுத்தி இந்த பாடல் விரும்பிய பாடலா வந்து சேரும். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும் உங்களை இணைத்து வைத்த குருபாஸ்கர் அவர்கள் நம்பி எங்களோடு பேசும்பொழுது நீங்கள் மற்ற இடத்தில் மறு ஒளிவர அங்க ஒரு இடத்தில் பேசினா அது எங்களுடைய இடையூறாக இருக்கும். நன்றி நன்றி மகன். நன்றி. உங்களுடைய பாடல் காற்றுறைக்கு வரும். நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. காற்றலையில் கலந்து சிறப்பித்துவிட்டு இன்னும் ஒரு அன்பு உறவையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி சென்ற அன்பு உறவுக்கு வணக்கம் கூறிக்கொண்டு உங்கள் பாடல்களை தருவதற்காக இருக்கும் வேளையில் நீங்கள் ஓடிவந்து நேற்றைய தினம் அப்படித்தான் பல உறவுகள் உங்களிடம் வந்து இணைய முடியாமல் இருந்தார். ஏனென்றால் அவர்கள் வந்து காலதாமதமாக வருவதால் சில சமயங்களில் காலதாமதமாக வர வேண்டி இருக்கின்றான். அங்கே ஒரு உறவு ஒரு கோவிலுக்கு சென்று வீட்டுக்கு செல்ல போகும் முன்பு பஸ்ஸால் இறங்கியுடன் பேருந்தால் இறங்கியவுடன் என்னை அழைத்து பாடலை தருகின்றார். என்ன தங்களுடைய சந்தர்ப்பம் தங்களுடைய பாடல் கேட்டு மகளை வேண்டும் என்பதற்காக கேட்டுக் கொண்டிருக்கின்றார்களே. நாங்கள் ஆறுதலாக கேட்போம் என்று இருந்தால் இறுதி நேரத்தில் உங்களால் இணைந்து கொள்ள முடியாது என்பது என்னுடைய தாழ்வான கருத்து அன்பு உறவுகளே. அதனால் உங்கள் வசதிக்கேற்ப விரைவாக வந்து பாடலை கேட்டு பதிவை செய்துவிட்டு செல்லுங்கள். இது மனித தமிழ் வானொலி 24 மணி தமிழ் சேவை. இதிலே நீயர் நேரம் ஆரம்பித்து விட்டது. முதல் பாடலை இப்பொழுது எங்கள் தர்மபுரி ராஜ்குமார் அவர்கள் கேட்க இருக்கும் வேளையில் ராஜேந்திரன் வந்துவிட்டார் கரூர். வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம் மகனே. நலமாக இருக்கின்றீர்களா?
4: நலமாக இருக்கிறதா? மகிழ்ச்சியாக இருக்கிறோம்.
1: மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அதுதான் தேவை மகனே. கிரகித்திருக்கிறீர்கள், வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பது தெரிகின்றது. வாழ்த்து சொல்லுங்கள். மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பது என்ற எண்ணம். என்ன பாடலை கேட்டு மகிழ்வோம் என்று? பாடல் உங்களுக்கு தேவை. விஜயகாந்தன் திரைப்படம் என்ன படம் என்று தெரியாதுதான். இருப்பினும் பாடலை தருகின்ற முடியும். பாடல் தந்துவிட்டீர்கள் தானே. உங்கள் பாடல் 3வது பாடலா 4வது பாடலா கிடைக்கும் காற்றலைக்கு. வாழ்த்துக்கள் மகனே.
4: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. ஒன்னு பாடல் இந்த வேளையில் எங்களுடைய ராஜ்குமார் உங்களுடைய பாடல் காற்றலையில். இங்கே காற்றலையில் உங்கள் பாடல் வருகின்றது. வள்ளி வள்ளி என வந்தாள் என்ற அந்த பாடல் உங்களுக்காக வருகின்றது. காற்றலையில் கேட்டு மகிழ்ந்திருவோம் நாங்கள் அனைவரும். பாடல் வருவதற்கு தடைகள் இருக்கின்ற அம்சையும் வந்துவிட்டது பாடல்.

0: அந்த பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்தில் முதல் பாடலாக ஒலித்து மகிழ வைத்தது அனைவரும். அந்த வழியிலே அன்பு உறவோர் காவல் இருக்கின்றார் காட்டலையில் எங்களோடு பேசுவதற்கு. காட்டலைக்கு வணக்கம். வணக்கம் தமிழ் வாணன் அவர்களே.
1: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் தமிழ் வாணன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? மகிழ்வாக
1: இருக்கீங்க.
0: எல்லோரும் நலமாக
1: இருக்கும்.
0: இந்த மகிழ்ச்சி ஒன்றுக்குத்தான் இந்த உலகம் இயங்குகிறது இல்லையா? இந்த உலக இயக்கத்திலே எதுவும் கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது சாதாரணமாக கிடைக்காது. அதை கிடைக்கத்தான்
1: வந்து சார், மகிழ்ச்சியை வந்து பெரும்பாலும் நம்மளா பார்த்து மகிழ்ச்சியை எடுத்துக்கணும்.
0: அதுதான் நாங்களா
1: மகிழ்ச்சியை வந்து நம்மளா பார்த்து எதுல மகிழ்ச்சி இருக்கோ எடுத்துக்கணும்.
0: எடுத்துக்கணும்.
1: இல்ல அப்படின்னாலே உடல்நலக் குறைவுகள் ஏற்படும்.
0: உடல்நலக் குறைவு ஏற்பட்டாலும் தெளிவு வரும் தானே, தேரலாம் தானே, என்ன நம்பிக்கையும் பாதுகாப்பு இருந்தால் சிறப்பு.
1: நம்ம அதான் சொல்லுங்க, சந்தோஷமா இருந்தோம்னாலே
0: நிலையில நீங்கள் என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் கேட்பதற்கு?
1: திருடாதேங்கிற பாடத்திலிருந்து திருடாதே பாப்பா திருடாதே.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு ஐந்தாவது பாடலா உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி. நன்றி தமிழ் பாலன். மகிழ்ச்சியோடு விடைபெறுவோம். எங்க அடுத்த உறவு ஜே ஜெயா வந்திருக்கின்றார். அடுத்து சாந்தி அழைத்திருந்தீங்க. முகமது ராபிக் நீங்கள் அழைத்தீர்கள். இங்கு மீண்டும் அழைக்க வேண்டும். அழைப்பு வரும் பொழுது இணைப்பு கிடைக்காதுவிட்டால் கலைக்க வேண்டாம், மீண்டும் தொடருங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இப்போது குருபாஸ்கர் அவர்கள் ஒரு பாடலை தந்திருந்தார். அந்த பாடல் சந்திப்பு திரைப்படத்திலிருந்து. அவர் நாலு மூலம் பூ வாங்கி வந்திருக்கின்றே என்று கூறிக்கொண்டு வந்திருக்கின்றார். வாங்கி வந்த பூவை நாங்கள் எப்படியான பூ என்று கேட்கத்தானே வேண்டும். கேட்டு பார்ப்போம் அந்த பாடலை. குருபாஸ்கர் உங்களுடைய பூ. அந்த பூ வந்த அந்த பாடல் வந்த திரைப்படம் சந்திப்பு. எங்கே அன்பு மகள் ஷியாமலா அழைத்திருக்கின்றார். வாருங்கள் வாருங்கள் ஷியாமலா.
2: வணக்கம்.
0: வணக்கம் மகளே. நலமாக இருக்கின்றீர்களா?
2: நல்லா இருக்கேன்.
0: மகிழ்வா இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். கேட்க மகிழ்வாக இருக்கின்றனர். என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
2: என்றும்
0: இந்த அன்பு குழந்தைகளுக்கு என் ஆசீர்வாதம் இருந்தே ஆகும். நன்றி அம்மா. இறைவன் கொடுத்து வைத்தவர்கள். என்ன பாடலடா என்று நீங்கள் கேட்டு மகளை போகின்றீர்கள் அப்பாவோடு?
2: அப்ப அரசியல் படம் பா.
0: என்ன
2: அரசியல் அந்த படத்துல இருந்து ஆராயம் தோழியே குளம் வாழவே விளக்கே அந்த பாட்டு பா.
0: அந்த பாடலை பாடியவர்கிட்ட குரல் வித்தியாசமான குரல் மற்றவர்களை விட இல்லையா?
2: அழகி. அவங்க பேரு எனக்கு தெரியல.
0: நல்ல குரல். அவரோட வித்தியாசமான தொனியிலே வரும் குரலாக உங்களுக்கு அந்த பாடல் ஆறாவது பாடலா தருகிறேன் மகளே. கேட்டு மகிழ்ந்துருவோம். நன்றி. நன்றியடா. நன்றி. அடுத்த உறவு யார் வந்தவர்கள்? சென்று விட்டார்கள். உடனே சென்று விட்டார்கள். தாமதிக்க வேண்டும். அழைக்க வேண்டும். மீண்டும் அழைக்க வேண்டும். இங்கே அடுத்த உறவு மஞ்சுளா வந்திருக்கின்றார் கனியம் பாடியில் இருந்து. வணக்கம் மஞ்சுளா. மஞ்சுளா வணக்கம்.
3: வணக்கம் பா. நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் மகளே. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமா இருக்கிறேன்பா. கால் வலி தான்பா.
0: அது எல்லோருக்கும் உள்ளதுதானே. கால் வலி, கை வலி, முதுகு வலி, மனவலியும் இருக்கும் தான். அதுகளை எல்லாம் நாங்கள் பொறுத்துக்கொள்ள வேணும். இதையெல்லாம் நாங்கள் வானலையில் சொல்லி மற்றவர்களுக்கும் வலியைப்பட வைக்க கூடாது. என்ன உங்களுக்கு கால் வலி என்ன? எங்களுக்கு மனம் வலிக்கும் தானே. இருப்பினும் அது விரைவில் குணமடையும் என்று ஆசீர்வாதம் பண்ணுகிறேன். எங்கே உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
3: படம் மனசாட்சிப்பா.
0: அதுதானே மனசாட்சி. தெரிய வேணும் கால் வலி ஏன் வருகிறது இல்லையா? வயசுக்கு வரலாம், பலவீனத்தாலே வரலாம், கூடுதலான பணிபுரிகளால் வரலாம், சோம்பலினாலும் வரலாம். இதுல எது வந்தேன் மனசாட்சிக்குத்தான் தெரியும். நீங்க என்ன பாடல் எத்தனை போகின்றது?
3: லவ் பண்ணுங்க சார்.
0: அப்படியா? லவ் பண்ணுங்க சார். சரி, லவ் பண்ணுங்க சார் என்று கூறிய நீங்கள் லவ் பண்ணுங்க லேடி என்றால் நீங்களும் லவ் பண்ணுவீங்களா? சிறப்பான பாடல் நகைச்சுவை பேசினோம். கேட்டு மகிழ்ந்துருவோம் மகளே. கேட்டு மகிழ்ந்துருவோம். நன்றி அம்மா. நன்றி. உங்களுடைய பாடல் ஏழாவது பாடலா தருகின்றேன். அடுத்த உறவு எங்களுடைய குளப்படி சிங்கம் பாரூக் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் பாரூக். பாரூக் பாரூக் வணக்கம். வணக்கம் பாரூக். எங்கே உங்கள் இணைப்பை காணவில்லை. ஆதலால் நான் குருபாஸ்கருடைய பாடலுக்கு செல்ல இருக்கின்றேன். வணக்கம். வணக்கம் பாரூக். காணவில்லை. மின்மலையங்கள் குருபாஸ்கர் உங்கள் பாடல் அடி நாலு மூலம் அடி வாங்கி அடி நான் வாங்கி வந்தேன். நீ நாலு மூலம் பூ சந்திப்பு திரைப்பட பாடல்.

நான் வாங்கி வந்தேன் நீ என்னால் முழப்பு அந்த பெண்ணாடி வப்பெண்டி வாசனைய பாரு மணக்க மணக்க மயக்க மயக்க இழுத்து அணைச்சா இனிக்க இனிக்க அடி எம்பாடு எம்பாடு கொண்டாட்டம் கும்பாளமே அடி நான் வாங்க

கற்றது வச்சவரானது இந்த டீனேஜுதான் இந்த சரித்திரம் படித்திட பரிச்சயம் முடித்திடவா நான் வாங்கி வந்துட்டேன் நல்ல மொழி அதை பின்னாடி வந்து

0: வாங்கி வந்தேன்னாலும் வழக்கு அத பின்னாடி பண்டிட்டு வாசனையப்பாரு மணக்கம் மணக்க மயக்கம் மயக்க இழுத்து அணக்கா இனிக்க இனிக்க அடிவம் படு எம்படு கொண்டாட்டங்கு மழமே.
1: இனிமையான அந்த பாடல் அடி நான் வாங்கி வந்திருந்த நாலு முட பூ என்று வந்த பாடலை கேட்ட வேளையிலே அன்பு மகாலிங்கம் ஓடிவருகின்றார். அழைத்து விடுவோம், அதை விட வேறு உறவோடும் அழைத்து விட்டு கலைக்காதீர்கள், மீண்டும் அழையுங்கள். வணக்கம் வணக்கம் மகாலிங்கம் அவர்களே.
2: வணக்கம் ஐயா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? அம்மா நலமா இருக்காங்களா?
1: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா? ஊரில் எப்படி எல்லோரும் நலமா?
2: எல்லாரும் நலமையா. நான் ஊர்ல இருந்து சென்னையில இருந்து நேத்தியா வந்துட்டேன்.
1: வாழ்த்துக்கள். சிறப்பு பாதுகாப்பாக வந்தது மகிழ்ச்சி. என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
2: விஷாக்காரம் படத்துல இருந்து கடலோரம் வாங்கிய காத்து குளிரா இருக்குது. நேற்று
1: இன்னைக்கு
2: வாங்கின காத்து
1: சூடாயிருக்கு.
2: ஆமா, இங்க சூடா இருக்கு.
1: அதனால வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் எட்டாவது பாடலாக கிடைக்கும், ஒன்பதாவது பாடலாக வரும், எட்டாவது பாடலாக கிடைக்கும். வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி மாலிங்கம். நன்றி
2: நன்றி.
1: அடுத்த உறவு அன்பு கண்ணன் வந்திருக்கின்றார். சிங்கக்குடி கண்ணன் வணக்கம்.
3: அப்பா வணக்கம். அப்பா
1: வணக்கம்.
3: நலமா இருக்கீங்களா?
1: வணக்கம் மகனி. நான் நலமாக இருக்கிறேன் ஐயா. நீங்க நலமாக இருக்கின்றீங்களா?
3: நலமா இருக்கேன்.
1: இந்த என்ன பாடலை கேட்போம் நீங்கள் தரும் பாடல்?
3: அப்பா எனக்கு பாசமலை படத்துல இருந்தீங்கப்பா. ஆனந்தா என் கண்ணையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். எப்போ ஆனந்த கண்ணியை தான் பாக்கணும்
1: அப்படின்னு
3: அந்த பாட்டுப்பா.
1: அது பாட்டு பாடல் பாடல் வாரா என்று வாராயன்றோழி வாராயோ என்ற பாடல் தானே?
3: ஆமாங்கப்பா.
1: அதுக்கு முன்னப்போய் அவர் பேசுகிறார், அண்ணா பேசுகிறார் தங்கைக்காக இல்லையா?
3: ஆமாங்கப்பா.
1: அண்ணன் தம்பி வாரம் இல்லப்பா. இது வாராயன்றோழி பாடல் உங்களுக்கு கிடைக்கும் என்பதனே கேட்டு கொண்டிருக்கிறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே அன்பு சந்தன் ராஜ் அவர்கள் வருகின்றார்கள். விரைவில் வந்துவிட்டால் வாழ்த்துக்கள். பதிவிலே உங்கள் பாடல் வருகின்றது. என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்? அப்படி இருந்தீர்கள் நலமாக நலம் நலம். நல்ல ஒரு நேரம் பகலும் இரவும் சந்திக்கும் வேளையிலே இணைந்திருக்கின்றோம். எப்படி உங்களுடைய விழாக்கள் எல்லாம் சிறப்பாக நடந்ததா? ஆண்டு விழாக்கள் நல்லது நல்லது. இன்றும் எங்கள் அன்பு உறவு என்னவள் பிறந்த நாள் கொண்டாடுகின்றார்கள்.
2: அமைதியாக நம்முடைய முன்னிலை வானொலி சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பொண்ணை சரணடைந்தேன் அப்படிங்கிற தரப்பில் இருந்து ஒரு பாடல் கேட்போம்.
1: என்ன பாடலா?
2: கலக்கமா
1: மயக்கமா? கலக்கமா
2: நெஞ்சில் மயக்கமா?
1: அட என்ன
2: கண்ணா கலக்கமா?
1: ஓ கண்ணா கலக்கமா நெஞ்சில் மயக்கமா?
2: நெஞ்சில் மயக்கமா
1: கண்ணா கலக்கமா. கண்ணன் வந்திப்பதான் போறார். அவர் கலங்கவில்லை போல் தெரியுது. கலக்கமே உன்னை சரணடைந்தேன் திரைப்பட பாடல் இல்லையா? நல்லது நல்லது. சந்தன்ராஜ் அவர்கள் அவர்கள் பாடல் காட்டில் வைத்திருக்கிறேன். நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவு யாராவது இருக்கலாம், ஓடிவிட வேண்டும். அடுத்த உறவு அழைத்தீர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
4: அப்பா வணக்கம். அப்பா
1: வணக்கம். மகளே சரிதா. வணக்கம் மகளே சரிதா ராமன். மம்மனவை பேசுவோம். நலமாக இருக்கின்ற நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
4: நலமா இருக்கிறோம்.
1: மகிழ்வாக இருக்கின்றீர்களா? மகிழ்ச்சியோடு இருக்கின்றீர்களா?
4: மகிழ்வா இருக்கிறோம்.
1: மகிழ்வாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அப்படி என்றால் இந்த நேரத்தில் என்ன பாடலை நாங்கள் கேட்போம்?
4: சிந்து பேரவையிலிருந்து நான் ஒரு சிந்து காவடி சிந்து.
1: அற்புதமான பாடல். நான் ஒரு சிந்து காவடி சிந்து. நான் ஒரு சிந்து காவடி சிந்து. அந்த பாடல் உங்களுக்கு 12வது பாடலாக கிடைக்கும். மகளை கேட்டு மணந்திருக்கோம்.
4: நன்றி
1: நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு எங்களுடைய அன்பு மகன் ஞானசேகரன் அழைக்கிறீங்க. வணக்கம் ஞானசேகரன்.
5: வணக்கம்.
1: வணக்கத்தை தந்த உங்களுக்கு உங்கள் பகல் வணக்கத்தை அறிவித்தேன். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பகல் நேரம், நான் ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரம் இரவு நேரத்தில் இருக்கின்றேன். இன்னும் 3 நிமிடத்தில் உங்களோட செவ்வாயில் காலடி எடுத்து வைத்து விடுவோம். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்? என்ன பாடலை கேட்போம் மகனே?
5: துலாபாரம் படத்திலிருந்து பூஞ்சிட்டு கண்ணங்கள் அந்த பாட்டு.
1: ஓ பூஞ்சிட்டு கண்ணங்கள். வாழ்த்துக்கள். அந்த பாடலை தருகின்றேன் கேட்டு மகிழ்ந்துவோம் அனைவரும். பூஞ்சிட்டு கண்ணங்கள். நன்றி
5: மகனே.
1: சந்திப்போம் மகனே. நலமாக இருங்கள், வளமாக இருங்கள். அன்பு மகள். நன்றி நன்றி நன்றி. அன்பு பேத்தி ஜெய ஜெயா வந்திருக்கா? ஜெயா வணக்கம். ஜெயா
6: வணக்கம்.
1: வணக்கம் பேத்தி. நலமாக இருக்கின்றீர்களா?
6: நலமா இருக்காங்க.
1: நீங்கள் குண்டா இருக்கின்றீர்களா, மெலிவா இருக்கின்றீர்களா?
4: என்ன பார்த்தா
1: நீங்கள் குண்டாக இருக்கின்றீர்களா மில்லி மெலிவாக இருக்கின்றீர்களா?
4: நான் குண்டாக இருக்கிறேன். ஏன் இந்த சந்தேகம்?
1: ஏனென்றால் நான் குண்டு பேட்டி என்று அழைக்க எனக்கு விருப்பமா இருக்கின்றது. வணக்கம் குண்டு பேட்டி ஜெயா அவரு, நலமா இருக்கின்றீர்களாமா? என்ன பாடல் வேணுமென்று?
4: எனக்கு உயிரே படத்துல இருந்து பூங்காற்றிலே பாட்டு வந்ததா.
1: ஓ, பூங்காற்றிலே கேட்க, பூவிலே கேட்க
4: இல்ல பூங்காற்றிய போது அது எங்க பார்த்தாலும் வீசிடும்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. காத்துல வந்தால் பூவில வரந்தானே ஆட்டோமேட்டிக்கா இல்லையா? வாழ்க்கைமா உங்க பாடல் காத்துல தருகின்றேன். இணைந்து சிறப்பித்தவங்க நன்றி தாயே, நன்றி நன்றி பேசி நன்றி. அடுத்த உறவு யாரா இருக்கலாம்? எங்களுடைய அன்பு உறவு ஒருவர் அழைத்து இருக்கின்றார். இவர்கள் நீரம் புகுந்து ஓடி வருகின்றார்கள். பாருங்கள் பாரம், நீங்க எட்டாவது உறவாக வந்து இப்படிதான் இணைப்பை பெற்றிருக்கின்றீர்கள். ஒரு பாருங்கள், என்ன பாடலை சிறப்பு கொண்டீர்கள்? எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? மகிழ்வாக இருக்கின்றீர்களா? நலமாக மகிழ்வாக இருக்கும் இந்த வேலையில எங்க பணியோடு இருப்பது தெரிகிறது. என்ன பாடல் சிறப்பு கொண்டீர்கள்? மாப்பிள சும்மா முறைக்காதங்கப்பா, பொண்ண கொடுத்துருக்க இல்லையா? அட மாப்பிள சும்மா முறைக்கா, முறைச்சா மூணு போட்டுருவாங்க இல்லையா? நல்லது
6: பிறந்தநாள் காரணம்
1: சிறப்பு. உங்களுடைய வாழ்த்துக்கள் அங்கே சென்றடையும் அவர் பெற்றுவிட்டார். நன்றி, வாழ்த்துக்கள் நந்தினிக்கு. நன்றியை கூறிக்கொள்ள நன்றி. நானே மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்படி என்னுடைய ராபிக் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் ராபிக்.
7: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் ராபிக். நலமாக இருக்கின்றீர்களா?
7: நலமா இருக்கீங்க? நலம்?

0: நீரகாலம்தான் அடையாப்பா நல்ல பாடலா இருக்கும்.
1: ரஜினியா நடிச்ச படம், ரஜினிகாந்த் ராதிகா நடிச்ச படம் ஊர்காவலன்.
2: அது மட்டும் இல்லாமல் ஒரு செய்தி உங்களுக்கு தர வேண்டும். ஒரு பதில் போட்டிருந்த நாகரிகமான முறையில் ஒரு அன்புறவு நீர் நீரத்தில் ஒரு பாடலை கேட்கும்போது திரைப்படத்தை மாறி எழுதிவிட்டார். அதை எனக்கு மட்டும் அதை குறித்திருந்த அந்த நாகரிகத்தை நான் வாழ்த்துகின்றேன். நாகரிகமான முறையில் எனக்கு கூடியால் என்ன படம் அல்ல வாழ்த்துக்கள் மனமே. நல்ல பழக்கம், நல்லதொரு பழக்கம் உங்களுடைய பழக்கம். நேரடியாக பொதுவிலே சொல்லாமல் எனக்கு மட்டும் அதை கூறும் அழகான நாகரிகமான செயல் என்று வாழ்த்திக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி நன்றி
2: நன்றி. சந்திப்போம். வணக்கம் வணக்கம் நண்பு ஜோஜ் அவர்களே. ஆயசனூர் ஜோஜ்
3: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
3: நலமாவும் மலமாவும் மகிழ்ச்சியாவும்
2: அப்படியே வாழ்த்துக்கள். நாங்களும் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம் உங்களோடு பேசிக்கொண்டு. என்ன பாடலை பணி நேரத்தில் ஓடி வந்து கேட்டீர்கள்? என்ன பாடல் தர வேண்டும்?
3: சேதுபதி படத்துல இருந்து கொஞ்சி பேசிட வேணும் அந்த பாடல் ஐயா.
2: அப்ப அடிச்சு பேசப்படுமா? கொஞ்சத்தான பேச வேண்டும். சரி, கொஞ்சி பேச வேண்டாம். அது கரைச்சல் இல்லையா? சும்மா கொஞ்சி பேசிக்கொண்டா, கொஞ்சி பேச வேண்டாம். வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் காற்றலையில் தருகின்றேன். கேட்டு மறந்துடுவோம். விரைவில் செல்ல வேண்டி இருக்கின்றது. அன்பு உறவு அழைத்துக் கொண்டிருக்கின்றார். நன்றி மனே, நன்றி. அடுத்த பாடல் என்னுடைய அன்பு உறவு குருபாஸ்கரோடு இணைந்த மோகன் இன்றுதான் இணைந்தார். என்ன, நாம் உடனே பாடல் கேட்டு விவரம் ஏதும் கிடைக்கவில்லையே என்று அழைத்துக் கொண்டிருப்பார். அவர் பாடல் ஆயத்தம் இல்லாமல் வந்தபடியால் தான் தாமதமாகியது. படையப்பா திரைப்படுத்திருந்த மோகன் என்று புதிதாக இணைந்த உங்களுக்கான பாடல் சுத்தி சுத்தி வந்தீங்க. இந்த பாடலை கேட்டு மீண்டும் மீண்டும் சுத்தி சுத்தி வாருங்கள் எங்களோடு.

தானே அந்த பாடலை கேட்டு எங்களுக்கு இன்னும் பாடல் வேற இருக்கின்றது. அந்த பாடலை கரூர் ராஜேந்திரன் நீங்கள் கேட்ட பாடல் சொக்கட்டன்னத்தில் தான் அந்த பாடல் வருகின்றது. அந்த பாடல் காட்டலை உங்களோடு நாங்களும் இணைந்துடுவோம் கேட்டிடுவோம்.

0: நெஞ்சினிக்கும் பாடல்களை நேர் நிறுத்துகள் வந்து உங்கள் விருப்பமாக கேட்டு மகளை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் நேயர் விருப்பத்திலே பண்பலையில் பாடல்களை கேட்டு மகிழ்பவர்கள் பணியில் இருக்கும் பொழுது நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம், இனிமையான பாடல்கள் என்று கூட எழுதியிருக்கின்றீர்கள். நான் வர வேண்டும், இந்த நிகழ்ச்சி நிகழ வேண்டும் என்று வரவேற்பு கூறி வாழ்த்து கூறி பல உறவுகள் எழுதியிருக்கின்றீர்கள். அன்பு உறவுகளில் பலர் வந்து அழைத்து பார்த்துவிட்டு விட்டு சென்றிருக்கின்றது. உங்கள் இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை, காரணம் வேறு பாடல்கள் ஓடிக்கொண்டிருந்தது. உங்களுக்கு ஒரு கூறியிருந்தேன், ஒரு பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அதை நன்றாக விட்டு கேளுங்கள். உறுதி வரி வரும் பொழுது உறுதி சரணம் வரும் பொழுது நீங்கள் அழைத்திருந்தால் நேரடியாக என்னுடைய தொடர்பு கூடி வந்துவிடலாம் என்றும் கூறி தந்திருக்கின்றேன். அதை கடைப்பிடிங்கள். அன்பு உறவுகளை இந்த வகையில் பலர் வந்து பாடல்களை பதிவு செய்து சென்றிருக்கின்றார்கள். குறுகிய நேரம் தான் இருக்கின்றது. பாடல்கள் நீங்கள் கேட்பதற்கு வரவேண்டியவர்கள் வந்து இணைந்து கொள்ளுங்கள். அடுத்த பாடல் ஒன்று ஒலிக்கிறீர்கள். இப்போது நாங்கள் நீங்களும் நாங்களும் செவ்வாய்க்கிழமைகள் சங்கமித்து விட்டோம். உங்களுக்கு நேரம் 12:14 உங்களுக்கு 10:45 அந்த வகையில் முற்பகல் உங்களுக்கு எங்களுக்கு இப்பொழுதுதான் உங்களுக்கு முற்பகல் ஆரம்பித்து வருது. நாங்கள் நள்ளிரவை தாண்டித்தான் செவ்வாய்க்கிழமையில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். நன்றிகள் அன்பு உறவுகளை. இந்த வேளையிலே அன்பு தமிழ்வாணன் அவர்கள் சிதம்பரத்திலிருந்து திருடாதே பாப்பா திருடாதே என்ற ஒரு பாடலை திருடாதே திருப்படத்திலிருந்து கேட்டிருந்தார். அந்த பாடல் காற்றலில் வரும் வேளை அன்பு மகள் ரேவதி இணைந்து விட்டார். மீண்டும் கலைக்கவில்லை. வணக்கம் வணக்கம் மகளே ரேவதி. ரேவதி வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். களைப்படைக்காமல் தொடர்ந்து அழைத்து பிடித்து விட்டீர்கள். பிடித்து விட்டீர்கள் வந்து ஓடி வந்து நலமாக நலமாக இருக்க வேண்டும், நலமாக இருக்க வேணும், நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருப்பது எங்கள் நீண்ட கால உறவு.
1: நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் எல்லோரும் கேட்கிறோம்.
0: அப்படியா,
1: நல்லா இருக்கணும் நாங்கள் வேண்டுகிறோம்.
0: நீங்கள் வேண்டி கிடைக்கலாமா? இந்த பிள்ளைகளை எல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கும்போது எங்களுடைய உங்களுடைய நலன்கா என்னுடைய நலன் நாடி நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கும் பொழுது நான் நலமாக இருக்க வேண்டும். அது இறைவன் தீர்ப்பு. வாழ்த்துக்கள் இறைவன் தந்தமைக்கு நன்றி கூறி உங்களுக்கு வாழ்த்து கூறி பல தடவை அழைத்து கலைக்காமல் மீண்டும் அழைத்து தொடர்ந்து விட்டீர்கள் என்னை. என்ன பாடலை தருவோம்?
1: அப்பா இந்தியன் படத்திலிருந்து பச்சை கிளிகள் போலோடு அந்த பூமிக்கு அந்த பாடல் நன்றாக இருக்கும்.
0: அப்பா
1: நன்றாக குடும்பம் பாடுற
0: அப்பாவுக்கும் மகளுக்கும் உள்ள நெருக்கத்தை அழகாக எடுத்து காட்டுகின்றது அந்த பாடல் இல்லையா? உங்களுக்கு அந்த பாடல் கிடைக்கும். 17 பாடலா கிடைக்கும் சரியா? அந்த அது வளர்ந்து வாழ்த்துக்கள். நலமாக இருந்தால் மீண்டும் மீண்டும் சந்திக்கும். நன்றி நன்றி நன்றி நன்றி. தமிழ் வாணன் ஐயா உங்கள் பாடல் காற்றலை திருடாதே பாப்பா திருடாதே. சாந்தி அன்புமுறை சாந்தி வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் சாந்தி. சாந்தி வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கின்றேன். களைப்படையாமல் தொடர்ந்து அழைத்து இணைந்து விட்டீர்கள் என்னோடு. நலமாக மகிழ்வாக இருக்கின்றீர்களா? சரி, இப்பொழுது என்ன பாடல் என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
2: பூக்காரி படத்துல இருந்தா காதலின் அந்த பாட்டு.
0: காதலின் பொன் வீதியில் பூக்காரி திரைப்படுத்த பாடல். நீங்க பழைய பாடல் இருந்தாலும் இனிய பாடல் உங்களுக்கு அந்த பாடல் கிடைக்கும். காத்தலையில் இணைந்த சிறப்பித்த நன்றி. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி சாந்தி அவர்களே. நன்றி நன்றி நன்றி. இது முன்னாள் தமிழ் வானொலியில் கூறியிருந்தேன். பரவின் அந்த பாடல் திருடாதே பாப்பா திருடாதே.

திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது.

0: கட்டுதமான ஒரு கருத்தாளமில்ல பாடல்கள். இப்படியான ஒரு வாழ்க்கை தத்துவங்களை எடுத்து கொடுத்து சிறு பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு சிறப்பை ஊட்டும் வகையில் இனிமையாக அந்த பாடலை தந்தவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு கேட்டவராகிய தமிழ்வாணன் உங்களுக்கு நன்றி. அடுத்த உறவு ஒருவர் காற்றலையில் இருக்கின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் ரவீஷ் வணக்கம்
1: வணக்கம்.
0: அங்கே பாலக்காடுல எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களா?
1: எல்லாரும் நலமாக இருக்கின்றது. அதே மாதிரி நம்ம காலநிலையும் நல்லா அழகா இருக்கின்றது.
0: அழகாக
1: நல்ல வெயில் காற்று அப்படி.
0: அப்படியா? நல்லம் நல்லம் கேட்பதற்கு ரம்யமாக இருக்கின்றது. நீரை பார்க்க வேண்டும் போல் இருக்கின்றது, ஆனால் எங்களால் முடியாது. இருப்பினும் மனக்கண்ணால் பார்க்கின்றோம். இந்த இனிமையான ரம்யமான வேளையில் நீங்கள் என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
1: எனக்கு சிரஞ்சீவி நடித்த ஒரு தெலுங்கு படத்தோட டப்பிங் மூவி மலையாளம் ஏ ஹீரோ, அந்த திரைப்படத்தில் இருந்து புன்னார பேடமானே என் அப்படி ஒரு பாடல்.
0: புன்னார பேடமானே என்ற ஒரு பாடல். அப்படி இருந்தால் என்ன
1: புன்னாரம் வந்து சொன்னா கொஞ்சம் அருமையான ஒரு மான்.
0: அழகான மான். சிறப்பான மானே அந்த பாடல்.
1: புள்ளிமானே அதே மாதிரி
0: அந்த அழகான புள்ளிமானே என்பதுபோல அந்த பாடல் வருகின்றது. நல்லது, அந்த பாடல் காற்றலையில் கிடைக்கும், காற்றலையில் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு அந்த பாடலை உங்களுக்கு தர விரும்புகிறேன். இணைந்து சிறைத்தமைக்கு சிறப்பித்தமைக்கு நன்றி ரவீஷ். எல்லோரும் நலமாக வளமாக மகிழ்வாக வாழுங்கள். நன்றி. நன்றி ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடலை கேட்டு மகளும் வேளையிலே அடுத்த பாடல் வர இருக்கின்றது. வாராய் வாராய் என் தோழியே என்ற ஒரு அழகான பாடல், அரசியல் திரைப்படத்து பாடலை பாடியும் காட்டியிருந்தார் அன்பு மகள் ஷியாமலா. காத்துக்கொண்டு இருக்கின்றார், பாடல் எப்போது வரும் என்று. இது உங்கள் பாடல் காத்தலையில்.

0: அரசியல் திரைப்படத்தில் இருந்து இசை அரசர் வித்யாசாகர் அவருடைய இசையிலே வந்த அற்புதமான ஒரு பாடல் ஷியாமளா, நன்றி உங்களுக்கு, நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த வேளையிலே அடுத்த பாடலை தர இருக்கின்றார் எங்களுடைய கனியம் பாடியிலிருந்து அற்புதமான மஞ்சுளா. நீங்கள் கேட்ட அந்த பாடல் மனசாட்சி திரைப்படத்திலிருந்து, லவ் பண்ணுங்க சார். மிகவும் பழைய திரைப்படம், பழைய பாடலாக இருந்தாலும் இனிமையான பாடல் கேட்போமா?
1: லவ் பண்ணுங்க சார், லவ் பண்ணுங்க சார், நான் வேண்டாங்களே, அது லைஃப் பிரச்சனை சார், வெறு விளையாட்டில்லே. லவ் பண்ணுங்க சார், லவ் பண்ணுங்க சார்.

0: லவ் பண்ணுங்க சார், நான் வேண்டாங்களே. அது லைஃப் பிரச்சினை சார், விளையாட்டில்லே. லவ் பண்ணுங்க சார், நான் வேண்டாங்களே. அது லைஃப் பிரச்சினை சார், விளையாட்டில்லே.
1: இனிமையான அந்த பாடல் மனசாட்சி திரைப்படத்திலிருந்து ஓடி வந்து சென்ற நகைச்சுவை பாட்டாக இருந்தாலும் சில கருத்துக்களை எடுத்துச் சொன்ன பழைய பாடலாக இருந்தாலும் நீண்ட நாட்கள் காற்றலைக்கு வரவில்லை, இன்று வந்ததை இட்டு மிச்சுகிறோம். இந்த வேளையில் சிவா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தந்திருந்தார் வளைகுடா நாட்டின் சவுதி அரேபியாவில் இருந்து எங்கள் அன்பு ஃபாரூக் அவர்கள். உங்கள் பாடலையும் தருவதற்கு முயற்சிக்கின்றேன். தருகின்றது பாடல், அட மாப்பிள்ள முரடு பண்ணாதேங்க.
2: என்ன பாக்குற இப்ப கல்யாணம்?

மருந்து சும்மா மறக்காத மச்சான் சொன்ன கேளு.

0: பாடி வச்ச மால அதொண்டாட இங்கே ஐயருங்க போனீங்க வாங்கோன்னா வாங்கோ அடிக்கிட்ட வாரீங்க ஒய்யாரமா
1: உண்மையான கல்யாணம் ரொம்ப பிஸி
0: வெட்டி கண்ட நேரம் இல்லே போங்கோன்னா போங்கோ ஒரு குள்ள உண்மைதான் கல்யாணமா இவனாடாளும் ராசா இது நம்ம ஊரு ரோசா
2: இது நம்ம ஊரு ரோசா
0: அடடா யார நீங்க வந்து வாழ்க்குங்க வாங்க நெருங்கிடும் பார்வை என்ன ஊர்த்த நேரம் நெருங்கி வருது அடம் மாப்பிள்ள சும்மா மறக்காத மச்சான் சொன்ன கேளு என்ன பார்த்துற இப்ப கல்யாண பந்தல் ஒண்ணு போடு
3: அந்த பாடல் சிவா திரைப்படத்திலிருந்து பாரூக் உங்களுக்காக ஒலித்த வழி நாங்களும் கேட்டு மகிழ்ந்திருந்தது. இது முன்னிட்ட வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சவை கனடாவிலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரம். உங்களுக்கு இப்பொழுது நேரம் சரியாக 11:05 முன் பகல் ஆக இருக்கும் வேளையே எங்களுக்கு நள்ளிரவை தாண்டி 35 நிமிடத்தை எடுத்து 12:35 காட்டும் வேளையிலே அன்பு உறவு மகாலிங்கம் அவர்கள் ஒரு நேற்று கடற்கரைக்கு சென்று காட்டு வாங்கினார். இன்று எப்படி இருக்கும் என்று இன்று கொஞ்சம் சூடாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். காட்டு வாங்க போனேன் நேற்று காத்து வாங்க போனேன் என்ற பாடல். அந்த பாடல் இப்பொழுது காற்றடைக்கு வர இருக்கின்றது. விக்ஷாகாரன் திரைப்பட பாடல் உங்களோடு நாங்களும் கேட்கின்றோம். கடவை பாடலாக வந்து எல்லோரையும் மகள வைத்துக் கொண்டிருக்கின்றது என்று புலனத்தில் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் உங்கள்

நேற்று கடலோரம் வாங்கிய காற்று இன்று எப்படி இருந்தது என்பதை பாடலோடு கேட்டோம் அன்பு உறவுகளை. அந்த வேளையில் அடுத்த பாடல் கண்ணா நீங்கள் கேட்ட ஒரு பாடல் பாசமலர் திரைப்படத்திலிருந்து வெளிக்க இருக்கின்றது, உங்களோடு நாங்களும் கேட்க

இனிமையான அந்த பாடல் கண்ணா, முகவரியோடு தான் அந்த பாடலை தர நினைத்தேன், முகவரி கிடைக்கவில்லை, பாடல் தான் கிடைத்ததே, கேட்டு மகிழ்ந்தோம் அந்த மகனே. இனிமையான ஒரு பாடல், பழமையான பாடல், எங்கு போனாலும் மன மேடைகளிலே இந்த பாடலை கேட்கக்கூடியதாக இன்று மொழிக்கும் அற்புதமான ஒரு பாடல். அந்த வேளையிலே இன்னும் ஒரு பாடல் எங்கள் வண்டிக்கு சிலுவை சந்தனராஜ் அவர்கள் கலந்து விட்டிருக்கின்றார்கள். இன்றைய நேரத்திற்கு உன்னை சரணடைந்தேன் திரைப்படுத்த பாடல் கண்ணா கலக்கமாக என்று ஆரம்பிக்கின்றது. கலங்க வேண்டாம் கண்ணா, இந்த பாடலையும் கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

உண்மையான அந்த பாடல் கதையே பாடலாக வந்தது போல் அமைந்திருந்த பாடல் என்று கேட்டோம். அன்பு செந்தம்ராஜ், உங்கள் பாடலை கேட்டு எங்களுக்கு இன்னொரு பாடலை மனவையிலிருந்து கவிஞர் ராமன் அவர்களின் சரிதா ராமன் அவர்கள் கேட்கின்றார்கள் ஒரு பாடல், சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து நான் ஒரு சிந்து. சரிதா, உங்கள் பாடல் வருகிறது மகளே, கேட்போம் நாங்களும்.

அற்புதமான ஒரு பாடல். இனிமையான பாடலை கேட்ட எங்களுக்கு இன்னொரு பாடல் சிறப்பாக வர இருக்கின்றது. காத்தலையில் பூஞ்சிட்டு கண்ணுங்கள் துலாபாரம் திரைப்படத்திலிருந்து அன்புமணன் ஞானசிவரன். நீங்கள் கேட்கும் இந்த நேரம் 12:56 எங்களுக்கு, உங்களுக்கு இப்பொழுது நேரம் 11:26. விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் அன்பு உறவுகள் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அழைப்புகள் நிரந்தரமாக நிறைவாக வந்து பாடல்கள் கூடுதலாக இருக்கின்றபடியால் அவர்களை எடுக்க முடியவில்லை. ஞானசேகரம், உங்கள் பாடல் வருகின்றது. காற்றலை இங்கோடு நாங்களும் இணைகின்றோம். பூஞ்சிட்டு கண்ணங்கள் துலாபாரம் திரைப்படத்திலிருந்து.

சிறப்பான ஒரு பாடலை காற்றலை தந்து சென்றது அன்பு உறவுகளை. நீ நேரத்தில் அடுத்த பாடலை தர இருக்கின்றது. பூங்காற்றிலே உன் சுவாசத்தை ஜே ஜெயா நீங்கள் கேட்ட பாடலம்மா வருகின்றது காற்றலையில்.

இனிமையான அந்த பாடல் ஓடிச்சென்ற வேளையில் நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் புலனத்தையே அந்த உறவுகள் கேட்டு எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இனிமையான பஞ்சாமிர்தம் போல் இருக்கும் என்பது பழைய புதிய பாடல்களை இணைத்து விடுகிறீர்கள். எனக்கும் ஒரு பாடல் தர முடியாத பணியிலே இருக்கின்றேன், எனக்கு நேரமில்லை என்று கேட்கும் பொழுது நான் வருத்தத்தோடு தெரிவிக்கின்றேன். இடம் போகாத காரணத்தால் என்னிடம் இரண்டு உறவுகள் அழைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள், அவர்கள் விடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்.

இருக்க முடியவில்லை நேரம் பற்றாக்குறோம். அதனால் தான் ஆறுதலாக நீங்கள் சிந்தித்து நீங்கள் விரைவில் வந்து எங்களோடு அழைத்துக் கொள்ள பலவனும் அந்த வகையில் ஒவ்வொருவரும் வந்திருக்கிறேன். இன்னும் பல பாடல்கள் ஒருபரப்பு இருக்கின்றது, நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, நிறைவேற நேரத்தை என்று கூறிக்கொண்டு அடுத்த பாடல் அந்த உறவான நாகூர் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் நீங்கள் தந்த பாடல் ஊர்காவலன் திரைப்படத்து பாடல் கேட்போமா?

0: இனிமையான அந்த பாடலை தொடர்ந்து அடுத்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. எங்கள் நீண்ட நாள் உறவு தொடர்ந்து எங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் வளைகுடா நாட்டின் குவைத் நாட்டில் இருந்து ஜோஜ், நீங்கள் கேட்ட பாடல் சேதுபதி திரைப்படத்தில் கொஞ்சி பேசுக வேண்டாம். இனிமையான அந்த பாடல் எப்படி இருக்கும் கேட்போமா?
1: நான் கால் பண்றேன், போய் மூஞ்ச கழுவி போட்டு வச்சுட்டு வந்துட்டு புடிச்சிருந்தா புடிச்சு சொல்லு, புடிக்கலாம் புடிச்சுன்னு சொல்லு.

ஏய் என்னடி ஒண்ணு புள்ளி தூக்கில பேக புடி பாத்துட்டு இருக்க. பேசுறேன் சாரு,

சேதுபதி பாடலை தொடர்ந்து அடுத்த பாடலை தருகின்றார்கள் என் அன்பு மகள். சென்னையிலிருந்து திருநந்தபூர் ரேவதி, நீங்கள் நீங்கள் தந்த பாடல் இந்தியன் திரைப்படத்து பாடல். இப்பொழுது நேரம் 1:16 கனடாவிலே இரவு நேரம், உங்களுக்கு 11:46 பகல் வேளை இந்தியாவிலே. அன்பு உறவுகளே, அதே போன்று தமிழ்நாடு போன்றுதான் ஈழத் திருநாட்டிலும் நேரங்கள் இருக்கின்றது. இந்த வேளையில் அடுத்த பாடலை தருகின்றேன். பச்சை கிளிகள் தோளோடு கேட்போமா அன்பு உறவுகளே.

நல்ல ஒரு குடும்பத்தின் பாச பிணப்பை காட்டும் பாடலை கேட்டு மகிழ்ந்தவர்களுக்கு அடுத்து ஒரு பாடல் காதலின் பொன் வீதியில் கேட்கின்றார். தர்மபுரியிலிருந்து எங்கள் அன்பு சாந்தி நீங்கள் கேட்ட பாடல் காதலின் பொன் வீதியில் போக்காரியை திரைப்படுத்த

இனிமை இனிமை சேர்க்கும் பாடல்களை காற்றலையில் காதோரம் கேட்பதற்கு கலந்துவிட்டு உங்களுக்கு நன்றி கூறும். இந்த வேளையில இறுதியாக ஒரு பாடல் வந்து இன்றைய நேரத்தை நிலையோரையும் விடைபெற வைக்கின்றது என்று ஒரு அன்பு உறவு பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் அவர்கள் வேற்றுமொழி பாடல் ஒன்றை தந்திருந்தார். அந்த பாடல் புன்னாரே பேட்ட மாமி என்ற ஒரு பாடல் வேற்றுமொழி. அந்த பாடலை எங்களுக்கு காற்றலை தர இருக்கின்றது வருகின்றது. அந்த பாடல் உறுதி பாடலாக இன்றைய நேரத்தில் ரதீஷ் நீங்கள் கேட்ட பாடல்

இங்கே அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது என்ப உறவுகளே, இன்னைக்கும் அந்த பாடல் மனிதத்தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவருடைய பாடல் காற்றலைக்கு வருகின்றது, கேட்க இருக்கின்றோம். வேற்று மொழி அல்லவா, சற்று அதை மொழிபெயர்ப்பு செய்துதானே வர வேண்டும். காற்றலைக்கு வருகின்ற பாடல் கேட்போம்.

இனிமையான அந்த பாடல் வேற்று மொழியாக இருந்தாலும் மொழிக்கு ஏது இசைக்கு ஏது மொழி என்பதற்கிடமா இந்த நாங்கள் ரசித்தது இசையைத்தான் இசையோடு வந்த பாடலும் எங்களுக்கு இருப்பமாக இருந்த அந்த பாடல் அந்த பாடலை கேட்டதோடு எங்கள் வெயில் நேரம் நிறைவுக்கு வந்துவிட்டது. அந்த உறவுகளே அழைத்த உறவுகளை இணைக்க முடியவில்லை என்ற வருத்தத்தோடு இருக்கின்றேன். அது மட்டுமல்ல பிள்ளனத்தில் நான் பணியிலே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறேன். பஞ்சாமிர்தம் போன்ற பழைய புதிய பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கும் ஒரு பாடல் தாருங்கள் சார், என்னால் உங்களிடம் வந்து கேட்க முடியாது என்று எழுதியவரை கேட்டு இறக்கப்படத்தான் என்னால் முடிந்ததை தவிர அவருக்கு நான் வழிவகுக்க முடியவில்லை. ஏனென்றால் நேரலையில் வந்து வினைப்பதற்கு அழைத்தவர்களுக்கே இடம் பெறவில்லை. நீங்கள் இறுதி நேரத்தில் வந்து அழைக்கும் போதே என்னுடைய பாடல் வரிகள் நிறைந்து இருக்கின்றது. நேரத்தை நான் கணக்கிட்டுத்தான் பாடல்களை எடுப்பது வழக்கம். அதனால்தான் நான் வந்து ஆரம்பித்தவுடன் கூறினால் தருபவர்கள் விரைவாக வந்துவிடுங்கள், ஆரம்பத்திலே வந்து பதிந்து விட்டால் நல்லது என்று. இருப்பினும் இங்கு பதிந்து வந்தவர்களுக்குள் இரண்டு மூன்று மூவர் வர முடியாமல் சென்று விட்டார்கள். நேற்றைய தினம் வந்து திரும்பி சென்றவர் என்பது அளவும் இல்லை. அவர்களுக்கு தெரியும் தாங்கள் நேரம் என்னோடு ஒத்து வரவில்லை என்று. எதற்கும் ஒரு வழியை செய்வோம். நேரம் இப்பொழுது 12:04 தொட்டுவிட்டது. உங்களுக்கு 4 நிமிடம் கூட எடுத்துவிட்டேன். இத்தோடு நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அனுப்ப இருக்கின்றேன். அடுத்த நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்க இருக்கும் வேளையிலே எல்லாம் வல்ல இறைவன் இந்த வேளையை தந்து எங்களை நல்லபடி இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தி வெற்றி பெறச் செய்வதற்கு நன்றி கூறும். இந்த வேளையிலே இருவரம் கூப்பிச்சிரம் தாழ்த்தி உலகில் உள்ள உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வான குறைவற்ற செல்வத்தை உற வேண்டும், அதை தர வேண்டும் அறைவா என்று கேட்டு உங்களோட இணைந்து சிறப்பித்த வைக்கும் கேட்டவர்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி அன்புடன் விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் நிறைவு பெற்றது என்று நிறைய விருப்பம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். காலை நேர வணக்கம். இங்கே 10:52, அங்கு இரவு நேர வணக்கம் 9:23. இங்கே இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 10:52. நலம் தானே என் அன்பு உறவுகளை, முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டிலையில் உங்களோடு மீரா. கதம்பம், இது உங்களுடைய மாலை கதம்பம், இரவு நேர கதம்பம். காலையில் வந்தது காலை கதம்பம், எங்களுக்கு அது இரவு நேர கதம்பம். பாருங்க எப்படியான சூழ்நிலையில நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. அங்கு இரவு என்றால் இங்கு பகல், இங்கு பகல் என்றால் அங்கு இரவு. சரி, அதாவது வித்தியாசமான செயல்பாட்டில் இருப்போம். அங்க தூங்கிக் கொண்டிருப்பார்கள், இங்க நாங்க பேசிக் கொண்டிருப்போம். இங்க நாங்க தூங்கிக் கொண்டிருக்கும் போது அங்க பேசிக் கொண்டிருப்போம். நான் அப்படி இருக்கிறது இல்லை, தூங்குறதும் எல்லாம் ரெண்டு நேரத்திலையும் தான். நீங்க தூங்கும் போதும் தூங்குவேன், நீங்க பேசும் போதும் பேசுவேன். எப்ப எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப எல்லாம் இரவு தான் எனக்கு, தூங்கி எழுந்துடலாம். சரி, ஒரு கண்ணன் பாடலை கேட்போம். அந்த கண்ணன் பாடலை கேட்டுக்கொண்டு கதம்பத்துக்குள் செல்லலாம். எல்லோரும் நலந்தானே, காலையில கதம்பத்துல இணைஞ்சு கொண்டீங்க, கடகடகடன்ட்டு. இவ மாலையில கதம்பத்துல காலையில இணைஞ்சதானே களைப்பா இருக்கு, வந்துட்டு இணையாம யோசிச்சு கொண்டிருப்பீங்க. ஒரு பாடல் காற்றலைக்கு எடுத்து வரலாம்.

0: பாட்டினை இணைந்து கொள்ளும் எங்களுடைய ஆண்டாள் அம்மாவை சந்திக்கலாம். வணக்கம் ஆண்டாள் அம்மா. வணக்கம். ஐயோ இன்றைக்கு வானம், வானம் என்று சொல்லு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானம் இன்றைக்கு என்ன சொல்லு கொடுத்திருக்கு எல்லாருக்கும்? வானம். பாருங்க, சின்ன குழந்தைகளுக்கு இந்த ஸ்கூல்ல பாடம் சொல்லி கொடுக்கற மாதிரி. இங்க ஆண்டாள் அம்மா. அம்மா அம்மா வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? தூங்கலையா நீங்க? நீங்க தூங்கலையா?
1: நான்
0: தூங்கினேன். நீங்க தூங்கலையா? நீங்க தூக்கத்துக்கு போவீங்க. நீங்க பாருங்க, போயும் பிடிச்சிருப்பீங்க சரியா. நிகழ்ச்சி முடியும் வரை கடைசியில வணக்கம் போட்டு போவீங்க. அதான் எனக்கு தெரியறப்ப ஆண்டாள் அம்மா தூங்காம இருக்கிறாங்களே. சரி, இன்றைக்கும் குஷ்பு விட்டு இல்லையா?
1: குஷ்பு அதுங்க வெயில் காயும் போது, வெயில் காயும் போது செஞ்சு பாருங்க. வரும் மழையில வந்து அந்த பனியில வந்து மாவு புளிக்காது இல்லையா?
0: இல்ல, நாங்க அதுக்குள்ள அந்த போடுற,
1: ஹலோ,
0: நாங்க கலந்து வைக்கிற விதம் சரியாக அமையவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அளவுகள் அதுதான் நீங்க சொன்ன மாதிரி. அந்த இட்லி அரிசியும் வாங்கி
1: நாலு
0: சொல்லுங்க. எங்கடா சாயம்
1: அரிசி ஒரு ஒரு உண்டு
0: சொல்லுங்க. அதான்
1: சொல்லுங்க.
0: எங்களோட தாயகத்துல வெள்ளப்பச்சை தெரியுமா? அந்த வெள்ளப்பச்சை அரிசி, அதாவது பச்சை அரிசி பொங்கல் செய்வோம் இல்ல, அதுல வெள்ளையா இருக்கு. அந்த அரிசி தான் இன்னைக்கு தோசைக்கு போடுவாங்க. அப்ப நான் அப்படித்தான் நினைக்கிறேன். தவறா சொல்றேன் சரியா? இப்ப எங்கட தாயத்துல இருக்கிறவங்க என்ன இவங்க பொய்யா சொல்றாங்கன்னு சொன்னாங்க. நான் கண்டிருக்கிற மாதிரி இருக்குது, கண்டிருக்கிறேன். அப்ப எல்லாம் அம்மா அவங்க சமைக்கும் போது நாங்க போய் நின்று பாக்கல இருந்தாலும் இப்ப நான் அதை யோசிக்கிறேன். அப்ப இட்லி அரிசி என்று இப்ப வச்சு பாவிக்கிறீங்க, அதனாலதான் அது புஷ்கு புஷ்கண்டு வருது. இங்க
1: அது பாயில் அரிசி, வேக வச்ச அரிசி, வேக வச்ச நெல்லுல வர அரிசி தான் பாயில் அரிசி.
0: பாயில் அரிசி. அப்ப அது அந்த
1: நெல் அவிப்பாங்கல்ல, நெல்ல
0: நெல்ல அவிச்சு அது குத்தரிசி.
1: நெல்ல வந்து
0: வெள்ளையா இருக்கும், வெள்ளையா இருக்கும் இல்ல?
1: இப்ப எல்லாமே வெள்ளையாம இருக்கு. முதல்ல எல்லாம் கார அரிசின்னு வரும், அது கொஞ்சம் சிவப்பா இருக்கும், இட்லி டேஸ்டா இருக்கும். அப்பலாம் இப்ப எல்லாமே அந்த மேல இருக்கிறது எல்லாம் எடுத்துருவாங்க, எல்லாமே வெள்ளையாதான் இருக்கு. இங்க
0: இருக்கு இருக்கு.
1: அதாவது நெல்ல வந்து அவிச்சு அதுல வந்து மிஷின்ல கொடுத்து எடுப்பாங்க, அது இட்லி யூஸ் பண்றது. சாப்பாடு அரிசி அந்த மாதிரி ரெண்டு ரகம் அதான் நிறைய இருக்கு.
0: குத்தரிசி நாங்க சொல்லுவோம், குத்தரிசி
1: காக்குத்தரிசி. சாப்பாடு வந்து
0: ஆனா இப்ப எத்தனை வகையான அரிசி வந்துருச்சு பாக்கலாம் ஊர்ல? எத்தனை வகை? நாங்க வித்தியாசமா இப்ப பசுமதி என்ன சொல்றாங்க, பசுமதி
1: அது மாதிரி அது வந்து பிரிஞ்சு செய்யறதுக்கு பாஸ்மதி
0: அதுகள். ஆனா கூடிய
1: சாதம் செய்வாங்க, பிரியாணி,
0: பிரியாணி சாதம். அதுக்கு அப்ப சீரக சம்பான்னு சொல்றது என்ன? சம்பா ரைஸ் என்று சொல்றது.
1: பிரியாணி இந்த ரைஸ் பாஸ்மதி ரைஸும் போடுவாங்க,
0: போடுவாங்க. சம்பா, சம்பா
1: ரைஸுமே செய்வாங்க.
0: சம்பா, சம்பா, சீரக சம்பா என்று சொல்லுவாங்க. குட்டி குட்டியா
1: இருக்கும் சம்பா.
0: இப்ப இந்த விவசாயம் செய்யற யாராவது ஒரு தடவை நாங்க கூட்டிக் கொண்டு கேட்கணும் இல்ல? இப்ப என்ன என்ன அரிசி இருக்குண்டு தெரிஞ்சவங்க என்ன சொல்லுங்க பாப்போம். என்ன என்ன அரிசி இருக்கு, நாங்க வந்து என்ன என்ன அரிசி எல்லாம் சாப்பிடுறோம்ண்டு. இப்பதான் எத்தனையோ விதமான அரிசி எல்லாம் வந்துருச்சு. எங்கட ஊர்ல ஐயாறு எட்டு அப்படி
1: அரிசி, குண்ட அரிசி. ஆமா, ஏடிடி 36 அதுதான் வந்து இட்லி ரைஸ்.
0: இட்லி
1: ஏடி 36 பொன்னி வந்து சாப்பிடுறது.
0: பொன்னி, பொன்னி ரைஸ் உடம்புக்கு நல்லா.
1: இட்லி வேலை வச்சு சாப்பிடணும்.
0: பொன்னி ரைஸ் உடம்புக்கு நல்லமா?
1: ஆமா, பொன்னி நல்லா இருக்கும். பொங்கல் நல்லா இருக்கும், பொங்கல் கறி நல்லா இருக்கும்.
0: பொங்கலுக்கும் பொன்னி பாவிக்கிறதா? பொன்னி
1: அதுவும் போடலாம். இன்னொரு அரிசி இருக்கு, இந்த மாவு பச்சை அரிசி இருக்கு, அதுவும் போடலாம், ரெண்டுமே போடலாம்.
0: பச்சை அரிசி அதான் கொஞ்சம் ஒரு பிங்க் கலர்ல இருக்கும்
1: அப்படித்தானே? மாவு பச்சை அரிசி முருகு.
0: இன்றைக்கு பெண்களாகவே நாங்க பேசலாம் இப்ப. வணக்கம் எங்களுடைய ரேவதி அம்மா. அம்மா
2: வணக்கம். வணக்கம்
0: அம்மா.
2: அம்மா வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நலமா இருக்கேன்.
0: நல்லா தூங்கி எழுமே?
2: நீங்க தூங்கினீங்களா? நீங்க தூங்கினீங்களா?
0: தூங்கின தூங்கின நல்லா தூங்கினேண்ணா. நல்ல நல்ல தூக்கம். அதாவது என்னன்னா, என்ன காரணம்னா, ஒரு குழந்தைக்கு நிறைவான ஒரு உணவு கிடைச்சிட்டா நல்லா தூங்கி எழும்பும். நேற்று நேர்களோடய நான் இரவு நேரத்திலேயே நல்லா பேசினேன் அல்லவா, சந்தோஷமா நல்லா தூங்கிட்டேன்.
2: எங்களோட பேசுறதுதான் உங்களுக்கு நிறைவான உணவு
0: இல்லாம. அதனாலதான் பாருங்க, ஒரு மெலிவு கூட இல்லைங்க. நான் எவ்வளவுதான் சாப்பிடாம இருந்தாலும் நான் மெலிய மாட்டேன். அது என்னன்னு தெரியாது. சிரிக்கிறீங்க உண்மை?
1: நினைச்சுமா பாக்குற?
0: இல்ல உண்மையிலேயே நான் மெலிய மாட்டேன். எவ்வளவுதான் நான், அதாவது எனக்கு டாக்டர் என்ன, ஒரு நேர சாப்பாடு தான் சாப்பிட சொல்லிருக்க. ஒரு நேர சாப்பாடு, ஒரு நேரமா சாப்பிடுங்க சொல்லிருக்க. ஆனா அப்படி எல்லாம் செய்து இப்ப நீங்க பாருங்க,
1: ஒரு நேர சாப்பாடு,
0: மீதி நேரம் எல்லாம் அது தண்ணீர் கூட கணக்க குடிக்க கூடாது. இருந்தாலும் அந்த அந்த சுக்கு கோபி அதில் குடிக்கலாம். தேனம், இஞ்சியும் தேனம் கூடுதலாக சாப்பிடணும். மற்றது இப்ப பாருங்க, அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எல்லாரும் மெஞ்சிட்டாங்க. எல்லாரும் எல்லாரும் எத்தனையோ பவுன்ஸ் குறைஞ்சிட்டாங்க, மெலிஞ்சிட்டாங்க. இது உண்மையா ஒரு அதிசயம் தான், என்னன்னு தெரியாது. ஆனா நான் மட்டும் ஒரு 8 pounds இல்ல, 8 pounds தான் குறைஞ்சிருவேன். ஆனா பழைய படிப்பு எந்த அந்த 8 pounds அதுக்கு கீழே குறையவும் இல்ல, இன்னும் கொஞ்சம் மேல போட்டுக்கொண்டு போகுது. என்னன்னா அடிக்கடி நான் இந்த காப்பி குடிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுவும் சுகர் பாதிக்கிறதுல தேன் கூடுதலாக தேன் பாதிக்கிறேன். ஆனா உடல்ல எனக்கு நான் மெலிஞ்ச மாதிரி இல்ல, ஒரே மாதிரிதான் இருக்கேன் அப்படி. அது என்ன
2: நீங்க சிரிக்கிற பூரிப்புல நீங்க பூரிச்சு போயிருவீங்க, பெருத்து போயிருங்க. சிரிச்சு சிரிச்சு சந்தோஷத்திலே உடல் பெருக்குறீங்க.
0: ரேவதி அம்மா, நான் என்னடா ஸ்பூட்டில் கிடைக்கலையே என்று கவலைப்படுறேன். நீங்க நீங்க
2: பூரி மாதிரி,
0: பூரி பூரி பொங்கி வரும் இல்ல, பொங்கி கொண்டு அதுல
2: கையம் குஷ்பு இட்லி மாதிரிதான் பூரி பொங்கும்.
0: பொங்கும், ஆனா குஷ்பு இட்லி நீங்க இப்படி குத்துனாலும் குத்தாது, அப்படி அசிங்கனா போ. அதான் பூரி, பூரி நீங்க ஒரு கப் குத்துனா அது சின்னனா போயிரும் இல்ல, சப்பையா தட்டையா
2: போயிடும்,
0: மலூன் மாதிரி போயிடும். ஆமா, குஷ்பு இட்லி குத்து நீங்க கையால குத்துனாலும் மெலியுமா? இல்ல நீங்க அத பிச்சு வாயில வச்சு மண்டி விழுங்க மட்டும் அது அப்படியேதான் இருக்கு இல்ல?
2: கண்டிப்பா. ஆமா மேடம், அரிசி பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க,
0: அரிசி அத பத்தி எனக்கு சொல்லுங்க. இப்ப அவங்க கொஞ்சம் சொன்னாங்க, ரெண்டு நாங்க மூன்று பேர் அது இருக்கோம், இன்னும் தெரிஞ்சதை எல்லார்ட்டையும் கேட்கலாம். நீங்க சொல்லுங்க, அரிசி வகை என்ன, இன்ன அரிசி என்னதுக்கு பாவிக்கணும், இன்ன அரிசி பாவிச்சா என்ன, அரிசி பாவிச்சா உடலுக்கு நல்லம், ஆரோக்கியம், அழகா இருப்பாங்க, உஷாமா இருப்பாங்க, ரெண்டதெல்லாம் சொல்லுங்க. இப்ப நான் இனி அரிசி அந்த அரிசி தான் வாங்கி சாப்பிடுறேன். சொல்லுங்க.
2: இப்ப வந்து பிரியாணி அரிசின்னு இருக்கேன், அது நார்த் சைட்ல இருந்தா வருது, வடநாட்டுல இருந்தா இங்க கிடைக்குது, பஞ்சாப் அந்த மாதிரி இடத்துல இங்க எல்லா இடத்துலயும் கிடைக்குது சூப்பர் மார்க்கெட்ல. அது வந்து பிரியாணி அப்புறமா புலாவுல செய்யறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும், நீட்டி நீட்டா சேமியா மாதிரி இருக்கும், பக்குவமாக தண்ணி விட்டு பண்ணா.
0: பிரியாணி பிரியாணி அரிசியா? நீங்க பாசுமதி அரிசியா சொல்றீங்க?
2: பாசுமதி தான், பாசுமதி தான் பிரியாணி அரிசி சொல்லுவோம்.
0: அதான் சொல்றீங்க,
2: பாசுமதி அரிசி தான்.
0: அது ஒரு வாசமா இருக்கும் இல்ல?
2: ஆமா, வாசமா நல்லா இருக்கும், அந்த மனமே அந்த சாப்பாடுக்கு ஒரு நறு மனம் நல்லா இருக்கும்.
0: ஆனா சில பேருக்கு அது பிடிக்காது, விருப்பம் இருக்காது.
2: ஆமா,
0: அது எனக்கு பிடிக்காது, அது என்ன தெரியா, நான் சாப்பிட மாட்டேன். அது
2: அப்படிங்களா?
0: விரும்பி சாப்பிட மாட்டேன்.
2: என்னோட பையனுக்கும் பிடிக்காது, ஆனா எனக்கு எல்லாம் அந்த வாசனை பிடிக்கும்.
0: அது இல்ல, அது ஏன் எனக்கு இல்ல, அது ஏன் எனக்கு பிடிக்காதுன்னா அரிசி நீட்டு நீட்டா இருக்குது. சில அவங்க இப்படி நாங்க இப்படி எடுத்து பார்க்கும் போது அது வேற நினைப்பு வருது எங்களுக்கு. கையில இப்படி எடுக்கும் போது நீட்டு நீட்டா சில நேரத்துல அது எங்களுக்கு ஒரு வேற சிந்தனைய கொண்டு வருது, அருவறுப்பா இருக்கு. அதனால எனக்கு அந்த ரைஸ் பிடிக்கிறது இல்ல. சொல்லுங்க.
2: அடுத்தது நீங்க சொன்ன அந்த நாள் வீட்டுல
0: மோர் மிளகான்னு சொல்றாங்கல்ல, அது போட்டு கொஞ்சம் தாளிச்சிட்டு இதை கொட்டி அப்படியே கிளறி எடுக்கும் போது தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் சொட்டு சொட்டா சின்ன சின்ன வெட்டி இருப்போம், அதை அதுக்குள்ள போட்டு இந்த சுண்டல் மாதிரி எடுத்துருவோம், கடலை சுண்டல் செய்வோம் இல்ல, அப்படியே எடுத்து சாப்பிடுவோம் நாங்க. அது ஒரு
2: கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டீங்கன்னா இது டால் மாதிரி ஆயிடும், டால் மாதிரி சப்பாத்திக்கு எல்லாம் தொட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி கூட ஊத்திட்டீங்கன்னா
0: என்ன
2: செய்யணும்னாக்கா, தோல் இல்லாம சொல்றீங்களா, முழுப்பருப்பு,
0: முழுப்பருப்பை தான் நீங்க செய்யறீங்க, பாசி
2: பருப்புன்றது வெட்டின பருப்பு தான் நாங்க செய்யறோம்.
0: இந்த பச்சையா இருக்கிற பாசு பயிறு வந்து பச்சையா இருக்கு,
2: அதை என்ன செய்யணும் சொல்றேன் பாருங்க, அதை என்ன செய்யணும்னு.
0: அது
2: சுண்டல் செய்யணும்னா நல்லா அலசி அத ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சிட்டோம்னா தண்ணியை இருத்திட்டு ஒரு மூட்டை கட்டிடணும் ஒரு வெள்ள துணியில, மறுநாள் அது வந்து முளை கட்டி இருக்கும்,
0: முளை கட்டி இருக்கும்,
2: 2-3 நாள்ல நல்லா நீட்டா பிளான்ட் வரும்.
0: ஓ ஆமா.
2: அவளே அந்த மூட்டையில அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு சாப்பிடலாம், சாப்பிடலாம்.
0: என்ன செய்ய சாப்பிடலாம்
2: போது
0: என்ன செய்ய சாப்பிடலாம் என்ன சொல்லுங்க, அது என்ன செய்யறது
2: பண்ணாம பச்சையா கொஞ்சம்
0: சாப்பிடலாம். நிச்சயம் சலாட் மாதிரி சாப்பிடலாம்,
2: உடலுக்கு அவ்வளவு நல்லது, அது உடலுக்கு அவ்வளவு நல்லது.
0: நிச்சயம் நிச்சயம்.
2: சத்துக்கள்
0: அதிகம், நிச்சயமா அது நீங்க சொல்றது உண்மை. முளைகட்டி இங்க வச்சிருக்காங்க, இந்த பாசிப்பயிறுனா முளைகட்டி
2: வச்சிருப்பாங்க,
0: அது சமைச்சு சாப்பிடணும், என்னதான் உடம்புக்கு நல்லமன்னு
2: சொன்னேன். அது ஏன் நீங்க கூட்டும் செய்யலாம், இதே மாதிரி கூட்டும் செய்யலாம்,
0: கூட்டும் செய்யலாம். அப்படியே
2: பாசி பருப்புக்கு பத்தி இந்த முளை கட்டினதை வேக வச்சு காயெல்லாம் போட்டு செய்யலாம்.
0: சரி, நீங்க இப்ப பொங்கல் செய்யறீங்கல்ல, பொங்கலுக்கு என்ன என்ன பொருட்கள் போடுறதுன்றது சொல்லுங்க. இப்ப நாங்க என்ன போடுறோம், நீங்க என்ன போடுறோம், ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்னன்னா, நீங்க சொல்லுங்க பாக்கலாம். அந்த பொங்கலுக்கு சக்கரை போடுவீங்க, அதாவது
2: சக்கரை பொங்கலா?
0: சக்கரை பொங்கல் சொல்லுங்க, சக்கரை போடுவீங்க.
2: சக்கரை பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும், அரிசி வந்து முக்கால் அளவுக்கு அரிசி மேடம், கால் அளவுக்கு பருப்பு போறோம்.
0: இந்த பருப்புன்றது இந்த பாசி பயிறு வறுத்த
2: பாசி பருப்பு
0: வறுத்தது இல்ல?
2: ஆமா, உடைச்சது,
0: உடைச்சது, உடைச்சது. அப்படியே சொல்லுங்க.
2: இத வறுத்துக்கணும், அரிசியை வறுத்துக்கணும், பருப்பை வறுத்துக்கணும்,
0: அரிசி
2: தனியாக,
0: அரிசி வறுக்கணுமா? அரிசி
2: ஆமா, தனித்தனியா வறுத்துக்கணும்,
0: தனித்தனியா வறுத்து தான்
2: வறுக்க கூடாது, சேர்த்து வறுக்க கூடாது. அப்புறமா என்ன செய்யணும்னா, இத நல்லா வேக வச்சுக்கணும், நல்லா சாதம் மாதிரி வேக வச்சிடணும், வேக வச்சு மூடிட்டு முக்காளுக்கு வெள்ளத்தை எடுத்து அதுல தண்ணிய ஊத்தி தண்ணி இல்லாம வடிகட்டிட்டு பாகு பண்ணிக்கணும், பாகு மாதிரி பண்ணிக்கணும், உருண்டைக்கெல்லாம் பாகு பண்ணுவோம் இல்லையா,
0: கொஞ்சம் காய்ச்சி எடுக்கணும்.
2: ஆமா, காய்ச்சிட்டு நல்லா பாகு வாசனை வரும்போது நம்ம பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க சாப்பாடு, அரிசியும் பருப்பு சேர்த்து வேக வச்சு வச்சிருக்கோம் பாருங்க,
0: நிச்சயம்
2: அதுல பாகு கொட்டி நல்லா கலரிட்டு அப்புறமா ஒரு வாணலியில நெய்ய ஊத்தி முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துரு, இலக்காய் பொடிய போட்டு இதயம் போட்டு கொட்டி
0: கரறிடணும்.
2: இதுதான் சூப்பரான சக்கரை பொங்கல், இது ரெண்டு நாள் இருந்தா கூட நல்லா இருக்கும்.
0: சூப்பரான சக்கரை பொங்கல்,
2: கெட்டே போகாது,
0: கெட்டே போகாது,
2: பாகு ஊத்துறதுனால அது கெட்டு போகாது,
0: கெட்டு போகாது. அப்ப ஆண்டாளம்மா
2: நல்ல தப்ப
0: ஆண்டாளம்மா ஆண்டாளம்மா இப்படிதானே பொங்குவீங்க நீங்க சக்கரை பொங்கல் வித்தியாசமா இருக்கு. நீங்க வறுத்து செய்யறீங்க, அதுல ஏதோ ஒரு டேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அரிசிய கொஞ்சம் சரி, அடுத்த முறை அது இருக்க செய்து பாக்கலாம்.
1: கொஞ்சம் லேசா வறுக்கணும், நல்லா இருக்கும்.
0: வறுத்தா நல்லா இருக்கும். இது இன்றைக்குதான் எனக்கு தெரியும் உண்மையா. இவ்வளவுலாம் நான் பாக்கல, யாரு அரிசிய போட்டாலும் இங்க என்ன பொங்கலுக்கு போட்டாலும் எல்லாரும் வறுத்து செய்ததான் நான் பாக்கல. அத பச்சை அரிசியா வடிவா எல்லாம் கழுவிட்டு அவங்க போட்டு பொங்குறாங்க. அத நீங்க தான் அன்றைக்கு சொல்லி இருக்கிறீங்க. சரி, இப்ப நாங்க
1: கோயில்ல அதான் செய்வாங்க, கோவில்ல கூட
0: அதுதான் அந்த சுவை இல்லையா கோயில்ல எல்லாம் பொங்கல். நெய் போட்டா டேஸ்ட் அதுல. முந்திய பருப்பு, ஏலக்காய், அந்த வாசனை வந்து ஏலக்காய் வாசனை. நெய் தவிர அதுக்குள்ள போட இயலாதானே, வேற ஒண்ணும் போட இயலாதானே அதுக்குள்ள. ஆனா வெண்பொங்கல் இன்னும் சுவை. வெண்பொங்கலுக்குள்ள நெய்யும் அதுக்குள்ள போடுற இதுகளை சொல்லுங்க எனக்கு.
2: என்ன சீரகம், மிளகு, ஜீரகம்,
0: சின்ன ஜீரகம்,
1: பெருங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை.
0: பெருங்காயம் போடுறதா? பெருங்காயம், இஞ்சி
2: பாடலாம், பாடலாம், வாசனையா இருக்கும்.
0: பெருங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம்.
2: அவங்களை கேளுங்க மேடம் செய்முறை.
0: நீங்க சொல்லுங்க, ஆண்டாள் சொல்லுங்க. வெண்பொங்கல் செய்யறது இன்னைக்கு சொல்லுங்க.
1: அதே மாதிரிதான்மா, அரிசி ரெண்டுத்தையும் தண்ணி தானே வறுத்து ஒண்ணுக்கு ரெண்டு தண்ணி வச்சு ரெண்டு மூணு கூட வைக்கலாம். பொங்கல்
0: மூணு
1: தண்ணி வச்சு குக்கர்ல வச்சிடணும். அதுலயே அந்த குக்கர் ஊறதுக்கு முன்னாடியே பெருங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, இஞ்சி எல்லாம் சீவி அதுலயே போட்டுடணும். கடைசியா வந்து தாளிச்சு, முளகு சீரகம் தாளிச்சு, முந்திரி இருந்தா முந்திரி போட்டு தாளிச்சு இறக்க வேண்டியது,
0: அவ்வளவுதான். அப்ப அப்ப அதுக்கு பால் ஒன்றும் விடுறது இல்லையா?
2: பால் மாதிரி கிடையாது,
1: பால் சக்கரை கொஞ்சமா
2: போடுவாங்க.
0: அப்ப கொஞ்சம் இப்ப நெய், இப்ப வெறும் வெண்பொங்கலுக்கு நெய் விடுறதா?
2: நெய் விடணும், நெய் விட்டாதான் நல்லா இருக்கும்.
0: விடணும், ஏன்னா
2: விட்டாதான் நல்லா இருக்கும்.
0: இங்க எங்களுடைய திருப்பதியில காலை உணவு, காலை அவருடைய அவருக்கு நெய்வேத்தியம் அந்த வெண்பொங்கல் தான். அப்ப அதுக்கு நெய் விட்டுருப்பாங்க, அதான் அதுல சுவைய கொண்டு வர அந்த நெய் தான் இல்லையா?
2: மிளகு, சீரகம், இது பச்சையமா வறுக்கப்படுறது ஒரு சுவை.
0: சுவை அப்படியாப்பா, இது வாழ்க்கை பூராவும் இதத்தம் தான் நான் சாப்பிட்டு கொண்டு பேசாம இருப்பேன், வேற ஒன்றும் தேவையில்ல. ஒரு நாளும் வச்சாலும் அழுக்காது
2: என்ன?
0: என்னன்னு அழுக்கவே அழுக்காது. ஆமா,
1: பக்கத்துல இருந்தீங்களா பத்து நிமிஷம் ரெடி.
0: பக்கத்துல அந்த அந்த சாப்பாடு உடனே செய்திடலாம். என்ன உடனே சரி. பாண்டாளம் அவங்க பாட்டை சொல்லுங்க. நான் வானமண்டு சொல்லியிருந்தேன், வானமண்டு தொடங்குற பாட்டு தொடங்குறது இல்ல, இடையிலே வரணும். வான் பாட்டு, வான், வானம், வானம் இருக்கு இல்ல மேல நிலாவ பிடிச்சு வச்சிருக்கு. அண்டாளம்மா, அண்டாளம்மா, நிலாவ பிடிச்சு வச்சிருக்க இல்ல வானம், அதத்தான்
1: சொன்னேன்.
0: வானல் வானம் நிறைய மணிங்க
1: மேடம்.
2: மனிதன் படத்துல வானத்தை பார்த்தேன், பூமிய பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே, பல நாள் இருந்தேன் உள்ள அப்படி நிம்மதி எனக்கு இல்ல அப்படின்னு.
0: ரேவதி அம்மா, அடுத்த முறை டிக்கெட் எடுத்தா உங்கள்ட்டே நேரம் வர, நீங்க மனுஷனை பாக்கணும்னு
2: சொல்லுங்க.
0: பார்த்த உடனே நீங்க விழுந்துருங்க. ஐயோ, இந்த மனுஷனையா நான் பார்க்க நினைச்சேன். எங்களுடைய சந்தர்பாஜ் மாமா நிறைய சொல்றேன் இல்ல, அவங்க வந்தாலும் வந்தாங்க, பார்த்தோடனே கொஞ்ச நேரம் அப்படியே சொக்கி போய் எழுந்துட்டான். நான் தான் நித்திர காரல, அவங்க வந்து ஜாமம் போலதான் போனேன். ஒரு மூன்று மணி அப்படித்தான் அவங்க இடத்துக்கு போனதுன்னு நினைக்கிறேன். மூன்று அவங்க காவல் அப்பவும் முடிச்சிருந்தாங்க. காரக்கை இருந்தா அப்படி நித்ரியா இருக்கிற என்னதான் நெட்டி பார்த்தாங்களா வாயை பேசுறது அடுத்த நாள்
2: தான் மேடம் நெய் மறந்துட்டாங்க.
0: சிதம்பரம் சிதம்பரம்
1: என்னன்னு
0: கேட்டீங்க, நிலாவ புடிச்சு வச்சிருக்கிறது அதுதான் வானம். நல்லது சந்தோஷம்.
2: நான் உங்களுக்கு இந்த பாட்டு போடுங்க.
0: என்ன
2: வா புதிய வார்த்தைகள்ல வான் மேகங்களே
0: சுபாஷ்
2: சிந்தை பாடுங்கள், நான் இன்று கண்டு கொண்டேவனை. அது ஏதோ ஒரு
0: ராமனையாக்கம் கிடைச்சா உங்களுக்கு.
3: அவங்க
0: இருந்தாங்க, அவங்கள விடுபட சொல்லிட்டோம் உங்களை கூப்பிடுறதுக்கு. அவங்க ஒரு டிப்ஸ் தர போறாங்க இப்ப சாப்பாடு. முத்துவேல் எங்களுடைய அறிவிப்பாளர்.
3: ரமணி போயிட்டு இருந்தது.
0: உங்களுடைய குரலை கேட்டு எவ்வளவு நாள் இப்ப இன்றைக்கு உங்களோட குரலை கேட்டா எல்லாருமே சாப்பாடு இரவு சாப்பாடு இரவு சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, பசிக்காது.
3: இல்ல அதுக்காக இல்ல இல்ல எனக்கு வேலை பலு அதை வந்து அந்த நிகழ்ச்சி வந்து சரியான நிகழ்ச்சி கேட்க முடியல. கேட்டுட்டு இருக்கோம் ஐயாவுடைய நிகழ்ச்சிகள் தான் நேரு நேரம். அவர் எப்ப டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல கேட்க
0: வேண்டியதான்.
3: அது மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சிருச்சு.
0: எங்கட நிகழ்ச்சி கேட்கறது இருக்கட்டும், உங்களோட நிகழ்ச்சியே நாங்க இருக்கிற நிகழ்ச்சியே திருப்பி திருப்பி கேட்கறோம். என்ன ரமணி வாங்க உங்க சாய்ஸ்.
3: ஐயோ கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்குமா.
0: அது எங்களுக்கு அதை கேள்வி கேட்டு நாங்க பாடம் ஆயிருச்சு ரமணி ராஜேஷ். இப்ப இவங்களுக்கு பின்னால அவங்க தான் வருவாங்க. ரமணி ராஜேஷ் இவங்களை சந்திக்க போறாங்க கேட்டு கேட்டு அப்படியே அதை எல்லாம் அப்படி எங்க மனப்பாடம் ஆயிருச்சு. சிரிக்கிறீங்க நீங்க, அது ஒரு நல்ல நிகழ்ச்சி. அது மட்டுமில்ல, நீங்க எடுத்து வரணும் மட்டும் இல்ல, நீங்க

0: எல்லாத்தையும் எல்லாத்தையும் படைச்சு வச்சாலும் ஏதோ ஒன்று தேவை என்று சொல்லுவாங்க கடைசியில ஒரு தொட்டுக்கிறதுக்கு. ஊர்வா வேணும்னு சொல்லுவாங்களா இல்லையா?
1: சட்னி
0: ஊர்வா
1: பொங்கலுக்கு சட்னி சாம்பார்
0: சாம்பார் ஏதோ ஒன்று
1: பொங்கலுக்கு வந்து சட்னி சாம்பார்
0: சட்னி சாம்பார் நீங்க பொங்கல்
1: கூட வந்து போண்டாவில வடை இல்ல அதை பத்தி பேசிட்டு இருக்கா சாப்பிட்டு தூங்கிடுவாங்க எல்லாரும். எனக்கு பொங்கல் பிடிக்காது
0: அப்படியா?
1: பெருமா கோயிலுக்கு போன காலையில பெருமா கோயிலுக்கு போன காலையில குஞ்சோண்டு கொடுப்பாங்க அதை மட்டும் வாங்கி சாப்பிடுவோம். அப்ப சின்ன பிள்ளையில மாரி மாசத்துல காலையில வந்து
0: சக்கரை பொங்கல்
1: சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் ரேரா கிடைக்கும் வெண் பொங்கல் டெய்லி கிடைக்கும்.
0: ஏன் உங்களுக்கு பிடிக்காது?
1: காலையில திருப்பூச்சி நடக்கும் மாரி
0: மாசம்
1: இல்ல அது என்னமோ தெரியல அது சாப்பிட்டாலே வந்து தூக்கம் வந்துடும் பொங்கல்
0: சாப்பிட்டா
1: தூக்கம் வரும். நெய் உதிரி பருப்பு
0: அது சாப்பிடலாம் இல்ல நெய் வாசத்தோட
1: நெய் வாசம்
0: சரி. நீங்க ஒரு
1: குறிப்பிட்ட நல்ல மனமாதான் இருக்கும்
0: நெய் எதுல போட்டாலும் மாசமா இருக்கும் சாப்பாடுல சேர்த்துக்கொண்டா இல்லையா? சரி நீங்க ஒரு ஒரு டிப்ஸ் கொடுங்க பாப்போம். ஒரு சாப்பாடு
1: கதை எனக்கு சாப்பாடு தானே கொஞ்சம் செய்யறது சாப்பிடதான் தெரியும் செய்ய தெரியாது உங்களுக்கு.
0: ஏனுங்க இங்க வர்ற ஒரு நேர சந்திரசேகர்ட்ட கேட்டா அவர் சுடு தண்ணி வைக்கிறத சொல்லி தருவார். இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரைத்தான் சொல்றேன் சுவனியா சந்திரசேகர் சுவனியா வச்சிருக்கோம் அவர் வந்து சுடு தண்ணி வைக்கிறத தாங்க வந்து சொல்லி தந்தார். அது எங்களுக்கு ஞாபகம் இல்லையாண்டா ஏன்னா உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்க முடியாது உங்களுக்கு வேணா சொல்லி தர முடியாது ஞாபகம் இல்லையாதா சொல்லி தந்தது எங்களுக்கு.
1: இப்போ நீங்க ஹாஃப் அன் அவர் சாப்பிட பத்தி நிறைய விஷயங்கள் பொங்கல் செய்யறது எல்லாமே கூட்டு
0: செய்யறது இது முக்கியமான ஒன்று தானே. தெரியாதவங்களும் இப்ப உண்மையிலேயே வீட்டுல சில நேரம் மனைவிக்கு உடல்நல குறைவு உடனே இதே தானே செய்து கொடுத்துருவாங்கல்ல. ஓ அம்மாட வானொலியில கேட்டா உடனே இப்படி செய்யலாம் உடனே செய்வாங்கல்ல டக்கண்ட அதுக்குதான். சரி
1: கண்டிப்பா செய்வாங்க.
0: நீங்க
1: இன்னொரு நிகழ்ச்சியில இன்னொரு தருணத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு குரூப் ஒரு ஒரு குறிப்பு நான் வந்து ரெடி பண்ணி கொண்டு தரேன்.
0: நிச்சயமா அது நிச்சயமா நீங்க மனைவி கேட்டு எழுதி கொண்டு வர போறீங்கன்றது தெரியும் எனக்கு.
1: இன்னைக்கு கதவு இது பாடல் கருதுங்களா? பாடல்
0: வானம் வானம்
1: வானம் பத்தி பூஜைகள் ஊடகம் அப்படிங்கிற படத்துல இருந்து அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள் அப்படிங்கிற ஒரு பாடல்.
0: இந்த பாடல் நீங்க முன்பும் கேட்டிருக்கிறீங்க அடிக்கடி கேப்பீங்க
1: எல்லாரும்
0: சந்திரன்ராஜ் மாமா கேப்பாரு நீங்க கேப்பீங்க இந்த பாடல் இல்லையா? வானுக்கு ரெண்டு
1: வேற ஏதாவது பாடல் தான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம் என்ன பாட்டு கேட்கலாம்
0: அப்படின்ட்டு. என்ன அமைதியாயிட்டீங்க? இந்த பாடல் நல்ல பாடல் உங்களுக்கு நான் எடுத்து வர்றேன் வீட்டுல எல்லாரும்
1: ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்மா இந்த பாடல்
0: முழுமையா
1: பாடல் எந்த பாடல இந்த பாடல் பாடல் முடிஞ்சவனே நீங்க வந்து நேரில் போனை அட்டன் பண்ணி பேசலாம். அந்த பாடல் ஒளிபரப்பு போது குறுக்கால பேசும்போது இந்த பாடல் கேட்கணும் இந்த ரசிப்பு தனக்கு போயிடுது.
0: ஆனா நாங்க இப்ப இப்படி
1: குடும்பம் வரைக்கும் அது மாதிரி கொஞ்சம் பாத்துக்கோங்க.
0: ரமணி ராஜேஷ் இப்ப நாங்க இப்படித்தான் செய்யறோம். இப்ப நாங்க எழுதி எல்லா பாடலையும் எடுத்துட்டோம்னு சொன்னா நாளைய தினம் இந்த நிகழ்ச்சி அதாவது கதம்பத்தில் கேட்ட பாடல்கள் ரெண்டு உங்களோட பெயரோட சிந்தனை செல்வனப்பா அப்படியே பதிவு செய்து கொண்டுருவார். அது நீங்க அந்த பாடல் அப்படியே ஃபுல்லா கேட்கலாம் ஒரு
1: கட்டங்களும்.
0: ஏனென்னா இப்ப நாங்க சில நேரம் சும்மா ஒரு ஷார்ட்டுக்கு போடுவோம். இப்ப சில இளைஞர்கள் வராட்டி ஒன்று ரெண்டு போடுவோம் ஆனா முழுமையாக அப்படியே அடுத்த நாள் அப்ப அப்படியே பதிவு செய்து கொடுப்பார் அப்படியே அந்த நிகழ்ச்சி வரும். கலம்ப நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்டா அப்படியே உங்களுடைய பெயர் சொல்லி வரும் அப்படியே. அப்ப யாருக்கும் அது தடங்கள் இருக்காது அவர் முழுமையா கேட்டுருவாங்க. எல்லாரும் ஜோடி ஜோடியா பாடினாங்க
1: பாத்தீங்களா?
0: நன்றி நன்றி ரமணி ராஜேஷ் அடிக்கடி
1: இந்த பாடல் எல்லாருக்கும் போடுங்க. நண்பர் அதிகாரத்தில் மற்ற நிகழ்ச்சி இப்ப எல்லாம் கேட்டதுக்கு எல்லாருக்காகவும் போடுங்க.

நான் இப்ப உங்களுக்கு முதல்ல எடுத்து வந்துடுறேன். முத்துவினோட பேசினதுக்கு அப்புறம் உங்களோட பாடலை நான் முதலா எடுத்து வர்றேன், நீங்க அதை கேட்டுருங்க. இன்னும் ஒரு விடயம், நீங்க உங்களுடைய இந்த இந்த கம்பீரமான குரல்ல நிகழ்ச்சி கொடுத்துருங்க, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி வணக்கம். அவர் யோசிச்சு கடகண்ட. ஆனா எங்களுடைய அன்பு அறிவிப்பாளர் ரமணி ராஜேஷ் நல்ல நிகழ்ச்சி எடுத்து வருவார். நீண்ட நாட்கள் அந்த நிகழ்ச்சிகள் எடுத்து வரவில்லை, மீண்டும் எடுத்து வருவார்னு சொல்லிட்டு நான் இப்பொழுது முத்துவேலை கூப்பிடணும். மணிக்கண்ணன் முத்துவேல் அவர் நீண்ட நாட்களுக்கு பின்பாக இணைந்து கொண்டதுனால அவரை இணைச்சு கொண்டேன். உங்களோடு சேர்த்து இணைக்கத்தான் நான் யோசித்திருந்தேன், ஆனா அதை இணைக்க முடியாமல் இருந்தது. அதனால்தான் உங்களை விடுபட்டு மீண்டும் மீண்டும் உங்களை மீண்டும் இணைச்சுக் கொள்ளலாம். நீங்கள் அழைப்புக்கு வர வேண்டும், என்னுடைய பாடலை தொடர்கிறேன், நீங்கள் மீண்டும் அழைப்புக்கு வாருங்கள்.

0: வானத்திலே இணைந்து கொள்ளும் அன்பரவு. வணக்கம் முத்துவேல். முத்துவேல், நீங்கள் ஒரு டிப்ஸ் கொடுக்க வந்தீங்க என்ன?
1: வணக்கம் வணக்கம் சொல்லுங்க.
0: வணக்கம் வணக்கம். சரி, நீங்க உங்களை நான் சந்திச்சு இப்ப உங்களுடைய எண்ணத்தை என்ன ஒரு டிப்ஸ் தரப்போறீங்க சொல்லுங்க பாங்க. நல்ல நல்ல ஒரு உணவா எங்க
1: இல்ல உணவுல வந்து டிப்ஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது.
0: சாப்பிட தெரியும் இல்ல?
1: ஆமா ஆமா, அது சாப்பிட தெரியும் எனக்கு.
0: நல்லா
1: சாப்பிடுங்க. ஒரு விஷயம் வந்து வீட்டுல செஞ்சு பாத்தாங்க.
0: என்ன அது சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க.
1: நம்ம சப்பாத்தி போடுவோம்ல,
0: சப்பாத்தி. ஆமா,
1: இதுல வந்து கொஞ்சம் மைதா மாவு மிக்ஸ் பண்ணிட்டு போட்டாங்கன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கு.
0: சப்பாத்தி நீங்க என்ன மாவுல செய்வீங்க முதல்ல அதை சொல்லுங்க.
1: கோதுமை, கோதுமை மாவு.
0: கோதுமை மாவுல அதுல கொஞ்சம் மைதா மாவு சேர்க்கணும்ன்றீங்க?
1: ஆமா.
0: சேர்த்தா சாஃப்டா வரும்.
1: சாஃப்டா வருது.
0: அது எப்படி அவங்க சொல்லி கொடுத்தாங்களா இல்ல நீங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து?
1: இல்ல, எங்க வீட்டுல வந்து வித்தியாசமா ஏதாவது செஞ்சு பாக்குறேன் ஏதாவது செய்வாங்க. அதுல வரும்போது பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி செஞ்சாங்க, நல்லா தான் சாப்பிட்டா போய் இனிமேல் இதே செஞ்சுக்க.
0: ஓ, அப்ப இன்னும் ஒரு விடயம், உங்க மனைவி சமைக்கிறதுல நீங்க ஒரு முறை சொல்லி இருக்கிறீங்க ரசம் நல்லா வைப்பாண்டு, அப்படிதானே?
1: ஆமா ஆமா ஆமா.
0: வேற என்ன நல்ல சமயம் உங்களுக்கு பிடிச்சது?
1: மோர் குழம்பு வைப்பாங்க.
0: மோர் குழம்பு வேற
1: இல்ல, இது ரெண்டும் தான் அவங்களுக்கு பெஸ்ட். மத்ததெல்லாம் அடுத்ததுதான்.
0: அப்ப நல்லா கேட்டுக்குங்க மனைவிட்டு. நான் எனக்கு தெரியாது அவங்களோட அவங்களோட தொலைபேசி இலக்கம் இருந்தாலும் அவ கேட்டுக்கொண்டிருந்தா. நீங்க இனி இவருக்கு மோர்
1: குழம்பு
0: ஒவ்வொரு நாளும் மோர் குழம்பு வேற ஒண்ணும் வைக்காதீங்க. மோர் குழம்பும் ரசமும் இந்த ரெண்டையும் மட்டும் வச்சிருங்க.
1: அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, நான் வெளியில
0: வந்துட்டேன். இது நல்லா இருக்குங்க ராஜ்குமார், நான் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கறேன், நீங்களும் இதுல இணைஞ்சிக்கலாம். முத்துவேலோட முத்துவேல இவ்வளவு இது ராஜ்குமாரோட தான் நாங்க பாய்ந்து கொள்ளணும். ஏன்னா அவரும் உங்களோட கட்சி இல்லையா? ஏன்னா இப்ப நீங்க சொன்ன அவரும் அப்படிதான், நானும் வெளியில தான் வந்திருக்கேன் சொல்லுவார். அப்ப அதனால அவரை இணைச்சிக்கலாம். நீங்க பாக்கலாம். அது அதனால வீட்டுக்கு இருக்கிறாங்களே கேட்காதேன்ட்டு நீங்க சொல்லிட்டீங்க. சரி, வணக்கம் ராஜ்குமார். ராஜ ராஜ ராஜாதி ராஜா ராஜமா தாண்டா ராஜ
2: கம்பியா
0: தர்மபுரி ராஜா.
2: வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம்
2: இரவு வணக்கம். உங்களுக்கு வந்து நண்பகல் வணக்கம்.
0: நண்பர்களுக்கு
2: இரவு வணக்கம், உங்களுக்கு நண்பகல்.
0: நண்பகல்
2: தானே உங்களுக்கு? அங்க
0: 11:42 11:42. அது சரி,
2: காலை காலை வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். முத்துவேல் இப்ப சொன்ன உங்கள மாதிரி தான் அவரு. நான் இப்ப அவங்க உள்ளுக்கு இருக்கிறாங்க, நான் வெளியில வந்துட்டேன், நீ ரெண்டு மெதுவ சொன்ன. நீங்க என்ன மாதிரி?
2: எப்படி ஐயா, எப்படி ஹால்ல இருந்து பேசுறீங்களா இல்ல என்ன மொட்டவாடியில வந்து
0: பேசுறீங்க? வெளியிலே வெளியில வந்துட்டாருங்க அவர். வீட்டு
2: மொட்டமாடி மொட்டமாடி
0: அதுல
2: வாடகைதான் பொருந்தோம். இல்ல மொட்டமாடிக்கும் போகலாம், இருந்தாலும் நான் வெளியில இருக்கிறேன்.
0: ஆனா எதுக்கு அவங்க யோசனை என்ன? ஒவ்வொரு நாளும் இவர் மொட்டை மாடிக்கு போறார்
2: பாட்டு கேக்கணுமான்னு
0: நீங்க கண்ணில அலர்ஜிக்கு வந்து நீங்க வந்துட்டீங்க.
2: பாருங்க பாருங்க, மருந்து விட்டுட்டு வந்துட்டேன். மருந்து விட்டுட்டு வந்துட்டு பொண்ணு விட்ட மருந்து அது விட்டுட்டு வந்துருக்கான்.
1: எல்லாரும் ஃபாலோ பண்ணீங்க, எல்லாரும் கண்ணாடி போட்டுருங்க.
2: கண்ணாடி
1: நான் எப்போதுமே கன்னடையில் தான் இருப்பேன். காலையில மதிய
2: நாம வந்து கம்ப்யூட்டர்ல மட்டும் ஏதாச்சும் போடும் போதோ இல்லாட்டி ஏதாச்சும் ஃபார்ம் ஃபில் பண்ணும் போது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதோட பலன்தான் அனுபவிச்சிருக்கிறோம்.
1: எப்போதுமே கண்ணாடி போடுவது நல்லது. ஏன்னா ஒரு தூசி போடுங்க, தூசி போடாம ஒரு
2: அதேதான், அதனாலதான் பாதிப்பு.
0: ராஜ்குமார், நீங்க கண்ணுல அந்த
1: எத்தனை போட்டு சொல்லு
0: என்ன வேணும், ஒண்ணு ஒண்ணு கொடுத்தா காணும் அந்த தெரியும்.
1: ஒண்ணு ஒண்ணு போடுமா,
0: ஒண்ணு
1: புதிய வானம் புதிய பூமி இங்கும் காணி மழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்கே வண்ண பூமழி பொழிகிறது.
2: தலைவர் பாட்டு பாடுறீங்க,
0: நாங்களும் நல்லா பாடுறோம் இல்ல பாத்தீங்களா ராஜ்குமார்.
2: பாருங்க நல்லா பாருங்க,
0: சவுண்ட்
2: ரெக்கார்டிங் நாங்க கொடுக்கறோம்.
0: ராஜ்குமார்
1: பாட்டு
0: சொல்லுங்க.
1: அந்த பாட்டுல ஒரு ஸ்பெஷல் வந்து நீங்க எங்க ஆர்கெஸ்ட்ரா பண்ணாலும், நான் கொஞ்ச நாள் இந்த ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் சுத்திட்டு இருந்தேன், ஆர்கெஸ்ட்ரா என்ன இருந்தாலும் இந்த பாட்டு போடும்போது ஒருத்தர் பாடவர் என்ன செய்வாரு, கையில ஒரு பொட்டி ஒண்ணு செய்வாரு, கையில சின்னதா ஒரு பெட்டி, யாரு எங்க வந்து சின்னதா ஒரு பெட்டி வச்சுட்டு தானே
2: பாடுவாரு. பெட்டி ஒரு கோல் இருக்கும் கையில, ஒரு கோல்.
1: ஆமா ஆமா, அந்த பெட்டி ஒரு கையில ஒரு சின்ன பெட்டி வச்சுட்டு அவர் பாடுவாரு. அதே மாதிரி ஆர்கெஸ்ட்ரால ஒரு பெட்டியை கொடுத்து பாட விட்டுறது. ஆமா, வெறும் பட்டி தான், அது உள்ள ஒண்ணும் கிடையாது, சும்மா ஒரு ஒரு கை தாங்கலுக்கு ஒரு ஆக்ஷன் அதை காட்டுறதுக்காக,
0: ஆக்ஷன் காட்டுறதுக்காண்டி. நல்ல சரி, இப்ப ராஜ்குமாருக்கு என்ன வானம் வேணும் நீங்க?
2: வானம் பாத்தீங்கன்னா கடல் மீன்கள் படம், வானம் நல்லாட சூப்பராகும் பாடல், அதெல்லாம் அந்த காலத்து பாடல். வானன்னு இதான் வந்தது எனக்கு, அருமையான பாடல் அது. சுஜாதா அம்மாவும் கமல்ஹாசன் நினைக்கிறேன், கமல் கமல் சுஜாதா தானுங்களே அவங்க அந்த
1: அம்மா.
2: நல்லா இருக்கும்.
0: இப்ப ராஜ்குமார்
2: அந்த கால திருச்சியில
0: சொல்லுங்க,
2: திருச்சி திருச்சி ரேடியோல, திருச்சி வந்து ஆல் இண்டியா ரேடியோ திருச்சியில, கோயம்புத்தூர்ல, இதெல்லாம் பாடல். இந்த பாடல் அடிக்கடி நான் சிறு வயதா இருக்கும் போது எங்க வீட்டுல கேட்டிருக்கிறேன் இந்த பாடல்லாம், கடல் மீன்கள் பாடல்லாம் சூப்பரா இருக்கும், அடிக்கடி ரிப்பீட் பண்ணி கேட்பாங்க.
1: அதற்கு முன்னால ஒரு வானம் பாட்டுருக்கு தெரியுமா, கேக்குறீங்களா? நான் சொல்றேன் கேக்குறீங்களா, அது இருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பாருங்க.
2: சொல்லுங்க.
1: ஒரே வானம் ஒரே பூமி.
2: ஆமா ஆமா ஆமா, அது நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். யாரு அதுல?
1: ஜெய்சங்கர்.
0: சரி, அந்த பாட்டு
2: பாடல் வைப்பாங்க,
0: அந்த பாட்டை ராஜ்குமார் இருக்க பாடுங்க. முத்துவேல்ல அந்த சரியான மட்டு எடுக்க எங்க.
1: ஒரே வானம் ஒரே பூமி,
2: இருக்கு அதே ஒரே வானம் ஒரே பூமி, இதே மாதிரி வரும் பாடல்.
0: அப்படியே வேணும்,
1: ஒரே ஜாதி ஒரே நாடு அப்படின்னு,
0: ஒரே வானம்.
2: ஆமா ஆமா, நல்லா இருக்கும் பாடல், நல்லா இருக்கும்
0: பாக்கலாம். அப்படி இருக்கு அந்த பாட்டை இருக்க, எடுத்து வரலாம். ராஜ்குமார் உங்களுக்கு
1: தெரியும்,
2: இன்னொரு பாடலா,
0: இன்னொரு பாடலா
2: சொல்றேன். வானத்தை போல வனம் படைத்த மன்னவனி,
0: மன்னவனி பாருங்க ராஜ்குமார் எப்படி நல்லா பாடுறாரு பாருங்க. முதல் பாட மாட்டேன்னு மெதுவா இப்படி பேசினவர் பாருங்க, இப்ப எங்களை எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு அவர் பாடுறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க,
2: வானம் நல்லா இருக்கும், அந்த பாடம் நல்லா இருக்கும். அப்புறம் வேற வானத்துல
1: இன்னொரு பாடம் சொல்லுவா,
0: நீங்க எல்லாத்தையும் சொல்லுவோம், எல்லாத்தையும் சொல்லிட்டா மற்றவங்க எதுங்க
1: இடைப்பட்ட பாட்டு சொல்லிடுறேன். வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை நானும் பார்க்கல.
0: அதுதான் ரேவதி அம்மா சொல்லிட்டு மனிதன்ல கேட்டுட்டு
2: போயிட்டான்.
0: இப்ப நாங்க அந்த சாப்பாட்டு டிப்ஸ் கொடுத்தோம் இல்ல ராஜ்குமார், அதெல்லாம் உங்களுக்கு தான், உங்களை மாதிரி இருக்கிறவங்க தப்பி தவறி வீட்டுல உங்களுக்கு சாப்பாடு கஷ்டம் சொன்னா நீங்களா செய்ய சாப்பிட வேண்டியதான். நீங்க
2: அவ்வளவுதான், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் டீம் மட்டும் தான் பொறுத்தாரு, அது உயிர் வாழ்வதற்கு
0: இல்ல. அதனாலதான் உங்களை உருவாக்குறான், உங்களை உருவாக்குறான் நாங்க டிப்ஸ்
2: போட்டுக்கோ, அவ்வளவுதான்
0: டிப்ஸ் கொடுக்க நீங்க அத மாதிரியே நீங்க செய்து சாப்பிடணும். சரியா
2: நேயர் சொன்னங்களுக்கோசரம்
0: ஆழ்ந்த உறக்கமே வருது இல்லையே, கனவு கனவா வருது.
1: நேற்று நாங்க காட்டை பற்றி ஏதாவது சிந்திச்சோமா? இல்ல சிந்திக்கவே இல்ல.
0: காட்டுக்குள்ள எங்கேயோ எல்லாம் ஓடி திரியற மாதிரி, காட்டுக்குள்ள எங்கேயோ கஷ்டப்பட்டு ஓடி திரியற மாதிரி கனவு. என்ன
2: காட்டு பத்தி பேசணும்னு நினைக்கிறேன், இருங்க நேற்று முன்னேற்ற பேசணும்னு நினைக்கிறேன். நேற்று
0: அது எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசுறது கனவு வருமா என்ன, நீங்க எந்த நினைவிலே இல்ல
1: மனதில் மாநில தகுந்திரும் பதிஞ்சிரும், அது வந்து ஒரு நாள் இல்லன்னா அடுத்த நாள் வரும். அது
0: அடுத்த நாள் வரும்,
2: ஆள் மனசுல கிடைத்தான வெளிப்பாடுதான்.
1: ஆமா, எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே டிஃபரெண்ட்ங்க. நான் வந்து என்ன சொல்றேன்னு
0: கனவுல வரும்
1: கனவுல பாத்தீங்கன்னா நான் வந்து வானத்துல பறந்து போன மாதிரி கனவு வரும்.
0: ஐயோ,
1: அது எப்படி என்னன்னு எனக்கு, நல்ல பில்டிங் உச்சியில இருப்பேன், அந்த தண்ணில நீச்சல் அடிப்போம்ல, மேல இருந்து கீழே குதிச்சு அந்த மாதிரி ஒரே தாவும் அப்படியே பறந்து போயிட்டு இருப்பேன். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு மரத்துல
0: உட்காருவேன்,
1: அப்புறம் வந்து
2: நீங்க போன வாரம் சூப்பர்மேன் படம் பாத்தீங்களா? சூப்பர்மேன்
1: அதெல்லாம் நிறைய பாப்போம் நான். மரத்துல அந்த மாதிரி வந்து பறந்து போற மாதிரி கனவு வரும். அதுக்கப்புறம் இன்னொரு கனவு ரொம்ப நல்லா வருது.
0: என்னது
1: இது வந்து யாருகிட்ட பேசுறது என்ன,
0: எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்க அதுக்கு உடைய சொல்றேன்.
1: ஆமா, இது வந்து இதுல உலகத்துல உள்ளவங்க வந்து நேயர்கள் கேட்டாங்கன்னா இதற்கான ஒரு தகவலை என்கிட்ட சொல்லுங்க. அதாவது என்னோட கனவுல வந்து யானை வந்து என்ன விரட்டுற மாதிரி கனவு வருது.
0: நடுங்க,
2: உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் வருதுங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்குதான் வந்துட்டு இருக்குது. அதாவது கோயிலுக்கு போய் கும்பிட சொல்றாங்க, விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு கும்பிட சொல்றாங்க, அதுதான் அவர் ஏற்றி பரிகாரம்.
1: அது என்ன வந்து என்ன தாய் தரி அது திண்டிகாரத்துல புடிச்சு இருக்கும். நான் விட மேல ஏறி அதோட திண்டிக்கல் அகப்படாத அளவுக்கு நான் மேல ஏறிக்குவோம், அத சுவர் மேல ஏறிக்குவோம், நம்ம வீட்டு மேல ஏறிக்குவோம்.
2: அது வந்து எளிய பரிகாரம் என்னன்னா, நீங்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு கும்பிடு போட்டு வாங்க.
0: சரியா
2: வந்து விநாயகர் பாக்கணும்,
0: இல்ல நல்ல தேங்காய், ஒரு தேங்காய் எடுத்து
2: சொல்லுவாங்க,
0: ஒரு தேங்காய் எடுத்து கழுவிட்டு விநாயகர் ஒரு மூன்று தரம் அதை கொண்டு சுத்திட்டு விநாயகா ரெண்டு மூட தலையும் சுத்திட்டு அதுல ஒரு அடி அடிச்சிருங்க. அப்ப சார், அப்ப
2: அதிகமா பாப்பீங்களா சார்?
1: அதெல்லாம் கிடையாது. இது ஏதோ ஒரு இடையில எனக்கு அந்த மாதிரி ஒரு கனவு வருது, அப்ப அடுத்து பறந்து போற மாதிரி கனவு வருது.
0: நீங்க ஏதோ ஒரு யானை இருக்கிறாங்க.
1: இல்ல, அது நான் எதையும் ஏமாத்தினதில்லை, யாரையும்
0: ஏமாத்தினதில்லை.
1: என்ன ஒரு கருத்தீங்க, அது என்னன்னு புரியல.
2: ஒரு பக்கம்
1: ஃபாரஸ்ட்
2: வேற
1: இருக்கு,
2: எங்க ஊர்ல
0: இல்ல இவர் இவர் எப்படி இத கண்டுபிடிச்சிடலாம்னு உங்கள்ட்ட கேள்வி கேக்குறாரு. ஆனா அவரையும் யானை தான் திறந்து அதுதான்
2: நியாயம் இருக்க. எங்க ஊர் பக்கத்துல காடுகள் காவிரி ஆறு ஓடுது, யானைகள் இருக்குது. நான் சொல்லலாம் பாருங்க, காடு
1: மாடு கிடையாது, யானையும் கிடையாது,
0: யானையும் கிடையாது. அப்ப பேர்
1: தான் யானையும் கிடையாது.
0: நான் கூட அந்த பக்கத்துக்கு வர
2: உங்களுக்கு
0: சரி வராது ராஜ்குமார். இந்த போட்டோவை பாத்துருந்தா சில நேரம் வருது யானை திருத்தர பின்னால வாய்ப்பு. சரி நன்றி ரெண்டு பேருக்கும் நன்றி நன்றி
2: நன்றி
0: வணக்கம் நன்றி நன்றி. எங்கே அன்பு உறவுகள் நிறைய உறவுகள் குழந்தைவேல் நீங்க இணைப்புக்கு வாங்க. நீண்ட நாட்களுக்கு பின்பாக குழந்தைவேல் வர பாருங்க. எங்கே நீண்ட நாட்களுக்கு பின்பாக ஏன்னா இன்னைக்குதான் தெரிஞ்சது நிகழ்ச்சி நடக்குது என்று. அல்லா டிவனால நான் வர்றதில்லை தானே. வரதராஜன் வாங்க, வீரமணி வாங்க, குழந்தைவேல் வாங்க, சாட்டர்டேக்கு சேது மாதவன், எல்லாரும் வந்து வந்து விடைபெற்று போட்டீங்க. சரி நீங்க ஓடி வாங்க. உங்களை சந்திச்சு கொண்டு ரமணி ராஜேஷ் அவருடைய பாடலை எடுத்துவேன்.

0: வணக்கம் வீரமணி. வணக்கம் வணக்கம் வீரமணி வணக்கம் வீரமணி வணக்கம் வீரமணி வணக்கம் வீரமணி
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்குமா?
0: அம்மா எப்படி இருக்கிறா? சந்திரா அம்மா ஒரு புது பாட்டா இருக்குது, நான் கேள்விப்படாத பாட்டு. செவ்வானம் இந்த பாட்டோ செவ்வானம் பன்னீர் தூவுது
1: ராஜ்குமார் இப்ப அந்த நிகழ்ச்சி வர வரைக்கும் பாட்டு
0: சொல்லிட்டேன். நன்றி வீரமணி. எங்களுடைய குழந்தைகள் நீங்கள் இணைப்புக்கு வாங்கோ. இன்னொரு இணைப்பும் இருக்கிறது, அதனால அதுலயும் நீங்க இணைந்து கொள்ளலாம். எல்லாரும் அந்த சொல்லிக்கொண்டு 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வாங்குவோம். குழந்தைவேல் நீங்கள் மீண்டும் காற்றலைக்கு வர வேண்டும். எங்களுடைய வரதராஜன், சேது மாதவன் அழைப்புக்கு வந்தவர்களை நாங்கள் பார்த்து சொல்லுகிறோம். இங்கே நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளுங்க, பாடலை கேட்கலாம்.

இந்த பாடல இந்த வரி எத்தனை பேர் உங்களுக்கு அப்படி இருக்கிறது, உங்களுக்கு பிடித்தமானவர்களுடைய பேர் எப்பவும் அந்த நீங்க சுவாசிக்கிறீங்க இல்ல அடி, ஒவ்வொரு சுவாசத்துக்கும் அதாவது அந்த மூச்செடுக்கிற நேரம் அந்த டைமுக்குள்ள எந்த நேரமும் நீங்கள் அவங்களோட பேரை நீங்க உச்சரிக்கிறது, அதாவது உச்சரிக்கிறது இல்ல நினைக்கிறது, அது எத்தனை பேருக்கு அப்படி பழக்கம் இருக்குது, அதாவது அந்த வார்த்தையில பாருங்க உன் பேரை எந்த மூச்சில் கேட்கலாம் கேளுங்க.

எவ்வளவு அருமையான ஒரு வரிகள், ஆழ்ந்த அன்புக்கு உண்மையிலே இந்த வரிகள் பொருந்தும். அப்படி சில பேர் இருக்கிறாங்க, ஒருத்தரை பிரியாம, ஒருத்தரை மறக்காம எந்த நேரமும் அந்த அவங்களோட அவங்களுடைய நினைப்போடையே அந்த சந்தோஷத்தோடைய வாழ்றவங்க இருக்கிறாங்க.

0: மாற்றி இணைந்து கொள்ளும் எங்களுடைய மஜித். வாங்க மஜித், நீங்க எப்படி இருக்கிறீங்க? வாங்க மஜித்.
1: வணக்கம் அம்மா, வணக்கம்.
0: உங்களோட குரல் மட்டும் ஒரு வித்தியாசமா, நான் இந்த ஹெட்போன் போட்டிருக்கேன், கணி ரெண்டு வரும், அது எப்படி? ஒரு அதாவது ஒரு சின்ன சவுண்ட் கூட வேற சவுண்ட் கேட்காம, அது எப்படி? அதாவது ஒரு சவுண்டும் இல்லாம உங்களோட சவுண்ட் வந்து கிண்டி ரெண்டு வர, அது எப்படி? அதுதான் இப்ப என்ன கேள்விக்குறி. அப்ப நீங்க என்ன கூடுதலா சாப்பிடுறது அதை சொல்லுங்க மஜித்.
1: என்ன
0: உங்களுக்கு கூடுதலா விருப்பம்? இப்ப எங்களை என்ன கேட்டா சாக்லேட்னு சொல்லுவேன், ஏதாவது இனிப்பா இருந்தா அதை எல்லாம் பிடிக்கும், அதுதான் கூடுதலா. உங்களுக்கு
1: கூடுதலா அப்படின்னா நான்வெஜ் அதிகமா விரும்ப
0: மாட்டேன்,
1: அதிகமா நான் வந்து வெஜிடேரியன்
0: தான். இல்ல சாப்பாடு இல்ல, எதுவாது சில பேருக்கு சில பழக்கம் இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு ஒரு பொருள் எங்களுக்கு நித்தம் சாப்பிட வேணும் போல ஒரு ஆசை இருக்கும், அப்படி ஏதாவது இருக்கா உங்களுக்கு?
1: அப்படி இருக்கு, நான் பாலை விரும்பி அதிகமா சாப்பிடுவேன். இல்ல குடிக்கிறேன், எப்படி சொல்றது?
0: குடிக்கிறது, குடிக்கிறது, பால் குடிக்கிறது. பாலே குடிப்பீங்க?
1: குடிக்கிறது.
0: தேநீர் குடிப்பீங்க? தேநீர், தேநீரும் குடிப்பீங்க?
1: அதையும் குடிப்பேன், அதையும் குடிப்பேன். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4 தடவை ஆயிருது.
0: ஓ, ஆனா அதுக்கு நல்ல சுகர் போடுவீங்களோ?
1: சாப்பிடுறீங்க
0: அதை இல்லாம போறதுக்கு
1: நினைக்கிறேன்,
0: அப்படியே இருக்கணும். சரி, உங்களுடைய வானம் வான் என்று சொல்லுகிற பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
1: புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது,
0: அது முத்துவேல் கேட்டுட்டார். புதிய வானம்,
1: அப்படியா? நான் தான் முதல்ல கேட்டேன்.
0: எங்க நீங்க அதுல நான் பாட்டு?
1: சரி பரவாயில்ல, முத்துவேல் என்னுடைய நண்பர்
0: தான்.
1: அப்படி அந்த பாடம் கொடுங்க,
0: நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க. உங்களுக்கு தான் எத்தனை ஆயிரம் பாட்டு?
1: எனக்கு வந்து எனக்கு காஞ்சி தலைவன் படத்திலிருந்து வானத்தில் வருவது ஒரு நிலவு.
0: ஓ, பாத்தீங்களா, இப்படி ஒரு நல்ல பாட்டை வச்சிருக்கீங்க, அதுக்கு வர முத்துவேல பாட்டை பாடி நினைக்கிறீங்க நீங்க?
1: அதை விட அது நல்ல பாட்டு இல்லையா? அந்தேவா,
0: அது நல்ல பாட்டு. வானத்தில் வருவது
1: எம்ஜிஆர் பாட்டு தான், அதுவும் எம்ஜிஆர் பாட்டு தான்.
0: வருவது
1: அந்த படம் எனக்கு அனுப்பிடுங்க.
0: என்ன படம் இது? வானத்தில் வருவது புது நிலவு,
1: காஞ்சி தலைவன்.
0: காஞ்சி தலைவன், காஞ்சி தலைவர். உங்களுக்கு நான் அந்த பாடலை எடுத்து வர்றேன், அதற்கு பாடிதான் நீங்க பாக்கலாம். ஒரு பாட்டு வானம் வந்து வருகிற ஒரு பாட்டு ரெண்டு வரி பாடுங்க. உங்களுக்கு
1: வீட்டுக்கு முன்னாடி ஏதோ வேலை நடந்துட்டு இருக்கு.
0: ஓ, அவங்க எல்லாம் திரும்பி இந்த வேலையை விட்டுட்டு உங்களை பாப்பாங்கல்ல?
1: இல்ல, நானும் வெளிதான் வேலைக்கு பாக்குறேன். அதாவது வீட்டு வாசல் முன்னாடி காங்கிரீட் போட்டுட்டு இருக்காங்க, ராத்திரி போட்டதான் யாரும் நடமாட்டம் இருக்காது.
0: ஓ, அங்கிட்டு போடுறாங்க.
1: ஒரு நினவு
0: பாடுங்க.
1: அதான் வானத்தில் வருவது ஒரு நினவு,
0: இதுதான் பாட்டா?
1: இதுதான் பாட்டு.
0: நீங்க இந்த சொன்னதுல எனக்கு அதாவது நான் எனக்கு ஒரு ஷாக் ஆயிருச்சு. அப்ப அதனால ரெண்டு நாள் நான் லீவ் எடுக்கலாம் இருக்கேன், நீங்க இப்படி சொன்னதுல.
1: நாளைக்கு உங்களுக்கு முழுமையான ஒரு பாடல் நான் பாட்டிக்கு அனுப்புறேன்.
0: நிச்சயம், நான் நீங்க நாளைக்கு நாளைக்கு ஏமாற்ற மாட்டீங்களே?
1: நிச்சயமா ஏமாற்ற மாட்டேன்.
0: சரி சரி, நல்லது. உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன். நன்றி நன்றி
1: நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். அன்பு உறவுகள், நீங்கள் அழைப்புக்கு வந்தால் மீண்டும் 2-3 முறை அழைப்பிலேயே அழைத்து பாருங்கள். மஜித் சார் தூதுவளை லேகியம் சாப்பிடுகிறார் என்று எங்களுடைய ஜெயவர் சாதிக்கண்ணா சொல்லியிருக்கார். பாருங்க எப்படி, ஜெயவர் சாதிக்கண்ணா ஒரு ஒரு இதொன்று எழுதியிருக்கிறார். மனைவி சொல்றாங்க, ஏங்க இன்னைக்கு சாம்பார் வைக்கவா ரசம் வைக்கவா என்று கணவர் கேட்டோம்னா, கணவர் சொல்லிக்கல முதல்ல எதையாவது வை, அதுக்கப்புறம் பேரை வைக்கலாம். சூப்பர், நல்லா இருக்குது. சரி, இன்னொரு அன்பு உறவு இணைகிறார் அவங்களை நினைச்சிடலாம். இவர் எல்லாம் வைக்கிறது, அதாவது சாம்பார் வைப்பார், ரசம் வைப்பார், சமைக்கிறதுல எல்லாம் நல்ல கெட்டிக்காரன், சுவையா சமைப்பார்னு சொல்லி இருக்கிறாங்க. இவரை சமைச்சிடலாம். எங்க நாங்க ஹோட்டல் போட போறோம், அதோட இவரை நினைச்சிடலாம். இவர சொல்லி என்ன கொடுப்பாரு இல்ல, வாங்க திரும்பி திரும்பி வராருங்க, ஏதோ ஒன்றை பற்றி சொல்ல போறாரா, வாங்க.
1: எண்ணெய ஊத்துட்டு பட்டை அந்த இதெல்லாம் போடுற சட்டியில
0: என்ன என்ன செய்யறேன்னு சொல்லுங்க.
1: செய்யறேன், எண்ணெய்
0: ஊத்திட்டேன்,
1: வச்சுட்டேன், எண்ணெய
0: ஊத்திட்டேன்,
1: வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு,
0: ஆயிட்டு இருக்கு. அப்படியே கைய வச்சு பாருங்க, சுட்டு
1: அதுக்கப்புறம் குரல் எப்படி இருக்கு, அவரு மாதிரி குரல் தான் உங்களுக்கு கெனின்னு கேட்டு
0: பாருங்க. இவ்வளவு பொறாம எவ்வளவு அவருடைய குரல் கணியில் கேக்குது, எந்த குரல் எப்படி கேக்குறேன்னு கேக்குறாருங்க. இப்படி
1: என்ன அப்படி இல்ல, என்னத்தை கேட்டுங்க, நீங்க என்ன சாப்பிடுவீங்க காலையில அப்படின்னு கேட்டீங்களே போகும், அதனால கேக்குறேன்.
0: இப்ப கேட்க போற அது சரி. இப்ப நீங்க என்ன கொதிச்சுட்டு எப்படி உங்களுக்கு தெரியும், கைய வச்சு பாப்பீங்கல்ல
1: உண்மையாவுக்கு
0: பிரியாணி செய்ய தெரியுமா? உண்மையா
1: இப்படிதான் செஞ்சுதான் சாப்பிட்டு இருக்காங்க.
0: என்னங்க இப்பதான் பட்டா போடுறீங்க, அதுக்கு சாப்பிடுறாங்க.
1: அந்த குப்பூசு சாப்பிட்டுட்டு இங்க இருந்து போயிருவான். அங்க இருந்து அங்க போயிட்டு காலையில ஒரு அத்தி பழம், ஒரு அத்தி ஒரு ஒரு ஆப்ரிகோட்,
0: அதாவது அத்தி பழத்தை தான் சிக்னு சொல்றதா, சொல்லுங்க.
1: அது சாப்பிட்டுட்டு ஒரு நாலு ஏலக்காய் சாப்பிடுவேன்.
0: ஏலக்காய் எதுக்குங்க?
1: நாலு ஏலக்காய், அதோட அதுக்கப்புறம் ஒரு அஜீவான்னு சொல்லிட்டு பேர் சம்பளம் இருக்கும், அது பத்து, அது அது சாப்பிடுவேன்.
0: அப்புறம்
1: ஒரு பழம் ஒரு பழம், அது டெய்லி இந்த பழம் சாப்பிட்டா நல்லது. அந்த இது இருக்கு ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கா மற்ற அத்திப்பழம், நல்லது தானே அது, உடம்புக்கு நல்லது
0: தானே. எனக்கு இப்ப நீங்க சொல்லிக்கொண்டு போய்க்கு ஒரு ஞாபகம் வந்துடுச்சு, நான் வடிவா சொல்றேன் கேளுங்க. ஒரு ஒரு ஒரு வீட்டுல ரொம்ப கஷ்டத்துக்கு பிறகு அவங்க புது புது பொருட்கள் எல்லாம் வாங்கி போட்டுட்டாங்க. எல்லாம் டிவி வாங்கினாங்க, நல்ல கேபினட் வாங்கினாங்க, சோபா வாங்கினாங்க, எல்லாம் வாங்கி வீட்டுல எல்லாம் அந்த சாமான அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி போட்டு அவங்க கொஞ்சம் ரிச் ஆயிட்டாங்க. பக்கத்து வீடு ஏற்கனவே ரிச் ஆயிருக்கிறாங்க அவங்க எல்லாம் இருக்கு. போட்டோன்னா பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த பெண் என்ன செய்வான், இப்ப அடுத்த வீட்டுல அவட்ட ஏற்கனவே இருக்கு தானே, இப்ப நாங்கெல்லாம் வாங்கினது அவ தெரிய தானே வேணும் என்று இவங்கோட பேசும்போது அவ சொல்றான். என்ன இந்த சின்ன பையன் ஒரே குழப்பம் செய்யறானுங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டான். ஏங்க என்ன செய்யறான், வீட்டுல ஒரு இடத்துல இருக்கிறான் இல்லைங்க. அப்ப உடனே அவ சொல்றான் சோபாமையில சொல்றான், பாருங்க 2500 ரூபாயில வாங்கின சோபாமையில சொல்றான். அதுக்கப்புறம் டீப்போ மேல சொல்றான், அது மேல கொஞ்ச நேரம் இருக்கிறான். அந்த கண்ணாடி உடைஞ்சிருமுங்க, அது 3500 ரூபா அந்த ஸ்டூல் அதை உடைஞ்சிரும். அதுக்கப்புறம் அப்படியே கேபினட் மேல கைய பிடிச்சி தொங்குறான், அது வர 5000 வாங்கினது. அதுக்கப்புறம் டிவில போய் தட்டுறான், பாருங்க 6000 நாங்க வாங்கினதுல போய் தட்டுறேன். இதெல்லாம் போய் பெட்ரூமுக்கு போறானுங்க அப்படியே. அது என்னடா போறான், எங்கேயாவது உந்துட்டு போறான். நான் பின்னால போன அந்த பெட்ல போய் சொல்லு சொல்லு சொல்றான், அது வேற 16000 வாங்கினதுங்க. எல்லாமே அப்படியே கிச்சன்ல போய் அவன் அவன் சட்டுல போட்டு கொடுத்தா, நாங்க 3000 வாங்கின சட்டுல போட்டு கொடுத்தா சாப்பாடு, அவன் சாப்பிடாம அப்படியே தூக்கி எறிகிறானுங்க பாருங்க. அதுவும் பிரியாணி, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிரியாணி பாசல் கடையில சரியா நான் நினைக்கிறேன் அது ஒரு $150 இருக்கு. அவங்க அந்த வெளியே சொல்லி அந்த பொருள காத்திரத்தையும் சொல்லி கொண்டு போனாங்க. இவ்வளவு அப்ப இப்பதான் இவருக்கு புரிய அப்படியா அப்படியான்னு கேட்டு வீட்டை வந்துட்டு அவங்க யோசிச்சா, அட இவ்வளவு பொருள் வாங்கி வச்சுக்கு ரெண்டு பேரும் சொல்லிட்டேன். அப்படித்தான் நீங்க எனக்கு சொன்னது காலையில. இதுதான் சாப்பிட்டா இதுதான் இது உங்களுக்கு உண்மையிலே வயிற்றுல ஏதாவது செய்ய போதல்ல, நான் எங்களுக்கு கிடைக்காத நீங்க சொல்லுங்க, கிடைக்காத எங்களுக்கு எப்படி அது. இவர் இதெல்லாம் சாப்பிடுறாரு சோ, நானும் போயிட்டு போன எப்படி இருக்காண்ட, இது வேணுமா உங்களுக்கு.
1: இது அப்படிங்க, இது ஏன்னா அந்த அது ஹைப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யறதுனால அதெல்லாம் நம்மளுக்கு சாப்பிடக்கூடியதா இருக்கு. அது வேற எங்கன்னா அதுக்கு அந்த சாப்பிடக்கூடியதா இருக்காது.
0: இருக்காது இல்ல, உண்மையா அந்தந்த இடங்கள்ல ஒரு இடத்துலயும் ஒவ்வொரு சலுகை இருக்குதானே. இல்ல சில இடங்கள்ல தொட விட மாட்டாங்க, எடுக்க விட மாட்டாங்க, அப்படி ஒரு கண்டிஷன்
1: இருக்கு. அப்படி இருக்க நம்மளுக்கு அப்படி கிடையாது.
0: அது நல்லா
1: இது வந்து
0: அவங்களுக்கு பெரிய மனசு. சரி, ஒரு வானம் என்று சொல்லுங்க, ஒரு பாட்டு சொல்லுங்க.
1: அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, அந்த படம்
0: அந்த வானத்தை.
1: என்ன
0: அங்கால மனம் படைத்த மன்னவன் வருதல்ல, நல்லது நன்றி, பாடுகளை ஏற்கனவே நன்றி வந்துட்டாருங்க, துணி அடைஞ்சிருங்க.
1: இவர் வந்து நம்ம பக்கத்து இங்க பக்கத்து நாட்டுக்காரு.
0: அவர் என்ன அவருக்கு புரியாது, நீங்க அவரை எப்படியும்
1: புரியாது.
0: அப்ப பரவாயில்ல, நன்றி. பாத்தீங்களா, அவர் புரியாத பாத்தீங்கன்னா இவர் அதை எப்படி எல்லாம் பேசலாம். சரி, அன்பு உறவுகள் நீங்க இணைந்து கொள்ளணும். இணைந்து நீங்கள் முதல்ல பேசிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நாங்க எடுத்து வந்துருவோம். ஜெயபிரசாதிக்குன்னா உங்களுக்கு நீங்க எழுதி இருந்தாலும் நாங்க உங்களுக்கு எப்பவும் கதம்பமோ எந்த நிகழ்ச்சியிலே நீங்க பாடல் கட்டுதான் நாங்க எடுத்து வருகிறோம் சொல்லியிருக்கிறோம். சரி, சேது மாதவன் நீங்க இணைப்புக்கு வாங்கும். எங்களுடைய ராஜவியல் ஏதோ சொல்லியிருக்கிறார், கேட்ட பாட்டு தான் கேட்டீங்கன்னு தெரியாது, கேட்கலாம்.
2: வணக்கம், எங்கள் வேற அம்மா நலமாக இருக்கிறீர்களா? இன்றைய கதம்ப நிகழ்ச்சியில் எங்களுக்கு ஒரு பாடல் சாருங்கள் அம்மா. படம் தூங்காதே தம்பி தூங்காதே பாடல். வானம் மேலே போனால் என்ன, பூமி மேலே வந்தால் என்ன, மாயம் என்ன மாயம், இது மனிதன் நிலை என்ன, வாடா ராஜா வா வா, இது முதலும் முடி என்ன. இந்த பாடலை காஞ்சி கருப்புப்பேட்டை ராஜவேலு விமலா ராஜவேலு இந்த கடம்ப நிகழ்ச்சியில் எங்களுக்காக இந்த பாடலை தாருங்கள் அம்மா. நன்றி அம்மா, வணக்கம், வாழ்க வளர்க எம்பிஆர் எஃப்எம் வானொலி நிலையம்.
0: வணக்கம் அம்மா. நன்றி நன்றி நன்றி நன்றி. உண்மையிலேயே அவருடைய குரல், இவருடைய குரல் சும்மா இனி இல்லை என்றால் இவர்கள் இந்த இணைப்புக்கு வர இருந்தால் மற்ற நிகழ்ச்சிகளையும் எடுத்து வர வேண்டும். இவர் இந்த குரல் வளம் நல்ல, அது மட்டுமில்ல ராஜவேல் உங்களுடைய குழந்தைகள் அப்படிதான் நினைக்கிறேன். அந்த குழந்தைகளுடைய அந்த சின்ன குழந்தை, எல்லா குழந்தைகளும் நன்றாக பேசுகிறார்கள், அந்த சின்ன குழந்தைகளோட குரல் வளம் கணீரண்டு, அவர் பேசும் அந்த தமிழ் நல்லா இருக்கிறது. வாழ்த்துக்கள். அவரையும் ஒரு குட்டி அறிவிப்பாளராக மாத்தலாம் என்று நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். சந்தர்ப்பம் அந்த குட்டி பையன் கனக கடையில் கணீரண்டு பேசுகிறார்கள் அவருக்கு, அவருக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுத்துடலாம். சரி, இப்பொழுது வரதராஜன், வீரமணி, குழந்தவேல் மற்றும் சேது மாதவன், நீங்க எல்லாரும் இணைஞ்சு கொள்ளுங்கள் காற்றலையில். எங்களுடைய தர்மபுரி தர்மபுரி தமிழன் பாரதி அவர்களை என்னென்று பார்க்கலாம்.
3: வணக்கம் அம்மா, நீங்க இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க
0: காற்றலையில் இணைந்து கொண்டு அன்பு உறவை சந்தித்துக் கொண்டு நாங்கள் அதுவை கேட்கலாம். வணக்கம் சேது மாதவா அல்லாட்டி குருபாஸ்கர், வணக்கம். வணக்கம்.
4: அப்பா வெளில போயிருக்காங்க.
0: சேது மாதவா எப்படி இருக்கு? என்ன சேது மாதவா, சேது மாதவா நீங்க மொடலுக்கு போன மாதிரி வேட்டியை அப்படியே மடிச்சு தூக்கி வச்சுக்கொண்டு ஒரு பக்கம் அம்மால என்னத்தை பாக்குறீங்க நீங்க?
4: நீங்க
0: பயந்து பயந்து பார்த்தத அவங்க அத ஒரு ஸ்டைல் எடுத்துட்டாங்க.
4: அப்படிதாங்க,
0: நல்லா இருக்குது. முந்தி நான் பார்த்ததை விட கம்பீரமா பெரிய பையனா வளர்ந்துட்டீங்க நீங்க, நல்லா இருக்கிறீங்க. அப்படியானா நல்ல பிள்ளையா நல்ல வேலை செய்து அப்பா அம்மாக்கு உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாழ்க்கை முறைய கொண்டு போறீங்க. நீங்க நல்ல ஒரு
4: பிள்ளைங்களா?
0: நான் இப்ப நான் இந்த நேரத்துல சாப்பிட மாட்டேன் தானே. சேது மாதவன் உங்களுக்கு சமைக்க தெரியுமா?
4: எப்ப சாப்பிடுங்க?
0: அது இனி இந்த நிகழ்ச்சி எல்லாம்
4: முடிஞ்சுடுமா?
0: இல்ல புல் சொன்னாம சொல்லுங்க. உண்மையா ஏதாவது ஒரு சாப்பாடு இப்ப வீட்டுல அம்மா இல்ல, அம்மா செய்து கொடுக்க மாட்டாங்க, அப்பா இல்ல, யாரும் இல்ல, தனியா இருக்கிறீங்க, ஒரு பாத்து கொள்ளப்பா நாங்க போயிட்டு வரோம்னா உங்களுக்கு பசிக்குது, இங்க என்ன செய்து சாப்பிடுவீங்க?
4: சாப்பிடுவேன்
0: தோசை. அது மா அம்மா செய்து வச்சிட்டு போன அந்த மாவை எடுத்து நீங்க கல்லுல அப்படியே ஊத்தி சுட்டு சாப்பிடுறீங்க, அப்படிதானே?
4: ஆமா, அப்படி இல்லாட்டி சும்மா அப்படியே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரிஞ்சி அதை எண்ணெய் ஊத்தி அப்படியே பெரட்டல் மேல வச்சு அப்படியே பசங்க சாப்பிட செம்மையா இருக்கும்.
0: அது சோற்றோடு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடுங்க வெங்காய பொரியல். கெட்டிக்காரன் அதெல்லாம் தெரியுது, அரிஞ்சி உப்பெல்லாம் அளவா போட்டு
4: சாதம் அடிச்சு, சாதம் அடிச்சு தண்ணிய ஊத்தி வெங்காயத்தை தொட்டு சாப்பிட வேண்டியதான், சூப்பரா இருக்கும்.
0: அது என்ன நல்லா இருக்கும், நல்ல தண்ணி விட்டு ஒரு சின்ன தொட்டுக்கிற
4: மாதிரி
0: அதுவும் சூப்பரா இருக்கு. அது என்ன சுகமான
4: அப்படி தங்கிட்டு செய்ய சொல்ல வேண்டியதான்.
0: ஏங்க ஒரு தரம் இல்லையான்னு சொல்றேன், அந்த பொண்ண நீங்க போய் ஹரணிய நீங்க செய்ய சொல்றீங்க. நீங்க
4: அம்மா அப்பா தானே உள்ள போயிருக்காங்க சொன்னீங்க, தங்கிட்டு சொல்லீங்க.
0: உங்களோட எல்லாம் பேசுறதுக்கு அவனா பேசணுமாப்பா? ஆஹா, கவனமா பார்த்து சொல்லணும். அதாட்டி நீங்க இப்படித்தானே நீங்க சொன்னீங்க, அதனாலதான் நாங்க எடுத்து வந்தோம்னு நீங்க சொல்றீங்க. சூப்பர். அப்ப நீங்க இன்றைக்கு வானமண்டு என்ன பாட்டு நீங்க சொல்ல போறீங்க?
4: வானமா?
0: வானமண்டு சொல்லு வரணும் அந்த பாட்டுல. முதல்ல வரணும், இடையில வரணும், எப்ப எங்க இருந்தாலும் வரலாம். வானமண்ட சொல் வரணும் அந்த பாட்டுல.
4: வானம் வானம், ஐயோ
0: ஐயோ ஐயோ. சாப்பிடுறது அதெல்லாம் நல்லா சொன்னீங்க பாருங்க. வெங்காயம் எல்லாம் அப்படியே ஒரு பொடி ரவுண்ட்
4: செய்துட்டு
0: நல்லா இருக்கும்.
4: இனி
0: அடுத்த முறை வந்தா சேது மாதம் தான் எனக்கு சமைச்சு கொடுக்கணும். எந்த நேரம் இங்க ஹோட்டல்ல எல்லாம் வாங்கறதே இல்ல. நீங்க சேது வேற யாரையும் சமைக்கிறது இல்ல. என்னமோ தண்ணியோ சோறோ வெங்காயமோ அல்லாட்டி பொரியலோ சேது மாதம் தான் செய்து தரணும்.
4: நீங்க வாங்க, உங்களுக்கு சிக்கன் குருமா பண்ணி தரவாங்க.
0: ஐயா சரி,
4: அப்பாட கேட்டு அப்படி
0: கத்துக்கிறேன். சிக்கன் வந்து இங்க பக்கத்து வீட்டு சிக்கன் அப்படியும் இல்ல.
4: அதெல்லாம் நம்ம திருட்டு சிக்கன் இல்ல, கடையில
0: திருட்டு சிக்கன்.
4: ஒரு தனி சுவை இருக்குமா?
0: தனி சுவை. அவங்க அழகாத நீங்க இங்க சாப்பிடுறோம்.
4: அப்புறம் மரம் போயிட்டு காசு கொடுத்துருவோம் ரெண்டுதாக.
0: அப்படியே கொடுத்துட்டேன். சும்மா உதவி மாதிரி கொடுக்கறாரு. உதவி மாதிரி
4: நான் சிக்கனை தூக்கிட்டேன், நீங்க காசு வச்சீங்க நெஞ்சினு கொடுத்து.
0: அவங்க தேடி கொண்டு இருப்பாங்க, நீங்க அப்படியே மெல்ல சாப்பிட்டு இருப்பீங்க.
4: ரெண்டு நாள் கழிச்சு, அது ரெண்டு நாள் கழிச்சு கொடுக்க வேண்டியதான் காசு.
0: அவங்க ஆனா நீங்க சமைச்சு சாப்பிடும் போதுதான் நாங்க எங்க எங்கட கோழி காணையில கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க இங்க சாப்பிடுவீங்க.
4: ஆமா, அங்க கூட்டிட்டு இருப்பாங்க. நம்ம வாய்க்குள்ள இறங்கி
0: அவங்களோட வாயில பக் பக்கன்னு போகும், அங்க பண்ணுவாங்க. சரி, இப்ப நீங்க வானம் வந்து கண்டுபிடிக்கவே இல்லையே. புது பாடல ஒண்ணுல இல்லையா, நிறைய பாட்டு இருக்கு. வானம் வானம் தெரியும் இல்ல சேது மாதவனுக்கு.
4: என்ன வானம்?
0: வானம்டா என்ன
4: வானம்னா? மேகம்.
0: மேகம் மேல வான். மேகம் வந்து ஓடுறது. மேகம் வானம் நிலவு இருக்கு, வானத்துல நீளமா இருக்கும். சில நேரத்துல கருப்பா, இரவுல கருப்பா இருக்கும். என்ன அப்படியா? இரவுலையும் நீளமா தான் இருக்கும் அது, இல்ல வெளிச்சம் இருந்தா. அங்க வானம் என்று சொல்ற பாட்டு யோசிங்க யோசிங்க. சேது மாதவன் டக்கு டக்குன்னு எங்க கெட்டிக்காரன், உங்களுக்கு முடியும். எங்க வானம் நீலவான ஓடையில் அந்த பாட்டு எடுத்து வருவோமா? நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா அந்த பாட்டு. சேது மாதவன்
4: வானம் தான் வீண்டாலும் யார் உன்னை பிரிந்தாலும் அந்த தான் போட்டுடுமா? செம்மையா இருக்கும்.
0: என்ன படம் அது? வானம் தான் வீழ்ந்தாலும்.
4: அது ஒரு டிஜே சாங்.
0: டிஜே சாங். சரி, நான் எடுத்து வர்றேன். வானம் தான் விழுந்தாலும் என்ன பாட்டு? அடுத்த வரி என்ன? அடுத்த வானம் தான் வீழ்ந்தாலும்.
4: வானம் தான் வீழ்ந்தாலும் யார் உன்னை பிரிந்தாலும் அந்த மாதிரி வரும். அந்த வரி மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. இப்ப பெண்களுக்கு எல்லாம் யாரு வெளில ஓட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருது இல்ல, பெண்களுக்கு எல்லாம் உரிமையா இருக்க மாட்டேது சொல்லிருக்கல.
0: சுதந்திரம் இல்ல பெண்களுக்கு. சுதந்திரம் இல்ல.
4: சுதந்திரம் இல்ல.
0: சுதந்திரம்.
4: அதுக்காக பாடின பாட்டு இதெல்லாம்.
0: எங்க?
4: அதுல ஒண்ணு, அதுல ஒண்ணு இது. ரொம்ப ஃபேமஸான பாட்டு, எல்லாருக்குமே தெரியும் இந்த பாட்டு.
0: எங்க பாக்கலாம்? பாடுங்க பாக்கலாம். கெட்டிக்கார கேப்போம். இன்றையோட நாங்களும் சுதந்திரம் எடுத்துக்கொள்ளுவாங்க.
4: மாதரே மாதரே பாராகும் வீரர்கள் துணிவோடு பாதங்கள் திண்ணூரோடு தீருங்கள் வாருங்கள் வாருங்கள் பூமியில் கோலங்கள் இது உங்கள் காலங்கள் இனிமேல் உலகம் பார்க்க போகுது மனைவி தீபங்கள் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனிடமே உன்னை வணங்குமே நன்றி கடன் தீர்ப்பதற்கே கடுவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை தலைகுனி உன் வெற்றி சிங்கம் கம்மாவன் பார்ப்பதற்கு மட்டுமே ஏறு ஏறு ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு நீ பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்தேன் ஏறு ஏறு ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு சிங்கப்பெண்ணே வா வா சிங்கப்பெண்ணே ஆமா நானினமே உன்றி வணங்குமே நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை தலைகுமி சிங்கம்மாவன் அற்பதற்கு மட்டுமே ஏறு ஏறு ஏறு வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு அன்னை தங்கை மனைவி என்று நீ விதைத்த விதையை உந்தன் பாய் அனைத்தீயை அமைக்கும் நீ பாயம் என்று தூ நின்று செல்லு உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே போய் பரிதாபம் காட்டும் என்ற வர்க்கத்தோடும் இணையாதே ஹே உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே போய் பரிதாபம் காட்டும் என்ற வர்க்கத்தோடும் இணையாதே உலகத்தின் வழியெல்லாம் முன்னால் என்ன கண்ணின்னே பிரசவத்தின் வழியை தாண்ட தீரந்தாகி நீ சீரக உலகை அசைப்போ உயர்ந்து வா வா வா அகினி சீரகே அகினி சீரகே எரிந்து வா உன் மொழி வீடும் காணாவது போம் வா அதிசிக சகதியை விடாமல் பார்ப்போம் வா ஏறு ஏறு ஏறு வலிமை கொண்டு ஏறு நீ பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு ஏறு ஏறு ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு இது காயங்கள் மாற்றும் காலமே உந்தன் துன்பம் மீறும் நாள் வரும் உனக்காக நீயே உதைப்பாயம்மா உனது ஆறுவாயே அம்மா விதை ஒன்றே கூறியே திரு விதை ஒன்றே கூறியே திரு சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏங்குமே ஒரு முறை தலைகுனி உன் வெற்று சிங்கம் முகமாவன் பார்ப்பதற்கு மட்டுமே ஏறு ஏறு ஏறு நெஞ்சின் வலிமை கொன்று ஏறு பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து அன்னை மனைவி தங்கை என்று நீ குறித்த உயர்வை இன்று காதங்கள் பற்றும் அந்த தீயை அணைக்கும் நீ பாயமின்றி நீ பாயமின்றி தூ நின்று செல்லு
0: சூப்பர் கெட்டிக்காரன் அடிக்கடி நீங்க உங்களோட அங்க என்ன அந்த குரூப் இல்லையா அந்த ஸ்டேஜ் வழிய பாடுறவங்க குரூப்பா இருக்கிறாங்களா குரூப் செய்யறாங்க
4: குரூப் இல்லமா
0: இப்ப
4: தெரியல கிடையாது
0: முந்தி என்ன முத்துக்குமார் போவார் இல்ல அந்த அப்படி உங்களோட ஊர்ல இல்லையா இப்ப இருக்கிறாங்களா யாராவது
4: யாரும் இல்ல
0: அப்படி யாராவது இருந்தா நீங்க அப்படி சேர்ந்து ஒரு பாடல்கள் ஸ்டேஜ்ல அப்படி பாடிக்கொண்டு வந்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க சூப்பரா இருக்கு. நீங்க நல்ல ஒரு கட்டிக்காரனா வருவீங்க. அப்படியே பாடி பாடி பாடி நீங்க நல்லா வந்துருவீங்க. அதனால நீங்க அதுக்கு ட்ரை பண்ணுங்க. நல்லா பாடுறீங்க ஐயா, சூப்பரா நல்லா அடிக்கடி பாடுங்க. சரி, அடிக்கடி வாங்க, மாநிலையில வந்து பாடுங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். நன்றி சேது மாதவன். போய் நல்ல வெங்காயம் இன்னொரு பாட்டா. சரி பாடுங்க. பாடுங்க.
4: ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கு நான் பிரச்சனை. நீ குரல் விட்டா தெரிஞ்சுக்கலாம் அர்ச்சனை, உனக்கு தாண்டா அர்ச்சனை. அவன் வர்ற வரைக்கும் வயசா கொடுத்து நண்டு திண்டு தொகுறது, அவன் எழுந்து கிழந்து வந்தானா இந்த தீபாவளி நம்மளது. குடியிருக்கும்
5: ஏ மாலு மாலு மாலு சுரங்கணிக்கா மாலு. ஏ மாலு மாலு மாலு சுரங்கணிக்கா மாலு. தலைவதுல கா நாட்கணுக்கா ஒரு

0: நம்ம கெத்தா எல்லோ. ஆமா, அழுக்கா இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம், கருப்பா கலையா இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம், ஒன்னா உசுரா இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம், பிள்ளைங்க இருக்காங்க என்ன வேணுறா பட்டி ராசா வாங்கிப்பேன் என்னோட கில்லா மேல. யாருக்கும் தௌலண்டு நீ இல்ல தௌலத்தவே நில்லிய, அது நண்பா நீ நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் நம்ம தனம் வெறித்தனம்.
1: இப்படி என்ன இந்த பாட எப்படி நீங்க மனப்பாடம், எப்படி மனப்பாடம் செய்து கொண்டீங்க? அடிக்கடி கேப்பீங்களோ இந்த பாட்டை?
0: கண்டிப்பா இந்த படத்துல பார்த்தா படம் பார்த்துட்டா.
1: என்ன படம் அது? என்ன படம்?
0: எங்க படம் பேர் பிகில்.
1: நன்றி. அவரோட பேசுங்க. அவர் புதுக்கோட்டை செல்வகுமார். எங்கே?
2: வணக்கம். வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: சேதுமாதவன்.
2: சேதுமாதவன்
0: சொல்லுங்க.
2: நல்லா பாடுறீங்க.
1: நீங்க அப்பாட குரல் மாதிரி.
0: வேற யாரும் பேசுறாங்க உங்களுக்கு?
1: செல்வகுமார் இருக்காரு. செல்வகுமார் நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க.
2: ஹலோ, நல்லா கேக்குதாமா?
1: கேக்குதா உங்களுக்கு?
0: சேதுமாதவன்
1: அவர் சொன்னார் உங்களோட பாட்டு நல்லா
3: இருக்கு. சொல்லுங்க. சொல்றேன், கேக்குறீங்களா?
1: வணக்கம் சேதுமாதவன். அர்ஜுனும் நல்லா பாடுவாரு. சரி, சேதுமாதவன் நல்லா பாடுனு சொல்லி இப்ப அர்ஜுனும் எங்களுடைய செல்வகுமாரும் வாழ்த்தி இருக்கிறாங்க. ஆனா சேதுமாதவன் பாடின பாட்டு பாட மாட்டாங்க யாரும். அந்த பாட்டுல ஒரு வரி நான் பாடும். அது
0: பாருங்க, நீங்க பாருங்க.
1: சுராங்கனி சுராங்கனி சுராங்கனி கே மாலு மாலு மாலு சுராங்கனி கே மாலு சுராங்கனி கே மாலு கேனாவா. அது அடுத்தது வந்து உங்களை மட்டும் பாடுங்க. என்ன நீங்க என்ன நீங்க சொன்னீங்க நான் பாடி
0: மாறிடுச்சுமா? ஐயோ, பாட்டு வேற பக்கம் போயிடுச்சே.
1: இருந்தாலும் நான் சுராங்கனி சொல்லிட்டேன்ல. சொன்னேன். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, எங்கே எங்களுடைய செல்வகுமார் மற்ற எங்களுடைய அர்ஜுன், வணக்கம். எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம்
1: செல்வகுமார், சொல்லுங்க.
2: அர்ஜுனன். அர்ஜுனன்
1: அர்ஜுனன் ஆஹா. அப்ப வில்லு வச்சிருக்கிறாரா? அம்பு வில்லு. சரி, அர்ஜுனன். அர்ஜுனன் சைலா கூப்பிட்டேன், நீங்க விடுவீங்க இல்லையா? அர்ஜுன் என்று கூப்பிட்டேன், நீங்க அர்ஜுனன்
2: பழைய பேரா இருந்தா ரொம்ப பிடிக்கும்ல. அந்த உண்மையான பேர் இருக்க தெரியணும்ல.
1: அதுதான் கம்பீரா இல்லையா?
3: அது சுருக்கமா கூப்பிடுவாங்க அர்ஜுன். முழு பேர் வந்து அர்ஜுனன்
1: தான். அர்ஜுனன் அர்ஜுனன் சரி, அர்ஜுனன் ஒரு பாட்டு பாடுங்க. முதல்ல முதல்ல
3: பாடவா?
1: பாடுங்க.
3: கண் போட போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா,

மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா.

உனக்காக வாழும் உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும். கண் போனே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, பொய்யா

போகலாமா கால் போன கிளி மனம் போகலாமா இருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் கொள்ள வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும்.

0: சொல்லுங்க மேடம்.
1: நான் ஆலையை உயர்த்தாம பேசுறேன் பாத்தீங்களா. இப்ப என்னடா எந்த காதுக்கே வரையல எனக்கு யோசிச்சு.
2: என்னமா
1: சொல்லுங்க செல்வகுமார். செல்வகுமார்
2: அதாவது சாப்பிடாம பாடுனா சுதி நல்லா கூட கிடைக்கும்.
1: அதனால ஒரு நாளும் சாப்பிடாதீங்க, அப்பதான் சுதி நல்லா கிடைக்கும். இல்ல இல்ல தண்ணி தண்ணி தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போனா நல்லா பாடுனா இல்ல இல்ல அது அது உங்களை பொறுத்தது. எந்த தண்ணி என்றதோ அது உங்களை பொறுத்தது. அது ஆனா தண்ணி குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு பாடுனா பேசலாம், நல்லா பேசலாம், பாடலாம், சண்டையும் பிடிக்கலாம்.
2: ஆமா
0: நான் வந்து நான் தண்ணி குடிச்சு போனேன்னா சுடுதண்ணி குடிச்சு போனா நல்லா இருக்கும்.
1: சுடுதண்ணி சுடுதண்ணி
0: ஹீட் வாட்டர் ஹீட் வாட்டர்
1: ஹாட் வாட்டர் என்று தான் சொல்லுவாங்க. அது எந்த ஹாட் வாட்டர் என்று நாங்க அது நாங்க பார்த்தா தான் நாங்களுக்கு தெரியும்.
0: ஓஹோ
1: என்னண்டே சொல்லுங்க.
0: நான் குடியிருக்காரு, அதாவது ட்ரிங்க்ஸ் டீ காஃபி சாப்பிடக்கூடாது. எஞ்சியோட கொள்கை அது, அந்த கொள்கையை தான் நான் கடைபிடிச்சிட்டு வரேன்.
1: டீ காஃபியே அவங்க சாப்பிட மாட்டாங்களா உண்மையிலே?
0: சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க.
1: அது அது இல்லாமலே எங்களுக்கு வாழ்க்கை இல்லைன்ற மாதிரி இருக்கு. எங்களுக்கு
0: அது ஒரு சிலருக்கு அப்படி இருக்கும். இப்ப அது
1: எனக்கு
0: லைட்டா கொஞ்சம் சுகர் இருக்கு உடம்புல, அதனால இந்த பால் நான் கொஞ்சம் குறைச்சிட்டேன்.
1: சுத்தமா முதலாவது மாப்பொருட்களை விடுங்க. மற்றது இப்ப நீங்க பாலிக்கிறீங்களே சும்மா நார்மலா ஏதாவது சுகர் ஒயிட் சுகர் இருக்கு இல்ல, அது அந்த சுகரா சுத்தமா விடணும். நீங்க தேன் பாவிக்கலாம், இல்லாட்டி பிரவுன் சுகர் கொஞ்சம் பாவிச்சுக்கலாம். இப்ப இப்ப அல்லாட்டி பனம் கற்கண்டு அது
0: அல்லாட்டி
1: பனம் சக்கரை பனம் சக்கரை அதுதான் சுத்தமா அங்க உங்களுக்கு எடுக்கலாமே. எல்லா இடமும் தேடி போய் நீங்க எடுக்கலாமே. அங்க இங்க எங்களுக்கு இல்ல கிடைக்குமே. அப்ப நீங்க அதுல வாங்கி நீங்க பாவிக்கலாம். நீங்க பால் சாப்பிடாம இருக்கிறது அது உங்களை யாரோ நல்லா ஏமாத்திட்டாங்க. இந்த பால்ல செலவு செலவு செலவு போவோம். இவர மெல்ல பால நிப்பாட்டிடும் சுகர்
0: வர்தன். எனக்கு பால் சாப்பிட்டு எனக்கு முன்னணி சாப்பிட்டு இப்ப சாப்பிட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் நிப்பாட்டி அது கொலஸ்ட்ரால் தான். அது கொலஸ்ட்ரால் எதுக்கு ஏத்திக்கிட்டு கொஞ்சம் குறைச்சேன்.
1: நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பாலை சுரக்கிற பாருங்க, அந்த பாலை சுரந்த சார அந்த பத்துவுக்கு சுகர் இல்லையே, அது என்ன கும்மல் இருக்குது சுகமா? எங்கேயாவது சோர்ந்து படுக்குதா இல்ல? அப்ப நீங்க அந்த பால் அதாவது நீங்க கடையில இல்ல இல்ல கடை அதாவது அந்த சாப்பாடுகளை நிப்பாட்டுங்க. அந்த சாப்பாடுகளை நிப்பாட்டுங்க. நல்ல நீங்க அரிசி சாப்பாடு சாப்பிடுறீங்க அதை நிப்பாட்டுங்க. ஸ்டாப் பண்ணுங்க நீங்க. ஸ்டப் பண்ணுங்க. ஸ்டப் பண்ணிட்டு நீங்க இப்படி பால் சாப்பிடுங்க, பால் நிறைய சாப்பிடுங்க. அது அதாவது சுத்தமான பால். இப்ப சில இடங்கள்ல கலப்பணங்கள் செய்யறாங்க, பசும் பால். யாராவது அந்த கறந்து எடுக்கிற இடங்களுக்கு போய் நேரம் அப்படியே போய் வாங்கிட்டு வாங்க. கிடைக்குது, பார்த்து அதுலயே வாங்கிட்டு வரலாம். அது என்ன நல்லம், அது உண்மையிலே உடலுக்கு நல்லம். பால் நல்லா சாப்பிடுங்க, அது வந்து சுத்தமான பால். இப்ப எங்கட இந்த ஊர்ல கிடைக்கிறது தாராளமா கிடைக்குது பால். அது கூட ஏதோ ஒரு கெமிக்கல் சேர்த்து வச்சிருக்கிறதான் 3 கிலோமா ஒரு மாதத்துக்கெல்லாம் இருக்குது அந்த பால். அப்ப அதுல ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்குது அவங்க சேர்த்திருக்கிறாங்க. அப்ப அத சுத்தமான பால் குடிச்சு கொண்டு வந்தா உங்களுக்கு எந்த நோயும் வராது. ஆனா அதுல ஒரு மிளகு, இஞ்சி, மிளகு மற்ற மஞ்சள் போட்டு சின்ன பனங்கற்கண்டு போட்டு காய்ச்சி அப்படியே நீங்க சாப்பிடலாம். மற்றது உங்களோட குரல் வளத்துக்கு அதிமதுரம் தண்ணியில போட்டு குடிங்க. அதிமதுரம் போட்டு குடிங்க, சுடுதண்ணி நல்லா அதிமதுரத்தை போட்டு அவிச்சிட்டு குடிங்க. இன்னும் குரல் வளம் நன்றா வரும், ஒரு கரகரப்பு இல்லாம இருக்கும். நிச்சயம், ஏன்னா ஒரு நல்ல கலைஞனுக்கு நாங்க நல்லதை சொல்லிக் கொடுக்க முடியல. அவரோட குரல் எப்பவும் தேவையில்லை. வந்தோன்னு பாடுங்கன்னு நீங்க பாடணும், அந்த தன்மை இல்லாம போக கூடாது. அந்த தன்மை இல்லாம போகும்போது எவ்வளவு கவலைப்படுவீங்க நீங்க சொல்லுங்க பாக்க. பேச முடியாம போகும்போது நான் என்ன இப்ப கவலைப்படுறேன், என் குரல் உண்மையிலேயே சரியில்லை, என்னால முடியாமல் இருக்கிறது, முன்பு மாதிரி இனிமை இல்ல, ஒரு ஒரு தடிச்ச குரல் மாதிரி ஒரு பேசும்போது கேக்கும்போது, நான் திருப்பி ரெக்கார்ட் பண்ணி கேட்கும்போது எனக்கு முந்தின அந்த குரல் என்னுடைய குரல்ல தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இங்க ஆரம்பத்துல
0: உங்க குரல் நல்லா இருக்கு, உங்க குரல் நல்லா இருக்கு. நீங்க பாடி நான் கேட்டது, நீங்க ஒரு பாட்டு போடுங்க நான் கேக்குறேன்.
1: ஐயா பாட்டு பாட்டு போடத்தானே சொன்னாரு, நல்ல ஒரு பாட்டு பிளே
0: பண்ண. நீங்க உங்க குரலை பத்தி சொல்றீங்களே, அதுக்கு சொல்றேன்
1: என்ன பாட்டு ஹம்மிங் கொடுக்கலாம்.
2: தலைவர் பாட்டு,
1: தலைவர் பாட்டா? எம்ஜிஆர்
2: அம்மா பாட்டை எடுத்து கொடுங்க. அம்மா பாட்டு தான் உங்களுக்கு பிடிக்குங்களா?
1: அம்மா, அவருடைய அம்மாவுடைய பாடல்.

0: பாடல் நல்லா தெரியல எனக்கு.
1: உங்களுக்கு வாய்ஸ் நல்லா தான் இருக்கு. நீங்க சொல்லிட்டீங்க, உங்களுக்கு குறைச்சு சொல்றீங்க.
0: என்ன செல்வகுமார், ஒரு ஒரு பத்திரத்துல இவரை எழுதி ஸ்டாம் பண்ணி தர. பொறுமையிலும் பொறுமை வீரமணிக்கு தாங்க இருக்குது, தர்மபுரி வீரமணி. இவ்வளவு நேரமா பொறுமையா இருந்தார், நானும் அதை பார்த்துக்கொண்டுதான் இருந்தேன். அப்படியே இணைப்புல பேசாம ஒரு சத்தம் கேட்காம நனமா இருக்கிறீங்களா தர்மபுரி எங்களுடைய வீரமணி? பக்கத்துல ரெண்டு பேர் இருக்காங்க, அர்ஜுன், அர்ஜுனா, செல்வகுமார். ரெண்டு பேருக்கு ஒரு வணக்கம் சொல்லிருங்க. புதுசு புதுசா இணைஞ்சவங்கள நீங்களும் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நீங்க குரூப்புக்கு ஹாய் போடுவீங்க, அவங்களோட நட்பு கொண்டுவீங்க. சச்சினா, நீங்க
2: நேரத்துல வந்து எழுந்தியா முடிவு கமெண்ட் பண்ணிக்கல, தப்பா படுத்து சொன்னீங்கல்ல, அது எனக்கு தெரியல. எனக்கு குரல் மாசருக்கு நான் நேரடியா தெரியல. எனக்கு
0: என்ன சொன்னீங்க ஐயா, எனக்கு புரியல. நீங்க உங்களோட குரல் வந்து பேஸா இருக்கு அவ்வளவு. சொல்லுங்க, என்னோட சொல்லுங்க.
2: குரல் மசூலி, குரல் மசூலியும் இப்ப நேரடி பேசுறது கரெக்டா இருக்குது. அடுத்து வந்து நேர் விருப்பத்துல வந்து ஏ திருமா வந்தாவா தெரியுமா இருக்குது.
0: நேர் நேரத்துல என்ன தெரியுதுங்க?
2: நேர்
0: விருப்பத்துல
2: தெரியல.
0: உங்களுடைய பேர் பாட்டு கேட்க உங்களுக்கு முடியலன்றீங்களா?
2: ஆமா,
0: அதுல நீங்க எழுதி விடன. நீங்க அந்த குரூப்புக்குள்ள இருக்கிறீங்களா வீரமணி? இருக்கிறீங்களா? இல்ல
2: வரல.
0: சரி, நான் உங்களை இணைச்சிடுறேன், நேர் நேரத்துக்கு இணைச்சிடுறேன். சரியா
2: சொல்லுங்க.
0: செல்வகுமார், இப்ப அர்ஜுன் வீரமணி, நீங்க வானம், வானம் என்ற ஒரு சொல்ல பாட்டு சொல்லுங்க.
3: ஹலோ
0: அம்மா, வணக்கம். சந்திர அம்மா, அம்மா வணக்கம். நலமா இருக்கிறீங்களா நீங்க? உடல் நலத்தோட அடிக்கடி நீங்க வானொலிய கேளுங்க, காற்றலைக்கு வாங்க, நலமா இருக்கணும். இப்ப அங்க குளிராமா, அங்க நிலைமை எப்படி? குளிரா
3: சுமாரா இருக்கு, நல்ல மாதிரி இருக்கும்.
0: நல்ல மாதிரி இருக்கும். நல்லா அம்மா, சந்திர அம்மாக்கு என்ன பாட்டு வேணும்? வானம் என்று தொடங்குற பாட்டு சொல்லுங்க அம்மா.
3: வானம், நீலவானமா பாட்டு? நீலவானத்துல ஒரு பாட்டு.
0: நீலவானத்துல என்ன பாட்டு? வானமண்டு வருது அதுல.
3: நீலவானம் ஒரு பாட்டு வருது மாதிரி,
0: அந்த பாட்டு. நீலவான அந்த பாட்டு. அப்ப ரெண்டு பேருக்கும் அந்த பாட்டு போட்டுருங்க. காளிதாசன் வந்து வர்றத வீரமணின்னு பாடலாம். வீரமணி பாடினான் காதல் கீதமே, அப்படி பாடலாம். என்ன அம்மா சத்தம் பண்ணுமா? அங்கள காதல் கீதம் பண்ணா அம்மா ஜம்மன் இருந்துட்டா என்ன? அம்மா அந்த பாட்டு அருமையான பாடல் இல்லையா?
3: சரிங்க.
0: அம்மாக்கு பாட வருமா? அம்மாக்கு பாட வருமா?
3: பாட
0: மாட்டேன்னே தூங்க வச்சீங்க இவனா, இந்த குட்டி பையன.
3: அப்ப பாடு தூங்க வச்சோம், அதெல்லாம் ஒரு பாட்டு. அம்மா அம்மா ஆயா பாட்டு வச்சாங்க, நம்மளுக்கு தெரியாது. எனக்கு பாட்டெல்லாம் பாட்டு வச்சு எல்லாம் தூங்கல. அவங்களை தூங்க வைக்கல.
0: அவங்களை தூங்க வைக்கல சும்மா சரி அழும் போது என்ன எல்லாம் பாட இல்லையா நீங்க அப்படி பாட என்னம்மா என்னம்மா நீங்க அப்படி எல்லாம் பாடி
3: வந்து அம்மா தான் நல்லா பாடுவாங்க அந்த பாட்டெல்லாம் நம்ம எல்லாம் பாடவே இல்ல
0: நீங்க பாடு இல்ல. வீரமணி பாடுவாரா? வீரமணி பாடுவாரா?
3: வீரமணி பாடுறேன் வளர்த்துட்டு அம்மா என்ன கரெக்டா ஏழு குறைஞ்ச பட்சம் எனக்கு விவரம் தெரிவிக்கும் ஆறு வயசு வரைக்கும் அம்மா பால் கொடுத்து என்ன தூங்க வைக்கிறதுக்கு ஏழு வயசு வரைக்கும் யானையில போட்டு அந்த யானை சொல்லுவாங்க அது யானையில போட்டு தான் தூங்க வச்சாங்க. ஆனா இப்ப சொல்றது கூச்சப்படுறாங்க
0: கூச்சப்படுறாங்க அது தெரியுது. நல்ல ஒரு பாடலை அம்மா கேட்டிருக்கா. அம்மா சூப்பர் பாட்டு கேட்டிருக்கா. அம்மா வந்து என்ன பாட்டு கேட்டிருக்கான்னு பாத்தீங்களா? செல்வகுமாரும் அர்ஜுனும் அது கமலஹாசன் திரைப்பட பாடல் கேட்டிருக்கா. வாழ்வே மாயம் படத்துல அந்த பாட்டு தெரியுமா அர்ஜுனாக்கு? அந்த பாட்டு ராமச்சந்திரனுடைய பாடல்கள் தான் உங்களுக்கு தெரியும். சரி
1: அர்ஜுனா
0: பாடல்கள் அர்ஜுனா நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க. வானமண்டு தொடங்குற பாட்டு வானமண்டு வருகிற சொல் வருகிற பாட்டு ஒன்று சொல்லுங்க.
1: வானமண்டு எனக்கு தெரிஞ்சு புதிய வானம் புதிய பூமி சொல்லலாம்.
0: அந்த பாட்டு கேட்டுட்டாங்க
1: ஒரு பாட்டு வந்து ஒரே வானம் ஒரே பூமி ஒரே ஜாதி ஒரே நீதி எப்படி பாட்டு இருக்கு படத்துக்கு பேரு ஒரே வானம் ஒரே பூமி தான்.
0: அது யாரும் கேட்ட மாதிரி இருக்கு.
1: ஜெய்சங்கருடைய
0: படம் ஒரே வானம் ஒரே பூமி கேட்கல சொல்லி இருக்கிறாங்க ஆனா கேட்கல. சரி அந்த பாட்டை உங்களுக்கு தரலாம். ஒரே வானம் ஒரே பூமி ஒரே வானம் ஒரே பூமி
1: படத்துக்கு பேரும் அதேதான் ஒரே வானம் ஒரே பூமி
0: ஒரே பூமி. சரி இப்ப செல்வகுமார் சொல்லுங்க பாக்கலாம். நீங்க
3: பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம் ஒரு பாட்டு வருதுலமா?
0: அதுதான் எங்களுடைய வீரமணி கேட்டிருக்காரு. பன்னீர் தூவுது இந்நேரம் அந்த பாட்டு தானே?
3: செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் அது சிரித்தது
0: என்னை
1: பாட்டு இருக்கு. இன்னொரு பாட்டு சொல்லலாம். வானத்தில் பரவாயில் ஒரு நிலவுன்னு ஒரு பாட்டு இருக்கு காஞ்சி தலைவங்க படத்துல.
0: செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் அத பாடுங்க பாக்கலாம். அர்ஜுன் அர்ஜுனா அர்ஜுனா அத பாடுங்க.
1: ஜென்ஸ் வைஸ் பின்னாடி தான் வரும். ரெண்டு வரி கூட பாடி
0: காட்டுறேன்.
1: செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் சிரித்தது என்னை பார்த்து அது சிவந்த உடலா இதழா என சிரித்தது என்னை பார்த்து ஆடையின் வனப்பை நீ எழுத, ஆசையின் வனப்பை நான் எழுத, நாடகம் என்றே நான் நினைக்க, நடந்ததை உன்னிடம் ஏன் மறைக்க, நாடகம் என்றே நான் நினைக்க, நடப்பதை உன்னிடம் ஏன் மறைக்க அப்படின்னு ஒரு பாட்டு வரும்.
0: சூப்பர், நல்ல
2: அந்த படம்.
0: என்ன படம்
1: கேட்க நல்லா இருக்கும்.
0: நான்கு கில்லாடிகள்.
1: கில்லாடிகள்
0: நல்ல ஒரு பாடல் இல்லையா அது. மற்றது ஜெய்சங்கருடைய இந்த பாடல் அன்று வந்ததும்
2: எம்ஜிஆர் பாடமா?
0: எம்ஜிஆர் ஜெய்சங்கருடைய இன்னும் ஒரு பாடல். என்ன இன்னும் ஒரு பாடல்?
1: அது வந்து நீங்க குரல் பாட்டு.

0: அந்த பாடல் அதுவும் நல்ல பாடல். இப்ப என்ன ஜெய்சங்கரோட பாடலும் பாடிட்டீங்க நீங்க இருவருக்கும் நன்றி. நல்ல பாடல் தெரிவிச்சிருக்கீங்க. எல்லாம் பாடுவீங்க. நன்றி நன்றி இருவருக்கும் நன்றி. உங்களை நான் நினைச்சு கொள்றேன். குரூப்ல எடுத்து விடட்டுமா
1: உங்களை?
0: சரி அதுல ஏதாவது குரூப்ல இணைஞ்சு உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கஷ்டம் உங்களுடைய போன்ல ஏதாவது நேரண்டா எங்களோட வானொலி ரிசோர்ஸ்களை பற்றி எல்லாம் அதுல சின்ன சின்ன போடுவாங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா வணக்கம் சொல்லிக்குவாங்க. அப்படி ஏதாவது செய்யும் போது உங்களோட போன்ல ஏதும் பிரச்சனையாண்டா நீங்க ஏதாவது என்னட்டு சொல்லணும். அல்லாட்டி நீங்க சற்று வெளியில போனா நான் என்னன்னு பார்த்து உங்களுக்கு அத சரி செய்வேன். சரிங்களா? நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம். சரி இப்பொழுது காற்றில் இணைந்து கொள்ளும் உங்களுடைய ரதீஷ். வணக்கம். வணக்கம் ரதீஷ்.
2: ஹலோ வணக்கம்.
0: ஹலோ
2: வணக்கம் வணக்கம்.
0: நீங்க நீங்க பேசுறது எங்கேயோ ஒரு உங்களை கொண்டு போய் எங்கேயோ ஒரு அறையில அடைச்சு வச்சு.
2: எல்லாருக்கும் பயணப்பட்ட ரூம்
0: எல்லாருக்கும் கண்டுபிடிக்க சொல்லிடலாமா? ஸ்டுடியோ இருக்கட்டும். அது நீங்க இப்ப இயர்போன் போட்டு பேச இல்லையா ஸ்டுடியோக்குள்ள?
2: இயர்போன் போட்டு.
0: ஆனா இயர்போன் போட்டு இப்படி பேச இருக்கே அப்படியா பும் பும் உண்டு. அதுதான் எனக்கு தெரியும். உங்க ஸ்டுடியோ நல்ல ஸ்டுடியோ இல்ல என்ன?
2: இது நல்ல கிளாஸ் போட்ட ஸ்டுடியோ.
0: கிளாஸ் எல்லாம் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்களா? சூப்பர் சூப்பர் ரதீஷ். நீங்க இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க அத கேக்கலாம். இதெல்லாம் சொல்ல முடியாம இருக்கும். நாளைக்கு ரெண்டு மூணு சாப்பாடு நீங்க நல்லா சாப்பிட்டீங்க போல இருக்கு. எப்ப சாப்பிட்டாங்க மட்டும் கேட்க கூடாது நீங்க. சரி அது யோசிச்சுதான் சொல்லணும். இல்ல சாப்பிட்டது என்ன? இல்ல சோறு. சோறு ரசமா. அதுதான் இப்ப ஒரு ஒரு ஒரு சமாஷ் வந்து ஜெகபத் பாதி கண்ணா எழுதியிருந்தார். மனைவி வந்து கேட்டாலாம் என்னங்க இன்னைக்கு சாம்பார் வைக்கட்டா அல்லது ரசம் வைக்கட்டா அண்டு அவர் சொன்னா நீ என்னத்தையும் நான் போய் அதுக்கப்புறம் பேரை வைக்கணும். வச்சப்புறம்தான் தெரியும் அது சாம்பாரா ரசமாண்டு. அதனாலதான் அவர் அப்படி சொல்லியிருக்கேன். சரி
2: அதுக்கு முன்னாடி அனுபவம் இருந்திருக்கு.
0: என்ன நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி? அவருக்கு அனுபவம் இருந்திருக்கு சாப்பிட்டு ரசம் பண்ணிட்டு சாம்பார வச்சிருப்பா
2: என்ன.
0: சரி உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி. இவ்வளவு நாளும் நீங்க எல்லா இடத்துலயும் சாப்பிட்டீங்க. இப்ப தரமான நல்ல கடைகள்ல சாப்பிட்டீங்க. பாரத் ஹோட்டல்ல என்ன எவ்வளவு இடங்கள்ல எத்தனையோ இடங்கள்ல சாப்பிட்டிருக்கேன். வீட்டுல சாப்பிட்டிருக்கேன். அம்மாட கையால சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த பாரத் ஹோட்டல்ல சாப்பிட்ட சாப்பாடு அவ்வளவு சுத்தமும் சாப்பாடும் எந்த எப்படி சொல்றது அந்த சாப்பாடு இனி இன்னொரு தடவை கிடைக்காதா என்று ஏங்கக்கூடிய அளவுக்கு அந்த பாரத் ஹோட்டல்ல அவங்களோட சாப்பாடு அவ்வளவு சுத்தமாயும் இருந்தது சுவையாயும் இருந்தது நல்ல நீட்னஸ் ஃபுல்லா உள்ள இருந்தது. அப்ப அப்படி நீங்க இப்ப எத்தனையோ ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கும் அம்மாட கையால சாப்பிட்டுருக்கும் மனைவிட கையால சாப்பிட்டுருக்கும் இன்னும் எத்தனையோ உறவுகள் கையால இப்ப உங்களுடைய இப்ப மாமியில அம்மா மனைவிட அம்மாட கையால சாப்பிட்டுருக்கும் எங்க சாப்பிட்டது இப்ப முதல்ல நிக்கது உங்களோட மனசுல இவங்கிட்ட சாப்பிட்டது நல்லா இருக்கு? அம்மாவை சேர்க்க வேணாம். அம்மாவை சேர்க்க வேணாம். தாயில சாப்பாட என் பிள்ளைகளுக்கு எதை கொடுத்தாலும் அவங்களோட சாப்பாடு அமிர்தம். அத உடனே நீங்க அதைத்தான் சொல்லுங்க. அம்மா கையால சாப்பிட்டேன்னு தான் சொல்லுங்க. அந்த சாப்பாடு அம்மா தண்ணியும்
2: உண்மையா சொன்னா உண்மையா சொன்னா நீங்க வந்து இங்க பிசூர்ல வந்து ஒரு வெரைட்டியா கம்பல் எல்லாம் போட்டு தோசையில சாப்பிட்டாதான் நல்லா இருந்தது.
0: என்ன அந்த குழம்பெல்லாம் வச்சு மாமாக்கும் கட்டி கொடுத்து அவங்க நான் வெரைட்டி சொன்ன மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்க நல்லதுன்னு தான் சொல்லணும். சந்தன ராஜ்மா மாட்டையும் ராணிய மாட்டையும் சொல்லித்தான் அந்த கதை
2: கொடுத்துட்டு
0: அந்த சம்பள தோசை அதுவும் அதுவும் மைதாமா தோசை அப்ப நான் குடுத்து வச்சேன் பாருங்க, இவ்வளவுக்குள்ளே ரொம்ப நல்லது.
2: அதுவும் கேரளாவில் இருந்து வந்த ஒரு ஆளு
0: வந்து அந்த சம்பளுக்கு மதிப்பா போச்சு. அடுத்த முறை வந்தா எல்லாருக்கும் அந்த சம்பள் தான் கொடுக்கற.
2: சம்பளம் மட்டும் இல்ல, ரத்தம்
0: ரசம், ரசம் சம்பள் அந்த தோசையும் அதுதான். நீ எல்லாரும் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா நேர்களையும் கூப்பிட்டு அதுதான் சுட்டு கொடுக்கற சம்பள். ரசம் வச்சு ஒரு அண்டால பெரிய, ஆனா தேங்காய் எல்லாம் துருவி குடுக்கறது நீங்க தான், நேர்கள் தான் துருவி தரணும். இனி அவ்வளவு ரசம் வச்சு கொடுத்தா போதும். கொஞ்சம் வேணுமெண்டா கொஞ்சம் ஒரு சோறும் வைக்கலாம், ரெண்டு மூன்று விதமான சோ ரைஸ். இப்ப உங்களுக்கு வேணுமெண்டா மட்டா ரைஸ் தானே வேணும். அப்ப உங்களுக்கு மட்டா ரைஸ், மற்றவங்களுக்கு பொன்னி ரைஸ், அப்படி ரெண்டு மூணு வகையா வச்சிடலாம்.
2: இல்ல
0: அதான் அதைத்தான் நினைச்சிட்டேன், மெல்ல இப்படி விட்டு என்னண்டா இங்க இங்க இனி வாழ்றது ரொம்ப கஷ்டம் வந்து போச்சு சரியா. அதனால மெல்ல அங்க வந்து ஒரு ஹோட்டல் போட்டுடலான் இருக்கேன் நான். எல்லாரையும் வச்சு நிகழ்ச்சியும் செய்து கொண்டு எல்லாரும் இங்க இருந்து எல்லாம் உதவி செய்யுங்க சொல்லி முன்னாலே பாத்திரம் வித்துடலாம். நீங்க தனியா சம்பளம் சோறும் சம்பளம் அப்படி அந்த ரெண்டே ரெண்டு ஐட்டத்தோட சாப்பாடு கொடுக்கணும் எல்லாருக்கும், அப்பதான் சரி. நிறைய
2: அப்படி கேரளாவில ஒன்னு ரெண்டு இடம் இருக்கு
0: அது அப்படி சாப்பிட விரும்புவார்கள். நிறைய கறியெல்லாம் வச்சு சாப்பிட விட அந்த
2: எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு கடை இருக்குது. அந்த கடையில வந்து காலையில ஒரு அஞ்சு மணியிலிருந்து கஞ்சி அப்பளம் வச்சது மீன் வறுத்தது எல்லாம்
0: எல்லாம் கொடுப்பாங்க.
2: அது அது அஞ்சு மணிக்கு கொடுக்கறது ஏன் அப்படி சொன்னா, கூலி வேலைக்கு எல்லாம் போற ஆளுகள் நிறைய
0: வரும்,
2: அது வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது மத்தியம் வந்து பெரிய ஸ்டார் ஹோட்டல் பெரிய கடைகள் எல்லாம் வந்து அந்த நேரத்துல எல்லாம்
0: திறக்காது.
2: அது மட்டும் இல்ல, அப்படி திறந்தாலும் இந்த மாதிரி இந்த கூலி வேலைக்கு எல்லாம் போற ஆளுகளோட அந்த டூல்ஸ் எல்லாம் கொண்டாட ஹோட்டலுக்கு எல்லாம் போக முடியாது,
0: போக முடியாது.
2: அது மட்டும் இல்ல, அங்க காசும் அதிகம் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு கிடைக்கிற கூலியா அங்க கொண்டு கொடுப்போம்.
0: ஓ அது உண்மை. இது குறைஞ்ச
2: வந்து ஒரு கஞ்சி ஒரு 15-20 ரூபா கொடுத்தா ஒரு கஞ்சி 15 ரூபா தான் இருக்கு
0: நினைக்கிறேன். அங்க கேரளால சாப்பாடு 150 ரூபாய்க்கு மேல இல்ல, ஒரு 200 ரூபா 300 ரூபா அப்படியே
2: இல்ல இல்ல 100 இல்ல இருக்குது. 50 ரூபா இருக்குது, 100 ரூபா இருக்கு, 150 இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு கடைகளும் மாறி ஒவ்வொரு ஊர்களும் மாறி இருக்கு.
0: கடையில
2: இருக்கிற ஆள் வந்து 4 மணிக்கு கடையில இருக்கிற ஆள்
0: 4 மணிக்கு புண்ணியம் உண்மையா அப்படி ஒரு அது. அந்த கஞ்சிய போல சுவையான சாப்பாடு எதுவுமே இல்ல. கஞ்சிய நீங்க எத்தனை தடவை குடிங்க ஒரு காலம்
2: கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு 2-3 கடை அப்படி இருக்கும்
0: இருக்கும் குறைஞ்ச விலையில.
2: நான் ஒரு நாளைக்கு போயிட்டு அப்படி சாப்பிட்டுருக்காங்க. அது ஏன் அப்படி சாப்பிடுறதுக்கு காரணம் என்றால், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விட வேண்டிய அவசியம் வந்தது. 3 மணிக்கு
0: விட்டுட்டு வரைக்கும் நீங்க
2: இல்ல இல்ல 3 மணிக்கு விட்டுட்டு வரும்போது எனக்கு நைட்டு சாப்பிட்டு கொஞ்சம் தான் சாப்பிடுறப்ப ரொம்ப பசிக்குது. அப்ப என்ன பண்றதுன்னு எப்படியே யோசிப்பதான் ஞாபகம்
0: நாங்க போய் சாப்பிட்டீங்க.
2: ஓ 5 மணி 5:30 நேரத்துல காலையில.
0: அப்ப அவர் காலையில செய்துட்டு பேருந்து என்ன செய்வாரு? அப்புறமா பகல் நேரத்துக்கு எல்லாம் வேற ஐட்டம் போடுவாரா?
2: பகல் நேரத்துல எல்லாம் இல்ல, அவர் தூங்கி இருக்கும். பகல் நேரத்துல ஒண்ணும் இல்ல, ஒரு மணி வரைக்கும் ஒரு 12:30 ஒரு மணி வரைக்கும் இதை இருக்கு. அதுக்கு அது முடிச்சு அவரு
0: க்ளோஸ் பண்ணிடுவார். இந்த சாப்பாடு இருக்கும் இல்லையா?
2: ஓ அதுக்கப்புறம் வேற ஹோட்டல் எல்லாம்
0: வரும்ல. அதனால அவர் நல்லா இருக்கணும். இனி அங்க அடுத்த முறை நான் அங்க வந்து அவர்கிட்ட தான் காலையில சாப்பிடுறோம். 4 மணிக்கே போய்
2: அவர் வந்து அந்த அவரோட வீடும் இந்த கடையும் ஒன்னா சேர்ந்து, அதனால அப்படி ஒரு கடையை இருக்கிறது யாரும் தெரியும், டெய்லி போற ஆளுகளுக்கு
0: மட்டும்தான் தெரியும். அப்படி சொல்லுங்க.
2: அங்க எழுதியே இல்ல, போர்டு எல்லாம் இல்ல அங்க.
0: நல்லா இருக்கு.
2: ஒரு விஷயம் இருக்கு, அந்த அவருக்கு வந்து அந்த கடை நடத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் தெரியுமா, அவரோட அவரோட மகன்லாம் வந்து நல்லா அவரை பாக்குறோம், நல்லா போர்ல எல்லாம் போய் வேலை செய்து நல்லா உழைச்சு காசுல ரெண்டு மாடி வீடு, ரெண்டு மாடி வீடு, அதுக்கு முன்னாடி அந்த கடை வச்சிருக்கு.
0: நினைச்சிருப்பாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு சாப்பாட்டு காலையில, அப்படி ஒரு கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாரு. அதனால
2: பொழுதுபோக்கு மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள்
0: இருக்கு இருக்கு நிச்சயமா. அவர் தன்னை போலயே மற்றவே கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த நல்ல காரியத்தை செய்யற. சூப்பர், நல்லா இருக்கணும் அவர். இப்போ
2: இல்ல அது மட்டும் இல்ல, அவருக்கு அப்படி செய்யாம இருந்தா அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க,
0: முடிச்சிருந்து கொண்டு ஏதோ தேவையில்லாத உண்டு கரங்களை கண்டுகொண்டு.
2: அது அதிகமா வந்து இந்த கேரளாவில இருக்கிற ஆளுகள் இல்ல, அங்க போய் சாப்பிடற ஆளுகள். அது வந்து தமிழ்நாட்டுல இருந்து அது மாதிரி ஹிந்தி அவரெல்லாம் இங்க வேலைக்கு
0: வேலைக்கு வந்திருப்பாங்க. அது அங்க வீடு இருக்கிறவங்களுக்கு சமைச்சு அவங்க வீட்டுல கொடுப்பாங்கல்ல, அங்க போய் இருந்து தொழில் செய்யறவங்க படிக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் அது உதவியா இருக்கும். நிச்சயம் நல்லது. ரதீஷ் நீங்க வானம் என்று சொல்லுங்க ஒரு பாட்டு.
2: இந்த பாட்டு கொண்டு வந்திருக்க, வானவில்லின் நூல் எடுத்து.
0: என்ன பாட்டுங்க?
2: வானவில்லின் நூல் எடுத்து.
0: வானவில்லை நூல் எடுத்து யாருமே கேட்க இல்ல.
2: அது படத்தோட வேறுபாடு வச்சு
0: உங்களுடைய பாடல்
2: வேற வேறையும் இருக்குது. ஒரு வானம் என்ன தெரியும், ஒரு வானவில்லின் பக்கத்திலே ஒரு இருக்கு, காதல் சொல்ல வந்தேன் திரைப்படத்தில் இருந்து.
0: என்ன படம்? காதல் சொல்ல வந்து என் படத்துல ஒரு வானவில்லின் பக்கத்தில். காதல் சொல். நன்றி நன்றி ரதீஷ், உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன். என்ன உங்களுடைய ஸ்டுடியோ வடிவம் எல்லாம், அதாவது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி மற்றது அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போங்க. கரண்ட் சில
2: ஸ்டுடியோல இருக்கும்போது வெளியில இருந்து ஒரு ஆள் சாய் காட்டுது.
0: ஹாய் ரதீஷ். இந்த நேரத்திலயா?
3: தெரியும் தெரியும்,
2: கிளாஸ்
0: போட்ட ஸ்டுடியோ வணிகம் தெரியுது உங்களுக்கு.
2: லைட் போட்டிருக்கிறதுனால என்ன அவருக்கு படிச்சுன்னு தெரியுது.
0: அவர் தெரியுது. அப்ப அவங்க கை காட்டுறாங்க இந்த ஸ்டுடியோ.
2: அங்க வெளியில வந்து இருட்டாதான் அங்க நிறைய லைட் இருக்கு.
0: லைட் இருக்கு, லைட் இருக்கு. சூப்பர் சூப்பர். பாருங்க கீழே கால் இருக்காண்டு கை காட்டுறவங்களுக்கு. கால் இருக்கு, கால்
2: இருக்குது.
0: நன்றி நன்றி ரதீஷ், நன்றி நன்றி. கொஞ்சம் பயமுறுத்தி அனுப்பலாம்டா, பயப்படுறாங்க இல்ல, எல்லாம் மொடர்னா வந்துட்டு சொல்றாங்க. சரி, இப்பொழுது அன்பு உறவுகள் பலர் எல்லோரும் இணைந்து சிறப்பித்திருக்கிறீங்க நீங்க. நம்ம அடுத்த உறவுகளும் நீங்க இணைந்து கொள்ளலாம். நான் இப்ப ஒரு பாடலை எடுத்து வந்தால் அந்த பாடல் முழுமையாக முடியும் வரை முடிஞ்ச பின்புதான் நேர்களை எடுக்கிறதாக இருக்கிறேன். அடுத்து யார் இணைய நினைக்கிறீங்களோ நீங்க இணைந்து கொள்ளலாம். இனிமொரு விடயத்தை அந்த உறவுக்கு சொல்றேன். ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒரு வானொலியை, ஒரு நிகழ்ச்சியை, அப்ப வானொலியே நான் சொல்லல, ஒரு வானொலியை முழுமையா எல்லா நிகழ்ச்சியும் உங்களால கேட்க முடியாது. அது நாங்க உங்களோட பக்கம்தான் நீங்க நினைக்கிறது போல. ஏதோ ஒரு பிடிச்ச நிகழ்ச்சி நீங்க கேட்க போறீங்க, அந்த நிகழ்ச்சி நீங்க கேட்க தொடங்கினா முழுமையாக கேட்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கு அந்த நிகழ்ச்சியில என்ன பேசுறாங்க, என்ன தரம் என்றது உங்களுக்கு தெரியும். அதுல என்னத்தை கொடுக்கறாங்க, நிகழ்ச்சிக்கு தொகுத்து வழங்குறாங்க. நிகழ்ச்சி என்ற அவர் என்ன செய்கிறார், என்ன பாடல்களை எடுத்து வாழ முழுமையாக உள்வாங்க முடியும். நீங்க ஒரு பாட்டை மட்டும் கேட்டுட்டு உங்க பாட்டு நல்லா இருக்குன்னு எழுதிட்டு அதெல்லாம் மனசுக்கு கவலையான ஒரு விடயம் அல்லாட்டி கேட்காம இடையில வந்துட்டு ஒரு வானொலியில இன்ட்ரெஸ்ட் இருந்து ஒரு வானொலிக்கு வந்து நிகழ்ச்சியில பங்கு பெறவனும் அந்த வானொலி மேல உண்மையிலேயே உங்களுக்கு அலாதி காதல் இருக்கிறது, ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, ரெண்டா நீங்க நிகழ்ச்சியை ஃபுல்லா கேப்பீங்க, அது எங்களுக்கு தெரிஞ்ச உண்டு. ஏன்னா நாங்க எல்லாம் உங்களோட பக்கத்துல இருந்துதான் வந்த எல்லாரும் வந்தோம், இப்பவும் அப்படித்தான் இருக்கிறோம், நேராகத்தான் இருக்கிறோம் நான் எல்லாம். அப்ப ஒரு நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சா நீங்க ஒரு அழைப்புக்கு வந்தா ஒருக்கா அழைச்சு பார்த்துட்டு இவங்க எடுக்கல என்று போறது வந்து மனசுல இந்த வானொலி மேல உங்களுக்கு அன்பு இல்லை என்றதுதான் அர்த்தம், ஈர்ப்பு இல்லை என்றதான் அர்த்தம். ஒரு அழைச்சு பார்ப்போம், கிடைச்சா சந்தர்ப்பத்துல நாங்க ஒரு பாட்டை கேட்டோம்னா கேட்டுட்டு அவங்க போடுறாங்களா இல்லையா சரி போயிடலாம். வந்து அப்படி நீங்க செய்யறத விட உங்களுக்கு பிடித்த தலங்கள்ல பிடித்த வானொலிகள்ல இல்லாட்டி உங்களுக்கு சௌகரியமா இப்ப இதை கேட்டுட்டு முழுமையா இந்த நிகழ்ச்சியை கேட்காம போறத விட நீங்க அந்த பாடலை கேட்காமலே இருக்கலாம் என்றது என்னுடைய உத்தேசம். அது ஒரு விளையாட்டாக, ஏனென்றால் எலிக்கு வேதனை பூனைக்கு விளையாட்டு என்று சொல்லுவார்கள். பூனைக்கு விளையாட்டு எலிக்கு வேதனை, அது அப்படியே எலிய புடிச்சு புடிச்சு விடுமா, புடிச்சு புடிச்சிட்டு விடுமா. இந்த அறிவிப்பாளர்கள் அறிவிப்பு துறையில என்னும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சியை எடுத்து வராங்க என்பது வருகிற ஒவ்வொரு நேர்களுக்கும் தெரிய வேண்டும். அதனாலதான் ஒவ்வொரு நேர்களையும் அறிவிப்பாளராக மாற்றிக் கொண்டிருக்கிறேன். ஒரு கிழமைக்கு ஒரு நிகழ்ச்சி தாங்க என்று கேட்ட போது கூட உங்களுக்கு அந்த நிகழ்ச்சிகளை கொடுப்பதற்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது. ஏன்னா வேலைப்பாடு, குடும்ப இது, மற்றது நிகழ்ச்சிகளை எடுத்து வர்றதுக்கு எப்படி தொகுத்து அவ்வளோத்தையும் எடுத்து வர்றது என்ற நினைப்பு, அதை தரமாக எடுத்து வரணும் என்ற அந்த சிந்தனை, இதெல்லாம் எவ்வளவோ நேரமா நீங்கள் அதை தயார் பண்ணணும். சூழ்நிலை அப்ப எவ்வளவு கஷ்டம், அந்த கஷ்டமான நிலையிலும் அந்த நிகழ்ச்சிகளை எடுத்து வரும் அறிவிப்பாளர்கள் அவர்களுக்கு புரிந்துவிடும், வருகிற நேர்கள் சில பேருக்கு புரிந்து விடாது. இதென்ன இவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க பேசுறாங்க, சரி ஒரு பாட்டை கேட்கலாம் போலாம், எந்த பாட்டை போட்டான்னு என்ன, நான் வந்தோன்னு நீங்க உடனே எனக்கு அழைப்பு தரையில ரெண்டெல்லாம் நீங்க கேட்க கூடாது. அப்படியெல்லாம் சிந்தனையோட நீங்க கேட்க கூடாது. பேசுறவங்க இப்ப அடுத்த பேசிக்கொண்டிருக்கிற நேர்களை நீங்கள் காதலிக்கணும், நீங்க அன்பு செய்யணும். அடே ஒருத்தர் வந்து பேசுறாரப்பா இந்த நாட்டில இருந்து அவர்கிட்ட பேச்சு கேட்கலாம், அது அந்த தரம் தான் வானொலி கேட்கிறவங்களுக்கு இருக்கணும். நான் மட்டும் பேசினா போதும் என்ன, நான் போனோம்னு உங்க எடுக்கணும் அல்லாட்டி நாங்க எடுக்க மாட்டோம், நாங்க போக மாட்டோம் அப்படின்ற தரங்கள் இருக்கக்கூடாது. எங்கேயும் விட்டு கொடுத்து நீங்களும் சேர்ந்து, நாங்க ஒரு இடத்துல ஒரு பூங்கால விளையாடுறோம் என்று சொன்னா நீங்க ஒதுங்கி இருந்து போட்டு கிட்ட ஒருக்க வந்து ஒருக்க பாக்கலாம் என்று வந்தேன் என்று போய் பெஞ்சில இருக்கிறத விட விளையாடுற குழந்தைகளோடு கை கோர்த்து நானும் வாரன் நானும் வாரன் என்று கேட்டு கேட்டு கேட்டு முன்னேறி அவர்களோடு சேர்ந்து விளையாடும் போதுதான் உங்களுக்கு அதில் ரசனை தெரியும். இது நான் ஏன் சொல்றேன் என்றது உங்களுக்கு புரிந்திருக்கும். நான் ஏதாவது தவறா சொல்லியிருந்தா என் அன்பு ஒருவரிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். ஆனா இந்த வானொலிக்கு வரவங்க யாரும் அப்படி நடந்து கொள்றது இல்ல, காத்திருந்து காற்றலைக்கு வருவார்கள், தங்களுடைய பாடலை கேட்பார்கள். நாங்கள் பாடல் கொடுத்தான கொடுக்காட்டியன்னு இந்த வானொலி மேல் அவ்வளவு அக்கறையோட இருப்பீங்க. இதெல்லாம் மனித நேயம், மனிதனுடைய அந்த அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிறது. மீண்டும் மீண்டும் உங்களை எல்லாம் மனசுலேயே பதிய வச்சு சாகும் காலம் வரையும் வச்சு கொண்டு இருக்கத்தான் நாங்கள் எல்லாம் பார்ப்போம். ஏனண்டா அந்த அன்பு, அட இவ்வளவு பாருங்க, நான் பாட்டு கொடுத்தானே கொடுக்காட்டி என்ன, எனக்கு இணைப்பு கிடைக்காட்டியும் காவலும், நீங்க பாருங்க இவ்வளவு நேரம் இந்த வீரமணி காத்திருந்த. இதே போல எல்லாரும் அப்படித்தான் வந்தா அப்படி சத்தம் போடாம காத்துக்கொண்டிருப்பீங்க. அதுவே உங்களை எல்லாருக்கும் என் இதயபூர்வமான அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவும் நீங்க அப்படித்தான் இருக்கணும், இந்த வானொலியில் வர்ற எல்லா நேர்களும் அப்படித்தான் இருக்கணும். நான் வந்தா இவங்க நான் அழைச்சு பார்த்தேன் அவ எடுக்கல என்ற அந்த தரத்துக்கு நீங்க நினைக்க கூடாது. அதனாலதான் மீண்டும் மீண்டும் உங்க பேரை சொல்றேன், நான் நீங்க அழைச்சிருக்கிறீங்க வாங்க. ஆனா சூழ்நிலை இப்ப நான் கொஞ்சம் 12 மணி ஆச்சு வர முடியாட்டி அது நோ ப்ராப்ளம். அது உண்மையிலேயே அதுக்கு நான் அது உபாதம் உண்டு. என்னடா நீங்க பார்க்கிற நேரம் அங்க எல்லாம் பேச முடியாது, உபாதம் உண்டு. ஆனா ஒருக்கு அழைச்சோன்னு கிடைக்கல, ஒரு 2-3 தரம் நீங்க அழைச்சு பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். என்று நான் நினைக்கிறேன். எதுவும் எந்த ஒரு காரியமும் நாங்கள் அடுத்து அடுத்து முயற்சி செய்தால்தான் எங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு காரியமும் பார்ப்பதற்கு இலகுவாயிருக்கும், ஆனால் அது உங்களோட கையில வந்து நீங்க செய்து பார்க்கத்தான் அதுல அருமை தெரியும். நேற்று ஒரு அன்பு உறவு சொல்லியிருந்தார், இந்த தலையிடி காய்ச்சல் இந்த நோய் என்பது உங்களுக்கு வரும்போது நீங்க ஒரு டைனோல போடுங்க, ஒரு கொஞ்சம் விக்ஸ பூசுங்க, அல்லாட்டி டைகர் பாம் பூசுங்க, கண்ண மூடி கொண்டு பாருங்க, அது சரியாயிரும் என்று நாங்க அட்வைஸ் பண்ணலாம். ஆனா தலையிடியும் காய்ச்சலும் அவரவருக்கு வந்தால்தான் தெரியும். எந்த ஒரு நோயும் அவர்களுக்கு அதே போலதான் எல்லா விடயமும். நாங்கள் சாதாரணமா பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு தொழில் ஈஸியா இருக்கும், அட இதுதானே நான் டக்குன்னு செய்திருவேன், செய்ய கொடுத்தாத்தான் தெரியும் அவர் எவ்வளவு கஷ்டப்படுவார் முதல்ல. பழக்கத்துக்கு வந்த பின்புதான் அது ஈஸியா இருக்கும், அது கூட செய்யற தொழில் செய்யறவனுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம். எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் மதித்து நடக்க பழக வேண்டும், மற்றவர்கள் மேல் அன்போடு இருக்க பழக வேண்டும். மற்றவருக்கு நாங்கள் முதலிடம் கொடுத்து யாரையும் புண்படுத்த, அவர் தான் தவறு செய்தாலும் அந்த தவறை நாங்கள் மன்னித்துக் கொண்டு நாங்கள் எவ்வளவு தூரம் இறங்கி போகிறோமோ அவ்வளவு தூரம் அவர்கள் எங்களை மதித்து எங்கள் மேல் அன்பு கொள்வார்கள், கோபம் போய்விடும், அன்புதான் உருவாகும். அட இவன் இவ்வளவு பேசி இவன் இப்படித்தான் இருக்கிறாவேன் சொல்லக்கூடிய இடத்துல நீங்க புத்திமதிகளை சொல்ல வேண்டும். சொல்லாவிட்டால் சில விடயம் எங்களுக்கும் தெரியாது, அந்த சொல்ல வேண்டும் என்றதுக்காக காரசாரமா சொல்லக்கூடாது. வார்த்தைகள், எழுதும் வார்த்தைகள், பேசும் வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். மற்றவரை புண்படுத்தும் விதமாக அதை நீங்க எடுத்து வரக்கூடாதுன்னு சொல்லிக்கொண்டு முதல் பாடலாக ரமணி ராஜேஷ், நீங்க தூங்கிட்டீங்களோ இல்லையோ, உங்களுக்கு கொடுத்த வாக்கு நான் உங்களுடைய பாடலை முதல் எடுத்து வருவேன் என்று அந்த பாடலை பொழுது காட்டடைக்கு வருகிறது. கேட்போம் பூமகள் ஊர்வலம் திரைப்படத்திலிருந்து ரமணி ராஜேஷ் கேட்ட பாடல்.

0: கூடாது.
1: நேரம் சரியாக இப்பொழுது 11:58, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:28. இந்தியாவில் இப்பொழுது அங்கு இரவு நேரம், இங்கு வந்து பகல் நேரம். அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன் வீரமணி அவங்களோட அம்மா கேட்ட பாடல். அவங்க மூத்தவங்க, வயசுக்கு மூத்தவங்க தூங்குற நேரம். சந்திரா அம்மா உங்களுக்குரிய பாடல் காட்டலைக்கு வருகிறது. வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க யார் யார் விழித்திருக்கிறீங்க கையை உயர்த்துங்க, உங்களுடைய பாடல் காட்டலைக்கு வரும். இல்லாவிட்டால் நாளை இந்த நிகழ்ச்சி, அதாவது இன்றைய பாடல் அத்தனையும் நாளைய நிகழ்வாக கதம்பழ நேரலையை கேட்ட பாடல் என்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் எப்படியும் எடுத்து வருவோம், அது நீங்கள் முழுமையாக கேட்கலாம் என்று சொல்லிக்கொண்டு பாடலை கேட்கலாம். சந்திரா அம்மா, வீரமணி நீங்கள் கேட்ட நீலமான ஓடையில், இந்த பாடலை விரும்பாதவர்கள் இல்லை, எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல், கேட்கலாம் இந்த பாடலை.

0: நீளமான ஓடையில் மாமா ஓடி வர்றதுனால மாமாவோ மாமியோ தெரியல, இந்த நீளமான ஓடை பாட்டு வரத்தான் ஓடி வர.
1: வணக்கம்
0: மாமி. எப்படி மாமா?
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது
0: சூப்பர். இப்பதான் கொஞ்சம்
1: 12 மணி.
0: சரியா 12 மணி. கால் இருக்காங்க உங்களுக்கு? ரெண்டு கால் இருக்க. சரியா 12 மணி. வாணியம்மா இல்ல சத்தியா நேரம் சொல்லி அத சொல்ல முடியாதுங்க. பேய் வந்து சரியா இந்தியாவையும் சொல்லி நேரத்தையும் சொல்லி இப்ப எல்லாம் சொல்ல முடியாது. இல்ல அதான் கேட்டேன் கால் இருக்கா. உங்களோட குரல்ல பேசும் இல்ல பேய் கேட்டு பாருங்க மாமாட்ட. பேய் எல்லாம் உங்களோட குரல்ல பேசும். யாரு யாருடைய குரல்ல எல்லாம் பேசும். அது அப்படிதான் கூப்பிடுறது. பிராணியம்மா கூப்பிட
1: மாட்டேன். நாங்களும் அசுரம் மாட்டோம்.
0: பாருங்க கால் இருக்காங்க மாமாக்கு.
1: மாமா வரும்போது பறந்து வந்தாங்க.
0: பறந்து வரவங்க இருக்கிறீங்க. கால் இருக்கான்னு பாத்துங்க. முதல்ல வந்து
1: இல்லங்க புதன பறந்து வந்தாங்க.
0: அச்சியா அது என்ன? நேற்று நான் காலையில நிகழ்ச்சி எடுத்து வந்திருந்தேன் இன்றைக்கு. அந்த நேரம் நான் கேட்டேன் பிரிக்க முடியாது என்ன என்று கேட்டதுக்கு சந்தன ராஜா அன்சியா ராணி எழுதியிருக்கிறாங்க. எவ்வளவு சூப்பாருங்க. உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு யாராவது இல்ல உதாரணத்துக்கு யாராவது மனைவியின் பேர் எழுதுனாங்களா? என்னையும் மனைவியையும் போறேன் யாருமே வந்து சொல்லல. யாரும் சொல்லல. மாமா மட்டும்தான் எழுதுனா இருப்பாருங்க. அன்சியா
1: ராணியும்
0: இல்ல தானும் மனைவியும் மாறி எழுதிட்டார். பிரிக்க முடியாது. நாங்க வாணும்
1: தனித்து
0: தெரியுறாங்க பாருங்க. அவனாலதான் உங்களுக்கு பேர் பாருங்க. அவர் சொல்லிருக்க அன்சியா ராணியும் சந்தனராஜ் மாதிரியும் தான் அந்த பிரிக்க முடியாத என்ன சொல்லுங்க கண்டுபிடிங்க. வானுக்கும் நிலவுக்கும் வந்து நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அவர் இதைத்தான் உதாரணம் சொன்ன. அதனால நான் அதே ஏற்றுக்கொண்டேன். உண்மை அது உண்மையான உண்டு. அதனால நாங்க எடுத்துக்கொண்டோம் அத மாமாக்கு ஒரு ஓப்பன். இன்னைக்கு நீங்க ஒன்று இல்ல ரெண்டு முட்டை பிரிச்சு கொடுக்கலாம். ரெண்டு இல்ல நாலு.
1: மாமா சாப்பிட்டாங்க.
0: சாப்பிட்டாங்களா? அட என்னட்ட போய் கேட்க வேணாம். காலையில என்ன பதில் எதுனாலும் அப்படியே இருக்குது. நான் இனி அழிக்க மாட்டேன். அது அப்படியே இருக்கும்.
1: வச்சுக்கோங்க. யாராவது கேட்டாங்கன்னா இப்படி ஒரு பதில் உங்களுக்கு தேவைப்படும் போது என்ன ரெண்டு பேரும் சொல்லுங்க.
0: இல்லைங்க 23 வருஷமா நான் வானொலி நடத்தின. யாரும் இப்படி ஒரு பதில மனைவியோட பிரிக்க முடியாது இப்படித்தான் என்று அந்த உறுதியா யாருமே சொன்னது இல்லைங்க. எல்லாரும் மாடி மேல போய் இருந்து பேசுறேன். இன்றைக்கு முத்துவர் சொல்லியிருந்தா நான் வெளியிட்ட வீட்டுல வெளியில வந்துட்டேன்ல என்று சொன்னேன். பயம் அவ்வளவு
1: பயம்
0: பயம். இனி ஒரு நாளைக்கு பாருங்க. அப்படி வெளியில வந்து நிக்க அவங்க வந்து சொல்லுவாங்க. வெளியில போய் நிக்கிறீங்க நீங்க பயம் இல்லாம. உடனே உடனே வெளியில நிக்கிறவங்க சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்தாலும் பெய்தான் வெளியில நின்றாலும் பெய்தான் எங்கேயாவது நின்றுக்க
1: நாங்க சேர்ந்து பேசுவாங்கம்மா. இவங்களுக்கு அந்த பயம் கிடையாது.
0: உங்களுக்கு பயம் கிடையாது. ஒரு நாளைக்கு உங்களுக்கு போறங்க. சரி இப்ப வாணியம்மா நீங்க ஒரு சமையல் குறிப்பு டக்குன்னு சொல்லுங்க பாக்க. ஒரு சமையல் குறிப்பு உண்டு.
1: இரண்டு பல்லாரிய வேகமாக எடுத்து வேகமாக
0: வல்லாரை கீரை. வல்லாரை இரண்டு வல்லாரைய வேகமாக
1: கீரைக்கு சொல்லணுமா?
0: இல்ல நீங்க இல்ல இல்ல நீங்க என்ன சொன்னீங்க? இரண்டு என்ன எடுத்து சொன்னீங்க?
1: நான் முட்டை ஆம்லெட் சொன்னேன்.
0: அடடா முட்டையை சொன்னீங்களா? ரெண்டு முட்டை எடுத்து வேகமா சொல்லுங்க பாக்கலாம். ரெண்டு முட்டை எடுத்து
1: வேகமா கட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு அப்படி தட்டில சத்தியமா
0: நீங்க சொன்ன இப்ப செய்த சாப்பாடு சாப்பிடவே முடியாது. என்னங்க நீங்க சொல்றது சரியா சொல்லணும். கடகரண்டு எல்லாம் போட்டு வதக்கி கடகரண்டு ரெண்டு முட்டைய கடகரண்டு போட்டு எங்க அந்த கோலம் என்ன
1: செய்யறது
0: முட்டை இல்ல கடகரண்டு கடகரண்டு சொல்லும் போது முட்டையை அப்படியே ஒரு பாங்கா கடகரண்டு உடைச்சு அப்படியே விட்டு அப்படி சொல்லணும் இல்ல கோல எறியணும்னு சொல்லணும் இல்ல முட்டையை அப்படியே போடுங்கன்னா அப்படியே போட்டுருவாங்கல்ல. ஏங்க பாவம் இப்பதான் சமயம்
1: உடைக்காம போட்டீங்களா
0: நீங்க? அப்படிதான் சொன்னீங்க முட்டையை ரெண்டு முட்டையை அப்படியே போடுது.
1: அப்படி
0: சொல்ல முடியாது. உங்களோட சமையல் சாப்பிட்டவனா நீங்க அப்படி பொய்யெல்லாம் சொல்ல முடியாது.

0: நல்ல செல்வந்தர் வந்து அப்படியே குடும்பத்தோட பெரிய கரையில் அப்படியே காவி கொண்டு வந்து ஒரு அப்படியே வாழை எல்லாம் இலையெல்லாம் போட்டு அப்படியே தண்ணி எல்லாம் தெளிச்சு சாப்பிடுங்கம்மா ரெண்டு போட்டோ மாதிரிதான் எனக்கு என்ன அந்த சீன் அப்படியே
1: சொல்லக்கூடாது
0: அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அது மட்டும் இல்ல
1: அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது
0: இல்ல பாவம் அந்த புள்ள சாப்பிட்டு இங்க டென்டன்கரவும் போடுங்க
1: நீங்க அது சொல்றீங்க அத்தனை கடல் கிடந்து மலை கிடந்து இந்த அன்பு உறவுல பாக்கணும்னு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க
0: அதெல்லாம் கஷ்டம் இல்ல பிளைட்ல ஏறி இருந்ததாவும்
1: கொண்டு அது வந்து கஷ்டம் இது எங்களுக்கு கஷ்டம் கிடையாது ஒரு அன்பு ஒரு பாசம்
0: என்ன
1: உங்க மாமா ஐடியா பாத்தீங்களா
0: என்ன
1: சொல்ற முட்டை பொரியல முட்டையை உள்ள வைக்கிற மாதிரி வச்சுட்டு எடுத்துருந்தோம் மறுநாள் கட்டிக்கலாம்
0: முட்டை பொரியல் நாங்க சாப்பிடுறோம் இனி சத்தியமா வர மாட்டேன் மாமன் முட்டையை எப்படி இருக்க தட்டியில காட்டிட்டு வச்சு
1: வரமாட்டாங்க
0: முட்டையை எப்படி காட்டுவார் சட்டியில போடுற மாதிரி அப்படி
1: கோழியை புடிச்சு விடுறேன் கோழிய குடிச்சு விட்டா
0: கட்டி
1: மேலே எடுத்தா முட்டையும் வரும் கோழி கறியும் இருக்கும்
0: அந்த ஒரு படத்துல யாரு எங்கட மனோரமா ஆட்சி செய்வா என்ன தரங்களா கோழிய கட்டி வச்சுட்டு அதை பார்த்து கொண்டு அதை பார்த்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருப்பா கோழி கறியோட சாப்பிடுற பொருள் அவ்வளவு கஞ்சத்தனம் உடனே எஸ் சி சேகர் சொல்லுவார் இன்னும் கஞ்சத்தனமா அப்பதான் அவட பொண்ண கட்டணாங்கிட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு எட்டி பாப்பா கோழியில பதத்தை அப்படியே ஒட்டி வச்சுட்டு அதை பார்த்து சாப்பிட்டு கொண்டிருப்பாரு அப்ப அவன் நினைப்பா என்ன விட கஞ்சனா இருக்கானப்பா இவனை கட்டி கொடுத்துருந்தான் அப்படி
1: அது பார்த்தது இல்லங்க அந்த படம்
0: நல்ல படம் நல்ல சரியான ஏதோ படத்துல பேர் தெரியல அந்த சீன் நான்
1: இன்னும் படம் எல்லாம் பாத்துருக்கவே மாட்டேன்
0: நீங்க பாத்துருக்க மாட்டீங்க
1: பாக்க மாட்டேன்
0: பாட்டுகள் கேட்பீங்க இல்ல நீங்க நல்லா இல்லாம
1: பாட்டு கேட்போம் புக்கு பிடிப்பேன்
0: அது நல்லா நீங்க
1: எனக்கு பாட்டு சொல்லட்டுமா
0: அதுதான் சொல்லு அதைத்தான் கேட்க படுக்க நீங்க சொல்றீங்க எதுக்கு அடுத்த முறை எனக்கு ரெண்டு முட்டை எப்படியும் பொறிச்சு தந்துடுறேன் சரியா ஞாபகத்துல வச்சோன்னு பாட்டுக்கணும்
1: என்னைக்கு முட்டை விடுவோம் அன்னைக்கு உங்களுக்கு ரெண்டு முட்டை
0: இப்படியெல்லாம் உங்களை நம்பி வந்தா இப்படிதான் செய்யுங்க இந்த கோழி எப்ப முட்டை சேவல கட்டி வச்சுட்டு பாருங்க முட்டை எடுதான் அதுக்கப்புறம் முட்டை தரலான் சரி சரி சொல்லுங்க என்ன பாட்டு
1: வீரக்கா வானமே இல்லை படத்துல இருந்து
0: வானமே இல்லை
1: சோகமும் இல்லை அழகிய வானமே இல்லை
0: என்னட்டு தொடங்காது
1: சோகமினி இல்லை அழகிய
0: சோகமினி இல்லை ஆமா நல்ல பாடல் அந்த
1: அடே வானமே இல்லை
0: சோகமே
1: சோகமினி இல்லை
0: இனி இல்லை இனி இல்லை இந்த சரி நாம இந்த டோரை பூட்டாம எதுக்கு வச்சுக்க தெரியுமா நீங்க வரும் வரையும்
1: தான்
0: அது புரியுதா உங்களுக்கு பூட்டாம இருக்க டோர்
1: புரியுது புரியுதுமா
0: அது அது வரையும் தான் அப்படி பார்த்து பார்த்து இருப்பேன் டைமையும் பார்த்து டோர் போட்டேன் இல்ல அப்ப இங்க மாமாக்கு என்ன
1: மாமாட்ட
0: மாமா மாமா சொல்லுங்க மாமா உங்களோட பாட சொல்லுங்க
2: வணக்கம் இது உங்கள் எம்டிஆர் என்னுடைய குரல் எப்படி இருக்கு இரவு 12 மணி 10 நிமிடத்தில் கலம்பும் நேரலையில் உங்களோடு திருவை சந்திரராஜ்
0: சூப்பர் மாமா சூப்பர் மாமா நீங்க நீங்க சாகுல் கேட்டவனையா தான் நீங்க வந்து சொல்லுங்க அந்த சாகுல் உண்மையா பொறாமையோட தான் கேட்டேன் சொல்லுங்க அவர்கிட்ட மட்டும் கண்ணீர் என்று கேட்குதுன்னு சொல்றீங்க அப்படியே காதல வந்து பாயுதுன்னு
2: சொல்லுங்க ஒவ்வொருத்தர் குரல் எப்படி
0: என்னட்டு பாருங்க இவ்வளவு பொறாமையா கேட்டார் இங்க நான் பேசுறேன் இந்த குரல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாருங்க மாமா நல்ல காலம் தனி இடத்துல
2: பட்டியல வேற போடுறது என்னென்ன சாப்பிடுறோம் அது சமையல் செஞ்சுக்கிட்டே பேசுறாரு பாருங்க
0: இல்ல அது அவ்வளவு கணக்க வேணாமாமா எனக்கே கிடைக்குது இல்ல அந்த அந்த பொருட்களை எல்லாம் இவர் இப்படி சொன்னா இன்னும் கிடைக்காதவங்களுக்கு எவ்வளவு சோகமா இருக்கு இவருக்கு இவருக்கு அவருக்கு என்ன

0: வயிற்று வலி வர போகுது. இவர் இப்படித்தான் சாப்பிடுறாரா என்று நாங்க நினைச்சா. தாராளமா வந்து சொல்ற கடை கடை கடை. மாமாக்கு என்ன பாடம்?
1: அப்புறம் எல்லாரும் கனவு வேற வந்தது. நாங்க கனவு வந்தது நாங்க அதுக்கும் கரெக்டா சொல்லிட்டாரு விளக்கத்தை.
0: அடிக்கடி யானை வருதுண்டா முத்து வேறுக்கு அதை என்ன செய்யலாம்? அடிக்கடி அவரை விட்டு திறத்துதான். அதுவும் தும்பிக்கையான புடிச்சு புடிச்சு விடு.
1: எல்லாரும் உங்க போட்டோவை பாத்துட்டாங்கன்னு நினைக்காத.
0: இல்ல பாக்கல மாமா, அது அவங்க சத்தியம் பண்றாங்க. நம்பலாம் என்ன சத்தியமா நாங்க பாக்கலன்னு சொல்றாங்க. அது பாக்கிறதா கூட சொல்லலாம் விட்டு திறத்துதான். என்ன பயமுறுத்துற மாதிரி வருமா மாமா?
1: இல்ல இல்ல இல்ல, தூங்குறக்கே நேரத்தை காணும். எங்க நம்ம கனவு வேண்டது?
0: அது சரி, அது ஒண்ணு. அந்த டைம் தூங்குனா அதுலயே அப்படியே தூங்கி காலையில இல்ல. என்ன பாட்டு மாமா நீங்க வச்சிருக்கீங்க? நீங்க என்ன பாட்டு மாமா? அன்னைக்கு ரமணி ராஜேஷ் வந்திருந்தார். இன்னைக்கு
1: இன்னைக்கு பாடல். ஆமா ஆமா,
0: அவருடைய குரல் பேசும்போது அவருடைய குரல் மாமா அந்த கணீர் ஒரு நன்றாக
1: இருக்கு. அவர்கள் ஒரு வானொலி உரிமையாளர் வந்தாலும் வரலாம், நல்ல வாய்ப்பு இருக்கு.
0: நிச்சயமா
1: நிச்சயமா நிச்சயமா, அந்த அறிவிப்பாளருடைய தன்மை இருக்கு.
0: நிச்சயமா. அதாவது மாமா
1: நம்ம பழக்கம் தானே, நம்ம வானொலியோட அந்த பழக்கங்களும் இருக்குல்ல.
0: நிச்சயம். அதாவது மாமா
1: இன்னொரு
0: விடயம் இல்ல, எம்டிஆர்ல யார் காலடிய வச்சு ஒரு அறிவிப்பாளராக மாறுறாங்களோ அவங்க ஒரு வானொலி எப்படியும் ஆரம்பிக்கிறாங்க.
1: சூப்பரா பாட்டம் பாருங்க. ரெண்டு பாட்டம் அது சில வரிகள் நமக்கு வார்த்தையே நுழையாது போட்டு இருக்கு. அடிச்சு பிச்சு வந்துட்டான் சூப்பரா.
0: இல்ல மனப்பாடம் செய்து வச்சிருக்காரு.
1: ஆனா நீங்க சொன்ன மாதிரி, ஆமா நீங்க சொன்ன மாதிரி அவன் அந்த கச்சேரிகள்ல பாடணுமா, போய் ஒரு ஆர்வத்தோட பாடணும்.
0: நிச்சயம். அவங்க
1: செஞ்சுதான் பாடணும்.
0: அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க, அப்படி பாடி பாடி அவர்
1: முன்னாடி வந்துடலாம். நல்ல குரல் உடம்பு நல்லா இருக்கு. அந்த அந்த ராகத்தோட பாடுறான் கரெக்டா.
0: மற்ற அவருடைய ஸ்டைலும் வந்துருச்சு மாமா. அவர் ஏஜுக்கு வந்துட்டார். வேட்டியும் கட்டி வேட்டியும் கட்டி தாடியும் வச்சு அவர் ஒரு 10 படம் அனுப்பி இருக்கிறாரு எனக்கு. பாஸ்மார்க்
1: அப்படிங்கிற படத்துல இருந்து ஒரு பாட்டு இருக்கு, வானம் நமது பூமியும்.
0: பாஸ்மார்க் என்ன மாமா?
1: ஓ ஃபெயில் ஆகாம
0: அத சொல்றீங்களா? நானே அப்படி ஒரு கடை இருக்காங்க வந்து மாமா.
1: பாஸ்மார்க் இல்ல, பாஸ்மார்க் மாத்தி பாஸ்மார்க் சொல்லுவாங்க. அப்படி எப்படி மாத்தி வச்சிருக்காங்க? அப்புறம் காலையில படிக்கும் போது ஐயா இது நம்ம பிள்ளை பாஸ் மார்க் டாஸ் மார்க் வச்சிருக்காங்க.
0: இது பாஸ் மார்க் இந்த காலம். அதுல என்ன பாட்டு?
1: 1993 ஆண்டுல வெளிவந்தது
0: இந்த படமா? நான் பாட்டு
1: நமது பூமியும் நமது
0: வானம் நமது பூமியும் நமது.
1: ஆமா, இன்னொரு பாட்டு கூட இருக்கு, அது கொஞ்சம் சோகமான பாட்டு. வானம் அருகில் ஒரு வானம் அப்படிங்கிற ஒரு இனிமையான பாடல் இருக்கு. கொஞ்சம் சோகம், இது கொஞ்சம் கலகலப்பா இருக்கும்.
0: பூமியும் நமது.
1: ஆமா, வானம் நமது பூமியும் நமது.
0: பூமியும் நமது. நேற்று எல்லாரும் பாடினதோட பாலசிங்கம் அவர்கள் நல்லா பாடினார். கிருஷ்ணா வந்து நல்லா பாடினாங்க.
1: ஆமா, கிருஷ்ணா நல்லா
0: பாடினாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நாங்க இப்ப காலையில கொஞ்சம் முன்பு வந்தாலும் கிருஷ்ணாக்கு எல்லாம் அதுதான் டைம், அது லண்டன்ல. அதான் அவங்க லேட்
1: ஆவாரது
0: நேரம் நேரம் அவங்களுக்கு லேட் ஆவறது.
1: காலையில வர நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு
0: காலையில வர நிகழ்ச்சி வந்து எடுத்து வந்த வழியா நல்லா தூங்கிட்டு ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்து அல்லாட்டி கொஞ்சம் விழித்திருந்து விழித்திருந்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே போய் தூங்கினேன். அப்ப ஃப்ரெஷ்ஷா தூக்கம் டக்குன்னு வந்துருச்சு. நேர்களோட பேசி எல்லாம்
1: நீங்க அதான் ரொம்ப நேரம் இருக்காதிங்க, கொஞ்சம் சோகம் இது கொஞ்சம் கலகலப்பா இருக்கும்.
0: பூமியும் நமது.
1: ஆமா, வானம் நமது, பூமியும் நமது,
0: பூமியும் நமது. நேற்றைய தினம் எல்லாரும் பாடுனதோட பாலசிங்கம் அவர்கள் நல்லா பாடினார். கிருஷ்ணா வந்து நல்லா பாடினாங்க.
1: ஆமா, கிருஷ்ணா நல்லா பாடினாரு,
0: நல்லா பாடினாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஆனா நாங்க இப்ப காலையில கொஞ்சம் முன்பு வந்தாலும் கிருஷ்ணாக்கு எல்லாம் அதுதான் டைம், அது லண்டன்ல. அதான் அவங்க லேட்
1: ஆவாரது
0: நேரம் நேரம் அவங்களுக்கு லேட் ஆவறது.
1: காலையில வர நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு
0: காலையில வர நிகழ்ச்சி வந்து அது ஒரு சந்தோஷம்.
1: இன்னைக்கு இங்க எல்லாம் சைக்கு, அதனால நான் கொஞ்ச நேரம் வீட்டுல இருந்ததுனால கொஞ்சம் மெசேஜ் போற முடிஞ்சு.
0: பரவாயில்ல பரவாயில்ல மாமா. இன்னொரு விடயம், அந்த காலையில நிகழ்ச்சி எடுத்து வந்த வழியா நல்லா தூங்கிட்டு ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்து அல்லாட்டி கொஞ்சம் விழித்திருந்து விழித்திருந்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே போய் தூங்கினேன். அப்ப ஃப்ரெஷ்ஷா தூக்கம் டக்குன்னு வந்துருச்சு. நேர்களோட பேசி எல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் எடுத்து வந்துட்டு போனா அது எல்லாருக்கும் நினைக்கிறேன். குரு பாஸ்கர் நீங்க தான் இணைகிறீங்கன்னு நினைக்கிறேன். காட்டிலைக்கு நீங்க வாங்க பேசுறதுக்கு இப்பதான் நீங்க வீட்டுக்கு வந்திருப்பீங்க. கை உயர்த்துங்கன்னு சொன்னோன்ன செல்வகுமார் ரெண்டு படம் போட்டுருக்காரு பாருங்க. கையை உயர்த்திட்ட தண்ட பாட்டை கொடுக்க சொல்லி சரி எடுத்து வரலாம். மற்றவங்களை யாருமே கை உயர்த்தல, தப்பினையும் பிழைச்சிருந்து அப்படியும் இல்ல கதவை கூட்டிட்டு போயிடலாம். பாட்டை கேட்கலாம். உங்களுடைய வீரமணி சந்திரராமனுடைய பாடல்.

எதுக்கு இவருக்கு எதுக்கு இவருக்கு இவ்வளவு கோபம் வந்துருச்சு? ஸ்டூபிட் என்ற அவர் அழகாத்தானே பாடுங்க. சரி, அடுத்த பாடல் எங்களுடைய ராஜவேல் தான் அம்மா நானும் உள்ளேன் அம்மான்னு சொல்லியிருக்கார். ஆனா அவரும் செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் தான் கேட்டிருக்கார், சிரித்தது என்னை பார்த்து. சரி, அவருக்கு ஒரு பாடல் எடுத்து நாளைய தினம் பதிவில் வேற ஒரு பாடல் நாங்கள் எடுத்து வர்றோம். ராஜவேல், இந்த பாடல் செல்வகுமார் கேட்ட இந்த பாடலோடு நாங்கள் ராஜவேலையும் இணைத்துக் கொள்ளலாம். பாடலை கேட்போமா? ராஜவேல், விமலா ராஜவேல், அதோடு செல்வகுமார், உங்கள் மூவருக்கும் இந்த பாடல்.

பாடலை எங்களுடைய செல்வகுமார், புதுக்கோட்டை செல்வகுமார், மற்ற எங்களுடைய விமலா ராஜவேல், ராஜவேல் இவர்கள் கேட்டு ரசித்திருக்கிறார்கள். அடுத்த பாடல் ராணியம்மா உங்களுடைய பாடல் காற்றளிக்கு வருகிறது, வானமே இல்லை திரைப்படத்தில் இருந்து.

நேரம் சரியாக 12:30 இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 2:00. நீங்கள் யார் இனியும் இன்னும் விழித்திருந்து யாருக்கு பாடல் வேணுமோ நீங்க கையை உயர்த்தினா பாட்டு தரலாம். அதாட்டி நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம், எந்த நேரத்திலும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல் மாமா நீங்க விழித்திருக்கிறீங்க, உங்களுடைய பாடல் காட்டிலிக்கு வருகிறது. டாஸ்மாக் என்ற படத்துல, டாஸ்மாக் மற்றது நான் சொல்ல இல்லை மாமா, டாஸ்மாக் என்ற படத்துல இருந்து பாடல் வருகிறது.

0: தானும் ராணியம்மா முடிச்சிருக்கிறேன். இன்னொரு பாடலுன்னு கேக்குறீங்க மாமா, ரெண்டு பாட்டு உங்களோட பாட்டு எடுத்து வந்து என்ன பாட்டுன்னு நீங்க எழுதி விட்டு அந்த பாடலை எடுத்து வரலாம். இன்னொரு பாட்டுன்னு கேக்குறீங்க. சரி, இப்ப பாருங்க, ஷாவுல் ஹமீது கூட இன்னும் 12 மணி வரையில, ஆனா அவர் கையை ஏத்தல, அதனால நான் பாட்டு கொடுக்கல. இப்ப உங்களுக்கு என்ன பாடல் என்று நீங்கள் சொன்னா நான் அந்த பாடலை எடுத்துவேன். மணிகண்டன் நான் விழிச்சிருக்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கேன். பாட்டு என்னன்னு சொல்லலையே மணிகண்ணன், நீங்க பாட்டை கொடுத்தீங்கன்னா நான் அந்த பாடலை வான் வானம் என்று தொடங்குற பாடல் நீங்க எழுதி விடுங்க, உங்களுக்கு எடுத்து வர்றேன். விழிச்சிருக்கிறீங்க தெரியுது, பாட்டு கொடுக்காம போக கூடாதுன்னு. பாட்டை எழுதுங்க. என்ன விருப்பமாக ஒரு பாடல் எடுத்து வருவது முன்பாக மணிகண்டனை இணைத்துக் கொள்ளலாம். மணிகண்டன், மணிகண்டன், வணக்கம். வணக்கம் சொல்லுங்க மணிகண்டன், சொல்லுங்க மணிகண்டன். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, நீங்க இப்ப சொல்லுங்க என்ன பாடல் நீங்கள் வான். நலமா இருக்கிறீங்களா முதல்ல?
1: நலமா இருக்கேன் மேடம். இப்பதான் இரவு பணி முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு இருக்கிறேன் நானு.
0: அப்ப பாட்டு என்ன கேட்க போறீங்க வான் அண்டு?
1: பாட்டு வந்து நான் பதிவு போட்டிருந்தேன்.
0: எங்க என்ன பாட்டு? என்ன கண்ணுக்கு தெரியலையே.
1: தூங்காதே தம்பி தூங்காதே
0: அதுல
1: அந்த படம், அதுல வந்து ஒரு பாட்டு இருக்கு, மானம் கீழே வந்தால் என்ன, அட பூமி மேலே போனால் என்ன, மாயம் எல்லாம் மாயம், இது மனிதன் நிலை என்ன, வாட ராஜா வா வா, வளரும் கலை என்ன, அப்படிங்கிற பாடுங்க மேடம்.
0: அப்படியே அப்பா பாட்டு பாடியே முடிச்சிட்டீங்க பாருங்க நீங்க.
1: வேணா அந்த இந்த படத்துல வந்து 6 பாட்டு அருமையான பாட்டு, எல்லா பாட்டுமே அருமையா இருக்கும். கமலாசி இறுதி வேறங்க நினைச்சிருக்காரு, ஒருத்தருக்கு வந்து சுலக்ஷனா, ஒருத்தருக்கு வந்து ராதா, ரெண்டு பேரும் அருமையா நினைச்சிருப்பாங்க.
0: தூங்காதே
1: நல்லா இருக்கு பாட்டு. இந்த பாட்டு பண்ணி
0: தூங்காதே தம்பி தூங்காதே.
1: ஆமா, எல்லாருமே தூங்கிட்டாங்க போல இருக்கு, நான் தூங்காமலே இருக்கு பாத்தீங்களா, பாட்டு கேட்ட மாதிரியே.
0: இல்ல இல்ல, விஜயகுமார் இப்பதான் வார, திருப்புக்குடி விஜயகுமார். நானும் நினைக்கிறேன் இவர் எங்கேயோ களவா வேலை செய்யறாரு இந்த நேரத்தில். இந்த நேரம் தான் வார
1: விஜயகுமார். விஜயகுமார் நண்பர் பேசிருக்கேன் நான்.
0: பேசிருக்கீங்க? அப்ப நீங்க நீங்க மட்டும் தான் கூடாது, விஜயகுமார் வார விழிச்சுக்கொண்டு சரியுமா? அது
1: வரட்டும்.
0: தூங்காதே தம்பி தூங்காதே, அதுல என்ன பாட்டு சொன்னீங்க உங்களோட பாட்டு?
1: அதுல இருந்து வானம் கீழே வந்தால் என்ன, பூமி மேலே போனால் என்ன,
0: அப்படித்தான் ஆரம்பிக்குமா? வானம் கீழே வந்தால் என்ன?
1: ஆமா, அதே அப்படியே ஆரம்பிக்கும். அதே பாட்டு தான், பல்லவி சரணா ஒண்ணுதான், நல்லா இருக்கும் பாட்டு. இன்னைக்கு நிகழ்ச்சி நிறைய கொடுத்துருங்க மேடம், நீ காலையில வந்தீங்க கேட்டேன் நிகழ்ச்சி நானு. அதே மாதிரி பாட்டு கேட்ட உடனே போட்டுட்டு இன்னைக்கு காலையில எனக்கு வந்து
0: அப்படி போட்டேன்
1: பாட்டு போட்டீங்களே. மீனா பொண்ணு, மீனா பொண்ணு போட்டு
0: கொடுத்தீங்களா? அந்த பாட்டு நல்ல ஒரு பாடல். நான் அதுல கேட்க பார்த்த ஒரு கேள்வி என்ன தெரியுமா, வாசாத்தி ராசாத்தி இருந்தீங்க, இப்ப என்ன மீனா பொண்ணுக்கு மாறிட்டீங்கன்னு கேக்கறதுக்கு இருந்தா அதுக்கடையில சரி கேட்டா நீங்க இங்க ஏதாவது கோவிச்சிருங்களான்னு கேக்குறேன்னா.
1: கொஞ்சம் கோவிக்கல மாட்டேன், காலை போன் பண்ண பாத்தீங்க, உங்ககிட்ட பேசவே முடியல, கடையில கூட்டமா இருந்துச்சுங்களா, கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சு மதுரையில. இங்க நம்ம வியாபாரம் ஜூஸ் கடை வியாபாரம்
0: தானே,
1: காலையில நல்ல கூட்டம், அதான் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருந்தேன், ஆனா பேசுறது என்ன முடியல எனக்கு வந்து, கடையில ஆள் இருந்துட்டாங்களா,
0: பதிவு செய்யாம எனக்கு உங்களோட பாட்டு கிடைக்குது இல்லையே. தூங்காதே தம்பி தூங்காதே படத்துல வானம்
1: கீழே வந்தால்
0: கீழே வந்தால் என்ன என்று அந்த பாடல் வர மறக்கிறது மாமா, அவருக்கு அனுப்பி விடுங்க மாமா உடனே அந்த பாட்டை. நீங்க
1: ஒருவேளை பாட்டு பாட்டு மாதிரி படம் எது மாதிரி ஒருவேளை படம் எது பாட்டு பாட்டுச்சான் ஆனா படம் எது மாறிச்சான்னு தெரியல. ஆனா தூங்காத சிம்பி தூங்காதே பாட்டு எனக்கு இருக்கு எனக்கு வந்து அடரா. அதுல வந்து இன்னொரு பாட்டு இருக்கு அடராமா நீ நம்ம கிட்ட டூப்பி விடலாமா இந்த பாட்டு தான் வானம் கீழே வந்தால் என்ன சொல்லி தூங்கா தம்பி தூங்கையா இல்ல படம் மாறிச்சான்னு தெரியல. ஆனா பாட்டு இருக்கு இந்த பாட்டு வந்து கமலஹாசன் பாடம் 20 வருடங்கள் நடிச்ச படம். வானம் கீழே வந்தால் என்ன பூமி மேலே போனால் என்ன மாயம் இல்ல மாயம் என்ன பாட்டு பாட்டு வறுமை மேடம் அது வந்து
0: அதுதானே வானம் கீழே வந்தால் என்ன சாரி உங்களோட பாட்டு ஒரு மாதிரி வந்துருச்சு வானம் கீழே வந்தால் என்ன
1: அருமையான பாட்டு மேடம் கேட்டு பாருங்க நீங்க நீங்களே பாட்டு ரசிச்சு கேட்பீங்க அப்படி பாட்டு இந்த வரிகள் எல்லாம் நல்லா இருக்கும் இந்த படம் பார்க்க நல்லா இருக்கும் மேடம் அந்த கலரு அந்த எடுத்த சிச்சுவேஷன் அந்த இயற்கையான காட்சியில காமிக்கும் போது நல்லா இருக்கும். அந்த வானம் அப்படி கீழே வர்ற மணிக்கும் பூமி மேல போற மணிக்கும் எடுத்திருப்பாங்க நல்லா இருக்கும். உண்மையிலே படம் அப்படிதான் இருக்கு பாட்டு வானம் அப்படி கீழே வரும் மேடம் அப்படியே பூமி மேல போயிடும்.
0: இளவரசன் வந்து சவுந்தர் இல்ல இங்க எங்கட குரூப்ல நீங்க கண்ணன
1: மாத்தீங்க
0: இல்ல காதல் இளவரசன் கண்ணன் இல்ல அது சவுந்தர் நாங்க மாத்த கூடாது. காதல் மன்னன் வந்து எங்களுடைய சாவல் சமையல் நீங்க மாத்திராங்க அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும்
1: போயிருந்தேன்
0: அவங்களுக்குள்ள பாருங்க மஜித்துல குரல் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு சாகுல் கமிட் வந்து ரெண்டு செருமிட்டு நாம பேசுறேன் எந்த குரல் நல்லா இருக்கான்னு பாருங்க ரெண்டு விரட்டி கேக்குறாருங்க. நான் கொஞ்சம் பயந்துட்டேன் இருந்தாலும் நல்ல உங்களோட அதை விட சூப்பர் சொல்லி அனுப்பியிருக்கேன் இல்லாட்டி அவர் என்ன திருப்பி பேசிட்டாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க பேசுறோம் நீங்க உங்களுக்கு எங்கட குரல் நல்லது இல்லையே மஜித் அண்ணாட குரல் மட்டும் நல்ல என்று சொல்றீங்கன்னு சொல்லிட்டு
1: நம்ம நம்மளுடைய அறிவிப்பாளர் குரல் காந்த குரல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காந்தம் இருக்கு அந்த காந்த கவர்ந்து எடுத்துறாங்கல்ல
0: அறிவிப்பாளருக்கு மட்டும் இல்லைங்க எல்லா நேர்களுக்குமே காந்த குரல் தான் எல்லாரும் நல்லா பேசுறாங்க நல்லா பாடுறாங்க
1: ஒவ்வொருத்தங்களுக்கு அந்த குரல் வளம் இருக்குங்க மேடம் அது வந்து அந்த குரல் வளத்திலே இப்படி அதாவது நம்ம நினைப்போம் இந்த குரலை வச்சு ஒரு இப்படிதான் இருப்பாரு நம்ம கணக்கு போட்டு வச்சிருப்போம் நான் பாத்திருக்கேன் நம்ம எங்க மதுரை வானொலி அறிவிப்பாளர்கள் சென்னை வானொலி பாத்திருக்கேன் நான் வந்து இப்படிதான் இருப்பாங்க கணக்கு போட்டு பாப்பேன் பார்த்தது பார்த்த அப்படி ஆப்போசிட் அமையும் குரலுக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இல்லையே ஒருத்தர் குரல் மெல்லிய குரலா இருக்கு ஆரப்பத குண்டா இருக்காரு இன்னொருத்தர் பார்த்து குரல் கட்டணமா இருக்கு ஆரப்பத ஒல்லியா இருக்காரு நான் பாத்திருக்கேன்
0: நானு
1: ஆமா அப்பதான் இப்ப இன்னைக்கு கூட நீங்க கடமை ஆரம்பிச்ச உடனே ஆண்டனம் வந்தாங்க அப்ப ரேவதி மேடம் வந்தாங்க ரெண்டு பேரும் பேசுறாங்களா அப்ப வந்து அவங்க ரேவதி மேடமா யாரை கேட்டாங்க உங்க போட்டாவை அனுப்பிடுங்க நாங்க பாக்கணும் அப்படின்னு அனுப்பிட்டாங்க கேட்டாங்க அவரு உங்களுக்கு உங்க போட்டாவை அனுப்புங்க நான் பாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதுதான் பதிவு போட்டிருந்தேன் இது என்ன ஓர வந்தினா இருக்கு போட்டாவை நீங்க மட்டும் தான் பாக்கறமா நாங்க பாக்க கூடாது அப்படின்னு பதிவு போட்டிருந்தேன் நானு எல்லாரும் பாக்கறோம்
0: உங்களுக்கு அதாவது ஒரு என்ன சயனத்துல இருக்கிற அந்த ஐந்து தலை நாகத்துல சயனத்துல இருக்கிற இவங்க நல்ல ஒரு கோயில் அந்த பேர் ஞாபகம் வரல எங்களோட ஊர்ல இருக்கு. அப்ப அந்த பூசை செய்யறவர் வந்து ஒரு நாளும் பூசை செய்ய சொல்லுவாராம் நாராயணா உன்னை நான் இப்படியே ஒரு பார்க்க மாட்டேனா உண்மையாகவே இந்த முன் காட்சி அளிக்க மாட்டியான்னு. ஆனா அவர் கனவுல வந்து சொல்லி இருப்பார் நாராயணர் என்ன நீ இப்படியே பாத்தியா இருந்தா நீ அதுக்கப்புறம் வாழ்றதா வாழலையாண்டுதான் அப்ப இருந்த அப்புறம் கஷ்டம் நீ அதைக்கேன் அவ்வளவு கஷ்டப்படுறாயண்டு இல்ல எனக்கு உண்மையிலேயே உங்களை அப்படியே பார்க்கணும் போல நாராயணான்னு சொல்லி இவர் நித்தமும் பூசை செய்யும் போது கேட்டாரன். ஒரு நாள் இவர் வந்து அந்த கோயில் கதவை திறக்கும் போது வரதராஜர் பெருமாள் கோயில் அங்க எங்கட ஊர்ல அது அந்த கதை ஒன்று இருக்கு. அப்ப அவர் வந்து திறக்கும் போது அந்த அஞ்சு தல நாகம் அப்படியே இவர் பயணத்துல இருக்கிற தோற்றமும் அஞ்சு தல நாகம் அப்படியே அசைஞ்சுதான் எப்படி இருக்குங்க அவங்கள அது அது வந்து ஒரு சின்ன நாகம் இல்ல அது பெருசு அது பின்னா பெருசு எங்களால அவ்வளவு பெரிய அஞ்சு தர நாகமும் சயனத்துல நீட்டு சயனத்துல இருக்கிற எங்கட பெருமாளும் அப்ப அவரும் அப்படியே காட்சி அந்த பாம்பு அசைஞ்சதை கண்டே அவர் உண்மையிலேயே அதுல மயங்கி விழுந்துட்டார். கனவுல சொன்னிருந்தாராம். இவர் நித்தம் அதையே நினைச்சு பிரார்த்தனை, அதாவது கும்பிடும் போது மணி அடிச்சு அவருக்கு அர்ச்சனை செய்யும் போது கேட்டுக் கொள்றது, உன்னை ஒரு தடவை பார்க்க மாட்டேனான். அப்ப நீ அவர் சொல்லியும் அவர் கேட்காதபடியா, அதுக்கப்புறம் அவர் எழுந்திருக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்த நிலையில அவர் முத்தி நிலை அடைஞ்சிட்டார். அப்ப
1: எல்லாமே இப்ப வந்து சினிமா பாக்குறோம் நம்ம வந்து, சினிமால வந்து ஒரு நடிகையோ நடிகரோ பாடும் போது அருமையா இருக்கு, அந்த பாட்டு பாடுறவங்களை பார்த்தோம்னாக்க அந்த பாட்டு கேட்கற ஆசை விட்டு போயிரும். நான்
0: பாத்துருக்கேன்
1: சினிமால ஒரு நடிகை வந்து அவங்க அந்த அழகான தோற்றத்துக்கு அந்த பின்னணி வாய்ஸ் கொடுத்து பாக்கும்போது அழகா இருக்குது. அந்த வாய்ஸுக்கு உண்டானவங்களை பார்க்கும் போது இந்த குரல் வளர்ந்துக்கும் பாக்காத வரைக்கும் அந்த குரல் இனிமையா இருக்குது, பார்த்துதான் அந்த குரல் வள நம்ம குறைஞ்சு போயிரு கேக்குறது.
0: அதனாலதான் சொல்றேன், என்ன பாக்காமலேயே நீங்க நிகழ்ச்சிய கேளுங்க சரியா. எப்போ உங்களுக்கு இந்த வாக்காளர்கள் இது கேட்க முடியாது நான் சோர்ந்து நினைக்கிறீங்களோ அப்ப சொல்லுங்க, நான் வந்து முன்னாள்
1: உங்களை காமிக்க மாட்டேங்கிறதுக்கு எங்கேயே போயிட்டு இருந்துட்டீங்க நீங்க வந்து. ஆனா சொல்ல கரெக்டா
0: பாருங்க அவங்க யானையை பத்தி எல்லாம் கனவு கண மாமா கூட போய் சொல்லி இருந்தா ஞாபகத்தை கேட்டுட்டு போனாங்க உங்களை பாக்கிற போல இருக்கு சொன்னாங்க இல்ல. அப்ப நீங்க அதை வச்சு நீங்க யோசிக்க வேணாம், எதுக்கு இந்த விபரீத ஆசை உங்களை எல்லாம் இருக்கு படத்தை அனுப்புங்க பாக்க பாக்க.
1: அவங்க கேட்டாங்க அதுக்குதான் நான் போய் பயிர் சொன்னேன். அவங்க ரேவதி மேடம் கேட்டாங்க நீங்க எப்படி எப்படி பேசின வார்த்தைகள் வந்து நீங்க அந்த இட்லியை பத்தி பேசினீங்க, இட்லி வந்து எப்படி சோளம் சோளம்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க, எப்படி கேட்டாலுமே ஒளியாதான் இருக்கு அப்படின்னு அப்பதான் அவங்க கேட்டாங்க உங்க போட்டோ அனுப்பிடுங்க நான் பாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி வந்த வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள்
0: அதுதான். இப்ப மாமா வந்து அதாவது மாமாட்ட வேணும்னா நீங்க கேட்டு பாருங்க எப்படி என்ன என்னடா அவர் படமே தான் அனுப்ப மாட்டார், ஆனா அவர் சொல்லுவார் தாங்கள் பட்ட கஷ்டத்தை அப்படியே 4 மணிக்கு தான் போனேன் விடியப்புறம் அப்படியே காருக்கு ஒரு கார் நான் தூங்கி இருந்தேன், நான் யாரையும் பாக்கல, அம்மா இருக்காங்க தூங்குறாங்கன்னு சொல்லி இருந்தாங்க. அப்ப ஆச மாமா தான் அந்த பொரியோட வந்து அம்மா அனுமங்க இந்தாங்கன்னு ஒரு பேக்கெட் அந்த பொரி உருண்ட 2 பேக்கெட் கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்ப அப்பதான் கண்ணை விழிச்சு பாக்குங்க அதோட பார்த்தவங்க தானுங்க 2 நாளா அவங்க மூச்சு காட்டி பேச இல்ல, 2 நாளை இவ்வளவுதான் என்ன வந்து பார்த்தா
1: மணிகண்டனுடைய
0: பாடல் இப்பொழுது வருகிறது கேட்கலாம்.

0: இந்த பாடல் மணிகண்டன் உங்கள் விருப்பமாக காட்டளைக்கு வந்தது. இப்ப அடுத்த பாடல் எங்களுடைய சந்தன்ராஜ் மாமா தாங்க விழிச்சிருக்கிறோம் ஒரு பாடல் கேட்டுல்லவா, அந்த பாடலை இப்ப தூங்கிட்டாரோ தெரியல, பரவாயில்லை. இருந்தாலும் ராணியம்மாக்காகவும் சந்தன்ராஜ் மாமாக்காகவும் இந்த பாடல் காட்டளைக்கு வருகிறது, கேட்கலாம்.
1: Never seen the Rocky Mountains.

0: பாடலை மீண்டும் காட்டலை எடுத்து வருகிறேன். வணக்கம், திருப்புக்குழி விஜயகுமார், எப்படி இருக்கிறீங்க?
1: அன்பு சகோதரர்களுக்கு இனிய இரவு வணக்கம்.
0: சரி சரியா, இந்த நேரத்துல வாரீங்க, நீங்க எங்க வேலைக்கு போய் வர்றதா?
1: இல்ல இல்ல, கொஞ்சம் வெளியே போயிருந்தோம், இப்பதான் அனைவரும் வீட்டிற்கு வந்தோம். வந்து சரி, நிகழ்ச்சி உள்ளதா என்று நான் வைத்து பார்த்தேன், தங்கள் குரல் சென்று கொண்டிருந்தது. ஒரு சமயம் இது பழைய ப்ரோக்ராமா என்னன்ட்டு நான் முதல்ல ரிங் போட்டேன், நீண்ட நேரம் சென்று கொண்டே இருந்தது, ஆனால் எடுக்கவில்லை. ஒருவேளை நடந்து முடிந்த நிகழ்ச்சிகளை மறு ஒளிபரப்பு செய்கிறீர்களோ என்று நினைத்தேன். ஆனால் பார்த்தா இணைப்பவர்கள் எல்லாரும் அப்பொழுதுதான் வந்து பேசுவது போல இருக்கிறது.
0: அப்படி எடுக்காம இருக்க மாட்டேன், எப்படியும் நான் எடுப்பேன். நீங்க வானமண்டு தொடங்குற நலமா இருக்கிறீங்க தானே? சரி, வானமண்டு தொடங்குற பாடல், அதாவது வானம் அங்கேயும் வரணும் அந்த பாட்டுல, முதலும் வரணும். வானமண்ட சொல்லு இங்கேயும் வரலாம் பாட்டுக்குள்ள, பாட்டுக்குள்ள வரலாம், முதல்ல வரலாம், கடைசியில வரலாம். எங்க எங்க எங்க எங்க பழைய
1: பாட்டு தம்பி தூங்காத, ஏதோ ஒரு படத்துல வரும்
0: கேட்டுட்டாங்க, அது இப்பதான் அவளுக்கு
1: வானம். நிறைய பாடல்கள் உள்ளது எனக்கு, புதிய வானம் புதிய
0: கேட்டுட்டாங்க, அதுவும் கேட்டுட்டாங்க. எங்க பாக்கலாம், பழைய பாடல் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு?
1: ஆமா, நிறைய இருக்கு. வான் மீதிலே, வான் மீதிலே இன்பத்தே மாறி, ஒரு பாடல் இருக்கு, பழைய பாடல், அது நல்ல பாடல், அது அப்படின்னு தாருங்க.
0: வான் மீ

0: சாதா பாடல் இல்லையா? அது சாதா நல்ல ஒரு பாடல்.
1: இன்னொரு பாடம், இன்னொரு பானுமதி அம்மா வந்ததை ஒன்று உணர்வு எனக்கு தோன்றுகிறது.
0: இப்படி பொய்யெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது சரியா?
1: அதே மாதிரிதான் இருந்தது. உங்க குரல் ஆரம்பிக்கும் பொழுது அதே வாய்ஸ் வானுமதி அவர்கள் பாடியது போலவே இருந்தது. இனிய பாடல் அது. அந்த பாடலையே முடிந்தால் தாருங்கள்.
0: நிச்சயமா நிச்சயமா உங்களுக்கு நான், உங்களுக்கு நான் எடுத்து வர்றேன் அந்த பாடல். எனக்கும் பிடிச்ச பாடல், அதனால கைவசம் இருக்கு, கைவசம் இருக்கு.
1: ஆமா
0: ஆமா, அதனால உடனே தாரேன்னு சொல்லிட்டேன் இல்ல. நான் நல்ல சுகமா இருக்கிறேன், நலமா இருக்கிறேன். காலை நேரத்திலே நிகழ்ச்சி இன்றைக்கு எடுத்து வந்திருந்தேன். நீங்க அந்த குரூப்ல பாருங்க, அவங்க போடு படம் அந்த நிகழ்ச்சியில் வருதுண்டு. அப்ப உடனே நீங்க
1: தெரியல எப்படி
0: உங்களுக்கு
1: பாடல் போயிட்டு தான் இருக்கும். உங்க குரல கேட்கும் போதுதான் அவர் பேசிட்டு இருப்பாரு.
0: எல்லா அறிவிப்பாளரும், எல்லா அறிவிப்பாளரும் நிகழ்ச்சி எடுத்து வருகிறார்கள். நீங்க கேட்கலாம். அதுல காலையும் மாலையும் லைவ் ப்ரோக்ராம் இருக்கு. நேர்களை எல்லாரும் வருகிறார்கள். இனி என்னோட சேர்ந்து அறிவிப்பாளர்களும் தொகுத்து வழங்குவார்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களோட பாட்டு எடுத்து வர்றேன். மாமாவுடைய பாட்டுக்கு பின்பாக
1: நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி, வணக்கம். மாமா உங்களுடைய பாடல் இடையில நிறுத்தி இருந்தேன். நல்ல ஒரு பாடல் இருந்தாலும் அந்த பாடலை மீண்டும் எடுத்து வருகிறேன். நாளை எப்படியும் இந்த பாடல் முழுசா கேட்கலாம்.

வணக்கம் மாமா. மாமா வணக்கம். மாமா என்ன துணிச்சு கொண்டீங்க? மாமா இணைப்புக்கு வந்திருந்தீங்க, சரி மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. ஒருவேளை நான் உங்களை அழைப்பை எடுப்பதற்கு பதிலாக துண்டித்து விட்டேனோ தெரியாது. சந்திரன் ராஜ் மாமா, நீங்க மீண்டும் இணைப்புக்கு வாங்கும்.

அது ரெண்டு அந்த பாடல் வந்து ரெண்டு எக்கோ பண்ணி பாடுது என்று தான் நான் நினைக்கிறேன். மாமா மீண்டும் நான் அந்த பாடலை திரும்பவும் எடுத்து வருகிறேன். ஒருவேளை அந்த அதுல அப்படி பாடுகிறதோ தெரியவில்லை, பார்க்கலாம். நான் திரும்பவும் அந்த பாடலை எடுத்து வருகிறேன். அதுக்கு முன்பாக திருப்புக்குழி விஜயகுமார், உங்கள் பாடல் அருமையான பாடல், எனக்கு பிடித்த பாடல், சண்டிராணி திரைப்படத்திலிருந்து பார்க்கலாம்.

0: சரியாக ஒரு மணி உங்களுடைய பாடலை மீண்டும் நான் முதல்ல இருந்து எடுத்து பாருங்க. அந்த பாடலை காற்றில் இருந்து பாருங்க. எல்லாரும் அந்த அதாவது குற்றம் கண்டுபிடிச்சே இருக்கிறாங்க பாருங்க. ஓடி இந்த நேரம் பாருங்க, இப்ப ஒரு மணி அஞ்சு நிமிடம் இந்த நேரம் போய் இந்த சின்ன பொண்ணு இங்க வந்து இந்த பாட்டு வரையில என்று ஓடி வந்திருக்கிறான். சொல்லுங்க சொல்லுங்க ராணியம்மா.
1: இது வந்து குற்றம் வந்து பிடிச்சுமா வரல?
0: அந்த
1: பாட்டு கேட்டுட்டேன், இதுக்கு போதும் பாட்டு கேட்டா கம்படுத்துட்டு நீங்க வரக்கூடாது இல்ல,
0: அதனால இப்படி ஒண்ணு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் மூளை இல்ல. என்ன தெரியுமா நீங்க டக்குன்னு என்ன செய்யணும் தெரியுமா? எழுதி போடணும், அல்லாட்டி வந்து சொல்லணும் உங்களுடைய மகளோட பேர், அல்லாட்டி யாராவது உங்களுடைய தங்கச்சியோட பேர் சொல்லி
1: அவங்க வெட்டின்னு போட்டு போடுங்கன்னு சொன்ன உங்க மாமா வேண்டாம் நீங்க மாட்டா உண்மையா பேசணும்னு சொல்லிட்டாங்க.
0: பாத்தீங்களா மாமாக்கு தெரியும் அப்படி போய் சொன்னா சரியில்லையாண்டு. அப்படி ஒண்ட நீங்க போட்டுட்டு போய் சொல்லிக்க, நாங்க போய்க்குதான் கேட்டோம் பாட்டு வந்து வானம் என்னும் வீதியில நல்ல பாட நீங்க அந்த பாட்டு இருக்க பாடுங்க பாடுங்க பாக்கலாம். அந்த பாட
1: எனக்கு அந்த பாட்டு தெரியலையம்மா. வானம் என்னும் வீதியிலே அன்னை வேளாங்கண்ணி அந்த படம்
0: குளிர் வாடை வரும் ஓடி வரும் கொஞ்சம்
1: உறவுக்கு யா தலைவன் கேட்டு சொல்லுங்கள் தாதாவை கேட்டு சொல்லுங்கள்
0: கொஞ்சம் நின்னுங்க இந்த கல்விக்கு யா தலைவன் என்று கேட்டு சொல்லுங்க. கனவா பாட்டு கேட்கவே பாருங்க எப்படி வந்தேன், இந்த பாட்டை மறந்துட்டீங்கம்மா என்று சொல்ற நானே ஏதோ

0: வானம் என்ன இப்படி எல்லாம் நீங்க சொல்லலாம். அவ்வளவு தூரத்துக்கு நான் இன்னும் வளரே இல்ல. நீ அங்க வந்து ரெண்டு ரெண்டு முட்டையா சாப்பிட்டாதான்,
1: காம்ப்ளன் வாங்கி குடிங்க.
0: ரெண்டு ரெண்டு முட்டையா சாப்பிட்டாதானுங்க அங்க வந்து
1: காம்ப்ளன் வாங்கி குடுங்க. ஐ அம் காம்ப்ளன்கர்.
0: ஓ,
1: நீங்களும் வளரலாம்.
0: ஓ, எவ்வளவு தூரத்துக்கு வளரலாம்?
1: மனசு எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் வளரலாம்.
0: வளரலாம். அதுக்கப்புறம் உடுப்பெல்லாம் யாருங்க தைக்கிறது வளர்ந்ததுக்கு அப்புறம்?
1: நான் டெய்லர் தானே, நான் தைச்சு தரேன்.
0: என்ன நீட்டா சாக்கு மாதிரி நீட்டு சாக்கு எடுத்து கையையும் கழுத்தையும் வெட்டிட்டு போட்டு விடுவீங்க. இதுக்கு மேல உனக்கு உடுப்பு தைக்கல. சரி ராணியம்மா, ராணியம்மா இங்க இப்ப
1: வர்றாங்க.
0: உங்களுக்கு நீங்க தான் ராணியம்மா என்ன முழுசா பாத்தாரு. சரியா? நீங்க சொன்னது உண்மை. அந்த முன்னுக்கு எங்க அந்த பொய்ய
1: சொல்லிட்டு அங்க அழகு தானா வந்துருதுல இந்த மங்கைக்கு?
0: மங்கைக்கு வந்துருச்சு. இப்படி
1: பொய்யெல்லாம்
0: நான் உங்களுக்கு பாட்டை தானே, இந்த பாட்டை எப்படி இன்றைக்கு எடுத்து வரேன். அதுக்காண்டி எங்க நீங்க இந்த பாட்டு நிச்சயமா நான் எடுத்து வரேன். அது ராணியம்மாக்கு இல்லாம இல்ல,
1: அதுக்காகத்தான் தூங்குவேன்.
0: அதுக்காக ஏன் ராணியம்மா அப்படி பொய்யெல்லாம் சொல்றீங்க? கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எல்லாம் வேற பெரிய பெரிய ஆசை எல்லாம் வளர்த்துருவாங்க. மாமா மட்டும் மாமாவும் சாவுளும் மட்டும் மறைமுகமா சொல்லிட்டு போயிட்டாங்க. யானையா, யானையை கண்டு அவங்க ஓடினாங்களா என்று கேட்டுட்டு போறாங்க. அதெல்லாம நீங்க ஒரு பாட்டுக்காக இவ்வளவு போய் சொல்லுவீங்கன்னு இன்னைக்குதான் தெரியும் எனக்கு.
1: நான் அர்ச்சந்திரன் தங்கச்சி.
0: அதுதான்டா தெரியுது. சூப்பர். சரி, உங்களுக்கு அடுத்த பாட்டு உங்களுடைய பாடல். சரியா?
1: நன்றி அம்மா.
0: மாமா அனுப்பு பாட்டு கேட்க மாட்டேன், இனி நாளைக்கு தான் கேட்பேன். மாமா அனுப்புன அந்த பாடல் எக்கோ பண்ற மாதிரி இருக்கு, ரெண்டா பாடுற மாதிரி.
1: ஆமா ஆமா, ரெண்டு ரெண்டா அவங்க சொல்றாங்க. நாங்க ரெண்டு பேரும் கேக்குறோமா, அதனால கேக்குறோம். எப்படி பாத்தீங்கன்னா
0: பாருங்க, இது என்னதான் என்ன கேக்குது, எந்த எனக்கு இப்படி கேக்குது, நான் தான் பிள்ளை விட்டுட்டேன்னு பார்த்தா ரெண்டா பாடுது. அது எப்படி மாமா அப்படி ஒரு வீடியோ எடுத்த? அது எனக்கு அனுப்பியிருக்க அந்த பாட்டு.
1: நாங்க ரெண்டு பேர் கேக்குறதுனால ரெண்டு ரெண்டா தான் கேட்போம் அந்த பாட்டு.
0: ஓ, அப்படியா? இன்னைக்குதான் தெரியும், பாக்கலாம். இனி இப்ப வானம் என்ன மீதி எப்படி பாடுது? ஒரு ஆள் கேக்குறீங்களா ரெண்டு பேர்
1: கேக்குறீங்க? மாமா போங்கிட்டாங்க, நான் மட்டும்தான் கேட்பேன், ஒரு குறவை தான் கேட்கும்.
0: சரி, அப்ப நான் அந்த பாட்டு உங்களுக்கு அடுத்து வர்றேன். இந்த
1: நன்றிமா.
0: நன்றி. பாருங்க எப்படி எல்லாம் சின்ன பொண்ணு போய் சொல்லி இந்த பாட்டு கேட்கிறான்னு. சரி, விஜயகுமார் உங்களுடைய பாடல் வருகிறது. அருமையான பாடலை முழுமையாக கேட்கலாம்.

பாடலை திருப்புக்குழி விஜயகுமார் நீங்கள் கேட்டிருந்தீர்கள். அடுத்த பாடல் ஆண்டாளம்மா ராணியம்மாட பாடலுக்கு அடுத்து உங்களுடைய பாடல் வரும். நீங்கள் எண்ணம் தூங்கவில்லை என்று தெரிகிறது. ராணியம்மா உங்களுடைய பாடல்.

பாடல் காட்டிலைக்கு வருகிறது. ஆண்டாளம்மா உங்களுடைய பாடல். பாடல் கேட்டவர்கள், உங்களுடைய பாடல் கேட்பதற்கு நீங்கள் விழித்திருந்தால் ஒரு கை அடையாளம், அதாவது நீங்கள் ஹாய் போடுங்கோ, அப்ப உங்களுடைய பாடல் இப்பொழுது தரப்படும் என்று சொல்லிக்கொண்டு பாடலை தொடரலாம்.

பாடலை ஆண்டாளம்மா நீங்கள் விழித்திருந்து கேட்டிருக்கிறீர்கள், நன்றி. ஏனென்றால் நீங்கள் விழித்திருந்தும் நான் பாடலை எடுத்து வரவில்லை என்றால் அது நல்லாக இருக்காது. சரி, இப்ப எல்லோருடைய பாடலும் விழித்திருந்து கேட்பதற்கு பாடலை நான் தந்தாகிவிட்டது. என்னுடைய பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நாளைய தினம் இந்த பாடல்கள் காட்டலையில் எடுத்து வரலாம். இனி வருகிற காலத்துல பார்க்கலாம், பாடல்களை எல்லாம் உடனுக்குடனேயே எடுத்து வரலாம் என்று இருக்கிறேன். ஏனென்றால் இப்படி பதிவு செய்து போடுவது சில நேரம் சாத்திய கூறாக இருக்காது என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கதம்ப நிகழ்ச்சி. அங்கிருக்கும் பொழுதும் இங்கே இருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக மலர என் கணனை வேண்டிக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கலாம். இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம்.

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.
1: சிரி சிரி சிரி சிரி சிரி சிரி சிரி சிரி.
2: இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM, மன்றிய தமிழ் வானொலி. இப்பொழுது இருந்து காற்றலைக்கு வருகிறது சிரி சிரி மன்றிய தமிழ் வானொலியின் சிரி சிரி நிகழ்ச்சியில் இன்று வைகை புயல் வடிவேல் அவர்களின் 9வது பாகம் நகைச்சுவை கேட்டு மகிழலாம்.
3: என்ன வயலு, ஒரு 8 நாள் பீடி கொடுத்தா தம்பி?
4: என்ன பீடி?
3: பூமார்க்கு பீடி கொடு. இந்த அருக்கு பக்கத்து ஊரு, 1.5 கிலோமீட்டர். மழை அப்படி பெய்யுது, இந்த ஊர்ல தான் அப்படி அநியாய வெயில். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு போயிடுறது. என்ன பொழப்பு, மனுஷன் இன்னைக்கு இருப்பான்,
4: நாளைக்கு இருப்பான்,
3: நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு. நாங்களா வர்றோம்?
5: என்ன பாத்துக்கிட்டே இருக்க?
3: நானே பீடி வாங்க காசு இல்லாம 8 நாள் கலாம்
5: அப்பனே.
3: ஒடுங்கால் உருகி உள்ள முருகி, ஒரு கிளாஸுக்காக தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே. இதை சாண என்பான், கத்தி என்பான், கத்திரி என்பான். இறைவா, உன்னை நம்பி தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே. மல மல மல மல மலவன சேவிங் பண்ணவா, கிடு கிடு கிடு கிடு கிடு என முடிய வேட்டவா. மல மல மல மல மலவன சேவிங் பண்ணவா, கிடு கிடு கிடு கிடு கிடு என முடிய வேட்டவா. வாங்க வாங்க உட்காருங்க, வந்த காலில் நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, வந்த காலில் நிக்காதீங்க. என்னாப்பு ஆளே காணா சொல்லுங்க. ஏப்பு சிகை அலங்காரமா முக அலங்காரமா?
5: முகந்தே
3: முகந்தானா? அச்சக்கா பிச்சக்கா ஜில்கா பில்கா, ரொம்ப பழைய மூஞ்சியா இருக்கு. அது இருக்கட்டும், உள்ளூரா வெளியூரா? என்ன எருளடிச்சு போய் உட்காந்துருக்கிய, பதில காணா?
5: ஆஹா, நம்ம வெளியூருங்கிறதுனால இவன் எச்சி திட்டு கச்சி திட்டான். உள்ளூருக்காரன் சொல்லி தப்பிக்க வேண்டியது.
3: யோசனை எல்லாம் பலமா இருக்க.
4: என்ன தெரியலையா, வடக்கு தெரு ரங்கசாமி மகன் தான் நானு.
3: அட பாவி, உள்ளூரா? கேப்பா முதலே சொல்றியா நீ?
6: நல்ல
3: முட்டையிடாத விடக்குழியா இருந்தா உனக்குறா, ஒரே நெஞ்சு சிலியா இருக்கிறது. நறுக்கு நடிச்சு சூப் வச்சு குடிக்கணும் அப்பா. அம்மா கோழி என்ன வேணா? கோழி விலை கேட்டா 35 ரூபா 40 ரூபா 45 ரூபா சொல்ல முடியாதே. அதுக்கு என்ன விட கோழி மாதிரி கொக்க இருக்கிற
6: கொறச்சவளதானே?
3: என்ன மறுபடியும்
6: கோச்சுக்கிட்டு போறீங்களே நீங்க? பாட்டு நான் தான் சொன்னேன்.
3: நல்ல சமத்துறானியே,
4: சரி அந்த அடியில் இருக்க கோழி எடு. கோழி விட்டடா நீ. என்ன அப்படி அருவாளுங்க மாமா ஓடியாடுறாங்க? ஆஹா, மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாங்க. இந்த தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது. எங்க பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, வெட்டு, குத்து, ஜாதி கிழமை, வெடிகுண்டு, கலாச்சாரம். எங்க போய் முடிய போதும் அந்த நாடு? சரி எடு. என்ன நேரம் இங்க ஓடியாடுறாங்க? பின்னால ஒருத்தனா? அபி ஒருத்தனா? எதை ஒருத்தன்? பின்னால உருவிலை காணா?
6: உங்க ஆளை வச்சு வாய விட்டல. என் பேர் உண்டி பிரியலனா?
4: அந்த ஊர்த்தி நான் தானா? ஓட விட்டாண்டா? யாத்தையா சூழலமா போடுச்சுக்கோ. போய் வாயிட்டா தானே கோழி விற்கிறதுக்கு. அம்மா, தெய்வமே, வேகத்தை குறைக்காம போய்கிட்டு இருக்கு. குறுக்க எது மணலாறு எது வந்துட கூடாது. ஆண்டவா, என்ன நேரம் ஓடுறாங்க? அப்ப நான் இல்லையா? அட பாவியலா, இப்படித்தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில? நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. தேக்கடா, முடியுமா? முடியாது. செருப்பு எங்க போட்டேன்? அது எத்தனை கிலோமீட்டர் காக்கிட்டு கிடக்கும்? எனக்கு பெரிய மனுஷன் சொல்றேன், விடிய கிறக்கல வெள்ளங்கத்த விளக்கி வாங்காத. காரிசாமி தோட்டத்துக்குள்ள கைய வர்றது ஒண்ணு, கர்நாக பாம்பு புத்துக்குள்ள கைய வர்றது ஒண்ணுடா, சொன்னா கேளு.
7: அவன் பாம்புன்னா நான் கீரி, நீ ஏன் பயப்படுற?
4: ஏ விளக்கண்ண, நான் எவனுக்கு பயப்பட போறேன்? ஊசிக்கு ஊசி எதிர்மனை பயமாடா? ரெண்டு கையும் ரெண்டு தேக்குடா. மரத்தோல்ல பத்தி விட்டுக்கா எங்க ஆத்தாப்ப. நான் அவனு நின்று போறதுன்னா காடு தாங்க என் டிபுக்கு.
8: சரி சரி, எனக்கு ரெண்டு கருது கொடு.
7: ஓடிக்கும் போது இப்ப கேக்குற?
8: அட எச்சி வருதுடா, குர்ரா.
7: இல்ல
8: இலை, தனியா தின்னு வாந்தி பேதி வந்து சாவ போறடா, குர்ரா.
7: எனக்கான போதும், உனக்கு என்ன?
8: தரமாட்டேன். சாமி, என்ன இந்த பக்கம்? அது சரி, உங்க காடு உங்க வரப்பு, நீங்க வரலாம். நாங்க வந்ததுதான் தப்புன்னு நினைக்கிறேன்.
6: என்னடா அதெல்லாம்? ஐயா, திங்க ஒரு கருது, ஒரு வய கருத கையில வச்சுட்டு. இனிமே இந்த பக்கம் உங்களை பார்த்தேன், வெட்டி புதைச்சு தென்னகிட்டு போடுவேன். கருதா இருக்கிறீங்க, கருது.
4: ஏய் சோனமுத்தா, டேய் சோனமுத்தா, போச்சா? காதுக்குள்ள குருமி ரிங்குன்னு சுத்துமே. என்ன தலையை தூக்கி பாக்க? மூத்தவங்க சொன்னா கேக்கணும். இந்நேரம் நீ என்னை மதிச்சிருந்தா ஓ மேல கை வச்சிட்டு ஒரு எட்டு போயிருப்பானாமே. ஒரு எட்டு போயிருப்பாரு அவரு. தெரிஞ்சுக்க, பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் மரியாதை. நான் நாய் போற மனுஷன் ஏன்டா கூப்பிடுற?
9: நான் சின்ன பையன் தான், என் மேல கை வச்சு விட்டா. எங்க அண்ணன் சிங்கத்து மேல கை வச்சுப்பா.
4: எது சிங்கமா? நாயப்படம் ஒண்ண சிங்கம்ன?
6: உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ண?
4: என்ன வீடு போய் சேர்ந்து நீ மூணு நாள் சென்ற வருவ போல இருக்க? வந்து தல எப்படி ஒத்த வீட்டு கல்யாணமா இருந்தாலும் மிரட்டி விட்டான்ல? தராதரம் பார்க்காம சொன்னானுக்கு மரியாதை கொடுத்தான் பாரு. அந்த கட்டத்துக்கு தான காசு. ஆனா இந்த உலகத்துல உள்ள இருந்து பூண்டு வரைக்கும் இந்த சொன்னானுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியும். அதை ஏமா என்ன சொல்லப்படாதுல்ல? என்ன இன்னைக்கு போத புடனே வரைக்கும் ஏறுது? இப்படியே வெளியில போய் கேவலப்படுறதுக்கு கண்ணசர அப்படியே பாய வடிச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் ஜோலியை பாத்துக்கலாம். அப்பா இங்கேயே படுத்துட வேண்டியதா? என்ன

0: இந்த சொன்னான் தூங்க கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். எடுக்கிறேன் செய்வனைய எடுக்கிறேன்டி, எங்கிட்டே லகல பண்றி. ஏய் யாருக்கிட்ட இப்ப மட்டும் தொங்குற? இத முதலே பண்ணிருக்கலாம்ல, இப்ப நீ படுக்கிற. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க, எங்க கிட்டே வா, அங்கதான் பாப்போம்.
1: இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல எத்தனை அர்த்தம் இருக்குங்கிற மட்டும் எண்ணிப்பார். சொல்லவே இல்ல, அதுக்குள்ள என்ற செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லிருக்கான்.
2: யாரு
1: சொன்ன? அட்ரஸ், போன் நம்பர், பஸ் ரூட் நம்பர் தான் கேட்காத. சொன்னாங்க, நான் சொல்றேன். இந்த குதர்க்கமான கேள்வி எல்லாம் கட்டி என்ன குலகாரன் ஆக்காத, சொல்றத மட்டும் கேள்றா. என்ன கிட்ட? ஆத்தல்ல குளிச்சா உடம்பெல்லாம் அரிக்குமன்னு, கிணத்துல குளிக்க வந்தா மோட்டுக்கிட்ட கழுதி அக்கக்கா வச்சிருக்க.
3: அது வேற ஒண்ணு இல்லப்பா, தென்னை மரத்து தண்ணி வச்சலாம் நினைச்சேன், கழுது மோட்டர் பேர் அடிச்சு என்ன பண்றதுன்னு தெரியல.
1: என்ன பண்றேன் இல்லையா, நான் இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுற?
3: ஏ நீ என்ன பண்ண போற?
1: அஞ்சு நிமிஷத்துல கழட்டி மாட்டிடுவானு, கட்டிங்ல இருந்து பிட்டிங் வரைக்கும் கை வந்த கல கேளு.
2: ஆமா அண்ணா பூண்டு வேணா சொல்லல.
3: எங்க இப்படி இத பாரு, இத மட்டும் இன்னைக்கு பிட்டிங் பண்ணிட்ட, நீ சாப்பிடுற சாரம் ஏன் செலவுயா?
1: தெய்வமே தெய்வமே, ஐயோ தெய்வமே, கடவுளே, எந்திரிக்கிட்டான் எந்திரி கிட்டா. இந்த மோட்டரை புதுசாக்கி தர்றது ஏன் வேலை? ஆனா சொன்ன வைக்க காப்பாத்துறோம். பரவாயில்ல பரவாயில்ல, நீ போய் மெயின் சுவிட்ச்ல நில்லு.
2: ஐயோ அண்ணே, சுவிட்ச் போட எட்டாதுல,
1: ஏல தப்பி நில்லு போ. அப்புறம் கிட்டா, நான் சொல்றப்ப அந்த சுவிட்ச போடணும், நான் சொல்றப்ப அந்த சுவிட்ச ஆஃப் பண்ணணும்.
3: அதெல்லாம் நான் பாத்துறேன், முதல்ல பிட்டிங் பண்ணு.
1: கூடிமா கடி, பெரிய கூடிமா கடி, ரெடியா கிட்டா? போட சொல்லு.
3: ஏய் போடா, ஏய் பாத்து பா, கரண்ட் அடிச்சிருப்பது.
1: வருது வருது வருது வருது, ஆஃப் பண்ண சொல்லு.
3: ஆஃப் பண்றா.
1: வல்ல வல்ல வல்ல வல்ல கிட்டா. அவும்
3: ஏய் போடா
1: கிட்டா.
3: ஏய் ஆஃப் பண்றா. ஏய் போடா.
1: இன்னைக்கு காலையில எழுந்திரித்து குளித்து முடித்து விட்டு கோயிலுக்கு போக போறேன் கடவுள. என்ன என்னங்கடா? ஆஹா, என்ன கிண்டலா, புளிய அடராதிய, நாங்கெல்லாம் தேக்குடா, ஆரையும் பாப்போம். பழைய வெள்ளைய தேவா, பாஞ்சாலம் குறிச்சியில் வெள்ளையனா, மெச்சினேன் வீராங்கனா, மெச்சினேன் உதாரா, வாங்கடா வட்டத்தை போட்டு நின்றுக்குறவன். என்னங்கடா எங்களை எல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள அவ்வளவு கேவலமா இருக்கா? வேணா வரமா இருக்கோ, நாயோட மல்லிக்கட்ட நம்மளால முடியாத ராஜா. என்ன கிட்டா, கைய கால பிடிச்சு விட்டுக்கிட்டு இருக்க?
3: வலி கை காலெல்லாம் குடையுதப்பா, வீட்டுல போய் ஆத்தாக்கிட்டு சொன்னா கசாயம் கொடுக்குவே.
1: வலியா? ஆமா, ஒத்த கையில ஒரு மூட்டையை தூக்கி வீசி எறிவே, இப்ப கையால் வலிக்குன்னு அசால்ட்டா விட்டுக்கிட்டு இருக்கப்பா.
3: நானும் ஒரு மனுஷன் இல்லையா?
1: மனுஷன் தான் மனுஷன். சரி, ராத்திரி எதுவும் தப்பு தண்டா நடந்துச்சா?
3: நீ
1: அப்படிப்பட்ட ஆளும் இல்ல, இப்படித்தான் ஊருக்குள்ள அவன் கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, முட்டு வலிக்குது, மூட்டு வலிக்குதுன்னு வருவாங்க. அம்முட்டு வேலையும் சரி பண்ணித்தான் அனுப்புறேன். எவன் மதிக்கிறா? அவங்க மரியாதை ஒண்ணு நான் ஒண்ணு எதிர்பார்க்கல. இருந்தாலும் நம்ம வருமே, நம்ம வேலை பசப்படாத இல்லையா? என்ன
3: உன்னை பத்தி எனக்கு தெரியாத, முதல்ல என் வலிக்கு ஒரு மருந்த சொல்லப்பா.
1: வலிக்கு மருந்து தானே? வலி வேற, நீ வேறன்னு தனித்தனியா பிரிச்சிடறப்பா, என் கூட வா. எவ்வளவு செலவாக போகுது, எவ்வளவு செலவானாலும் நான் கொடுக்க போறது கிடையாது, நீ தான் கொடுக்க போற. அப்புறம் என்ன, எதையும் யோசிக்காம
3: ஐயா தேடுவாங்க.
1: அட எப்ப பார்த்தாலும் ஐயா ஐயா உசுரா விடுறையே.
3: என்னப்பா ஒரே நாத்தமா இருக்கு?
1: அட வாடைய பார்த்தா வழி போயிருமா? அமிர்தம் சாப்பிட்டுருக்கா
3: இல்லையா?
1: இல்ல அதுக்கு இதுக்கும் கலர் தான் வித்தியாசம். ஒரு செம்பு சாப்பிட்டேன்னு வச்சுக்க, உடம்பு சுடக்கெடுத்த மாதிரி இருக்கும்.
3: என்னத்தா
1: கிட்டானு கொண்டு போடு போடு.
3: மெதுவா மெதுவா.
1: பதினிப்பா பதினி கரும்பு மாதிரி இனிச்சு கிடக்கா. இதெல்லாம் என்னைய மாதிரி எதுக்கு பயப்படாத சாப்பிடுற சரக்கு.
3: உன்னை விட ஒரு கூட அதிகமா சாப்பிட்டுமா? சாப்பிடுற விஷயத்துல என்கிட்ட போட்டி வச்சுக்காத. என்ன பந்தயம்?
1: பந்தயம் தினமா போடாத கிட்ட. அதுக்கெல்லாம் என்ன காசு இல்ல. முதல்ல குடிச்சத காசை கொடு. குடிச்சதுக்கு அடேங்கப்பா 50 ரூபா. பொன்னாத்தா பொன்னாத்தா இந்தாத்தா என் பழைய பாக்கியம் சேர்த்ததுக்கா. நாளைக்கு ரோட்ல போறப்ப கூப்பிட்டு கேக்குற வேலையெல்லாம் வச்சுக்கப்படாது. ஏன்னா காசு பணம் எல்லாம் எனக்கு பெருசு இல்ல. மரியாதையும் கொஞ்சம் பாக்கணுமா இல்லையா? ஏங்கிட்ட என்ன கொஞ்சம் சாப்பிடணும் போல இருக்குமே.
3: கொஞ்சம் இல்ல ஒரு குட நிறைய சாப்பிடணும்.
1: மனுஷன்

0: பத்தாது போல் இருக்க. இன்னும் கொஞ்சம் ஊத்துடி ராஜாத்தி. குடி குடி.
1: என்ன
2: கலர் கலரா தெரியுது?
0: ஆமா ஒரே கலரா இருக்குல்ல. இந்த பக்கம் இந்த பக்கம் பயப்படாம போகிட்டா உன் கூட கரும் சிறுத்தே வருதுல்ல.
3: என்னைக்கும் இல்லாத புது பழக்கம் ஆடாம பதில் சொல்ற. ஏண்டா அப்பா இப்படி கூட்டிட்டு போய் கெடுத்த?
0: ஐயா நான் ஒண்ணு கெடுக்கலையா, உடம்பு ஒடிக்காக ஒரு மட குடிக்கலான்னு போனேன். அது என்னன்னு கேட்டு கிட்டாந்தான் படக்குன்னு புடிங்க மடக்குன்னு கொஞ்ச நேரத்துல யாருக்கும் இல்லாம அம்புட்டே குச்சு குச்சு குச்சு குச்சு குச்சு குச்சு குச்சு. ஐயாப்பா கிட்டா இப்படியே பேசாம இருந்த அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நீ எடுத்து சொல்லு.
4: ஏன் ஜோடி முடிஞ்சு போமாப்பா, என்னையும் கொஞ்சம் பாக்கணுமா இல்லையா?
5: என்னது நீச்சு தண்ணி குடிக்கிறதுனா கூட எப்படி என்ன கேட்காம குடிக்க மாட்டான். அவனை கூட்டிட்டு போய் நீ கள்ள தண்ணி வாங்கி கொடுத்துருங்க. உன்ன பத்தி எனக்கு தெரியாது.
6: ஏதோ தெரியாம செஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மன்னிச்சு விட்டுருங்கப்பா.
0: இது நியாயம் இது தர்மம். என்ன இருந்தாலும் படிச்ச முடியா இல்லையா?
5: யார் கூட்டிட்டு
0: போறாங்களோ
3: அவங்களை தடவை கிட்டாங்க கூட சேர்றத பார்த்து படுவா தோலை உரிச்சு
4: என்ன எல்லா பக்கம் இருக்கு.
7: அவனை அண்ணன் அஞ்சா சிங்க கூப்பிடாரு கூப்பிடு. சரி
8: என்ன கண்ணுடான் மனதுக்கும் செய்திக்கும்
7: அண்ணன் கூப்பிடாரு.
9: வணக்கங்க.
7: ரெண்டு ஸ்டெப் கீழே நில்றா. என்ன ஆட்டோ ஓட்டுறியா?
9: ஆமா.
7: இது என்ன வாடகை ஆட்டோவா?
9: அந்த ஆட்டோக்கு நான் தான் ஓனர்.
7: என்னது ஓனர்? மூணு டயரையும் ஒரு தார் பாயை நடுவு தொங்க விட்டா நீ ஓனரா? அப்ப டாடா பிர்லா வேலை என்னடா சொல்றது?
9: என்னங்க அநியாயமா இருக்கு? அவங்க உங்க பொருளுக்கு அவங்க உங்க ஓனருங்க.
7: படுவா நீ ரொம்ப தம் கட்டுற. அடக்கடா, இனிமே ஓனருங்கிற வார்த்தை வாயிலிருந்து வரவே கூடாது. சரி ஒளிஞ்சு போ. தினம் ஆட்டோ நம்ம பசங்களை அழைச்சிட்டு போய் கான்வென்ட்ல விட்டுட்டு சாயந்தரமான பத்திரமா கூட்டி வந்து விடணும். என்ன
9: ஏங்க, டெய்லி பேசிக்கலாமா இல்ல மாசத்துக்கு பேசிக்கலாமா?
7: என்னடா பேசிக்கிறது?
9: துட்டுங்க பணம் பணம் இல்லாம ஓட்டு வாங்க.
7: பணமா? இந்த அஞ்சா சிங்க மருகுபாண்டி கிட்ட பணம் கேட்ட முத ஆள் நீ தாண்டா. நான் நினைச்சேன்னா இந்த ஏரியாவிலே நீ ஆட்டோ ஓட்ட முடியாது. ஆமா, லைசன்ஸ் வச்சிருக்கியா? அரிசி புக் இருக்கா?
9: என்னடா
7: பாரதேசி நாய வச்சிருக்கிறது ஒன்றே ஆட்டோ சல்டா. நீங்க ரோடு இன்ஸ்பெக்டர் தான் பேசுறீங்களா? அடிச்சுன்னா தலை போய் ஆட்டோ
9: ஓட்டிக்கும். சும்மா ஆட்டோ தொடர்ந்து கூப்பிட்டு அடிக்கிறா நீ? என்னை கேட்க ஆள் அனாதை நினைச்சிருக்கி. என் பொண்டாட்டி இருந்தா நடக்கிறத வேற. நான் உன்ன என்னைக்கு இருந்தா அந்த ரோட்ல நீ நடந்தா போய் ஆகணும். உன் மேல ஆட்டோ விட்டு ஏற்ற பாடுறா. என்னைக்கு இருந்தாலும் உசுறு ஏங்க வேண்டாம் பாத்துக்கிறா.
7: அவன் சொல்றத பார்த்தா விட்டு ஏத்தவன் ஏற்றுவான் போல இருக்க. இதுக்கு தான் உன பாடி கடை வச்சிருக்கா நாயே. இனிமே வீட்டு பக்கம் வரக்கூடாது. ஓடி போயிரு.

நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் ஒன்றிய தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம்.

பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். நேரம் சரியாக 11:30 எங்களுக்கு காட்டும் பகல் வேளையிலே உங்களுக்கு இரவு நேரம் 9:03 என்று ஈழத்திலும் நாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் காட்டிக் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் நாடுகளிலும் ஏனைய நாடுகளில் காட்டும் நேரங்களின்படி அவரவர்கள் பருவ காலத்துக்கேற்ப இரவு பகல் மாலை என்றெல்லாம் காட்டும் வேளையிலே இனிமையான வேளையாக எடுத்துக்கொண்டு இன்றைய நாள் நல்ல நாளாக எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று கூறும் இந்த வேளையிலே காற்றலையில் வந்து இணைந்து கொள்வதற்காக எல்லாம் வல்ல இறைவன் அன்னை தந்தை ஆசானை படைத்து இந்த நிலையில் என்னை கொண்டு வந்து இங்கே விட்டு உங்களோடு பேச வைத்த வேளைக்காக அவருக்கு இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே, உங்களுக்கும் வணக்கம் வைத்து அன்போடு அழைக்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலைக்கு கனடா கலையகத்துக்கு 647-874-6415 என்ற இலக்கத்தோடு 2024 ஆண்டின் 3வது மாதத்தின் 11வது நாளில் என்று கால் வைத்திருக்கின்றோம். நீங்கள் 11வது நாள் பகலை கடந்து இரவுக்கு செல்லும் வேளை நாங்கள் இப்பொழுதுதான் பகலில் கால் வைத்திருக்கின்றோம். பழமையாக 10:30 என்று கூறுவன் நான் என்று 11:30 என்று கூறுகின்றேன். காரணம், எங்களுக்கு நேரங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. எங்கள் நேரங்கள் மாற்றி அமைக்கப்பட்டாலும் எங்கள் நேர அட்டவணைகள் அதற்கேற்ப ஒழுங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது உங்கள் நேரத்தில் எந்த மாற்றமும் இல்லை. நான் முன்பு உங்களுக்கு தெரிய தந்திருக்கின்றேன். அன்பு உறவுகளே, இனிமையான இந்த நிகழ்வு இன்று வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று எனக்கு தெரியும். இன்று நிகழ இருப்பது பாட்டு சவாரி வளமை போலே. பாட்டு சவாரியை நாங்கள் கேட்டு மகிழ்வதற்காக காற்றலை இணைந்திருக்கின்றோம். அனைவரும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றது 6478-7464-1 என்ற இலக்கத்தோடு.

பாட்டு சவாரி 93 மூன்றில் தமிழ் வானொலி தொடர்ந்து ஒலித்து வரும் பாட்டு சவாரி என்ற மொழிக்க இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் இணைப்பில் இல்லை என்பது தெரிகின்றது. இப்பொழுது ஒருவர் வந்து இணைந்து விட்டார். பாட்டு சவாரியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அன்பு கிருஷ்ணன் அவர்கள். அவர் மட்டுமல்ல, ஜெகபிரசாதிக்கு அவர்களும் இணைந்து விட்டார். பருக பருகொண்டு அவர்களையும் வரவேற்று வணக்கம் கூறி இணைவோம். காரணம், கடந்த சில தினங்களாக 2 நாட்கள் நேரடி நடைபெறவில்லை. இவர்கள் வருவார்களோ வருவார்களோ என்று எதிர்பார்த்தீர்கள். ஆனால் மறு உழைப்பு, காரணம் சிவராத்திரி தினத்தையொட்டு நீண்ட நேரம் சிவராத்திரி நிகழ்ச்சிகளை நாங்கள் தர வேண்டும் என்பதற்காக பதிவுகள், மறு ஒலிபரப்புகள், பேச்சுக்கள், சிவராத்திரியை பற்றிய நிகழ்வுகளை தந்தோம். நீங்கள் கலந்து கொண்ட நிகழ்வுகளை மறு ஒலிபரப்பாக தந்து கேட்டு மகிழ்ந்தீர்கள். இப்பொழுதும் நல்லதொரு பாட்டும் பதமும் ஒழித்துக் கொண்டிருக்கும் வேளையில் இறுதி பாடலுக்கு வருவதற்கு முன்பு நான் வந்து அழைத்து விட்டேன். காரணம், எதிர்பாராமல் இருப்பீர்கள் என்பதற்காக. தினமும் தொடர்ந்து எங்கள் வானொலியை கேட்பவர்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியும். அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள், இணைந்து கொள்ள சம்மதிக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியும். ஒரு சிலர் நிகழ்ச்சிகள் வரவில்லையே, காணவில்லையே என்று கூறிக்கொண்டு தங்கள் கடமைகளை மாற்றி அமைத்துக் கொண்டு வானொலியை கேட்கும் சந்தர்ப்பத்தையும் விட்டு விடுவார்கள் என்றும் எனக்கு தெரிகின்றது. ஆனால் மீண்டும் வருவீர்கள், தொடர்வீர்கள் என்று எண்ணுகின்றேன் இந்த குரலோடு. இன்று இந்த இனிமையான இந்த நல்ல நாளிலே எங்கள் அன்பு உறவு, எங்கள் அறிவிப்பாளர், நீண்ட கால உறவு, சென்னை திருநின்ற ஊர் என்று அழைப்போம், கே கே நகரில் வசிக்கும் ரேவதி அவர்களுடைய பிறந்த நாள். இந்த நல்ல இனிமையான நாளிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நாங்களும் வானொலியும் வாழ்த்துக் கொண்டிருந்தது உங்களுக்கு தெரியும். அவர்களும் பல்லாண்டு காலம் மேலும் சிறப்பெய்து வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிப்போம் அன்பு உறவுகளே. அது மட்டுமல்லாமல் உலகின் கண் இருக்கும் எங்கள் உறவுகளுள் எத்தனை பேர் இன்று சிறந்த நாளை காணுகிறார்கள், பிறந்த நாளை காணுகிறார்கள், திருமண நாளை காணுகின்றார்கள் போன்ற மங்கள வைபவங்களை காண இருப்பவர்களும் கண்டுகொண்டிருப்பவர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சேவை என்று கூறியிருந்தேன். 24 மணி நேர தமிழ்ச் சேவையில் வாரம் ஒரு நாள் மலரும் பாட்டு சவாரி என்று மலர்கின்றது.

காற்று சவாரி 93 பழமை போல என்றும் 5 பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. அந்த 5 பாடல்களும் எது என்பதுதான் உங்கள் கேள்வி என்பது எனக்கு தெரியும். அவளோடு எதிர்பார்த்து ஊகித்துக் கொள்வதற்காக தரவுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையிலே அன்புடன் எங்களோடு இணைந்து சிறப்பிப்பவர்கள் பலர் இணைப்பில் இப்பொழுது இல்லை என்பது எனக்கு தெரிகின்றது. அவர்கள் இணைவார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது. இருப்பினும் ஒரு உறவு வந்தால் என்ன, ஒருவரும் வராது விட்டாலும் கூட பாட்டு சவாரி ஓடித்தானே ஆக வேண்டும். இதுதானே எங்கள் நியதி ஆகிவிட்டது. இன்றைய காலங்களில் நாங்கள் எங்களுக்கு என்ன காலம் இல்லை என்று உங்களுக்கு கூற மறந்து விட்டிருந்தானே. 2-3 நாட்களாக நான் வராது விட்டாலும் சிவராத்திரி தினத்துக்காக எங்களுக்கு இருந்த கடமைகள் உணர்வுகளோடு இங்குள்ள காலநிலை மாற்றத்தினால் ஏற்பட்ட சில சிறு அசம்பாவிதங்கள் அப்படி ஏற்பட்டிருக்கின்றன. இன்றும் வந்து இப்பொழுது பூச்சியதுக்கு கீழே ஒரு பாகை என்று காட்டுகின்றது. ஆனால் வெளியே சென்றால் அது 3 பாகை இருந்தால் எப்படி இருக்குமோ குளிர், அதே போன்று குளிர் இருக்கின்றது. ஆனால் இது குறையுமோ கூடுமோ என்று எண்ணும் பருவது இங்கே பதவியிலே காட்டப்படுகின்றது. பூச்சியத்துக்கு கீழே 8 பாகைக்கு செல்லலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. அதேபோல எங்களுக்கு நேர மாற்றம் என்று கூறினேன். வழக்கமையாக 6 மணிக்கு பின் நிமிடங்களை கூட்டி சூரியன் வந்தார் என்று கூறுவேன். இன்று அவர் 7:18 நிமிடத்துக்குத்தான் வந்திருக்கின்றார். இது கோடைகால பொழுதை நோக்கிவிட்டார். அவர் மாலை 7 மணி வரை இருப்பார். 5 மணிக்கெல்லாம் செல்ல வேண்டிய 7 மணி வரைக்கும் இருப்பார் என்று கூற 5:50 வரைக்கும் இருப்பார் என்றெல்லாம் படித்துக் கொண்டு வந்தோம். இப்பொழுது 7:18 வந்து 7 மணிக்கு தான் அவர் தலை சாய்த்து மேற்கு திசையிலே உறங்க செல்வார் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது எப்படி மாற்றமடைகிறதோ கூற முடியாது. ஆனாலும் அவருடைய சூரிய கிரகணத்தை காணவில்லை. நேற்று முன்தினம் எல்லாம் பனிப்பொழிவு ஏற்பட்டது. அன்பு உறவுகளை நின்று விட்டது பனி என்றனையும் இங்கே இன்னும் அந்த பொழிந்த பனி வீதியின் மேலும் அடுத்த கட்டடங்களின் கூரை மீதும் பின்வளவிலே உள்ள பின் காணியிலே இருக்கின்ற புற்றறைகள் மேலும் தோன்றிக் கொண்டிருக்கின்றன. இடையிலே பலமான காற்றும் வீசி இருக்கின்றது. ஏனென்றால் எங்கள் வீட்டு முன்னிலையில் ஒரு அழகான காற்றாடி ஒன்றை அமைத்து அதை இணைத்திருப்போம். அது சுற்றி கொண்டே இருக்கும். எங்கிருந்து எந்த பக்கம் காற்று அதிகமாக வீசுவது, எப்பொழுது அதிகமாக காற்று வீசுவது என்பதை நாங்கள் உள்ளிருந்து பார்த்து மகிழ்வோம். அது வர்ணங்களால் நிரப்பப்பட்ட ஒரு காற்றாடி. அந்த காற்றாடியில் பல இதழ்கள் இருந்தன. இப்பொழுது இன்று காலை நான் கண்விழித்து சென்று ஜன்னல் அதாவது சாளரத்தின் ஊடாக அதை நோக்குவது வழக்கம் நோக்கினேன். அங்கு அது ஒரு இலையில் மட்டும்தான் என்று தள்ளாடி கொண்டிருக்கின்றது. சுத்தவும் முடியாமல் நிற்கவும் முடியாமல் ஆடிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு காற்றினுடைய ஊதலை பார்த்து ஏனைய அதிலே 6 இதழ்கள் கிட்டத்தட்ட 6 இதழ்கள் இருக்கும். 6 வர்ணங்களை கொண்டதிலே 5 இதழ்களும் பறந்து விட்டன. காற்றாடியல்லவா, காற்றின் வேகத்தினால் அது கலன்று பறந்து விட்டன. இனி தேடி சென்று எடுப்போம் என்றால் அதற்கு மேலே பனிப்பொழிவு இருக்கிறதால் எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போது ஒரு இதழோடு அது ஆடிக்கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் எதிரெதிராக 2 இதழ்கள் இருந்து சுத்தும் போது அது ஒரு தனி அழகாக இருந்து நாங்கள் வெளியே செல்லவில்லை. குளிர்தானே, அதை வெளியே சென்றும் அதை தேடி கண்டுபிடிச்சு திருப்பி அதை பொருத்த முடியாது. அதெல்லாம் புதியதொன்று வாங்கி அதிலே வைக்க வேண்டும் என்று தான் எண்ணுகின்றது. அது ஒரு அழகுக்கு கவனத்துக்காக வைத்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கும் ஒரு பொழுதுபோக்கு. அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது காற்று அடிக்கும் பக்கம் எல்லாம் சுத்தி கொண்டிருக்கும். வாழ்க்கையும் அப்படித்தானே, சுற்றி சுழன்றுதானே நின்று ஒரு இடத்திலே நின்று ஓடி விழாவுகிறோம் என்றெல்லாம் பண்ணிக்கொள்வேன். இனிமையான இந்த சந்தர்ப்பம் சற்று நான் பேச்சுக்களை கொடுத்து மற்ற அடுத்த உறவுகளையும் இணைப்பதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இந்த வேளையில் காற்று ஓட்டம். இப்பொழுது காற்று நின்று விட்டது போல் ஒரு பரிமாணம் தெரிகின்றது. ஏனென்றால் மரம் செடி கொடி இலை என்னுடைய விசிறி கூட ஆடவில்லை. அந்த காற்றாடி கூட சுழறவில்லை. ஆனால் இது நீடிக்கும் என்றல்ல, பெரும் பனிப்பொழிவு வராது. ஆனால் எனக்கு தெரியும், என்னுடைய கனடா வாழ்கின்ற இந்த 40 வருட காலத்தில் ஒரு வருடம் ஆடி மாதத்திலே பெரும் கட்டி கட்டியாக பனி கொட்டியது. நான் வாகனத்தை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது செலுத்தி கொண்டிருந்த வாகனத்தின் மேல் தளங்கள் அப்படியே நெளிவடைந்தன. அந்த ஐஸ் கட்டி, அந்த பனி கட்டியின் பாரத்திலே பீச்சிலே. இங்கே காலநிலையே நாங்கள் சொல்ல முடியாது. கோடை மாறி என்று இல்லை. இப்போ அது எந்த காலத்திலும் அந்த பனி தட்ப வெப்பம் குறைந்து கூடும் பொழுது வரத்தான் செய்யும். இப்பொழுது இனி நாங்கள் எதிர்பார்ப்பது கோடை காலம். அந்த கோடை காலத்திலே சூரியனுடைய கிரகணம் அதிகமாக இருந்து காட்டு தீ எல்லாம் மீண்டும் பரவுற காலம் சந்தர்ப்பங்கள் உண்டு. இப்படியான ஆபத்துக்களையும் நாங்கள் எதிர்நோக்கி கொண்டுதான் வாழுகின்றோம் என்பவர்களே. காலத்துக்கு காலம் நீங்கள் இந்த செய்தி பகுதிகளிலே பார்ப்பீர்கள். அதைத் தொடர்ந்து காலநிலை தான் இப்படி மாறி மாறி எங்களுக்கு கொடுக்கின்றதுன்றோ மனோநிலைகள் இடையூறு, மனோநிலைக்கு இடையூறு ஏற்படும் வண்ணம் சம்பவங்களை நாங்கள் செய்திகளிலே படிக்கக்கூடியதாக இருக்கின்றது.
பல்லாயிரக்கணக்கான மக்கள் துன்பப்படுகின்றார்கள். பல கோடி மக்களை அழித்து வரும் அடாத செயல்களை மக்கள் செய்து வருகின்றார்கள். அவர்கள் இனங்காணப்பட்டு கைது செய்யவும் பட்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலே உலகளாவ பேசிக் கொண்டிருக்கும் அந்த செய்தி காட்டுத்தீ போல் பரவி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும், எந்த ஊடகத்தை பார்த்தாலும் அதை பற்றிய விவாதங்கள், வியாக்கியானங்கள், கட்சி பேதங்கள், கருத்துக்கள், பரிமாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அடுத்து எங்களுடைய நான் இருக்கும் பகுதியிலிருந்து 100 கிலோமீட்டருக்கு அங்காலே கனடாவின் தலைநகரம் இருக்கின்றது. அங்கும் ஒரு உலகில் நடக்காத ஒரு சம்பவம் நடைபெற்று அதுவும் செய்தியாக பரவப்பட்டிருக்கு. அந்த செய்தியினுடைய உண்மை மர்மமாக இருக்கின்றது. அப்படி நடக்கும் என்று நாங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்கவில்லை. ஒரே இடத்தில் 6 உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன. அது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது என்பது யாராலும் கூற முடியாத நிலையில் இருக்கிறது. ஆனால் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கத்தில் வைத்திருக்கிறார் என்ற செய்தி மட்டும் உண்மை செய்தியாக எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. ஏனைய செய்திகளெல்லாம் அப்படி இப்படி எழுதுவார்கள். ஒன்றை கை காலெல்லாம் வைத்து எழுதி தள்ளிவிடுவார்கள் வலைத்தளத்திலே. சமூக வலைத்தளம் சமூகத்துக்கு நன்மை செய்ய வேண்டும், உண்மை தர வேண்டும் என்று எண்ணித்தான் நாங்கள் இருக்கின்றோம். இந்த சமூக வலைத்தளங்களை தோற்றுவிப்பவர்கள் அவர்கள் தரும் செய்திகள் உண்மைக்கு புறம்பான செய்திகளை எல்லாம் தந்து எங்களுடைய சிந்தையை பாலடிக்கின்றார்கள். ஒரு சிலர் உண்மையை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலே நடந்த ஒரு சம்பவம் என்றால் உலகம் பூராவும் அது எல்லா விதமான மொழிகளிலும் அது பரப்பப்பட்டு பெரும் ஒரு ஒரு அருவறுப்பான செய்தியாக இருக்கின்றது நடந்த செய்திகளில் எண்ணும் பொழுது. ஆனால் வாழ்க்கை என்பது இப்படித்தான். இதையெல்லாம் கண்டுதான் நாங்கள் கழிக்க வேண்டும் என்று இறைவன் படைத்திருக்கின்றாரோ எங்களை. அதனால் தான் 6 அறிவை படைத்து எங்களுக்கு சிந்திக்கும் ஆற்றலை கொடுத்திருக்கும் வேளையில் நாங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும். எத்தனை பாட்டும் பதமும் வருகின்றது, அதெல்லாம் அதைத்தான் கூறுகின்றது, அறவழியைத்தான் போதிக்கின்றது. இப்பொழுது சென்ற பாட்டும் பதமும் கூட அப்படித்தான் ஒன்று சென்று கொண்டிருந்தது. எத்தனையைத்தான் நாங்கள் கூறினாலும், எத்தனை தலைவர்கள், எத்தனை அறிஞர்கள், எத்தனை ரசிகர்கள், முனிவர்கள் எல்லாம் வாழ்ந்து காட்டியும் கூட அதை நாங்கள் பெரிதாக எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர அதை கடைபிடிப்போம் என்று சொன்னால் அதற்கு அப்படிப்பட்டவர்களுக்கு சிந்தைக்கு இடையூறு செய்யும் வகையில் மக்கள் நடந்து கொள்ளும் விதத்தை எண்ணி குமுற வேண்டியதாக இருக்கும். ஏனென்றால் வேலியே பயிரை மேய்கின்ற காலமாக இருக்கின்றது இந்த காலம். யார் யார் தடுக்க வேண்டுமோ அவரவர்கள் முடுக்கி விடுகிறார்கள் அந்த செயல்களை. அவர்களுக்கு ஒத்து போகின்றார்கள், அவர்களை காப்பாற்றுகின்றார்கள். உண்மையான குற்றவாளிகள் தவறுகின்றார்கள், அப்பாவிகள் தண்டிக்கப்படுகின்றார்கள். நீதி தேவதைக்கு கண்ணை கட்டி நீதிமன்றத்திலே வைத்திருக்கிறார்கள். நாங்கள் ஏதோ நினைத்தோம் அதற்கு கருத்து, ஆனால் உண்மையான கருத்து நீதி தேவையின் கண்ணை இறக்கி கட்டிவிட்டு அநீதியை இழைக்கின்றது மேலிடங்கள் கூட. இருப்பினும் இறைவன் ஒருவன் இருக்கின்றான். அறவழி நடப்போம். அறம் நிச்சயமாக காக்கும், அறம் இதை அழிக்கும், ஒரு சுமூகமான நிலை கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு உட்புகுவோம். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்வை அல்ல, இது பாட்டு பதில் பாட்டும் அல்ல, பாட்டு சவாரி. அந்த வகையிலே 5 பாடல்களை தருகிறேன். அன்புடன் தேவநாதன் அவர்கள் அழைத்திருந்தார்கள். அவர் நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு ஆரம்பம் என்றவுடன் வரலாம் என்று எண்ணும் வேளையிலே இன்றும் வழக்கம் போல 5 பாடல்களை கொண்டு வருகின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி 93. பாட்டு சவாரி 93 வரும் 5 பாடல்களும் என்ன பாடலாக இருக்கும், என்ன கருத்தை தாங்கியதாக இருக்கும் என்று எண்ணும் பொழுது காலத்துக்கு காலம் நாங்கள் கேட்ட பாடல்கள் அநேகமான பாடல்கள் எல்லா இசையமைப்பாளர்களும் எல்லா பாடகர்களின் வாயிலும் நுழைந்து வெளியே வந்து ஒலி தந்த பாடல்கள் தான் அந்த பாடல்கள். மிகவும் பிரபல்யமான பாடல்கள், பல பாடல்கள் அதிலே. தெருவுக்கு நாங்கள் கடினப்பட்டோம். அந்த அப்படி இருந்தும் கொடுத்த பாடல்களே குழுவினால் தீர்மானிக்கப்பட்டு தந்த பாடல் 5 பாடல்கள். வழமை போல 10 பாடல் வரக்கூடும், 15 பாடல் தரக்கூடும், ஆனால் எங்களால் பெறக்கூடியது 5 தான் இன்று. அந்த 5 பாடல்களையும் என்ன பாடலாக இருக்கும் என்பதற்கான தரவை தருகின்றேன். கண்டுபிடியுங்கள், பார்ப்போம். இது ஒரு லோகம். அந்த லோகம் ஆபரணங்களை செய்யக்கூடிய லோகம். அந்த லோகத்திலே உலோகம் என்பது உலகம், உலோகம், உலகம் வந்து இந்த பூமி, இந்த உலகம் பிரபஞ்சம். உலோகம் என்பது அணிகலன்கள், வாகனங்கள் எல்லாம், உதிரி பாகங்கள், அது செய்கின்ற உலோகங்கள், உலோகங்கள் பல. ஆனால் அந்த உலோகத்திலே ஒரு உலோகம் பெண்களை வர்ணிக்கும் உலோகம், பெண்களை அழைக்கும் உலோகமாக இருக்கின்றது.
அந்த வகையில் எங்கள் ஊர் ராசாத்தி, காகித கூடம், ஒரு கைதியின் டயரி, பகலில் ஓர் இரவு, இன்று நீ நாளை நான் என்ற ஐந்து திரம்படங்களிலிருந்து ஐந்து பாடல்கள் வருகின்றது. முதல் பதம் ஒரே பதமாக வர இருக்கின்றது, ஊகித்து பாருங்கள். பெண்ணை அழைப்பதற்கும் பெண்ணை வர்ணிப்பதற்கும் கலைஞர்களால் கவிஞர்களால் உபயோகிக்கப்பட்ட பதம், பல பாடல்கள் அதில் இருக்கின்றது. அதை அந்த பாடல்களை பிரபல பின்னணி பாடகர்களாகிய மறைந்த மலேசிய வாசுதேவன் ஐயா அவர்களோடு எஸ்பி சைலஜா அம்மா பாடியிருக்கின்றார்கள். அடுத்து பிரபல பின்னணி பாடகரங்களோட பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா பாடியிருக்கின்றார்கள். அடுத்தது உன்னி மீனன் அவர்களோடு உமா ரமணன் அவர்களும் இணைந்து பாடியிருக்கின்றார்கள். இசைக்குயில் ஜானகி அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள். இந்த ஐந்து பாடல்களுக்கும் இசை அமைத்தவர்கள் இசை ஞானி இளையராஜா, சங்கர் கணேஷ் ஆகிய இருவருடைய இசையிலும் தான் இந்த ஐந்து பாடல்களும் வந்திருக்கின்றது. இங்கே ஜெகபர் சாதிக் அவர்களும் கிருஷ்ணன் அவர்களும் ஊகித்து பிடித்து ஒரு பதம் தந்திருக்கின்றார்கள். அதுதானோ என்று பார்ப்போம். ஆமாம், உலோகங்களிலே பெண்ணை உலோகத்திலே தங்கம் வைரம் வைரோகியம், தங்கம் வைரம் பொன் தகடு வெள்ளி என்றெல்லாம் இருக்கின்றது. அதிலே பெண்ணை அழைப்பதற்கு தங்கமே என்றும் அழைக்கின்றோம், வைரமே என்றும் அழைக்கின்றோம். ஆனால் அணிகலனையும் குறிக்கின்றது என்று கூறி பார்த்த வகையிலே அவர்கள் ஊகித்து பிடித்து விட்டார்கள். இருவருக்கும் வாழ்த்துக்கள். பொன் என்ற பதம் தாங்கி வருகின்றது என்று பாடல். பேரை கூறினவுடனே பிடித்து விட்டார். அதிலே கண்டிப்பாக பிடிக்கக்கூடியதாக இருந்த ஒரு கைதியின் டயரி என்ற உடனே தெரியும், இதாகத்தான் இருக்கலாம்.

இனிமையான அந்த பாடல், இனிமையான ஒரு பாடலை கேட்டோம் அன்புறவுகளே. முதலாவது பாடலாக பொன்மானை தேடி என்ற அந்த பாடல். அப்படியானால் இரண்டாவது வரிசையில் நிற்கும் பாடல் பாடுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றது பாட்டு சவாரி 93 காகித கூடம் திரைப்படத்திலிருந்து பாடும் நிலா எங்களுடைய எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலிலே ஒலிக்கின்றது. சங்கர் கணேஷ் இவர்களுடைய இசையிலே அது இந்த பாடல்.

என்னாவது அழகிய பொன்னீணையே என்னோடு வா, என் பாடல் நீ பாடவா. புன்னகை என்பது புத்தகமானது, எத்தனை பாடங்கள் அத்தனை பாடமும் கற்று முடிப்பது, எத்தனை மாதங்கள் அழகிய

இனிமையான இந்த பாடலும் பொன்னன்று பதம் தாங்கி எங்கள் காதோரம் இசை சவாரி செய்து சென்றது அன்பு உறவுகளே. பாட்டு சவாரி 93 பாட்டு சவாரி 93 இரண்டு வரிசைகளில் இன்று ஓடிச் சென்ற பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு பொன்னன்று பதம் தாங்கி மூன்றாவது பாடலும் வர வேண்டும் அல்லவா? அதற்காக ஒரு பாடல், ஒரு கைதியின் டயரி என்ற திரைப்படத்திலிருந்து உண்ணி மீனன் அவர்களோடு உமா ரமணன் அம்மா அவர்களும் இணைந்து பாடிய இசை ஞானியின் இசையிலே ஒலித்த இந்த பாடலை தருகின்றது மொன்றியல் தமிழ் வானொலி பாட்டு சவாரி 93 கேட்போம் அந்த பாடலையும்.

பாவம் என்று ஆரம்பிக்கும் பதம் கொண்ட மூன்று பாடல்களை கேட்டுவிட்டோம் அன்பு உறவுகளே. இது பாட்டு சவாரி 93. வாரம் ஒரு நாள் மலரும் இந்த பாட்டு சவாரி 93 என்றும் மலர்கின்றது. அந்த வழியிலே பொன் என்ற பதம் தாங்கி வந்து இசை பாடி செல்கின்றது எங்கள் சபியோரம். காதோரம் புகுந்து எங்கள் கருத்திலே கலந்து இதயத்தில் இணைக்கும் பாடல்களாக ஒலிக்கும் இந்த வேளையிலே உங்களுக்கு பெரும் துன்பமாக இருக்கின்றது என்றால் இதில் எந்த பாடல் நல்ல பாடல் என்று தெரிவு செய்வது என்று ஒரு வினா உண்டு. இருப்பினும் நான்காவது பாடலையும் கேட்கத்தானே வேண்டும். இல்லாமல் 5 பாடல்கள் அல்லவா மொத்தம். நான்காவது பாடல் எங்கே பாடுகின்றது? அந்த பாடல் பகலில் ஓர் நிலவு, மன்னிக்க வேண்டும், பகலில் ஓர் இரவு என்ற திரைப்படத்தில் இருந்து பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் தான் மீண்டும் குரல் கொடுக்கின்றார்கள் இசை ஞானி இளையராஜாவின் இசையிலே. எங்கே அந்த பாடலையும் கேட்டு பார்ப்போம் எப்படி பாடுகின்றது என்று.

சேர்த்த பாடல்கள் நான்கு பாடலையும் கேட்ட மகிழ்ந்தோம். அன்பு உறவுகளையும் ஒன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சபையின் பாட்டு சவாரி 93 93 பாட்டு சவாரியில் மொத்தம் 5 பாடல்கள் பெற வேண்டும் அல்லவா? 4 பாடல்களை தானே கேட்டோம். அப்படியானால் 5வது பாடல் எதுவாக இருக்கும்? அந்த பாடல் வர இருக்கின்றது. இன்று நீ நாளை நான் என்ற திரைப்படத்தில் இசை குயில் ஜானகி அம்மா அவர்களின் குரலிலே வரும் பாடலாக இசை ஞானியின் இசையிலே ஒலுக்கியிருக்கின்றது. அதையும் கேட்டுவிடுவோமா?

0: அந்த ஐந்து பாடல்களும் பொன்னொன்று பழம் தாங்கி வந்து பொன்னாக பாடிச் சென்றது என்று உறவுகளே. இனிமை சேர்க்கும் இந்த பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்வதற்காக முன்னிலை தமிழ் வானொலி தந்தது பாட்டு சவாரி 93. பாட்டு சவாரி 93 பக்குவமாக வந்த ஐந்து பாடல்களும் உங்கள் காதோறும் இனித்துச் சென்ற வேளையிலே எந்த பாடல் என்று தீர்மானிப்பது கடுமையாக இருக்கும். இந்த வேளையிலே உங்களுக்கு பாட்டு சவாரி 93 பாடல்களின் அட்டவணையும் புலனத்தில் பதியப்பட்டிருக்கின்றன. அதைத் தொடர்ந்து இடையிடையே பல்லவியோடு சரணங்களும் ஒலிக்க இருக்கின்றது இந்த ஐந்து பாடல்களின் வரிசையிலே. நீங்கள் பாடலை தெரிவு செய்து கொள்வதற்கு பல தரவுகள் முன்பு கூறி இருக்கின்றேன். அந்த அடிப்படையிலே நீங்கள் பாருங்கள் என்று இந்த பாடல்கள் எந்த பாடல் பொருத்தமாக இருக்கும் என்ற தேர்வுக்கு என்று எண்ணி சரியான பாடலை தெரிவு செய்து நீங்கள் கொண்டு வந்து இரகசிய வாக்கெடுப்பு மூலம் நாங்கள் பதிவு செய்து இந்த நிகழ்விலே எந்த பாடல் சிறந்த பாடலாக தெரிவு செய்யப்படுகின்றது என்று அறிந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது என்ன நடந்தது, என்னுடைய தொலைபேசியிலே உங்களுக்கு ஒலி கூவிக்கொண்டிருக்கின்றது போன்ற ஒரு பிரத்யேகமான ஒலி வருகின்றதா இப்பொழுது வருகின்றது என்றுதான் எண்ணுகின்றேன். இல்லை, இப்பொழுது நின்றுவிட்டது, தூரத்தை கவனிக்க வேண்டும் நான், நீங்கள் அல்ல. இந்த வகையிலே வந்த பாடல்கள் பொன் மானை தேடி நானும் பூவோடு வந்தேன், பொன் வீணையே என்னோடு வா, பொன் மானே கோபம் ஏனோ, பொன் ஆரம் பூவாரம், பொன் வானம் பன்னீர் தூவுது இந்நேரம். இந்த பாடல்களுக்கு வாக்களிக்க வரும் உறவுகளில் முதலாவதாக ஒரு அன்பு உறவு அழைக்கின்றார். வணக்கம், வணக்கம் விக்னேஸ்வரன் அவர்களே, வணக்கம். வணக்கம் விக்னேஸ்வரன், வணக்கம்.
1: வணக்கம். வாங்க ஐயா, போவோம்.
0: எப்படி இருக்கின்றீர்கள் ஐயா? வந்துவிட்டோம் போவதற்கு வாக்களிக்க, அவ்வளவு வேகம் விவேகமாக வந்தீர்கள். சரி, நாங்கள் வானொலியை விட்டு வாக்குச்சாவடிக்கு செல்வோம். உங்கள் வேகத்தை நான் கவனித்துக் கொள்ளுகின்றேன், போவோம் பாருங்கள்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். காற்றலையிலே வந்து இணைந்து கொண்ட உங்களை நான் வரவேற்பதோடு உடல் நலம் கொஞ்சம் பரவாயில்லை போல் தெரிகின்றது. பணியில் இருக்கின்றீர்களா, வீட்டில் இருக்கின்றீர்களா?
1: பணியில்தான்.
0: ஐயோ, பணிதான். கவனம் எடுத்துக் கொள்ளுங்க. என்ன பாடலை உங்களுக்கு நான் ஒளிபரப்ப வேண்டும் என்று? நாங்கள் கேட்க வேண்டியா, நீங்கள் கேட்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், நன்றிகள். இணைந்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாடல் நான் தருகின்றேன், பார்ப்போம் உங்கள் பாடல் வெற்றி பெறுகின்றான்னு பார்ப்போம். நன்றி, நன்றி, நன்றி. நலம் தானா என்று எங்களை கேட்கின்றாரா, அல்லது தனக்கு நலம் தானா என்று எங்களை கேட்க வைக்கின்றாரா, புரியவில்லை. இனிமையான ஒரு பாடல். அந்த பாடல் ஒரு அழியாத காவிய பாடல, அன்பு ஒன்றும் இருக்கும் பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒதுக்கப்போகிறோம். விக்னேஸ்வரன் முதல் நேராக இணைந்து வாக்களித்திருக்கீர்கள். நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது இரண்டாவது நேராக அன்புடன் வந்து இணைகின்றார் எங்கள் அன்பு ஜெகபர் சாதிக் அவர்கள். வணக்கம், வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே.
2: ஐயா வணக்கம். ஐயா, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். தாங்கள் நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: இங்கு எனது செல்லக்கிளி, கத்தைக்கிளி மற்றும் அனைவரும் நல்ல நலமாக மகிழ்வாக இருக்கும்.
0: சிறப்பான செய்தியை தருகின்றீர்கள். செல்லக்கிளி, பச்சைக்கிளி, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கும் இந்த வேளையில் நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு தருகின்றேன். சரி, அங்க உங்கள் ஊரிலே இப்பொழுது உங்களுடைய காலநிலை உங்களோட நன்றாக பேசலாம் தானே? என்றால் வந்தவர் வந்து வேகமாக பணியில இருந்து கொண்டு ஓடி வந்த வாக்கினை தர வேண்டும் என்ற வாக்குரிமையை அளிக்க ஓடி வந்தவர் அல்லவா?
2: ஆமா,
0: அவர் நலமாக இருக்கின்றார் என்று நாங்கள் தெரிந்து கொள்வோம். ஓரளவு அவருக்கு வாழ்த்து உடலை வருத்திக் கொண்டிருக்கின்றது என்றால் எந்த காலநிலைக்கு, எந்த சீதோஷ்ண நிலைக்கு எங்கள் உடல் ஈடு கொடுக்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கின்றோம். அப்படியான ஒரு காலநிலை. இருப்பினும் என்ன செய்வது, இயக்கத்தானே வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் நாங்கள் ஒரு தடவை ஐந்து பாடல்களையும் கேட்டீர்கள். நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
2: நிச்சயமா செல்வோம்.
0: வாருங்கள், சென்று வருவோம்.

0: காத்தறைக்கு வந்துவிட்டோம். ஜெகபிரசாதிக் அவர்களே ஐந்து பாடலையும் தந்த பாட்டு சவாரி 93 ஐந்து பாடல்களும் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எப்படி இருந்தது? அப்படியா? வாழ்த்துக்கள். தெருவுக்கு சென்றால் ஆதி காலத்திலிருந்து இதுவரைக்கும் பாடல்கள் அறம்பரமா எல்லா சிறப்பாலும் கை வைத்திருக்கின்றார்கள். எல்லா கவிஞர்களும் வருதி தள்ளி இருக்கின்றார்கள். அப்ப தெருவுக்கு விட்டு இது எனக்கு ஒரு வாரத்துக்கு மேல் பிடித்தது இந்த ஐந்தையும் அவர்கள் எனக்கு தருவது. ஒரு கால் அப்படி வருது, ஒரு கால் இப்படி வருது. எல்லா கருத்துக்கள் வழிகள் எல்லாத்தையும் பார்த்து சமுதாயத்துக்கு எல்லாவற்றையும் பார்த்து இந்த ஐந்து பாடலையும் தந்தாரன் நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு தடவை வேறு ஐந்து பாடல்கள் வரும் போல் தெரிகின்றது. அவ்வளவு பாடல்கள் இருக்கின்றது.
1: நிச்சயமா நிச்சயமா
0: சரி. இன்று ஜெகபதி சாதிக் அவர்களுக்கு என்ன பாடல் தர கேட்க விருப்பம்?
1: எனக்கு வந்து பூந்தளிர் அப்படிங்கிற படத்துல இருந்து வா பொன்மயிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தணிக்கியது அப்படிங்கிற பாடல் ஐயா.
0: வா பொன்மயிலே அடேங்கப்பா. இடைவெளியிலே பல பாடல் சொருகி வச்சிருக்கின்றது. இடைவெளி என்றால் நிறைய
1: இனிமையான
0: பாடல், அற்புதமான பாடல்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பாட்டு சவாரியில நாங்கள் பதிவு செய்யும் பாடல்கள் அங்கே திரை உலகத்துக்கு செல்கின்றது சில வேளைகளிலே. என்னுடைய பதில் அந்த திரையுலகத்தின் தென்னகத்து திரைப்பட துறைக்குள்ளேயும் என்னுடைய உறவுகள் நண்பர்கள் இருக்கின்றார்கள், தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள். முந்தையில் தமிழ் வானொலியை கேட்பவரும் இருக்கின்றார்கள். ஈழத்திரு நாட்டிலிருந்து எங்களுடைய ஸ்ரீலங்கா எங்களுடைய இலங்கை ஒலிபரப்பு குடுத்தாமனத்து உறவுகளும் கேட்பது உண்டு. அவர்களில் சிலர் வந்து எங்களுடைய சர்வதேச நேயர் விருப்பத்தில் பாடல் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் குறிப்பிடுகின்றார்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள். நல்லது ஜெகபிரசாதிக் அவர்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பார்ப்போம் அடுத்து யார் வருகின்றால் அடுத்த பாடலுக்கு என்ன எந்த பாடல் என்று வெற்றி பெறுகிறது என்று பார்ப்போம். நீங்கள் தெரிவு செய்த பாடல் என்று வெற்றி பெற்றால் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. நானும் அதுக்கு வாழ்த்துகிறேன். பார்ப்போம் முடிவில்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி ஜெகபர் அவர்களே. வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பாடலை எழுதிக்கொண்டு உங்கள் பாடல் நான் காற்றலை ஒளிபரப்பு என்று கூறி அடுத்த உறவுகளை எதிர்பார்க்கிறேன். அழைத்துவிட்டு களைத்து விட்டார் போல் இருக்கின்றது. கிருஷ்ணன் அவர்கள் அழைத்திருக்கின்றார். வணக்கம் வணக்கம் வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன் அவர்களா? இது அனுஷியாவா? அனுஷியா. வணக்கம் மகளே. அனுஷியா நலமாக இருக்கின்றீர்களாமா?
2: நலமா இருக்கேன். நலமாப்பா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்களும் நலமாகத்தானே இருக்கின்றீர்கள்? உங்களுடைய திருப்புவனத்திலே இப்பொழுது பனி பொழுகின்றதா அல்லது இரவு நேரத்தில் வெப்பமாக இருக்கின்றதா நல்ல காற்று வீசுகின்றதா எப்படி இருக்கின்றீர்கள்? இரவு நேரத்தில் கடினமாக இருக்கும் இல்லையா? தூங்குவதற்கு சிரமமாக இருக்கும். இருப்பினும் என்ன செய்யறது, தூங்கத்தானே வேணும். எல்லா காலநிலைகளையும் எங்களை உடம்பை நாங்கள் இசைத்துக் கொள்ள வேண்டும். ஐந்து பாடல்களை வழக்காக கேட்டீர்களா மகளே? ஐந்து பாடல்களை நல்ல பாட்டுகள் எல்லாம் நல்ல பாட்டுகள். உணவருந்து விட்டீர்களா? தோசையா இட்லியா சாம்பாரா என்ன சாப்பிட்டீர்கள்? தோசை ஊத்தினீர்களா? ஐயாவுக்கும் தோசை விருப்பம், உங்களுக்கும் விருப்பம், எங்களுக்கும் விருப்பம். தோசை தோசை தோசை இனிமை இனிமை இனிமை. வாழ்த்துக்கள். சுவையான உணவுகளை செய்து அருந்தி கொண்டிருக்கும் போலே இப்பொழுது அருந்து விட்டீர்கள் உணவை. பாடலை கேட்கலாம் என்று வந்தீர்கள். பாடலை கேட்பதற்கு முன்பு ஐந்து பாடலையும் கேட்டுவிட்டு ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிப்போமா? வாருங்கள்.

0: பாட்டலைக்கு வந்துவிட்டோம் மகளே அனுசியா. உங்களுக்காக நான் என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும், என்ன பாடல் கேட்க விரும்புகிறீர்கள்?
1: சொர்க்கம் படம்.
0: ஓ, சொர்க்கம் விரும்புகிறீர்கள், அது என்ன பாடல் மகளே?
1: பொன்மகள்
0: வந்து பொருள் கோடி தந்து விட்டாளா? அடேங்க அப்பா, அதைத்தான் எல்லோரும் தேடுகிறார்கள். இந்த பாடலும் போட்டிக்கு வந்த பாடலே ஒரு பாடல், ஆனால் அடுத்தடுத்த போட்டிகளில் இது பங்கு பெற்றுகிறதோ தெரியாது. பொன்னன்ற பதத்திலே பல பாடல் வந்தது. இந்த ஐந்து பாடல்களும் நீங்கள் தெரிவு செய்த பாடல் சிறப்பான பாடலாக வந்து வெற்றி பெற வேண்டும் என்று அப்பா வாழ்த்துக்கிறேன். வந்தால் எல்லோருக்கும் மகிழ்வாக இருக்கும். சரி, இப்பொழுது நீங்கள் மட்டும் பெறவில்லை, இணையர்களாக இணைந்து வந்திருக்கீர்கள். அவர் இருக்கின்றாரா உங்களோடு?
1: நன்றி,
0: நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். வணக்கம் அவர் அவர்களே.
2: வணக்கம். நலமா இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறேன் கிருஷ்ணா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இரண்டு மூன்று நாட்கள் பேசவில்லை. நலமாக மகிழ்வாக இருக்கின்ற. நவராத்திரி சிவராத்திரி எல்லாம் எப்படி சென்றது?
2: நன்றாக இருந்தது. ஆலய போய்
0: புண்ணிய காலம்.
2: ஓ,
0: இந்த வருடம் அந்த சிவராத்திரி தினத்தன்று இருந்த அந்த கோள்கள் எல்லாம் 300 ஆண்டுகளுக்கு பின் வரும் ஒரு நிகழ்வாக அமைந்து, இனி அடுத்தது இதே போன்ற ஒரு தினம் வருவதென்றால் 300 ஆண்டுகள் போக வேண்டும். இந்த விசேஷமான நாள் என்று அறிய கிடந்தது. சரி, நல்லது. வாழ்த்துக்கள். சிவராத்திரி, நவராத்திரி, சிவராத்திரி என்றெல்லாம் வருகிறது. எங்கள் வாழ்விலே மாதம் மாதம் கிழமைக்கு வாரத்துக்கு வர நாளும் நல்ல கோளாகத்தான் இருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் ஒரு தடவை ஐந்து பாடலுக்கும் ஒரு தேர்வு கொடுக்க வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
2: செல்வோம் ஐயா.

0: சபை என்பது புத்தகமானது இத்தனை பாடல்கள். அத்தனை பாடமும் பரிமாறும்
1: காற்றலைக்கு வந்துவிட்டோம் கிருஷ்ணா. பாடல்களை கேட்ட மகளும் இந்த வேளையிலே உங்களுக்காக நான் என்ன பாடலை ஒளிபரப்பலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
2: படம் மனம் போல் மாங்கல்யம்.
1: ஆஹா, மனம் போல் மாங்கல்யம், அதுல என்ன பாடலா இருக்கும்?
2: ஏன் ராஜா பி லீலா அம்மா பாடின பாடல் மாப்பிள்ளை டோய் பிள்ளை டோய்.
1: எப்படி
2: மகராசி மாப்பிள்ளை?
1: அங்கே முதல்வரிய பாடுங்கள்.
2: மாப்பிள்ளை டோய் மாப்பிள்ளை டோய், மணியான மகராசி மாப்பிள்ளை டோய்.
1: அருமையான பாடல்.
2: காப்பியில பல் தேக்கிறாய் மாப்பிள்ளை டோய் சொன்னான். அந்த பாடல் நல்லா இருக்கும், நகைச்சுவையாகவும் இருக்கும். அந்த பாடல்
1: மாப்பிள்ளை டோய் என்று அழைக்கின்றார் இல்லையா? நாங்கள் டே அடே என்பதுதான் டோய் என்று. இது என்ன, மனம் போல் மாங்கல்யம் இல்லையா? மனம் போல் மாங்கல்யம் திரைப்படத்தில் உங்களுக்காக அந்த பாடலை தெரிவித்து தருகின்றேன். வாழ்த்துக்கள், இனிமையாக கேட்டோம். உங்களோட காலநிலையை பற்றி மகள் கூறிவிட்டார், நான் தெரிந்து கொண்டேன். எந்த காலநிலை வந்தாலும் தளம்பாமல் நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். இங்கும் அப்படித்தான். ஏதாவது புதினங்கள் கூறுவதற்கு ஏதாவது செய்திகள் இருக்கின்றதா?
2: புதினங்கள்
1: ஒன்றும் இல்லை, சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்பதும் ஒரு செய்தி தானே. என்ன சொல்வதற்கு அப்படி ஒன்றும் இல்லையாப்பா. வாழ்த்துக்கள், சிறப்பு. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. உங்கள் பாடல்
2: வாழ்த்துக்களை
1: தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் வாழ்த்துக்கள் சென்றடையும் கேட்டுக்கொண்டிருப்பார். நன்றி, நன்றி கிருஷ்ணா, நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள். அடுத்த உறவிடம் செல்கிறேன். தொலைபேசியை துண்டித்துக் கொள்ளுங்கள். அடுத்த உறவிடம் வந்துவிட்டேன். அவர் வேறு யாருமில்லை, எங்களுடைய விஜய ராகவன் அவர்கள். நீண்ட நாட்களுக்கு பின் பேசுகிறேன் போல் தெரிகிறது, ஆனால் அவர் தினமும் பாடலை எழுதி கேட்டுக் கொண்டிருக்கின்றார் தளத்திலே. வணக்கம், வணக்கம் விஜய ராகவன் அவர்களே, வணக்கம்.
3: வணக்கம், வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா?
1: நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றார், நலமாக இருக்கின்றார். வானிலைக்கு வருவார், நலமாக இருக்கின்றார் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அங்கே நீங்கள் பணியில் இருக்கின்றீர்களா, வீட்டில் இருக்கின்றீர்களா? அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது புதுச்சேரியிலே? உங்களுடைய
3: வெயில் கடுமையான வெயிலையா?
1: பகல்ல வெயிலா இருக்கிறதா? தாளம் போட்டு கொண்டிருக்கும். சரி, அங்க என்ன புதினங்கள் உங்கள் நாட்டில், என்ன செய்திகள் புதினங்கள்? இங்கெல்லாம் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் பெரிய பெரிய செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. சரி, அதை பற்றி நாங்கள் பின்பு பேசுவோம். இப்பொழுது ஒரு தடவை நாங்கள் காற்றலைக்கு செல்வோம். இந்த ஐந்து பாடலையும் இந்த பாடல் சிறந்த பாடலும் வாக்களிப்பதற்காக செல்வோமா?
3: சொல்லுங்க.
1: செல்வோம்.

0: இருப்பால் பெண்மைக்கு நஷ்டம் அல்ல.
1: தாட்டலைக்கு வந்துவிட்டோம் விஜயராகவன் அவர்கள். இந்த ஐந்து பாடல்களையும் நீண்ட நாட்களுக்கு பின்பு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஐந்து பாடல்களையும் ஒரே முகத்தில் கேட்கும் பாக்கியம் பெற்றவர்கள் நாங்கள். அந்த வகையில் இந்த ஐந்து பாடல்களும் கேட்கும் பொழுது எப்படி இருந்தது?
2: ஒரு மூன்று பாடல்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய பாடல்கள், இரண்டு பாடல்கள் அடிக்கடி வராத பாடல்கள்,
1: ஆனால் கேட்ட பாடல்கள் இல்லையா?
2: அதே
1: போன்று இந்த பொண்ணு என்ற பதம் தாங்கி பல பாடல்கள் இருக்கின்றன, நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இல்லையா? ஆமாம். அதிலே நாங்கள் தெரிவுக்கு விட்டு குழுவினரால் தெரிவு செய்யப்பட்டு இன்று போட்டிக்கு வந்திருக்கும் பாடல் இந்த ஐந்து பாடலும். அதிலே நீங்களும் வாக்களித்திருக்கின்றீர்கள். நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற்றால் எல்லோருக்கும் மகிழ்வு, உங்களுக்கும் மகிழ்வு, எங்களுக்கும் மகிழ்வு. வாழ்த்துக்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுது அடுத்து இன்று உங்களுக்காக நான் என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும்?
2: நாயகன் படத்தில் நிலா அது வானத்து மேலே.
1: ஓ, நாங்கள் பொண்ணை பற்றி பேச நீங்க நிலாவை பற்றி பேசுகிறீர்கள். நிலா அது வானத்து மேலே, பல்லானது ஓடத்தின் அந்த பல்லானது என்றால் என்னையா?
2: அது பல அர்த்தங்கள் உண்டியா?
1: பல அர்த்தங்கள் இருக்கு இல்லையா? சரி,
2: நம்ம நேரில் நிகழ்ச்சியில் சொல்லக்கூடாது.
1: சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. வேணாம் வேணாம், அதெல்லாம் வேண்டாம். சரி இல்லை என்னையா? சரி, கருத்துக்கள் உண்டு. கவிஞர்கள் சாதாரணமானவர்கள், எழுதும் பொழுது எத்தனை அர்த்தங்களை உள்ளே பொதித்து வைத்திருப்பார்கள். அதை புரிந்து கொள்ளுகிற அதை பொறுத்து தான் அதனுடைய கருத்து வெளிப்பாடு. நல்லது, நல்ல கருத்தை தந்தீர்கள். அங்கே உங்களுடைய
2: பேச்சு
1: தமிழாக இருக்கும். சென்னை தமிழா?
2: அது என்னன்னு தெரியல. கண்டிப்பா இல்ல.
1: சரி, புதுச்சேரி தமிழும் அல்ல. வாழ்த்துக்கள். புதுச்சேரியில என்ன செய்திகள், நல்ல செய்திகள் உண்டா அல்லது வாழ்த்துக்கள். சுமூகமாக உங்களது காலநிலை சென்று கொண்டிருக்கிறது, பணி எல்லாம் நன்றாக செல்கின்றது. நலமாக இருங்கள், வளமாக இருங்கள். உங்களுடைய பாடல் காற்றலையிலே நான் தருகிறேன். பார்ப்போம் என்று உங்கள் பாடல் வெற்றி பெறுகிறதா, மற்றவர்கள் பாடல் வெற்றி பெற போட்டியாகத்தான் இருக்கின்றது. பார்ப்போம் இந்த பாடல் வெற்றி பெறுகின்றது இல்லையா விஜயராகவன்.
2: நன்றி நன்றி
1: நன்றி
2: நன்றி
1: நன்றி. மீண்டும் நாங்கள் சந்தித்ததற்கு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு, இது முன்னிறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டு சவாரி 93.
0: நஷ்டம் அல்ல.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். வாரம் ஒரு நாள் மலரும் பாட்டு சவாரி 93. பாட்டு சவாரி 93 பொன் என்ற பதம் தாங்கி வந்த 5 பாடல்களை சவாரியில் கலந்து செல்லப்பட்டிருக்கின்றது. அவை கலந்து எங்கள் காதோரம் இனித்து செல்லும் வேளையில் தெரிவு செய்வதற்காக உறவுகள் வந்து வாக்குகளை அளித்து செல்லும் வேளை தொடர்ந்து செல்கின்றது பாட்டு சவாரி 93.

தேவநாதன் அவர்கள் இணைந்தார். அவருடைய இணைப்பு என்னால் இணைக்க முடியவில்லை. மீண்டும் அவர் இணைக்கலாம், காட்டலைக்கு வர வேண்டும். ஆனந்தன் அவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து எழுதியிருக்கிறார். விரைவில் வருவார் என்று எண்ணுகிறேன். வாருங்கள், வாக்கு சாவடிக்கு செல்வோம். உங்கள் வாக்கினை அழைத்து எந்த பாடல் சிறந்த பாடல் என்று தெரிவு செய்வோம். பாட்டு சவாரி 93.

இந்த பாடல்கள் பாட்டு சவாரி 93 அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகளை மூன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கனடா கலியகத்தில் இருந்து பொன் என்ற பதம் தாங்கி வந்த பாடல்கள் இனிமையாக பல்லவி சரணங்களை தந்து கொண்டிருக்கும் வேளையிலே முதலில் முழுமையாக பாடியதை 5 பாடலையும் ஒரே நேரத்தில் கேட்டு மகிழ்ந்த பாக்கியம் பெற்றோம். அந்த 5 பாடல்களையும் இந்த பாடல் சிறந்ததென்று நாங்கள் தெரிவு செய்வதற்கேற்ற அவகாசத்தையும் பெற்றுக் கொண்ட வேளையிலே நீங்கள் அந்த பாடலை உங்கள் மனதிலே தாங்கி தீர்மானித்து வந்து 5 பேர்கள் வந்து வாக்களித்து சென்றிருக்கின்றார்கள். மீதி பேரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். வருபவர்கள் வரும் எண்ணம் இருந்தால் விரைவில் வர வேண்டும். வாக்குச்சாவடியில் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லா வாக்குச்சாவடிகளும் வாக்கு எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். பாடல்களுக்கான வாக்குகளை தருவதற்கு 1 நிமிடம் போதும். அலையுங்கள், வாருங்கள். 6 4 7 8 7 4 5 6 4 1 5 மீண்டும் கூறுகிறேன். தடுமாற்றத்தோடு வந்துவிட்டது முதல்ல 6 4 7 8 7 4 6 4 1 5 மொன்றியல் தமிழ் வானொலி இலக்கத்தின் நேரொலி ஒலிபரப்புக்காக அழைக்கப்பட வேண்டும். இந்த இலக்கத்தில் அழைக்கும் பொழுது கனடாவை விட்டு வெளியே இருப்பவர்கள், வெளிநாடுகளில் இருப்பவர்கள் 1 என்ற இலக்கத்தை அழைத்துவிட்டு மிகுதி இலக்கங்களை அழுத்துங்கள். நேரடியாக என்னுடைய காற்றலை வரலாம், என்னோடு இணைந்து பேசலாம், உங்கள் பாடல் தெரிவுகளை தரலாம். இந்த இடத்தில் எங்கள் தேவநாதன் அவர்கள் அழைத்தது போல் இருந்தது. அவர் மீண்டும் அழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஏனைய உறவுகளும் காற்றலைக்கு விரைவாக வர வேண்டும். நிகழ்ச்சியை சரியான நேரத்துக்கு நாங்கள் முடிக்க வேண்டும் அல்லவா? ஓடி வாருங்கள், இணையுங்கள், வாக்கினை தாருங்கள். பொன் என்ற பதம் வாங்கி தந்த பாடல் 5 பாடல்களும் எந்த பாடல் சிறந்த பாடல்?

பாட்டு சவாரி 93 என்று கூறியிருந்தேன் அன்பு உறவுகளே. பாட்டு சவாரி 93 அலங்கரிப்பதற்காக 5 பாடல்கள் ஓடி சென்ற வேளையிலே அதை கேட்டு மகிழ்ந்து விட்டு நீங்கள் வந்து வாக்குகளை தந்திருக்கின்றீர்கள். மேலும் வாக்குகளை தருவதற்கு பல வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டு வாக்காளர் இல்லத்திலிருந்து எங்களுக்கு வாக்கு சாவடியிலிருந்து அழைப்பு வர ஆயத்தமாகின்றது. 1வது மணி வரை இருக்கின்றது. அதற்கிடையிலே வருபவர்கள் விரைவாக வந்து உங்கள் வாக்கினை தர வேண்டும் என்று ஒன்றிய தமிழ் வானொலியை கேட்டுக் கொள்கின்றது.

பாட்டு சவாரியிலே கலந்துள்ள பாடல்கள் தெளிவாக இங்கு வந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் வழியிலே பல்லவி சரணங்கள் இடையிடையே ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஞாபகமூட்டும் வகையிலே நீங்கள் பாடல்களை மறந்து போகாமல் இருப்பதற்காக பாடல் வரிகளையும் புலனத்தில் தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையில் ஓடி வந்து இணைந்து விட்டு சென்றவர்கள் ஐவரும் வந்து வாக்குகளை தந்திருக்கின்றார். போட்டி பலம் சரியான பலமாக இருக்கின்றது. அடுத்து வரும் உறவுகள் தான் நேற்றியை தீர்மானிக்க இருக்கின்றார்கள் போல் இருக்கின்றது. எங்கே அடுத்தவர் வர வேண்டும் விரைவாக. இது மூன்றில் தமிழ் வானொலி 23 பாட்டு சவாரி 93.

அந்த மான் போல மாயம் என்ன சாட்சி, அடி நீ சொன்ன பேச்சு நீ

0: குதூகலமாக இருந்தது இல்லையா? அவர் மீண்டும் வருவார், மீண்டும் வருவார். இந்த இயற்கை சூழல்கள் கொஞ்சம் கடினமாக இருக்கின்றபடியால் அவரால் வருவார், மீண்டும் வருவார். நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா? பணி முடிந்து விட்டதா? வீட்டுக்கு வந்து விட்டீர்களா? உங்களுடைய மூர்த்தி நகர்லே காலநிலை எப்படி இருக்கின்றது இந்த நேரத்தில், இரவு நேரத்தில்?
1: இப்போது இனிமே சிறப்பா இருக்கீங்க, ஆனா வெயில் ஆரம்பிச்சிருச்சீங்க.
0: ஆரம்பித்து விட மிரண்டல் மாசி மாதம் வந்து விட்டது, கோடை காலம் ஆரம்பிக்க வேண்டும் வந்து விட்டது தான், கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஒரு தடவை நாங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
1: செல்வோம் ஐயா.

0: காற்றலைக்கு வந்துவிட்டேன் ஆனந்தமாக வாக்களித்து விட்டு ஆனந்தன் ஆனந்தன் ஐந்து பாடல்களையும் ஒரே நேரத்தில் கேட்கும் பாக்கியம் பெற்றவங்களுக்கு இந்த ஐந்து பாடலும் கேட்க எப்படி இருந்தது? ஒரு பதத்தில் ஐந்து பாடலை கேட்கும் எண்ணம் வரும்பொழுதுல எத்தனை பாடல்கள் மனதில் உதிக்கின்றது போல தோன்றும் இல்லையா? பல பாடல்கள்
1: முத்துக்குவியல் போல இருக்கையா?
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். நீங்கள் வரவேற்றிருந்தீர்கள் நிகழ்ச்சியை, வரவேற்றிருந்த விதமும் நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: மகிழ்ச்சியா இருக்கணும், நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் தரணும், இணைஞ்சு இருக்கணும் வானொலியோட அப்படின்றது என்னுடைய
0: வாழ்த்துக்களை. அந்த வாழ்த்தை அங்கே சென்றடையட்டும். சரி, இன்னும் உங்களுக்காக நான் என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் ஆனந்தன் அவர்களே?
1: வல்லவன் ஒரு பத்தல் கொடுத்தீங்க, தொட்டு தொட்டு பாடவா அந்த பாடல் கேட்டு மகிழ்வாங்க.
0: தொட்டு தொட்டு பாடவா அந்த பாடலா உங்களுக்கு? அதை விருப்பம் தொட்டு தொட்டு
1: பாடல
0: விருப்பம் உங்களுக்கு? தொட்டு தொட்டு பாடவா
1: பாடலையா
0: அந்த பாடல் எப்படி வேணும்? அந்த பாடல் எப்படி எங்க தொட்டு தொட்டு பாருங்க.
1: தொட்டு தொட்டு பாடவா, தொடர்ந்து வந்து ஆடவா, கட்டி கொண்டு பேசவா, கண்ணம் தொட்டு
0: பாடவான கூடாது. தொட்டு தொட்டு பாடவான்னு கேட்டுட்டு கட்டி பிடிக்க கண்ணு கட்டி இனிமையான வரிகள், அற்புதமான பாடல். சும்மா தொட்டு பார்க்கணும் விட்டா கட்டி பிடிப்பீர்கள், கட்டி பிடிக்கணும் கண்ணத்தை கேட்பீர்கள். இதுதான் உங்களோட குணம் என்ன? அது பராயம் தானே, அதை செய்யாத விட்டு என்ன? வாழ்த்துக்கள். அங்கு உறவினர்கள் எல்லா நிறமாக இருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த பாடுபவர் பாடலாம் நிகழ்வை நாங்கள் தாமதித்து விட்டோம் என்றால், நிகழ்ச்சி அந்த சிவராத்திரியோட தொடர்ந்து சென்ற நிலையிலே அதைத் தொடர்ந்து எங்களுக்கு நேர மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்பட்டுவிட்டது. அணி தொடர்ந்து செல்லும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் சந்திக்கலாம் என்று இனிமையான பாடல் ஒன்றை தெரிவு செய்திருக்கிறீர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற வேண்டும் என்றும் நான் வாழ்த்துகிறேன். பார்ப்போம் இறுதியிலே எந்த பாடல் வெற்றிக்கு வருகின்றது என்று. நன்றி ஆனந்தன். நன்றி நன்றி நன்றி இணைந்திருக்கு. நன்றி ஆனந்தன். நன்றி. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபை கனடா கலையை திறந்து ஒளிபரப்பாகும் பாட்டு சவாரி 93.

முதலாவது வெளிச்சம் தெரிந்த வழியிலே அடுத்த வெளிச்சத்தை தருவதற்கு அவர்கள் என்னை பார்க்கின்றார்கள், நாங்கள் அவரை பார்க்கின்றோம், நாங்கள் இருபகுதியும் சேர்ந்து கடிகாரத்தை பார்க்கின்றோம்.

தெரிவு செய்ததற்கு அவர் அவர் மனோநிலை இந்த நேரம் எப்படி இருக்கின்றதோ அதன்படிதான் வரும். ஆனாலும் இந்த பாடல்கள் பல தலைவர்கள் வானொலியில் கேட்கும் பொழுது இனிமையாக இருந்த பாடல்கள் எண்ணி இருக்கின்றோம். அந்த நேரத்தில் எங்களை கவர்ந்தும் இருக்கின்றது. இதை நீங்களும் பலர் பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். நேயர் நேரம் விடுமுறை விருப்பம் பதிவு பாடல்கள் எல்லாம் கேட்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் இந்த பாடலும் உங்களுக்கு பரீட்சியமான பாடலாகத்தான் இருக்கின்றது. உங்கள் வாக்குகள் சிறப்பாக இருக்கின்றன, போட்டியாகவும் இருக்கின்றன. பார்ப்போம். இல்லை

பண்டகை என்பது புத்தகமானது இத்தனை பாடங்கள் அத்தனை பாடமும் கட்டம் பாடங்கள் அழகிய பொன்னு

0: வந்து விட்டார் எங்களுடைய வளைகுடா மன்னர் ஜோஜ் அவர்கள். வணக்கம் வணக்கம் ஜோஜ். வணக்கம் மகனே, எப்படி இருக்கிறீர்கள்?
1: வணக்கம் வணக்கம் ஐயா, நலமா இருக்கிறேன் ஐயா.
0: வணக்கம்,
1: நன்றி
0: நன்றி. நீங்களும் நலமாக இருக்கணும். இப்பொழுது உங்களுக்கு அதிகமான பணி என்று நான் எண்ணுகின்றேன். மூன்று நாட்கள் ஆரம்பித்து விட்டது அல்லவா? சமப்படுத்தி செல்கின்ற நல்ல துயர ஆரோக்கியமும் உற்சாகமா இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்ளுகின்றேன். இப்பொழுது நாங்கள் உடனடியாக நான் உங்களை காற்றலை அழைத்து விட்டு வாக்குச்சாவடைக்கு அழைத்து செல்கின்றேன். வாருங்கள்.
2: ஊமை காதல் ஒரு நாம் சிரித்தால் பெண்மைக்கு நஷ்டம் அல்ல. உள்ளே வைத்துக் கொள்ள ஊமை காதல் அல்ல ஒரு நாம் சிரித்தால் பெண்மைக்கு நஷ்டம் அல்ல.

0: பணி நிமித்தம் பணியில இருந்தாலும் அந்த பணி சுமையோடும் ஓடி வந்து பங்கு பற்றி வாக்களிக்க வேண்டும் என்ற கடமையை உரிமையோடு வந்த ஜோஜ் அவர்களை உங்களுக்கு நான் என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும்?
1: எந்த பாடலை எடுத்து வச்சப்பாலும் விரிச்சு வச்சப்பாயும் வீணாகத்தான் போகுது.
0: அதை வீணா போ, என்ன செய்ய, பணி அதிகம் என்றால் அப்படித்தான். நல்லது, அந்த பாடல் உங்களுக்கு ஒளிபரப்புகிறேன். வந்து இணைந்து
1: நன்றி
0: தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் ஜோஜ், நலமாக இருங்கள், மகிழ்வாக இருங்கள். நன்றி, நன்றி,
1: நன்றி.
0: ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபையின் பாட்டு சவாரி 93 இணைந்து வாக்களிப்பதற்காக ஓடி வந்திருக்கின்றார்கள். சிதம்பரத்தில் இருந்து எங்கே வர வேண்டும், காற்றலைக்கு மீண்டும் அழையுங்கள், உங்கள் அழைப்பை தாருங்கள். இது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாட்டு சவாரி 93 ஓடி வாருங்கள், இணையுங்கள், உங்கள் வாக்கினை தாருங்கள்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: ஐயா, வணக்கம்.
0: வணக்கம் மகளே, சகாய அன்சுராணி சந்தன் ராஜ் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் மகளே, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கிறேங்க ஐயா.
0: அந்த நல்லா இருக்கிறோம் என்று சொல்லும் வேளையில் இந்த மழை இல்லை என்று தெரிகின்றது, சரியா? மகள் ராணிக்கு மழை வந்தா தான் சந்தோஷம் மிகுதியாக இருக்கு. மிகுதிய சந்தோஷமாக பேசுவீர்கள், நான் பிடித்து விட்டேன், பார்த்தீர்களா? வாழ்த்துக்கலாமா? அங்கே கொஞ்சம் வெப்பமாக இருக்கின்றதா மகளே?
1: இல்லைங்க, இப்போ அப்படி தெரியல, ஆனால் பகல்ல எல்லாம் வெயில் அதிகம்,
0: வெயில் அதிகமாக இருக்கு, இரவு என்றபடியால் கொஞ்சம் தணிந்து விட்டது. சரி, நாங்கள் நேரத்தை கருதி ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோம், பாருங்கள்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம் மகளே ராணி, நீங்கள் நலமாக இருக்கும்போதே பிள்ளைகள் எல்லோரும் இப்படி இருக்கின்றார்கள்.
1: நல்லா இருக்கிறாங்க.
0: இப்பொழுதும் அவர்கள் பாடசாலை தான், அவர்கள் பள்ளி படிப்பிலே தான் இருக்கின்றார்கள் என்ன? வீட்டுல இருக்கும்போது அன்னைமாருக்கு வீட்டுல இருக்கும் பொழுது பணி இருக்கும் பணியை விட இப்படி வெளியே பிள்ளைகள் சென்று விட்டு பணி அதிகமாக இருக்கும், சிந்தனை அதிகமாக இருக்கும் இல்லையா? கரிசனை என்று கூறுவார்கள், கரிசனை கூடுதலாக இருக்கும். சரி, இருப்பினும் அவர்களுடைய எதிர்காலம் சிறக்க நீங்கள் இருவரும் இப்படி இணைந்து இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. சரி, உங்களுக்காக நான் என்ன பாடலை ராணி ஒளிபரப்பலாம்?
1: படம் பூவை உனக்காக பாடல் வந்து ஆனந்தம் ஆனந்தம் பாடு.
0: ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம் பாடலா? சரி, அந்த பாடல் உங்களுக்காக நான் ஒளிபரப்புகள். இணையர்களாக வந்தீர்களா இருவரும்?
1: ஆமாங்கய்யா.
0: சரி, அவரோடும் பேசுவோம். உங்களோடு பேசினேன் மகிழ்ச்சி, சிறப்பாக மகிழ்வாக இருங்கள். உங்கள் பாடலை நான் ஒளிபரப்புவேன். ஐயாவிடம் ஒரு தடவை கொடுங்கள். வணக்கம், வணக்கம் சந்தனராஜ் அவர்களே. ஐக்கியமாகவும் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கங்க.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு. பணி எப்படி போகின்றது?
2: பணி சிறப்பா போயிட்டுருக்கீங்க.
0: சுமையாக இல்லை, சிறப்பாக இருக்கின்றது. எப்படித்தான் வாழ்த்துக்கள். சுமையாக இருந்தா தான் அது சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருக்கும்போதே தான் சுமை தெரியாது. சரி, நல்லது. எப்படி இருந்தது பாடல்கள்?
2: சொல்லுங்க.
0: அஞ்சு பாடல்களை
2: கேட்டதெல்லாம்
0: தெரியவில்லை, பார்ப்போம். சரி, இப்பொழுது நாங்கள் ஒரு
2: தடவை
0: வாய்ப்பு இருக்கும்போது காற்றலை போவோம். நீங்கள் பணியோடு இருக்கின்றீர்கள்.

0: காட்டுச்சாவடிக்கு காட்டு அலைக்கு வந்துவிட்டோம். வாக்குச்சாவடியை விட்டு சொந்தன் ராஜ் அவர்களை இந்த ஐந்து பாடல்களை நீங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் பொன்னாக இருந்ததுன்னு கூறுகிறீர்கள். உங்கள் மனதிலேயும் பொன்னான பாடல்களை உதித்துக் கொண்டிருக்கும் என்று எண்ணுகிறேன். என்ன பாடலை உங்களுக்காக நான் கலப்ப வேண்டும்?
1: அந்த வேளையில் நான் ஒரு பொண்ணை கொண்டு வருகிறேன். திரைப்படத்திலிருந்து
0: கூச்சத்தில் என்ன
1: பொன் வானிலே வெண்மேகமே.
0: ஓ, பொன் வானிலே வெண்மேகமே என்ற பாடல். பொன்
1: வெண்மேகமே,
0: வானிலே வெண்மேகமே. இந்த பாடலும் வந்ததையா போட்டிக்கு போய் வருவதற்காக தெரிவிலே இவர்கள் கிடைக்கவில்லை. நீங்கள் கூறியது போல் இன்னொரு தடவை வரலாம். ஆனால் பார்ப்போம், அடுத்து வரும் முதலுக்குள் முதலுக்கு பின்புதான் விரைவில் வரலாம் என்ற அதற்கு இடையில வந்தாலும் இரண்டு தடவை பொன்னன்ற பாடல் வந்துவிடும் போட்டிக்கு. இல்ல, ஐந்து வாரத்துக்கு ஒரு தடவை பெறும் அந்த ஐந்து வாரம் முடிந்து ஆறாவது வாரம் பிறகு முதலுக்குள் முதல் என்ற பாடல் போட்டி பெறுவதற்கு இடையிலே ஒரு பதத்திலே ஒரு பாடல் ஒரு தடவைதான் பெறும். உதாரணத்துக்கு இந்த பொன்னன்ற இன்னும் ஒரு தடவை ஒரு ஐந்து பாடலை கொண்டால் அதிலேயும் ஒரு பாடல் வெற்றி பெற்று விட்டால் அப்ப முதலுக்குள் முதலுக்கு இரண்டு பொன் வந்துவிடும். அது கொஞ்சம் அதையும் சிந்தித்திருக்கு பார்த்து செய்வோம் என்று எண்ணுகிறோம். நல்லது சந்தன்ராஜ் அவர்களே, இந்த பாடலும் கேட்டு மகிழ்ந்தோம். நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது, மீண்டும் சந்திப்போமா என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: அம்மாஜியா, நன்றி நன்றி, வணக்கம் ஐயா. நான் பங்கெடுத்த நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் சென்றையும் நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இதுவரை நேரமும் 9 உறவுகள் வந்த பாடல்களுக்கு வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்து சென்ற வேளையில் நேரம் சென்றுவிட்டது என்று வாக்குச்சாவடியிலிருந்து வெளிச்சத்தையும் தந்துவிட்டார்கள். இறுதியாக அந்த இணைந்தவர்களுக்கு என் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது நீங்கள் தொடர்ந்து பாடலை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த வேளையிலே வாக்கு பட்டியல் என்னிடம் வர இருக்கின்றது. பட்டியல் வந்தவுடன் எந்த பாடல் முதல் பாடலாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை நான் அறிய தருகின்றேன். இணைந்தே சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொடர்கின்றது பாட்டு சுவரை 93 பாடல்கள்.

0: பாட்டு சவாரி 93. இன்றைய பாட்டு சவாரி 93. 9 உறவுகள் வந்து வாக்களித்து சென்ற வேளையில் அந்த வாக்குகள் பத்திரமாக எண்ணப்பட்டு அதில் எந்த பாடல் என்று தெரிவு செய்யப்பட்டு விடைகள் இங்கே என்னிடம் தரப்பட்டிருக்கின்றது. அதில் வெற்றி பாடல் எது ஒன்று பதிய இருக்கின்றோம். அற்புதமான பாடல் 9 பாடல் மட்டும்தான், 5 பாடல்கள் மட்டும்தான் என்று இல்லை, எங்கள் காற்றலையிலே எங்கள் வானொலியிலே ஒலிக்கும் பாடல்களே பல, அதிலும் திரைப்பட துறையிலே பொதிந்திருக்கும் பாடல்கள் மேலும் அதிகமாக காணப்படுகின்றது. எல்லா பாடலையும் தர முடியாது தானே ஒரே நேரத்திலே, அதற்காக 5 பாடல்கள் இன்று தெருவிலே வந்து போட்டியிலே நின்றன. அந்த போட்டியிலே 5 பாடல்களும் அவர்கள் உள்ளார மனதார நினைந்து அந்த பாடல்களை தெரிவு செய்து தரும் வேளையில் அந்த பாடல்கள் இப்பொழுது தெருவுக்கு வருகின்றன. தெருவுக்கு வந்த வேளையில் தெரிவு செய்த பாடல்கள் தீர்மானிக்கப்பட்டிருந்தன. எந்த பாடல் சிறந்த பாடல்கள் தீர்மானிக்கப்பட்டு எங்களுக்கு காற்றலையில் இப்பொழுது கூறும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது என்ப உறவுகளே. இந்த பாடல்களை நாங்கள் கேட்கும்போது எங்களை அறியாமல் ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்றது. எல்லாம் நல்ல பாடல்களாகத்தான் இருக்கின்றது. 5 உறவுகள் வந்து இணைந்தவர்கள் மொத்தம் 9 உறவுகள். அது இந்த 9 பேரும் வந்து தங்கள் வாக்குகளை பகிர்ந்து சென்றிருக்கின்றார்கள். பகிர்ந்து சென்ற வேளையிலே அவை எண்ணப்பட்டு இப்பொழுது விடை கிடைக்க இருக்கின்றது. பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன் என்ற பாடல், பொன் வீணையே என்னோடு வா என்ற பாடல், பொன்மானே கோபம் ஏனோ என்ற பாடல், பொன்னாரம் பூவாரம் என்ற பாடலோடு பொன் வானம் தண்ணீர் தூவுது என்ற இந்த பாடல்கள் எங்கள் ஊர் ராசாத்தி காகித ஊடம், ஒரு கைதியின் டயரி, பகலில் ஓரிரவு, இன்று நீ நாளை நான் என்ற திரைப்படங்களிலும் பிரபல பின்னணி பாடகர்களான மலேசிய வாசுதேவன் ஐயா, SP சைலஜா அம்மா, SP பாலசுப்ரமணியம் ஐயா, உன்னிமேனன், உமார் ரமணன், ஜானகி அம்மா இவர்கள் பாடியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இளையராஜா இசைஞானியும் சங்கர் கணேஷும் இசை கொடுத்திருக்கின்ற இந்த 5 பாடல்கள் இன்று 2 இசையமைப்பாளர்களால் பங்கேற்றிருக்கின்றார்கள். இவர்கள் தெரிவு செய்த பாடல்கள் இந்த 5 பாடல்களுக்குள்ளேயும் 2 பாடல்கள் வளமை போல எதையும் பெறவில்லை. வாக்குகளை முதலாவது வாக்குகளை பெறவில்லை. அது 2வது இடத்திலே ஒலித்த பொன் வீணையே என்னோடு வா என்ற பாடலும், 5வது வரிசையிலே நின்று ஒலித்த பொன் வானம் பன்னீர் தூவுது என்ற பாடலும் யாருடைய மனதை முதலாவதாக கவரவில்லை. ஏனைய 3 பாடல்கள் முறையே 1, 2, 3 முதலாவது இடம், 2வது இடம், 3வது இடத்தை பெற்றிருக்கின்றன. 3 பாடல்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன அன்பு உறவுகளே. அந்த வகையில் 3வது பாடலாக ஒரு பாடல் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த பாடல் பொன்மானே கோபம் ஏனோ என்ற அற்புதமான அந்த பாடல். அப்ப அந்த காலகட்டத்திலே இந்த பாடல் வந்த காலகட்டத்திலே இசைஞானி அவர்கள் இசை புரட்சி செய்த காலங்கள். பொன்மானே கோபம் ஏனோ என்ற ஒரு கைதியின் டயரி திரைப்படத்தில் இருந்து பாடிய பாடல். அந்த பாடலை உமா ரமணன் அவர்களோடு உன்னிமேனன் ஐயா அவர்களும் பாட வேண்டும் என்று இசைஞானி இசையமைத்தார். அந்த பாடல் இப்பொழுது 3வது இடத்தை பெற்றிருக்கின்றது. அப்படி என்றால் 2வது இடம் எந்த பாடலாக இருக்கும் என்றால், 2வது இடம் 2 புள்ளிகளை பெற்று, 3வது இடம் 1 புள்ளியை பெற்றிருக்கின்றது. 2வது இடத்தை பெறுகின்ற பாடல் 2 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது. அந்த பாடல் பகலில் ஓர் இரவு திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலே இசைஞானியின் இசையிலே வந்த பொன்னாரம் பூவாரம் என்ற பாடல் இருவருடைய உள்ளத்தை தொட்டு 2வது இடத்தை பெறுகின்றது. அப்படியானால் இப்பொழுது 3வது இடம் எதுவென்று உங்களுக்கு நான் கூறாமலே தெரியும். ஆனால் எத்தனை புள்ளிகள் என்று பார்க்க வேண்டும். மொத்தம் 9 பேர் வந்தார்கள் என்று கூறியிருந்தேன். அதிலே 2 புள்ளிகளை பெற்று 2வது இடத்தையும் 1 புள்ளியை பெற்று 3வது இடத்துக்கும் சென்றபடியால் மீதி எத்தனை புள்ளியாக இருக்கும்? 6 புள்ளிகளாக இருக்கும். அந்த 6 புள்ளிகளையும் பெரும்பான்மையாக பெற்ற பாடல் 3வது வரிசையில் நின்று பாடிய பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன் என்ற எங்ககூர் ராசாத்தி திரைப்படத்திலிருந்து மறைந்த மலேசிய வாசுதேவன் ஐயா அவர்களோடு SP சைலஜா அம்மாவும் இணைந்து பாடிய இசைஞானியின் இசையிலே மலர்ந்த பாடல் பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன் என்ற பாடல். எல்லோரும் பூவோடு வந்தார்கள், தந்தார்கள், வென்றார்கள் என்று கூற வேண்டும். அந்த பாடலை தெரிவு செய்தவர்கள் யார் யார் என்று பார்த்தால், அனுஷியா, கிருஷ்ணன், விஜய ராகவன், ஜோர்ஜ், ராணி, சந்தனராஜ். இவர்கள் இந்த பாடலுக்கு முதலாவது வாக்கினை தந்து வெற்றி பெற வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், எல்லோருடைய வாழ்த்துக்களும் அவர்கள் சென்றடையும் வேளையில் அடுத்த பாடல்களுக்கும் வாக்களித்து முழுமையாக பாடலை கேட்டு பங்களித்து சிறப்பித்தவர்களுக்கும் எங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதனால் இன்று மொன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வந்த 5 பாடல்களுக்கும் சிறந்த பாடலாக பொன்னொன்று பதம் தாங்கி வந்த பாடல்களை பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன் என்ற எங்கள் ஊர் பிராசாத்தி திரைப்படுத்த பாடல் சிறந்த பாடலாக தெரிவு செய்து பதிவு செய்யப்படுகின்றது என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தருவதோடு இவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். உறவுகளை நீங்கள் வந்து இணைந்து அற்புதமாக இந்த வாக்கு நிலையத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்த வேளையில் உங்களுக்கு வாழ்த்தை தெரிவிக்கும் வேளையில் பணி நிமித்தம் பணியில் இருந்தாலும் முதலாவது ஓடி வந்து வந்த விதத்திலே பங்கைய வாக்களிக்க போவோம் என்று உணர்ச்சியோடு கேட்டிருந்தார் விக்னேசன் அவர்கள். சிறப்பாக இருந்தது. அவர் விரும்பும் பாடலாக அவருக்கு ஒரு பாடல் இங்கே பதியப்பட்டிருக்கின்றார். எங்கள் எல்லோரையும் அவர் கேட்கின்றாரா, இல்லை நாங்கள் அவரை கேட்கின்றோமா என்ற வகையில் வருகின்றது. தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து நலம் தானா நலம் தானா என்ற பாடல்.
1: Right at your...

நடந்ததெல்லாம் மறந்திருப்போம், நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எண்ணிக்கொண்டு நீங்கள் நலமாக இருக்க வேண்டும், நாங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று நாங்களும் நீங்களும் கேட்டுக்கொள்ளும் வகையில் வந்த இனிமையான அந்த பாடல் முன்னில் தமிழ் வானொலியின் பாட்டு சுவரை 93 அலங்கரித்து சென்ற வேளையிலே அன்பு விக்னேஸ்வரன் அவர்களுக்காக உரித்தது. அதைத் தொடர்ந்து அடுத்து ஒரு பாடல் வேற இருக்கின்றது. அந்த பாடல் அன்போடு வந்து இணைந்திருந்தார் எங்களுடைய ஜெகபர ஷாதிக் அவர்கள் வந்துவிட்டு வாக்களித்து விட்டு அவர் கேட்ட பாடல் பூந்தளிர் என்ற திரைப்படத்து பாடல். பூந்தளிர் திரைப்படத்து பாடல் இப்பொழுது உரிக்கின்றது. வா பொன்மையிலே என்று ஆரம்பிக்கின்ற பாடல் ஜெகபர ஷாதிக் அவர்களே உங்களுக்கான பாடல்.

0: So we're the musical madness.
1: First day, you've got this.
2: இது மன்றத்தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பாட்டு சவாரி 93. பாட்டு சவாரி 93 அலங்கரித்து பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. பாடல்களை தந்ததோடு மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியை சிறப்பித்து அலங்கரித்து வாக்கினை அளித்து வெற்றி பாடலையும் தெரிவு செய்த வேளையிலே அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்களாக ஒழித்துக் கொண்டிருக்கும் வேளை அடுத்த பாடல் சொர்க்கம் திரைப்படத்தின் மகள் அனுஷியா நீங்கள் வந்து வாக்களித்து விட்டு கேட்ட பாடல் பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள். எங்கே எப்படி தந்தாள் எப்படி வந்தாள் பாடலை கேட்போமா அனுஷியா?

மகள் வந்த பொருள் கோடி கொடுத்து சென்ற இனிமையான அந்த பாடல் அனுஷா நீங்கள் கேட்ட பாடலாக நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். இது மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. கனடா கலையகத்திலிருந்து ஒளிபர பாயிக் கொண்டிருக்கும் பாட்டு சவாரி 93 வந்து பங்கு பற்றி வாக்களித்து சிறப்பித்த அன்பு உறவுகள் கேட்ட பாடல்களாக ஒழிக்கும் வேளையில் இன்னும் ஒரு பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடலை அன்புடன் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மனம் போல் மங்கல்யம் என்ற அற்புதமான பெயர் கொண்ட திரைப்படத்து பாடல் தந்திருக்கின்றார். மாப்பிள்ளை டோய் என்று அழைக்கின்றது, எப்படி அழைக்கின்றது என்று கேட்போமா?

உண்மையான அந்த பாடல் மனம் போல் மாங்கல்யம் திரைப்படத்து பாடல். அற்புதமான தலையங்கத்தை தலைப்பை கொண்ட திரைப்படம். ஆண்டுகள் பல கடந்து வந்தாலும் இன்று அந்த பாடலை கேட்கும் பொழுது நகைச்சுவையாக இருந்தாலும் நாசூக்காக இரட்டிப்பு கருத்துக்களை கொடுத்து சென்ற பாடல் கிருஷ்ணா. நீங்கள் கேட்ட பாடலாக ஒழித்த வேளையிலே அடுத்து ஒரு பாடல் விரைவில் வர இருக்கின்றது. நேரம் சரியாக 1:32 நண்பகலை தாண்டி விட்டது. கனடாவிலே உங்களுக்கு நேரம் இப்பொழுது 11:02 இரவு நேரம் என்று காட்டிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அன்புடன் இணைந்து சிறப்பித்த விஜயராகவன் நீங்கள் தந்த பாடல் நிலா அது வானத்து மேலே நாயகன் திரைப்படுத்த பாடல் அல்லவா? இதோ அந்த பாடல்.

ஒலித்து சென்ற அந்த பாடல் அன்புடன் விஜய ராகவன் அவர்களுக்காக ஒலித்து சென்றது. அன்பு உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாட்டு சவாரி 93. இன்றைய பாட்டு சவாரியிலே கலந்து சிறப்பித்த பொன் என்ற பதம் தாங்கி வந்த 5 பாடல்களுள் சிறந்த பாடலை தெரிவு செய்து வந்துவிட்டு அவர்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டுச் சென்ற வேளையிலே நேயர்கள் விருப்பமாக காற்றலையில் கலந்து வானொலியை சிறப்பித்து போட்டியிலே கலந்து வாக்குகளை அளித்து சென்ற அன்பு உறவுகள் கேட்ட பாடலாக ஒலிக்கும் வேளையில் அடுத்து ஒரு பாடல் வேதா அவர்களின் இசையிலே ஒலித்த பாடல். டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் இசை அரசரின் குரலிலே ஒலித்த அந்த பாடல் வல்லவன் ஒருவன் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இன்று கேட்டு மகள விரும்பி பாடியும் காட்டியிருந்தார் ஆனந்தமான ஆனந்தன். உங்களுக்காக வருகின்றது அந்த பாடல் தொட்டு தொட்டு பாடவா.

எடுத்த கால்களின் அதிசயத்தை பாடவான் நடனமாடு பெண்மையில் ரகசியத்தை

அந்த பாடல் காற்றாவில் கலந்து சென்ற வேளையிலே கேட்டு மகிழ்ந்தோம் அன்புறவிலே அன்புடன் ஆனந்தன். நீங்கள் கேட்டு பாடலாக ஒழித்த வேளை ஒழித்தது பாடல் முன்னிறுத்தம வானொலியின் காற்றலையில் பாட்டு சவாரி 93. நேரம் சரியாக 1:42 நண்பர்களுக்கு மேலாகிவிட்டது. உங்களுக்கு நேரம் 11:12 இரவு நேரம் என்று காட்டிக்கொண்டிருக்கும் வேளையில் அடுத்த பாடல் அன்போடு கேட்டிருந்த அன்பு ஜோஜ் அவர்கள், பணி பழு காரணமாக இருந்தாலும் அந்த பழு நிறைவாக இருக்கின்ற வேலை நேரத்தில் கூட ஓடி வந்து இணைந்து கொள்ள வேண்டும், வாக்களிக்க வேண்டும் என்று வாக்குரிமை எனது உரிமை என்று ஓடி வந்து வாக்களித்து விட்டு பாடலை கேட்டிருந்தீர்கள். நினைவே ஒரு சங்கீதம் திரைப்படுத்த பாடல் எடுத்து வச்ச பாதம் என்று கூறி பாடுகின்றது உங்களுக்காக. உங்களோடு நாங்கள் முனைகின்றோம், கேட்டு மகிழ்கின்றோம்.

ஒலித்து பாடல் அன்புடன் ஜோர்ஜ் உங்களுக்காக ஒலித்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் நாங்களும். இனிமையான இந்த பாடலை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஒன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பாட்டு சவாரி 93.92 பாடங்களாக பாட்டு சவாரியை தந்த 93வது பாட்டு சவாரியையும் இன்று வெற்றிகரமாக முடித்திருக்கின்றோம். சிறந்த பாடலை தெரிவு செய்து கொண்டிருக்கும் வேளையில வந்து இணைந்த அந்த உறவுகளுள் அடுத்த உறவு சிதம்பரத்தில் வந்து இணைந்திருந்தார் அன்புடன் சகாய அம்சு ராணி சந்தன்ராஜ் அவர்கள். ராணி, நீங்கள் இணைந்து சிறப்பித்து சிறந்த பாடலை தெரிவு செய்த வேளையிலே ஒரு பாடலை தந்தீர்கள். அந்த பாடல் பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது இப்படி.